0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திரு பூந்துருத்தி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை, திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ఆభురత్యంగ్రహి

హమోయ్యవాహమే నాణ్యేదాంచ

ಪ್ರಕ್ಷಿಣಕೇ ನಮೋ ರಕ್ಷಿಣಿಕೆ ನಮೋ ವಿಕ್ಷೇಣಕೇ.

ఇమానుద్రాయ్రాయ ప్రధానే మే యథాపదే జగత్పదే.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam Dattagin anmeega anbargalukku vanakkam. Neengal kekkavirukkum nigazhchi dinam oru sivalayam. Valanguvavar Shivapada Segaran Aiya avargal. Vanakkam. Om Shivaya Namah.
2: Thiruchi Tambalam. நித்தனும் எம்பெருமானுடைய திருத்தலம் ஒன்றை தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் சோழநாட்டின் காவிரி தென்கரை திருத்தலங்களுள் 122வதாக வைத்து எண்ணப்படக்கூடிய திரு கைச்சினம் என்ற தலத்தை தரிசிக்க இருக்கிறோம். கைச்சினம் என்பது கச்சினம் என்றும் தற்காலத்தில் கச்சனம் என்றும் வழங்கப்படுவதாயிற்று. இத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் பேருந்து சாலையில் இருக்கிறது. திருவாரூருக்கு தெற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கில் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து மூலம் எளிதாக இங்கு வர முடியும். புகைவண்டியில் வருவோர் அம்மனூர் என்ற நிலையத்தில் இறங்கி கிழக்கில் 3 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். இத்தலத்திற்கு தலவட்சம் கோங்கிலவு மரம் ஆதலால் கோங்கு வனம் என்ற பெயரும் கர்ணிகார வனம் என்ற பெயரும் உண்டு. இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றினாலும் பெருமை பெற்ற சிறப்புடையது. தேவேந்திரன், அகத்தியர், திருடபிந்து முனிவர், விதூமன், மித்திரஜகன் ஆகியோர் இப்பெருமானை வழிபட்டு பேர் பெற்றுள்ளார்கள். தேவேந்திரன் வழிபட்ட பல சிறப்புடை திருத்தலங்களுள் ஆலவா என்று அழைக்கக்கூடிய மதுரை என்பதி நினைவுக்கு வரும். அங்கு ஆலவாய் பெருமான் புரிந்த 64 திருவிளையாடல்களுள் முதல் திருவிளையாடல் தேவேந்திரனுக்கு வந்த பழியை நீக்கிய திருவிளையாடல், தேவேந்திரன் பழி தீர்த்த படலமாக முதல் திருவிளையாடலாக அது கருதப்படும். அதேபோல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அண்மையில் உள்ள திருக்கண்ணார் கோயில் என்ற திருத்தலமும் தேவேந்திரனால் வழிபடப்பெற்ற சிறப்புடையது. அதேபோல் இந்த தலமும் தேவேந்திரனால் வழிபடக்கூடிய பெருமையுடையது. இங்கு கௌதம முனிவருடைய சாபம் விலக வேண்டி சிவருமானை மணலினால் லிங்கம் செய்து பூசித்து அதனை எடுக்க முயன்ற போது இந்திரனுடைய கைச்சின்னம் அந்த லிங்கத்தில் பதிந்த காரணத்தினால் இறைவன் கைச்சின்னநாதர் என்று பெயர் பெற்றார். ஆகவே இந்த தலமும் கைச்சின்னம் என பெற்றது. இந்திரனால் வழிபடப்பட்ட மூலவரும் ஐராவத யானையின் கொம்பினால் செய்த வளையலை அணிந்த வெள்வளை நாயகி அம்பிகையும் இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளார்கள். தேவேந்திரனுக்கு தியாகராஜ பெருமானாக இறைவன் காட்சி கொடுத்ததால் தியாகேசிய பெருமானுடைய சன்னதி விசேஷமானது. இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் வெட்டப்பட்ட வஜ்ர தீர்த்தமும் இந்திர தீர்த்தமும், அகஸ்திய முனிவருடைய கமண்டல தீர்த்தத்தினால் ஆக்கப்பெற்ற தீர்த்தமும் இத்தலத்தில் உள்ளன. இது யானை ஏறாத மாடக்கோயில். விஞ்ஞானசம்பந்தருடைய திருப்பதிகம் ஒன்றும் திருநாவுக்க சுவாமிகள் அவருடைய க்ஷேத்திர கோயில் திருத்தாண்டக பாடல் ஒன்றில் வைப்புத்தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. திரு கைச்சினத்திற்கு கிழக்கில் திருக்கோளிலி என்ற திருக்கோளையும், எட்டுக்குடி முருகனுடைய தலமும், திரு வலிவலம் ஹிருதயகமலநாதனுடைய திருக்கோயிலும் அமைந்துள்ளன. மேற்கில் திரு நெல்லிக்காவும் திரு தெங்கூரும் திரு கொள்ளிக்காடும் அமைந்துள்ளன. வடக்கில் திருக்காராயில் என்ற சப்தவிடங்கள் தலங்களில் ஒன்றான திருத்தலமும் அமைந்துள்ளது. கோச்செங்கு சோழ நாயனார் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்று இது. கிழக்கு நோக்கிய சன்னதி, மூன்று நிலை ராஜகோபுரம் இதற்கு அணிஜெய்கிறது. உள்பிரகாரத்தின் மேற்கில் விநாயகர், விதூமலிங்கம், சுப்பிரமணியர், அம்மன் ஆகியோருடைய சன்னதிகளும், கிழக்கில் நடராஜ மண்டபமும் உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தமாகும். அதேபோல் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தம். அம்பிகையினுடைய கோயிலுக்கு அருகில் தலவிருஷமாகிய கோங்கிலாவும் இருக்கிறது. கோவிலுக்கு நேர் எதிரில் நந்திதேவர் காட்சியளிக்கின்றார். வடக்கில் இந்திர தீர்த்தமும் தெற்கில் வஜ்ர தீர்த்தமும் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் கைச்சினநாதர், கரச்சின்னேஸ்வரர் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. தலபுராணத்தின்படி இறைவனுடைய திருமுடியில் இந்திரனுடைய கைவிரல்கள் அடையாளம் இருப்பதாக கூறப்படுகிறது. அம்பிகை சேத வலைநாயகி, வல்வலைநாயகி என்று வழங்கப்படுகின்றாள். இறைவனுடைய பிரியாவிடையாகி இந்த அம்பிகை வெள்வளையை அணிந்து காட்சியளிக்கின்றாளாம். தேவேந்திரன் ஐராவதத்தினுடைய தந்தத்தினால் செய்த வெள்வளையை இந்த அம்பிகைக்கு அணிவித்து வழிபட்டதால் இப்பெயர் வந்தது. திருஞான சம்பந்தரும் இந்த திருத்தலத்து தேவாரத்தில் வெள்வளை ஓர் கூறு உடையான் என்று இந்த அம்பிகையினுடைய பெயரை அமைத்து பாடியுள்ளார். கல்வெட்டுக்களில் பெருமானுக்கு கோங்குவனேஸ்வர சுவாமி, திருக்கைச்சின்னமுடைய நாயனார், கரச்சின்னேஸ்வரர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. தேவேந்திரன் கௌதம முனிவருடைய மனைவி அகல்கையை இடத்தில் சென்றபோது அந்த வஞ்சகச் செயலை அறிந்த கௌதம முனிவர் இந்திரனுடைய உடல் முழுவதும் 1000 யோனிகளாக ஆகும்படி சபித்தார். அதற்கு வெட்கப்பட்ட தேவேந்திரன் யாரும் காணாதபடி ஒளிந்து வாழ்ந்திருந்தான். தேவர்கள் இந்திரனை காணாமல் துயருற்றார்கள். பின்னர் தேவேந்திரன் திருவாரூரை அடைந்து தவம் செய்தான். கோங்குவரம் சென்று தம்மை வழிபட்டால் குறை தீரும் என்று பெருமான் அருளினார். அதன்படி அவன் இந்த தலத்தை அடைந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி மணலால் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டான். வைகாசி விசாக நாளன்று பூஜை முடிந்த பிறகு மணல் லிங்கத்தை தீர்த்தத்தில் சேர்ப்பிப்பதற்காக எண்ணி தனது கைகளால் பற்றி எடுத்தபொழுது லிங்கம் பூமியில்

சமூகத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. இமவான் மகளாக தோன்றி வளர்ந்த பார்வதியை திருமணம் சென்று செய்து கொண்டிருக்கும் காலத்தில் சிவபெருமான் அத்திருமணத்தை காண வந்த தேவர்கள், முனிவர்கள் ஆகியோருக்கு அருள் செய்யும் பொழுது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. அதை சமன் செய்ய வேண்டுவதற்காக அகத்திய முனிவரை அழைத்து திருமண கோலத்தை தாம் வேதாரண்யத்தில் அவருக்கு காட்டுவதாக கூறி பொதிகைமலைக்கு செல்லுமாறு பணித்தார். அகத்தியர் தென்திசை நோக்கி வரும்பொழுது விந்தியமலையை வந்து அடைந்தார். தன்னை வஞ்சகமாக கொல்ல வந்த வில்வலன், வாதாபி ஆகிய அசுரர்களை கொன்றார். அதனால் வந்த பழி அவரை சூழ்ந்தது. அகத்திய முனிவர் அதனை போக்கிக் கொள்ள வேண்டி கோங்குவனமாகிய இந்த கைச்சின்னத்தை அடைந்து தன் கமண்டல நீரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் கொலைப்பாவம் அவரை நீங்கியது. பின்னர் திருமறைக்காட்டுக்கு சென்று இறைவனுடைய மணவாள குளத்தை கண்டு மகிழ்ந்து புதியமலைக்கு சென்றார். அகத்தியர் இத்தலத்தில் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் அகத்தியலிங்கம் என்ற பெயரோடு அமைந்துள்ளது. அஷ்ட வசுக்குளில் ஒருவனாகிய விதூமன் என்பவன் பிரம்மனுடைய சபையில் நடனமாடிய அடம்புசி என்பவளை விரும்பியதால் பிரம்மா இவ்விருவரையும் பூலோகம் சென்று வாழும்படியாக பணித்தார். விதூமன் கௌசாம்பி நகர் மன்னன் சதானீகனுக்கு சகசிரானீகன் என்ற பெயரோடு பிறந்தான். அலம்புசை அயோத்தி மன்னன் கிருதவர்மனின் மகளாக மிருகாவதி என்ற பெயரோடு பிறந்து வந்தாள். இருவரும் மனம் செய்து கொண்டு வாழ்ந்தபொழுது கருடன் ஒன்று மிருகாவதியை தூக்கிக் கொண்டு உதயகிரியில் சென்று சேர்த்தது. ஜமதகிரிமுனிவருடைய மகன் அவளை மீட்டு தந்தையினுடைய ஆசிரமத்தில் சேர்த்தான். மிருகாவதி அங்கு உதயணனை பெற்றாள். உதயணன் வளர்ந்து நாககன்னிகையை மணந்து அவள் மூலம் வாடாமாலையையும் கோடபதி என்ற யாழையும் பெற்றான். தன் மனைவி மகன் ஆகியோரை பல நாள் பிரிந்து துயரமுற்ற சகசிரானியன் தன் மனைவியினுடைய இருப்பிடத்தை அடைந்து அவளையும் மகனையும் தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து வந்து உதயணனுக்கு முடிசூட்டிவிட்டு தன் மனைவியோடு கொங்குவனம் வந்து பெருமானை வழிபட்டான். பிறகு அவர்களுடைய சுய உருவங்கள் மீண்டும் பெறப்பெற்றன. ஆக தெய்வீக உடலை பெற்ற அவர்கள் இருவரும் மீண்டும் பிரம்மலோகம் சென்று அடைந்தார்கள். விதூமன் பூஷித்த லிங்கம் அவனுடைய பெயரால் விதூமலிங்கம் என்று இத்தலத்தில் விளங்குகின்றது. மித்ரஜெகன் என்ற அந்தனன் சக்கியமலை சாரலில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மூன்று புதல்வர்கள் இருவர் வறுமையினால் தன்னுடைய பெற்றோர்களை தொடர்ந்து மாண்டுவிட்டார்கள். மூன்றாவது மகன் ஈஸ்வர முனிவர் என்ற பெயரோடு ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இந்த தலத்தில் வாழ்ந்து வந்தான். விஷ்ணு சர்மா விகர்ணன் என்பவர் மீது பேய் பற்றியதால் அந்த பேய் உருவம் நீங்க வேண்டி அவ்விருவரும் இங்கு வந்தபொழுது இந்திர தேசத்தினுடைய திவலைகளை கொண்டு அப்பேய் உருவத்தை நீக்கி பழைய வடிவத்தை அவர்களுக்கு நல்கினார் இந்த முனிவர். அவர்களும் கைச்சினநாதரையும் முனிவரையும் வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் சென்றார்கள் என்று தலபுராணம் சொல்கிறது. இங்குள்ள இப்பழமையான ஆலயத்தில் 11 கல்வெட்டுகள் உள்ளன. சோழ பாண்டிய விஜய நகர மன்னர்களுடைய கல்வெட்டுகள் அந்த அரசர்கள் இந்த தலத்திற்கு செய்த தொண்டுகளையும் நிபந்தனைகளையும் விவரமாக எடுத்துரைக்கின்றது. இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் எழுதியிருக்கின்றார். அத்திருப்பதிகம் சிகாமரம் என்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. இதில் பெருமான் நஞ்சை உண்டு உலகை காப்பாற்றிய பொழுது நீலகண்டனாக விளங்கியதை பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார். மையுளா மணிமிடற்றான் என்றும், விடம் மல்கு கண்டத்தான் என்றும், அமரர் கூடி கடைந்த படு கடல் நஞ்சு உண்டபிரான் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமான் தேவர்கள் வேண்ட விஷத்தை அருந்தினான் என்பதை சாய்ந்து அமரர் வேண்ட தடம் கடல் நஞ்சு உண்டு அனங்கை காய்ந்த பிரான், அதாவது நஞ்சுண்ட பிரானாகவும் விளங்குகின்றான். அதே நேரத்தில் அனங்கு என்பது அனங்கன் என்பவன் மன்மதன், மன்மதனை காய்ந்தபடியால் காமநாசனாக பெருமான் விளங்குவதையும் சம்பந்தருக்கு குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தில் கண்ணுதல் பெருமானாகிய கைச்சின்ன பெருமானை பன்னிசையால் ஏற்றி பரவல்லார்கள் விண்ணவர்களாக ஆகி வியன் உலகத்தை ஆழ்வார்கள் என்று திருக்கடைக்காப்பு அருள் செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான்.

0: திருக்கைச்சினம் எனக்கூடிய கச்சனம் என்ற இத்திருப்பதி அனைவரும் சென்று வணங்கி தொல்வினைகள் அனைத்தும் பழிகள் அனைத்தும் நீங்க பெற்றவர்களாக சிவருமானுடைய திருவுருளை பெறுவார்களாக. திருச்சிட்டம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயரவர். சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: சிவபெருமானுடைய திருவுருளால் இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் திருக்கோளை என்று இந்நாளில் வழங்கப்படக்கூடிய திருக்கோளிலி என்ற பாடல் பெற்ற திருத்தலம். இந்த தலம் திருவாரூரின் சப்தவிடங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுவது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பாதையில் உள்ள திருநெல்லிக்காவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் உள்ளது. திருவாரூருக்கு தென்கிழக்கே சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது. திருவாரூரிலிருந்து இந்த தலத்துக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இருக்கிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து வருபவர்கள் கச்சனத்தின் வழியாகவும், நாகப்பட்டினத்திலிருந்து வருபவர்கள் குளப்பாடு பேருந்து நிலையத்தில் வந்து அங்கிருந்து திருக்கோளைக்கும் வந்து அடையலாம். இந்த தலத்தில் உள்ள தியாகராஜ மூர்த்தியை அவனிவிடங்க தியாகராஜர் என்று சொல்வார்கள். இந்த நடனம் வண்டு நடனம். திருவாரூர் போலவே இங்கும் தியாகராஜ சன்னதி சிறப்பாக விளங்குகிறது. அதை போலவே பிருத்திவி மூர்த்தியாக மூலஸ்தானத்தில் பெருமான் காட்சியளிக்கிறார். நவகிரகங்கள் வழிபட்டு அருள் பெற்றபடியால் வக்கரங்கள் இல்லாமல் விளங்குகின்றன. அதனால் இத்தலம் கோள் இலி என்று வழங்கப்படுகிறது. ஞானசம்பந்தர் தேவாரும் இதனையே கோளாய நீக்குமவன் கோளிலி எம்பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். பிரமன், அகத்தியர், பஞ்சபாண்டவர்கள் ஆகியோர் பூஜித்த இந்த தலம், பகாசுரனை கொன்ற பழி நீங்குவதற்காக பஞ்சபாண்டவர்கள் ஒருவனான பீமன் இந்த கோளிலிநாதரை வழிபட்டிருக்கிறான். திருக்கோளிலிக்கும் அருகிலுள்ள குண்டையூருக்கும் இடையில் சந்திர நதி என்று ஒரு புனிதமான நதி ஓடுகிறது. இந்த தலத்திற்கு பிரம்ம தபோவனம் என்றும், கதகாரண்யம் என்றும், அதாவது தேற்றாமரவனம் என்றும், புஷ்பவனம் என்றும், தட்சிண கைலாசம் என்றும் பல பெயர்கள் உண்டு. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலின் அருகே பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. ஆலயத்திற்கு 2 பிரகாரங்கள் உண்டு. நாம் ராஜகோபுரத்தை கடந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் வசந்த மண்டபம், கொடிமரம் ஆகியன உள்ளன. இதனை கடந்தவுடன் உள்பிரகாரம், இதில் சுவாமி சன்னதி தென்படுகிறது. அருகில் தியாகராஜமூர்த்தியின் சன்னதி இருக்கிறது. பெருமானை நோக்கினார் போல் சுந்தரர் பறவையாருடன் எழுந்தவர்கள் இருக்கிறார். அம்பிகையும் கிழக்கு நோக்கியவளாக தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். இந்த சுற்றை வளமாக வரும்பொழுது தியாக விநாயகருடைய சன்னதி, மேற்கு பிரகாரத்தில் விஸ்வநாதர், விசாலாட்சி, இந்திரபுரீஸ்வரர், சந்திரலிங்கம் ஆகிய சன்னதிகள் இருக்கின்றன. இதனை அடுத்து முருகப்பெருமானுக்கு தனித்திருக்கோயில் விளங்குகிறது. அருகில் சொக்கலிங்கம், அண்ணாமலையார், நால்வர், மகாலட்சுமி ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. அகஸ்தியர் பூஜித்த லிங்கம் அமைந்த தனி கோயிலும் இருக்கிறது. சுவாமியினுடைய கோஷ்டங்களில் தென்புறம் நடராஜமூர்த்தியும், நர்த்தன கணபதியும், பிக்ஷாடனரும், தட்சிணாமூர்த்தியும் இருக்க காணலாம். மேல் திசையில் மகாவிஷ்ணுவும், வடக்கு திசையில் அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்கை, உமாமகேஸ்வரர் ஆகிய மூர்த்திகளும் கோஷ்டத்தை அலங்கரிக்கின்றனர். அருகில் சண்டீச பெருமானுடைய தனி கோயிலும் இருக்கிறது. சுவாமி சன்னதியின் முன்மண்டபத்தில் நடராஜ சபை இருக்கிறது. சுவாமி சன்னதியில் இந்த தலத்திற்கான திருப்பதிகங்களை தலைவைக்கற்களில் பொறுத்து வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்பது. பிரம்மன் படைப்பு தொழில் வண்டி இந்த தலத்தை அடைந்தான். சந்திர நதியினுடைய வெண்மணலை எடுத்து வந்து சிவலிங்கமாக வழிபட்டு வந்தான். பெருமான் மண்ணால் பிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு பிரம்மனுக்கு காட்சி தந்து அவன் வேண்டிய வரங்களை அருளினார். அப்பொழுது அவன் உண்டாக்கிய தீர்த்தம்தான் இந்த பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த தலம் பிரம்ம தபோவனம் என்ற பெயரையும் பெற்றது. சுவாமி இதன் காரணமாகவே பிரம்மபுரீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். அம்பிகையின் பெயர் வண்டமர் பூங்குழலாள் அண்டார் குழலி என்றும் சொல்வதுண்டு. தியாகராஜரை அவனி விடங்க தியாகர் என்பார்கள். இவரது அம்பிகை ஈரோத்பலாம்பிகை, விநாயகர் தியாக விநாயகர், முருகன் சுந்தரவடிவேலன், தலத்தின் மரம் தல விருட்சம், ஏற்றா மரம், தீர்த்தம் பிரம்மதீர்த்தம், சந்திரநதி முதலியன. பலாசுரனோடு தேவேந்திரன் போரிட்ட போது இந்திரனுக்கு துணையாக சென்றவன் முசுகுந்தன் என்ற மன்னன். இந்திரன் இந்த போரில் வென்றபோது முசுகுந்தனுக்கு பரிசு அளிக்குவதற்காக விரும்பினான். அப்போது முசுகுந்தன் தேவேந்திரன் வழிபடும் தியாகராஜர் திருவுருவை கேட்டான். இந்திரனுக்கோ அதை கொடுக்க மனமில்லை. அதை போலவே மேலும் ஒரு 6 திருவுருவங்களை அமைத்து ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொண்டு செல்லவும் என்று சொல்லும்போது முசுகுந்தன் தியாகராஜ பெருமானை வேண்ட உண்மையான தியாகராஜ வடிவை பெருமானனுடைய அருளினால் உணர்ந்தான். மீதம் அமைந்த மூர்த்திகளை திருக்கோளிலி உட்பட 6 தலங்களில் தாவித்து வழிபட்டான். இந்த 7 தலங்களும் தான் சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. டங்கம் என்றால் உளி, விடங்கம் என்றால் உளியால் செதுக்கப்படாதது என்று அர்த்தம். ஆக இந்த விடங்க மூர்த்திகள் தினம் பூஜைகளில் வைத்து அபிஷேகிக்கப்படுகின்றன, ஆராதிக்கப்படுகின்றன. இந்த தலத்தில் நித்திய வழிபாடுகளோடு மாசி மகத்தன்று பிரம்மோத்சவம் நடக்கிறது. அதில் நெல் மகோத்சவம் என்று மாசி மகத்தன்று செய்வார்கள். இங்கு சுந்தர பெருமான் எழுந்தொழியிருந்த காலத்தில் அருகில் இருந்த குண்டையூர் என்ற ஊரில் இருந்த நினைச்சுவாழ்ந்தார் ஒருவர் குண்டையூர் கிழார் என்ற பெயரோடு இருந்து வந்தார். அவருடைய கனவில் சென்று இறைவன் சுந்தரனுக்காக ஒரு நெல்மலையை சேர்ப்பிக்க சொன்னதால் மனமகிழ்ந்து அவ்வாறு செய்ய முன்வரும்பொழுது சுந்தரர், இவ்வளவு பெரிய நெல்மலையை எவ்விதம் நான் திருவாரூருக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று அஞ்சியவராக, இவற்றை எடுத்து கொண்டு செல்வதற்கு எனக்கு தேவையான ஆட்களையும் தேவரீரே கொடுத்துள்ள வேண்டும் என்று கோளிலி பெருமானை பார்த்து ஒரு திருப்பதிகம் அருளினார். சிவபெருமானுடைய ஏவலினால் சிவபூதகணங்கள் இரவோடு இரவாக அந்த நெல்மலையை திருவாரூர் கொண்டு சேர்த்தன. இதனைக் கண்டு அதிசயித்த பறவையார், யாரார் வீட்டின் எதிரே எவ்வளவு நெல் இருக்கிறதோ அதை அவரவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பறை அறிவித்தாராம். இந்த ஆலயத்தில் கார்த்திகை ஞாயிறு தீர்த்த விழாவும் நடக்கிறது. தியாகராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் முசுகுந்தார்ச்சனை செய்கிறார்கள். வசந்த உற்சவமும் நடக்கிறது. இங்குள்ள சந்திரசேகரர் திருவுருவமும் சிறப்பானது. சோமாஸ்கந்தருக்கு பிரதிநிதியாக இந்த மூர்த்தியை திருவிழாவுக்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இந்த தலத்தை சிஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தாலும், அப்பர் பெருமான் 2 பதிகங்களாலும், சுந்தமூர்த்தி நாயனார் 1 பதிகத்தாலும் ஆக 4 தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. 11 திருமுறையில் பரணர் பாடிய திரு அந்தாதியில் இந்த தலத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. இத்தலத்தில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் ஆகியோரது காலத்து 19 கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இவற்றால் பல முக்கிய செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன. இந்த இறைவனுக்கு திருக்கோளிலி உடையார், திருக்கோளிலி உடைய நாயனார், அவனி விடங்க தியாகர் என்றெல்லாம் பெயர்கள் அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுந்தரபாண்டியின் காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இந்த தலத்தில் செம்படவர்களில் ஒருவனான ஆலன் என்பவன் அதிபத்த நாயனாருடைய திருவுருவை எழுந்தொழித்தான் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தலத்து வடக்கு வீதியை திருமறைக்காடன் திருவீதி என்று குறிக்கப்பட்டுள்ளது. புரோத்தொங்க சோழனின் 20 ஆட்சி காலத்தில் திருக்கோளி உடையாருக்கு திருச்சாட்டியக்குடி உடையார் திரு மடைவிளாகத்திருந்த ஒருவன் முந்தாவளுக்கு அறிப்பதற்காக 30 வட்டத்து காணி உடைய சிவபிராமணர்களிடம் 800 காசு கொடுத்தருளினான் என்று கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தடயவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் அவனது பிறந்த நாளாகிய திருவாதிரையில் அரசனுக்கு நன்றி உண்டாகுவதற்காகவும் பல நன்மைகளை வேண்டியும் திரு அமுதுக்காக திருவிழா போவதற்காக அமுது செய்விப்பதற்காக வேண்டி நிபந்தனைகள் அளித்துள்ளான். தேவாரம் பாடுவதற்காகவும் நிலம் வாங்கி அளித்துள்ளான். இந்த தலத்தின் மீது பாடப்பட்டுள்ள தேவார பதிகங்கள் 4. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளிப்படுகிறது. தினமும் நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாட்கள் வீணாக போகாமல் நஞ்சை அணிந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிய நீலகண்ட பெருமானுக்கு அன்பு செய்வோம். அவனுடைய நாமங்களை கேட்போம். அப்படி கேட்பதால் நம்முடைய சுற்றத்தார்களுக்கும் கேடுகளெல்லாம் அகன்று நல்லனவே கிட்டும். நவகிரகங்களால் ஏற்பட்டுள்ள தீமைகள் யாவும் அப்பெருமான் அகற்றுவான். அவன் கோழி இருக்கக்கூடிய என்னுடைய பெருமான் என்று முதல் பாடலில் குறிப்பிட்டார்.

திருநாவுக்கரசர் பாடிய இரண்டு பதிகங்களும் குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைந்துள்ளன. இவை ஐந்தாம் திருமுறையில் காணப்படுபவை. அவரும் உன்னை இத்தனை காலம் இணையாமல் இருந்துவிட்டேனே, இருந்தாலும் தேவரீர் அடியேனை மறக்கக்கூடாது, அடியேனை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் பெருமானிடம்.

திருவருளால் நெல்மலை பெற்ற முதுமூர்த்தி நாயனார் அந்த திருவருளை வியந்து நெல்லை திருவாரூருக்கு எடுத்துச் செல்ல ஆட்கள் வேண்டி பாடியருடைய அற்புத திருப்பதிகம் இந்த ஊருக்கு உண்டு.

0: திருக்கோளிலியின் வடதிசையில் சுமார் 1 கிலோமீட்டரில் குண்டையூர் என்ற அற்புதமான தலம் இருக்கிறது. இது வைப்புத்தலம். மேலும் வலிவலம் என்று மூவராலும் பாடல் பெற்ற தலம் இருக்கிறது. தென் திசையில் 8 கோடி முருகனுடைய பிரசித்தியான ஆலயம் இருக்கிறது. மேற்கில் கச்சனம் என்று வழங்கப்படும் திருக்கைச்சியனமும் கிழக்கே காமேஸ்வரமும் இருக்கின்றன. இவ்வாறு கோள்களையெல்லாம் நீக்கி அடியார்களுக்கு இன்னொரு கொடுத்தருளும் பெருமானை நேரில் சென்று வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோமாக.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை, பண் தக்கராகும். திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை, பண் நட்டவாடை. திருச்சிற்ற

0: தலம் திருப்புகலூர்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் பழம்பஞ்சுரம் பாவநாசத் திருப்பதிகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கானூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஒற்றியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அன்னை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அன்னை பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: பொருள்வையின் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு யாதொரு ஞான ஞேயம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆர்

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம். சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பூதப்படை உடை புண்ணியரே புறல் சொற்கள் நொன்மேல் ஏதப்படை எழுகின்றன வாழொடும் மை காதல்.

செப்பன கொங்கை கொதே மலர்கொன்றை நிறம் பணித்தான் மைப்புரை கள்ளுக்குவார் புனல் கங்கை வைத்தால் மனத்துக்கோப்பலையில் ஒளிர் கிளறு ஒளி கிளறு உள் மத்தமும் அமைத்தார்

உறைவனுக்கே உறைவனை மூப்புக்க நான் மறைக்கும் முதல் ஏ கடல் அந்துறைவனை சோழ் கைலாய சிலம்பனை தொல்மை கொள்கொள்கிறைவனை எல் குணத்தை ஈசனை ஏற்றினர் சித்தல்தம் பால் உறைவனை பாம்பனையாம் பின்னையில் சொல்லி ஓதுவதே ஓதவள் நாமல் உறையவள்

ஐங்கணையாலகம் லவ்வகத்தில் தோரணல் தோள் அவள் தேரகல் அல்குல் தொல்மைக்கள் வல்ல போரண குல்பல்.

யார்க்கு நல்கு பட்டையல் ஆயிழைக்கே இழையார் வனமுலை வீங்கி இடையுறுகில் ரதிற்றால் பிழையாள் நமக்கு இவை கட்டுங்க என்பது பேச்சு கொல பழையார் கழுக்கில் ரவானனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியொடு கோல கயற்கண்கள்

உமையாள் அவள் கீழ் உறைவிடல் பெற்றோ உரைகின்றதே உரைகின்றனர் ஐவரே ஒன்பது வாயில் ஓர் மூன்றுள்ளதால் மறைகின்ற இல்பு நரம்போடு இறைச்சி உதிர மச்சை பறைகின்ற தோல் போர் குரம்பை

ஒன்றெடுத்து ஓதி புகுவர் நரகத்து ஒரு குழிய குழிகட்கொடு நடை கோல் பக்கவட்டடி நெட்டிடை ஓல் உழுவை தழை.

முடியக் கண்டான் படி மூளக் கண்டான் பிணி முன்கை சங்கம் அழியக் கண்டான் அன்பில் ஏறக் கண்டான் செல்தல் எல் உயிரை மேல் சுழியக் கண்டான் துயரை கூறக் கண்டான் துகில் சூழ்கலை.

கள்ள வளாகம் கடிந்து அடிமைப்படக் கத்தவர்தல் உள்ளவளாகத்து உருகின்ற உத்தமல் நீள்முடி மேல் வெள்ளவளாக.

அமைய உலகில் போவனையாரே பொதியங்கு பாற்புறல் மூன்றெரித்த தேவனை தில்லை சிவனை திருந்து அடிக்கை.

வாக்கு இவையார் விதித்தனவே. விதித்தன வாழ்நாள் பெருள் பிடி இச்சைகள் கொண்டு பண்டே கொதிப்பினில் ஒன்றுல் குறைவில்லை குங்குமக் கொன்ற

பறவை மோசின கொல்றை உடிமேல் அது முலை மேல் முயங்க ஓசின சாந்தொழுமால் இவை ஒல்க.

வேண்டிய நாள்களில் பாதியும் கங்குல் மிக அவற்றுள் இந்தியவில் நோய் முதலது பிள்ளை மேவேலது மூப்பாண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்காரிங்கானே மாண்டன செய்து வளர்ப்பு சடை முக்கள்

சடையாக்கு அடிமையாயினர் தொண்டரே துறக்கல் பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆனை வளரும் கனகமலையருகே ஓயின கா

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். பாடியிருப்பவர்

0: இறைவா போற்றி. பெரிய நாயகியுடனோ யகோணேச பெருமான் திருவடி போற்றி போற்றி போற்றி. அன்புள்ளங்கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவார திருத்தலங்கள் பகுதியில் நாக அரசன் வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் திருநாகேஸ்வரம். இத்தலத்திறைவனை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த திருக்குறுந்தொகை தெய்வத்தமிழிசையால் வழிபடுவோம், அருள் பெறுவோம்.
1: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.

நாவலம் பெறும் தீவினில் வாழ்பவர் மேவி வந்து வணங்க.

0: திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றே, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றே, கோவாய் கனகத்திரளே போற்றே, கைலை மலையானே போற்றே போற்றே, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் ஏனாதிநாதநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. யார் அவரு? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க, சரியா? அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல சோழ ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல எயிலனூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் இருந்தார். எந்த ஊரு? எயிலனூர், சரியா? இவரு அந்த காலத்துல தான் நிறைய போர் நடந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்போ போர் பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து களரி படிக்கிறோம், சிலம்பாட்டம் படிக்கிறோம் இல்லையா, வாழ் பயிற்சி அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா சில பேரு, அது மாதிரி அந்த காலத்துல எப்போதும் போர் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் போர் பயிற்சி எடுப்பாங்க. எல்லா ஆண்களும் அது போர் பயிற்சி எடுப்பாங்க. எப்படி வாழை சுத்துறது, எப்படி அம்பு எறிகிறது, எப்படி ஈட்டு எறிகிறது, இதெல்லாம் சொல்லி தருவாங்க, சரியா? அப்படி சொல்லி தர்ற ஒரு பயிற்சியாளரா யார் இருப்பா? நம்ம ஏனாதிநாதநாயனார் இருப்பார், சரியா? அவரு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பானவர், அவரை யாரும் வெல்லவே முடியாது, அவரை அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பார் அவரு, சரியா? அவர்கிட்ட நிறைய பேர் வாழ் பயிற்சி எடுக்க வருவாங்க, சரியா? அந்த இதுல வந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா, சொல்லித்தராரு இல்லையா, வாழ்பயிற்சி சொல்லித்தராரு இல்லையா, அது அவருக்கு வருமானம் கிடைக்கும்னா அதை வச்சு அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார், சரியா? அவர் திருநீரை பார்த்தா போதும், திருநீருக்கு அவர் அடிமை. திருநீரை பார்த்தா அவரு எந்த தீங்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார், அப்படி ஒரு சிறப்பான சிவ தொண்டர் அவர், சரியா? இவர் எடுத்துக்கிட்ட தொண்டு என்ன, வாழ்பயிற்சி மூலமா தனக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு எல்லா தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு. திருநீருனா இவர் அவர் திருநீருக்கு அடிமை ஆயிடுவார், சரியா? இதுதான் அவரோட சிவத்தொண்டு. இப்போ அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவர்கிட்டயே வந்து வாழ் பயிற்சிக்கு வருவாங்க ஆண்கள்லாம், அதனால இவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே ஊர்ல இன்னொரு அதிசூரன்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் இப்படி வாழ் பயிற்சி சொல்லி தர்றவன் தான். ஆனா அவனுக்கு ரொம்ப அகங்காரம், தானே எல்லாம், நான் எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு ரொம்ப செருக்கோடு இருப்பான். அதனால அவங்ககிட்ட யாரும் அதிகமா போக மாட்டாங்க, சரியா? கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவன்கிட்ட போவாங்க. அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் பேரும் கூட அவன்கிட்ட போறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதிசூரன் வந்து ரொம்ப செருக்கானவன் இல்லையா, அவனை அதிகமா யாருக்கும் பிடிக்காது. அதனால அந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் பயிற்சிக்கு எல்லாரும் ஏனாதிநாதநாயர்கிட்டே வருவாங்க. ஏனாதிநாதர் ரொம்ப நல்ல செதி தருவாரு, அதே சமயம் ரொம்ப நல்லவராகவும் இருப்பார். அதனால எல்லாரும் அவர்கிட்டயே வருவாங்க, அதிசூரன் கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சரியா? அதனால அதிசூரனுக்கு வருமானமே இல்லாமாயிரும். அவனுக்கு எரிச்சலா வரும், இந்த ஏனாதிநாதர் இருக்கிறதுனாலதான் நமக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேல ஒரு போட்டி பொறாம அப்படியே பகையா போயிடுவாரு, சரியா? இப்ப என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த ஏனாதிநாயனார ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனோட சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஏனாதிநாயனார்கிட்ட வந்துட்டு, ஏனாதிநாதர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்யறோம், அதுல ஒருத்தருக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒண்ணும் கிடைக்கல, அதனால நம்ம ரெண்டு பேரும் போர் செஞ்சு யார் வெற்றி பெறுறோமோ அவங்கதான் அந்த தொழிலை செய்யணும், அடுத்தவங்க அந்த தொழில விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏனாதிநாதநாயனார்கிட்ட சொல்லுவான். அப்ப ஏனாதியார் என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதனார்கிட்ட கொஞ்சம் படிச்ச அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல பயிற்சியாளர்கள், அப்புறம் அவங்ககிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னாக்க ரெண்டு ஒரு சைடு. இங்க அதிசூரன் என்ன பண்ணிருக்கான், தன்னோட உறவுக்காரங்க தன்னோட ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்கான். இந்த ரெண்டு படைகளும் வந்து சண்டை போடும், என்ன ஆகுது, அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறாங்க, ஒருத்தர் கை போச்சு, ஒருத்தர் கால் போச்சு, ஒருத்தர் தலை போச்சு, இப்படி ரத்த வெள்ளம். இதெல்லாம் எதுக்கு, ஒரு அதிசூரன் ஏனாதிநாதநாயனார்கிட்ட வச்ச பகையால ஊர்க்காரங்க எல்லாம் சாகுறாங்க இப்போ இல்லையா, ஒரே உயிர் சேதம், எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் உயிர் சேதம், அப்ப எவ்வளவு கஷ்டாயிடும்ல. கடைசியில என்னது, நம்ம ஏனாதிநாதநாயனார் டைரக்டா அதிசூரன் கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ அதிசூரன் தோத்து போய் ஓடியே போயிடறான், சரியா? போனவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, எப்படி தோத்து ஓடி வந்துட்டுமே, தோத்து ஓடி வந்துட்டுமேன்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த ஏனாதி நாதநாயனார நம்ம இனி போர் செய்து வெல்ல முடியாது, இவரை வஞ்சகத்தாலதான் இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனாதி நாதநாயனார் எப்படிப்பட்டவர், திருநீருக்கு அடிமை இல்லையா, திருநீர் பூசினவங்களுக்கு ஒரு தில்லு கூட அவர் செய்ய மாட்டார் இல்லையா, இது இந்த அதிசூரனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், அடுத்த நாள் காலையில என்ன சொல்லுவான், ஏனாதிநாதநாயனார்கிட்ட சொல்லுவான், இப்ப பாருங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் படையை வச்சு மோதணும்னா நிறைய வீழ்ச்சியதாகுது, அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதுவோம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதி யார் ஜெயிக்கிறோமோ அவங்கதான் இந்த போர்ப்பயிற்சி தொழிலை செய்யணும், அடுத்தவங்க விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவான். ஏனாதிநாதநாயனார் அதுக்கு ஒத்துக்குவாரு. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவான், நல்ல அழகாக நெத்தி நிறைய தண்ணீர் பூசிக்குவான், பூசிட்டு அவன் வந்து வாழ் பயிற்சி அப்போ கையில் ஒரு கேடையை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேடையத்தை வச்சு நல்ல முகத்தை மறைச்சிட்டு வருவான். வந்துட்டு போர் பயிற்சி இப்போ சண்டை ஆரம்பிக்குது, வாழ் சண்டை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஏனாதிநாதநாயனார் மட்டும் நிற்கிறாரு, அந்த பக்கம் அதிசூரன் மட்டும் நிற்கிறான். அதிசூரன் நெத்தி நிறைய தண்ணீர் பூசியிருக்கான், பூசிட்டு கேடையத்தை வச்சு நெத்தியை மறைச்சிருக்கான், முகத்தை மறைச்சிருக்கான். சரியா, இப்போ போர் ஆரம்பிக்குது, ரெண்டு பேரும் வாழ் சண்டை போடுறாங்க. மாதிரி போட்டு போட்டு போட்டு ஒரு நேரத்தில் அதிசூரன் தோத்து போயிடுவான் போல ஒரு நிலைமை வரும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு தன் முகத்துக்கிட்ட வச்சுருந்த அந்த கேடயத்தை அப்படியே திறந்துடுவான், எடுத்துடுவான். எடுத்தோடனே என்னாகும், அப்படியே ஏனாதிநாதனாயனா அதிசூரன் நெத்தியில் தென்னீரை பார்த்தோன்னே அவருக்கு திக்குன்னு ஆயிரும், தென்னீர் பூசல ஒருத்தர் கூடயா நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சண்டை போடுறது நிறுத்திடுவார். நிறுத்தினோடனே என்னாகும், ஓ அவர் வந்து அந்த கையில் இருக்க கத்தி வாழ் கேடயத்தெல்லாம் கீழே போட்டுடணும்னு நினைப்பாரு. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த காலத்துலலாம் போரில் வந்து ஒரு தர்மம் இருந்துச்சு, யார் கையில் ஆயுதங்கள் இல்லையோ அவங்கள நம்ம கொல்லக்கூடாது, அது நிராயுத பாணியாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த நிராயுத பாணியாக இருக்கிறவங்கள கொல்லக்கூடாது, அது ஒரு தர்மம் சரியா, அது ஒரு பெரிய பழி, அது ஒரு குற்றம் சரியா. அதனால நம்ம இன்னைக்கு கீழே போட்டுட்டோம்னா, வாழை கீழே போட்டுட்டோம்னா, நிராயுத பாணியா நிக்கிற ஏனாதிநாதர திருநீர் பூசுன அதிசூரன் கொண்டுட்டான் அப்படிங்கிற பை திருநீர் பூசுனவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாழை கீழே போடாம கையில வச்சிருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். ஆனா அடுத்த சண்டை போட மாட்டார் சரியா. இப்ப என்ன பண்ணுவான், அதிசூரனுக்கு இப்படித்தானே வேணும், அவன் இதைத்தானே எதிர்பார்த்தான், அவன் என்ன பண்ணிடுவான், நேர நம்ம ஏனாதிநாதனாயனார குத்திடுவான் சரியா. இந்த நேரத்துல நம்ம சாமி அப்படியே வானத்துல தோன்றி அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கும் என்னை நினைச்சிட்டே இருப்ப, என் திருவடியிலேயே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னைக்கு நீ பிரிய மாட்ட அப்படின்னு அருள் கொடுத்துருவார் சரியா. இதுதான் நம்ம ஏனாதிநாதநாயனார் வரலாறு. இந்த மாதிரி நம்ம நாயன்மார்கள்லாம் தன்னோட உயிரே போகிற நிலைமை வந்த போது கூட அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில, அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டுல மாறாம நின்றுருக்காங்க சரியா. இப்ப எப்படி அதிசூரன் தன்னை கொண்டுடுவான்னு தெரியும் இவருக்கு, ஏனாதிநாதநாயனாருக்கு தெரியும் தானே, அப்ப கூட திருநீரை பார்த்தவொடனே இவ்வளோக்கோ அதிசூரன் சும்மா பொய்யாதான் திருநீர் பூசிட்டு வந்திருக்கான்னு தெரியும் அவருக்கு இல்லையா. அப்ப கூட திருநீர் பூசின ஒருத்தன் கூட நான் சண்டை போடுறதில்ல, திருநீர் பூசின ஒருத்தனுக்கு நான் தீங்கு செய்யறதில்ல அப்படிங்கிற தன்னோட கொள்கையில கடைசி வரைக்கும் நின்னார். அதனால தன் உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு மாறலை இல்லையா. இதுதான் அவங்க சிவனை நேசிக்க அந்த அன்போட சிறப்பு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தால் நம்ம கொள்கையை தான் விட்டுடுவோம் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி விடுறதில்லை. அதனால தான் நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்களுக்கு உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட, எத்தனை பெரிய கஷ்டம் வந்தபோது கூட அவங்களுடைய கொள்கையில் அவங்க மாறலை. நம்ம மெய்ப்பொருள் நாயனார் கூட இதே போலதான் இருந்தார், திருநீக்கு மேல அவ்வளவு அன்போடு இருந்தார். இப்ப நம்ம ஏனாதிநாத நாயனாரும் அதே போலதான் சரியா. திருநீற்றுக்கு அடிமை, தன்னுடைய திருநீற்றுக்கு மேல வச்ச மரியாதையை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதனால பெருமான் அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கு என் திருவடியில இருப்ப, என்னை மறக்காம நீ இருப்ப, என் மேல அன்பு குறையாம இருப்ப அப்படின்னு அருள் கொடுத்துருவாரு சரியா. இது ஏனாதிநாத நாயனார் வரலாறு சரிங்களா. இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இப்ப ஆட்சி சொல்லிட்டே வரல, நாயன்மார் வரலாறு கதையில சொல்லிட்டே வரல, இந்த நாயன்மாரோட திருவுருவத்தை பார்க்கும்போது அது எங்க இருக்கு, அந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் பார்த்து நீங்க அந்த நாயன்மாரை எங்க இருக்காருன்னு பார்த்து வணங்கிக்கணும் சரிங்களா. சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. சைவ திருமுறைகள் 12 8 திருமுறையாக விளங்குவது திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும். இதன் ஆசிரியர் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவாசகம் என்று சொன்னாலே எல்லோருடைய உள்ளத்தையும் உருக்கக்கூடிய ஒரு நூலாகும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள். தேனினும் இனிய மிக அருமையான தமிழில் வெளிவந்த ஒரு அரிய பொக்கிஷ நூல் இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசக சுவாமிகள் சிவானுபூதி பெற்றவர்கள். அவர்கள் அறிவால் சிவமே ஆனவர்கள். அவர்கள் அனுபவித்த அந்த இறை அனுபூதியை பாடல் வடிவாக நமக்கு அருளி செய்துள்ளார்கள். இவற்றை நாம் பாடும்போது நமக்கு இகலோக சௌக்கியமும் மறுமை வாழ்வும் முத்தி பேரும் நமக்கு நிச்சயம் கிட்டும். இதை உணர்ந்து பொதுமக்கள் எல்லோருமே ஆங்காங்கே இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் மடாலயங்களிலும் திருவாசகம் முற்றுவதில் நிகழ்ந்து வருகிறது. இந்த திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்து நமது ஆதினத்தின் அடியவர் அன்பர் திருமதி சுவர்ணா சோமசுந்தரம் அவர்கள் தனது இனிய குரலால் இந்த திருவாசகத்தை முழுவதையும் குறுந்தகட்டில் பக்கவாத்தியங்களுடன் பாடி பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் திருமடங்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். முறையாக சிவபூஜையும் தீட்சைகளும் பெற்று பூஜைகளை விடாமல் செய்து வந்து திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உரை விளக்கத்துடன் சொற்பொழிவாற்றி வருபவர்கள். அவருடைய சிறப்பை உணர்ந்து நாம் அண்மையில் சில மாதங்களுக்கு முன்பு திருவாசக தேனிசை வாணி என்னும் விருது வழங்கி பாராட்டி ஆசீர்வாதம் செய்தோம். அதன் பின்பு அவர்கள் இந்த திருவாசக பாடல் முழுவதையும் வாத்தியங்களுடன் பாடி விரைவில் நடைபெற இருக்கும் மாணிக்கவாச சுவாமிகளுடைய குருபூஜை தினத்தன்று வெளியிடும் வகையில் ஒரு குறுந்தகட்டில் MP3 வடிவில் 10 மணி நேர அளவிற்கு இந்த திருவாசக பாடல் முழுவதும் வெளிவருகிறது. அன்பர்கள் அனைவரும் இதனை கேட்டு பூஜை நேரங்களில் இவற்றையும் போட்டு கேட்டு மிகுந்த பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவாசகத்தில் படித்தால் நிச்சயம் நம்முடைய ஆன்மா கடை தேரும். ஆக எல்லோரும் திருவாசகத்தை கேட்டு உய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்காவே.
2: ஓம் நம சிவாய.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இனி அடுத்த திருப்பாடல், 6வது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய். ஊனே உருகாய், உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டு மேலே அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவள் வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான் போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மாணி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சமந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான்போலும் அருண்ட நோக்கினை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்று நென்னலை. நென்னல் என்றால் நேற்று. அதுல ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையா சேர்ந்திருக்கு, அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியா பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய், நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்று என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாமல் ஒரு வேலை செய், என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியாக போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறா. ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒன்றுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதில் அருமையா சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன அந்த பேச்சு எங்க போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறார். ஏன்னா அதாவது ஒரு வாக்கு கொடுத்தா அது எவ்வளவு காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பாருங்க. இதெல்லாம் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க அந்த காலத்தில், சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். மன்னன்ட்ட சொல்ற என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன, அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான், அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேல நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேல வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிக்கின்றார்கள், அப்புறம் அரமனைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா. அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூட்டுருவன் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையை செய்யணும், என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும் நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல், ஒரு அருமையான பெயரல் என்றால் அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா. பயனில்லாத சொற்களை சொல்வானே மனுஷன் சொல்லாத, சொல்லாதேன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல் தான் மகன், எனல்னா மகன் சொல்லு. மகன்னா அங்க வந்து சன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவன மனிதன் சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்ப மனிதன் சொல்லாத சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கட்பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல். மகன் எனல், மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கட்பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு. பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அது மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை. அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்ப அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க அது உடன்பாட்டு பொருளையும் தரும், எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்க நிலம் பெயரினும் நின்சொற் பெயரெல்லாம் இங்க எதிர்மறை பொருள். என்னன்னா, நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்ப இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது, அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிருது இல்லையா. கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லதுன்னு, அதனால சொன்னார் என்னன்னா, அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார், பெரியவர்கள் இடைப்பட்டவர்கள் கடைநிலையில் உள்ளவர்கள் மூணா பிரிச்சார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேரா செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடைநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார், சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன் இருக்கு. ஒருவேளை கடையறேன் இருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்பன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா. சரி, மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார், பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு. திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு, இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா, பலா மரம் அது இருக்கு, அது பூக்காமலேயே பழம் தருமா. அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்களா சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணோம், அது பூத்து காய்த்து பழம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனா பழம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என்று சொன்னார். அது மாதிரி இங்க சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசல்ல நின்னு என்ன கேள்வி கேட்கிறா பாருங்க. போன திசை பகராய், சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன சொல்லு எங்க போச்சு அந்த திசையும் காட்டு என்று நயமாக சொல்வார். இதெல்லாம் தோழிகளுக்கு உள்ள உரிமை. கூட யார் இருக்காங்க, எல்லாம் அன்பு கொண்ட நெருங்கிய தோழிகள் தான். என்ன வேற பொதுமக்கள் சபையில நிறுத்தியா கேட்கிறாங்க, இல்ல எல்லாம் ஒரு அன்பு பற்றி உரிமை பற்றி கேட்பது தான். அதனால நான் போன திசை பகராய், இன்னும் புலர்ந்தின்றோ ஒன்னித்தில நகையா, இன்னும் புலர்ந்தின்றோ அங்க கேட்டால அதே மாதிரிதான், இன்னும் புலர்ந்தின்றோ இங்க கேட்கிறா, இன்னும் உனக்கு விடியவில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகோ, அப்ப விடிஞ்சு சூரியன்லாம் உதிச்சு என்ன எல்லாம் நடந்து போச்சு கொடுக்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்னன்னா இன்னும் சேவலே கூவலை, ஆமா கூ இது கோழி சிலம்ப சிலம்பம் கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன ஆமா சூரியன் உதிச்சாலும் உதிக்கல சூரிய, இது எத்தனாவது பாடல், இது இது ஆறாவது திருப்பாடல். 18வது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது. இரவி ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும். ரவீன சூரியன் அர்த்தம். ஆமா அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு, இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி, இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் அந்த சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான், வச்சுட்டு போயிடுவான் பொழுது, அவ்வளவு பெயர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரான், கண்ணாறு இரவி கதிர் வந்து காரு கரப்ப, அப்பந்தான் அந்த இருளே மறையுது. காரு கரப்ப இருள் அப்பதான் மறையுது. ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு 18வது பாடல தான் வரப்போகுது. இப்பமே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா. புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது, சிவஞான சுவாமி எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி. அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர், சைவ திருவாளர் ராமச்சங்க பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக அதுக்கு நாம பொருள் காண்பது ரொம்ப அரிது. பாயிர விருத்திக்கு அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்கம் எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். என்ன யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தன்னா, புலரி அப்படின்னா வைகரை போலதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறா. சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரி பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே. வைகரை துயர் எழுன்னு பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னு உரிமையாக கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண், வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லை எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும். அதான் உனக்கு வைகரை பொழுது, அந்த புலரி பொழுது இன்னும் வரவில்லையா? இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான். வானுலகமும் நில உலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவன். அப்படி அறிய பரம்பொருள், எல்லா உலகங்களுக்கும் அறிவதற்கறிய பரம்பொருள் எளியோர்களாகி நம்மை ஆட்கொள்ள, நம்ம செஞ்ச தவத்தின் வலிமையினால வரல, தானே வந்து எழுந்தொள்ளியிருக்கான் தன்னுடைய கருணையினாலேயே. நானேயோ தவம் செய்தேன் சிவாயினம எனப்பெற்றேன், தேனா இன்னமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்பு குந்து அடியே கருள் செய்தான். அந்த தானே இங்கேயும் இருக்கு பாருங்க. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். தலையளித்துன்னா தலையாய கருணை. நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்பலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்பலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதன சக்தியாக இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா? இந்த கருணை இருக்க, இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை. ஆகவே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். வான்வார் கடல் வாடி, கடல் திருவடின்னு சொன்ன, வார்கடல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கடல்கள் முன்னாடியே வந்தது. வான் வார்கடல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு. இங்க வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னென்னா விழித்து விட்டாள்னு அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் ஏன்னா எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான் நம்பொருட்டு எளிவந்து கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம். எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக இல்லையா? ஊனே உருகாய். ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கேனா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டு அப்படி இல்லை, ஊனே உருகாய். நீ ஒரு சோம்பலால தான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய உள்ளம் உருகி செயலிழந்து ஒன்னும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா. ஊனே உருகாய், அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே உறும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது உன்னாலதாம இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை இதெல்லாம். உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா? நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனா நாமெல்லாம் ஒன்னா பழகிட்டோம். அதனால எங்களுக்கும், எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்ல, எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டே எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின் பார் படுத்தி விடுகின்றார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க, அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனே பாடுன்னு, உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா? நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன், அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையலோர். தம் கோன் என்பது ஒரே சொல், தம்பிரான் என்பது போல, தமக்கு பிரான், தமக்கு தலைவன், ஆன்மாக்களு ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு. பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடல எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் இருந்து நீராடல் தான்.
7: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
7: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு அன்னே இவையும் சிலவோ. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப இந்த ஏழாவது திருப்பாடலையும் வந்து எழுப்புதல் தான். அது பாருங்க, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஏதாவது ஒன்னு சொல்லி அதுபடி நடக்கல அப்படின்னு சுட்டி காட்டி தான் ஒவ்வொரு தோழியும் எழுப்பினார்கள். ஆனால் இந்த தோழியை அவன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. இவர்களே திகைத்து நிற்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? மானேன்னு அழைச்சார்கள் போன பாட்டில், பொன்னித்தில நகையாயின்னு அழைத்தார்கள், படிதே என்று உரிமையோடு கண்டித்து அழைத்தார்கள், தன்ன வெண்ணகையா என்று அழைத்தார்கள். இங்கே அழைக்கும் போதே அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே என்று சொன்னால் தாயே என்று அர்த்தம். அண்ணாய் என்றோ அன்னே என்றோ அழைத்தால் தாயேன்னு அர்த்தம் இல்லையா? தோழியை போய் தாயேன்னு அழைக்கின்றார்களே இல்லையா? பாட்டி தன் பேத்தியை பார்த்து எங்கள் அம்மா என்னை பார்த்து அம்மான்னு அழைச்சா என்ன? அவள் உங்களுக்கு பேத்தி முறை, நீங்கள் அவளை போய் உங்களை பெத்த அம்மாங்கிறீங்க, முறையே மாத்துறீங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அது முறை அல்லதான். முறை மாறி அழைத்தால் அது வலு வலுதான், இலக்கணப்படி வலுதான். பேத்தியை வந்து பேத்தின்னு தான் அழைக்கணும். இலக்கணப்படி பார்த்தா என்ன பார்த்த அம்மானு அழைச்சது வலுதான். ஆனால் அன்பின் காரணமாக அவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கும் போது அதை என்ன சொல்லிடுறாங்க இலக்கணத்தில்? வலு அமைதி. அமைதின்னா எதுவும் பேசாமல் கப்பிச்சு போட்டுருங்க, அந்த அமைதி இல்லை. அமைதின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம், சமாதானம் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி அர்த்தம் இலக்கணத்தில். வலு அமைதி. ஒரு நோக்கில் அது வலுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்ளலாம், வலு அமைதி. அதே மாதிரி தோழின்னு அது என்ன வலு அமைதி அப்படின்னா முறை வலு அமைதி. முறையை மாற்றி சொன்னாலும் அது வலு இல்லை, அமைதி அமைதி கொள்ளலாம். முறை வலு அமைதி அருமையாக எழுதுறாங்க தேசிகரையா இல்லையா? அந்த தன்மை முன்னிலை படற்கை மூணு இடம் சொல்லுவோம். தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் சொல்வது உண்டு. தன்மையை படற்கை மாதிரி இல்லையா? நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறா பையனை. அப்போ அம்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேய் அம்மா சொல்கிறா கேளு. அம்மா வேற ஒரு ஆளா? சித்தியா இவா? இல்லை இவங்க தான் அம்மா. ஆனால் அம்மாவே என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறா கேளு அப்படிங்கிறானதான். நான் அம்மா அங்கே தான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ செய்வேன் பேசுவேன்னு போயிட்டு இருக்கேன், என் பேச்சை பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால உனக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற குறிப்பு. அம்மா சொல்கிறா கேளுன்னு தான் அம்மாவாகிய தானே தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் அம்மா சொல்கிறாள் கேளுன்னு படற்கையில் சொல்லுவது. அப்போ ஒரு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்றாங்க, அது இட வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி இங்க முறை வலு அமைதி. தோழியே அழைக்க வேண்டியதே போன பாட்டில் மாதிரி மானே முத்தன்ன வெண்ணகையாயின்னு தோழியை அப்படிதான் அழைக்கணும். அப்படி அழைக்காத தோழியை தாயேன்னு அழைச்சது முறை வலு அமைதி. அருமையா சொல்றாங்க. தமிழ்ல எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எத்தனை செய்திகள் கிடைக்குது பாருங்க நமக்கு. அதான் பெரியவர்களுடைய விளக்கோரையினுடைய சிறப்பு அதுதான். அண்ணே இவையும் சிலவோ இல்லையா, சீச்சி இவையும் சிலவோ என்று சொல்லி இரண்டாவது திருப்பாடலில் பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னா ஒருவரிடம் இருக்கக்கூடாத செய்கைகளை பார்க்கும்போது இப்படி பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வியப்பை தரும் அல்லவா? அது மாதிரி அன்னையே இவையும் சிலவோ அப்படி என்னன்னா, இப்படி பாவை நோன்பு காலத்திலே வைகரை பொழுது வந்த பிறகும் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்பெல்லாம் இந்த அலாரம் டைம்பீஸ்லாம் கிடையாது இல்லையா. இப்போ அது காணாதுன்னு எல்லாம் செல்போன்லேயே எல்லாமே வந்துட்டுது. ஆமாம், இப்படி இப்போ எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருந்தும் எழுந்திருப்பது சிரமமாக தான் இருக்குது. என்ன அப்போ அப்படிலாம் கிடையாது, அது பொழுதை உணர்ந்து தானாக எழுந்திரிக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும் இல்லையா. அப்போ என்னென்னா, ஏதோ தூங்கிட்டோமா நீங்கள் தான் வந்துட்டீங்களே நான் எழுந்து வரேன் அப்படின்னா இவங்க ஏற்றுக்கல. ஏன்னா இது நீயாக எழுந்து எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வந்து நீ எழுந்து வருவது சிறப்பல்ல அப்படின்னு இவங்க நினைச்சிறாங்க. ஏன்னா அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். அவள் சாதாரணமானவளா வந்து உறங்குறவா, எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னு. அதனால தான் சொல்றான், இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா, பாவை நோன்பு காலத்துல வைகரி பொழுது வந்த பிறகும் உறங்குற பழக்கம் உனக்கு இருக்கிறதா, இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா. ஏன் அப்படின்னா, பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான், ஒருவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன், அவன் ஒருத்தன் தான் பதி, ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டுன்னு பொருள் வரல, பெரிய இருஞ்சீரான் பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவனாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தல ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத, அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத, அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்னம் ஊதினாலே இங்க ஒரு சிவசிவான் வந்துடும் இல்லையா, அது வந்து நினைச்சு சொல்றது இல்லை. என்ன அது, அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது, அந்த முறையில வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ. அதுல தென்னவனாய் இருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா. ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னாய் என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவருடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது. அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறானா, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் தான் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர். தென்னா என்ன முன்னம் தீசே மெழுகோப்பாய், அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாய் எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்தெழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான் சொல்லுறான், சொல்லுறாங்கதை விட சிவசிவான் வாய் திறக்கிறான். விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான் சொல்லுது, அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அழலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயில்கின்றாளே, இன்னும் துயிலுதியோ. வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். இல்லையா, இந்த சிவனருக்கே தொடர்பு இல்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா? எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க, இந்த அடியார்கள்லாம் அந்த பாடிட்டு போறாங்க. ஆமா, மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு அது சரி, நீ அப்படி இருக்கலாமா? வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறேப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க? என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது? இவ்வளவு பேரன்பினர் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திருப்பவள், சென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பு வியக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னே துயிலின் பரிசு என்னன்னா, இதுலயே அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது, துயிலின் பரிசுன்னு. ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி, இந்த இடத்துலயே அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? அது ஆணவ மலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறழ வைத்து விடுகிறதே இந்த ஆணவ பலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரே அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அவ அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கி இருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவனா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறத்தல் என்பது பாருங்க, வாய்திறத்தல் வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அத கேட்ட மாத்திரத்திலேயே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புதல் இல்லையா, அல்லது விஷயத்தை நேரடியாக சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரையும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா, அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்களை அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான் வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கி இருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இங்க விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும், ஓன் நிலைக்கு அது கூடாது, வண்ணஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அரையன் இன்ன அமுதன் இங்கை சாமிய, அத்தன் ஆனந்தன் அமுதன்னு மூணு மூணு பேருன்னு சொன்ன மாதிரி இங்க என் ஆணை என் அரையன் இன்ன அமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்வது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்வான் தேசிகரையா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை, தலை காலில் கட்டுற சங்கிலி, அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின், அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்தில் பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியில பெருமானை நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதில்லை, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியாரில் சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்பான். அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி. அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய், என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் சொன்னோங்கேள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்த பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லோரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யலை. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக துதிக்கிறோம். தனித்தனியாக துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாகவது நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது வந்திருக்கலாம். ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரலை, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை எங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க, அதுதான் பெருசு. எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவார்கள். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அப்படி எடுத்து சொல்றான், உன்னுடைய தகுதி இப்படிப்பட்டது.

0: அச்சம்பலம். சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சிதம்பர முனிவர் அருளிய தேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து திருத்தில்லையில் அருளி செய்தது நிறுத்த தரிசனம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இதற்குரிய ராகம் செஞ்சுருட்டி.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: நேற்று வரையில நடந்த பாடம் இதுவரையில ரிவைஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இப்ப அடுத்தது இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு பண்ணான்னு இன்னைக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு முடிக்கிறதுனா ரெண்டு பண்ணு இன்னைக்கு பார்க்கலாம். எந்த ரெண்டு பண்ணு பார்க்கணும் அப்படின்னா, சுலபமான ஒரு பண்ணு போக ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த பண்ணுக்கு பேரு சீகாமரம்னு பேரு. பண் சீகாமரம். அது திருநாகபன் சுவாமிகளும் பாடிக்கார், திருநாகபன் சுவாமி பாடிக்கார், சுந்தரமு சுவாமிகள் பாடிக்கார் அந்த பண்ணம். இப்ப நம்ம பார்க்க போது வந்து புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரம் கோவில் வைத்தியநாத சுவாமி மேல பாடினது ஞானசம்பந்தருடைய வாக்குல வந்திருக்கு. அதுக்கு பண் சீகாமல். இது முழுப்பதிகம் நீங்க பாராயணம் கொடுக்கணும். எல்லாருமே பண்ணலாம். நாயமணிலன்னா அது வேற விஷயம். அதுக்கு கடைசியில் கடைக்காப்பு ஒன்று சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தர். அந்த கடைக்காப்புக்காகவே அந்த மந்திர பதிகத்தை நான் பண்ணேன். அந்த பதிகத்தை படிக்கிறவங்களும் இல்லையா மறுபிறப்பேன்னு சொல்லிட்டேன். அதான் ஒண்ணு நமக்கு இதுக்கு நிறுவனம் திறந்து இதை மறுபடியும் இந்த கட்டங்கள் அமைக்கிறது. சிவன் தாய் சிந்த சிவம் மாணிக்காசு சொன்ன மாதிரி ஆத மாதிரி சிவபுரத்து கதவு மூடத்துக்கு முன்னாடி போயிடணும் இல்லையா, அப்படித்தானே சொல்லியிருக்கு நம்ம திருமுறைகள். அதனால அந்த பெருமான் செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான். இதனால உடல்ல விவாதங்கள்லாம் வருது, கஷ்டங்கள்லாம் வருது, நோய் வருது, துன்பம் வருது, கவலை வருது, எவ்வளவு இருக்கு. இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கைன்னு சுந்தரமு சுவாமி வாக்கு திருக்கேதாரத்தில் சொல்றாரு. அதனால இன்பம் கொஞ்சம் இருந்ததுன்னா துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. பொதுப்படையா பாக்குற போது சில பேருக்கு ஒரே இன்பமா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்மள வந்து நம்ம பராமரிப்பு. ஆமா, அதனால இந்த துன்பத்துக்கு ஏதுவான பிறவிய அறுக்கவல்ல மருந்தீஸ்வரன். பிறவிக்கு மருந்தா இருக்கக்கூடியவன், வெறும் உடல் பிணிக்கு மட்டும் இல்ல பிறவி பிணிக்கே மருந்தா இருக்கக்கூடியவன் வைத்தியநாதன். அந்த ஒரு பெருமான் அத கடைக்காப்புல கோடிட்டு சொல்லிட்டாரு. அத திருநாகர சுவாமி திருதாண்டவம் அந்த ஊருக்கு உண்டு. அதுல பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவில்லா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திருப்புறங்கள் தீகள் திருஞ்சிலைகள் கொண்ட போறானை புள்ளிற்கு உள்ளூரானை போற்றாதே அற்ற நாள் போக்கினேன் அப்படின்னு ஒரு தாண்டவம். அதுல என்ன சொன்னார், தீரா நோய் தீர்த்தருள வல்லவ பெருமானவர் மந்திரமானுக்கா தந்திரமாவும் ஆறும். அதனால வந்து அந்த பதிகத்தை மனப்பாடம் பண்ணணும். நீங்க எல்லாருமே பண்ணணும். நான் பண்ணினது பிறகு பிறகு பணி போகணுங்கிறதுக்காக. அதுக்கு நடுவில் இந்த பணி வந்தாலும் அதுவும் சேர்ந்து போயிடும். அதனால அது கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வைத்தியர்களுக்கே நாலு நாளுக்கு நான் வைத்தியநாதன் பிறந்த ஊர் தான் சுவாமிக்கு. சித்தாந்திரம் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த குளம். அந்த வைத்தீஸ்வரம் கோயில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். குமரகுரு சுவாமி சொல்ற அதோடைய திவலை ஒரு துளி மேலப்பட்டாலே போகும், போதும் தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற பரம ஔஷதம். வியாதியெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து இது தீர்த்தம் அப்படின்னு குருமுரு சுவாமியோட வாக்குல வருது. அதனால அந்த சுவாமி வந்து மேற்க பார்த்த ஒரு மூர்த்தி அம்பிகை தெற்க பார்த்திருக்கா தையல் நாயகின்னு சொல்லி தையலால் ஒரு பாகம் சடைமேல அவளோடு பாட்டு சம்பந்த தேவாரத்தில் இருக்கு அந்த அம்பாள் பேரை வச்சே சொல்றாரு தையலால். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் முத்துக்குமார சுவாமி தான் உங்களுக்கு தெரியும் கிருத்திக ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அந்த ஊர்ல. இந்த பதிகத்தை நம்ம அந்த சீகாமரத்தை பாடி பார்க்கலாம்.

அப்படின்னா என்ன, அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பாட்ட மனப்பாடமே பண்ணாதீங்க, அப்பதான் அந்த தேவாரத்துக்கான எஃபெக்டே உள்ள போகும். என்னன்னா கொன்றை சூடினவன் சிவபெருமான், அதுல மகரந்த இது தொடர்ந்து இருக்கிய அந்த தேன் அந்த இதுல வருது வெளியே, எந்த பூலியும் அந்த கல்லார்ந்த பூங்கொன்றையும் மதம் மத்தம் சூடியிருக்காரு சிவபெருமான். வில்வத்தையும் அதையும் அதான் மது மது மது தேன் மதமத்தம் கதிர் மதியம் சந்திரன் தான் சூடியிருக்காரு.

உள்ளாந்த சடை குடியம் பயப்படுறீங்க. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லி நம்ம பாட சொல்றாங்களே, அது பயம், வேற ஒண்ணும் இல்லை. என்னோட சேர்ந்து பாடினா சரியா வந்துடும்.

இந்த ஊர்ல ராமாயண காலத்துல இருந்த ஜடாயும் சம்பாதிங்கிற ரெண்டு பறவைகள் இங்க வந்து பெருமான வழிபட்டது தலபுராணத்துல வருது. புல் இருக்கு வேள் ஊர், அந்த ஊரோட பேர் புல்னா பறவை, இந்த ஜடாயு சம்பாதி கதை. இருக்குன்னா வேதம், வேள்னா முருகன், ஊர்னா சூரியன், ஊர்ந்து போறதுனால ஆயா வீதியில இவ்வளவு பேரும் அந்த சிவபெருமான அந்த ஊர்ல வழிபட்டதுனாலதான் புள்ளிருக்கு ஒரு ஊர்னு அதுக்கு பேரு. அதுதான் இங்க யானை சம்பந்தம் சொல்ற

அதான் அந்த பாட்டோட முதல் பதியத்தோட முதல் பாடல் இது. கடைசி பாட்டு அதே மாதிரிதான் பண்ணும். முத்துக்குமார் சுவாமி சன்னதி விசேஷம் இல்லையா, முத்துக்குமார் சுவாமி ரொம்ப ஆமா. இது கடைசி பாட்டு இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா பாட்டையும் பண்ணணும். இந்த பதிகத்துல இன்னொரு முக்கியமான விஷய தகவலை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஞானசம்பந்தர். முன்னாள் சொன்னா கேட்டுக்கணும். என்ன சொல்றார் சுவாமி இந்த இடத்துல சொன்னார், எத்தனாவது பாட்டு நீங்க பாத்துங்க. கீதத்தை மிக பாடும் அடியாக

இது என்ன சொன்னார் இந்த இடத்துல, கீழத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியார் பாதத்தை துறைந்த பரஞ்சோதி. சிவனடியார்கள் எல்லாரும் வந்து தன்னுடைய பாதத்தை வழிபடுறவங்க தான். கீதத்தை சொல்லி வழிபடுறவங்களுக்கு தனி ஒரு இது உண்டு, மார்க் ஜாத்தி போடுவார் சாமி, அதுக்குதான் பாடுங்க பாடுங்கன்னு சொல்றது. அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பண்

இது விருத்தமா பாருங்க முறை. இது நான் அந்த வார்த்தை புரியணும் விருத்தத்தில் பண்ண விருத்தம் எப்பயுமே அது நிறைய கன்வே பண்ணுவது. தளமா போகும்போது இந்த அர்த்தத்தோட இதை நம்ம வாங்கிக்க மாட்டோம் அவ்வளவு இது ஹோல்ஸ் ஹோல்ஸோட. இந்த விருத்தமா போடுற போது என்னாகும், பண் ஒன்றை இசை பாடும் அடியார்கள். நான் நிறுத்துறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. தாளத்திலையும் அந்த ராகத்திலையும் தான் கவனம் இருக்கும் உங்களுக்கு. வார்த்தையை விட்டுருவோம் நம்ம இப்படி பாடும்போது ஒரு ரெண்டு முக்கியம் தான். அதுதான் இதுதான் முக்கியம், ரெண்டு முக்கியம். அதனால கடைசி பாட்டு பண்ணும் அடிக்கு போய்.

பண்ண தாளம் தொழிலும் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள அடக்கணும், பாட்டையும் அடக்கணும், தாளமும் அடங்கணும், இசையும் இருக்கணும்.

நாதநாம கிரியால் அழியுங்க. ராகம், ராகத்தின் பேரு சிகாமரம். பண் சிகாமரம். தற்காலத்தில் வழங்கக்கூடிய ராகத்தின் பேரு நாதநாம கிரியா. நாதநாம கிரியை இந்த ஒரு பண்ணு மட்டும் நீங்க பாடி பூர்த்தி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சத்தம் போட்டு பாடுற பண்ணல சேர்ந்தது. ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, எல்லாரும் இறந்து பாடுறதுக்கு முடியுது. ஹை பிச்சில் எல்லாரும் பாடுறாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். இது காந்தார பஞ்சமங்கிற பண்ணு. இந்த காந்தார பஞ்சம் பஞ்சம் பண்ணு வந்து மூணுமே பாடிட்டாங்க. நூறுமே பாடின ஒரு பண்ணது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சுற்றுணை வேதியின் பதிக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அந்த பண்ணில் பாடியிருக்கு. இது வந்து இறஞ்சி பாடுற போது தூர கருத்துகளுக்கும் கேட்கற மாதிரி தான் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன திருவையாருக்க இந்த கரையிலேருந்து பாடினா சாமிக்கு அங்கே கேட்கற மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு உபநயனம் நடக்கிற போது இந்த காந்தார பஞ்சம் பண்ணலதான் பாடினார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போயிடும் அப்படிங்கிற பதிகம், அது பஞ்சாட்சர பதிகம். அதுவும் வந்து அந்த எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அந்த இடத்துல, எல்லாரும் கேட்கணும். அந்த பஞ்சாட்சம் காதில் கேட்க வேண்டாம. அதுக்காக இப்போ அதற்கு சிரமமா இல்லாம சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நம்ம சூரியத்துக்கான பாடிக்கிறோம் நம்ம. அதனால அவள் பாடும். அது வந்து திருவெண்காட்டு மேல ஒரு பதிகம் இருக்கு. திருவெண்காடு பக்கம் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஆரம்பிக்கும். மந்திரம் மறையவை வானவரோடும். அந்த சுவாமி யாரெல்லாம் வந்து வழிபட்டு இருக்காரு பாருங்க. மந்திரம் மறைய மந்திர மறை மந்திரங்களோட தானே மறைய வேற மந்திரம் வேற இல்லையே. மந்திரங்கள் அமைஞ்சது தானே மறைய. மந்திர மறையவை வானவரோடும். வானவர்கள் தேவர்கள். இந்திரனும் வந்து வழிபடுத்தக்கூடிய ஊர். இந்த மட்டும் இல்ல, ஐராவதம் வெள்ளையானி வந்து அந்த ஊர்ல வழிபட்டது. அதனாலதான் வந்து அந்த ஊருக்கு பெருமை. இந்திரன் வழிபட தேவாரத்தை சொன்னாதான் அது அடுத்த வரி வருது. வெண்காடு மேலிய அந்தமும் முதலுடைய அடிகள் எல்லாரே. அவருக்கு அந்தமும் கிடையாது, ஆதியும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பரும் ஜோதியும் பாடணும் இல்லையா. அது மாதிரி வெந்த வெண்ணீட்டர் நல்லா வெந்து சாம்பலா போன வெண்ணீரை பூசிட்டு இருக்காராம் சுவாமி உடம்பு ஊரா. அப்படிப்பட்ட வெண்காடு, அந்த ஊரே வெண்காடு ஸ்வேதாரண்யம் சொல்றாரு. இவர் வெள்ள விபூதி வேற பூச்சிருக்காரு. அதனால அந்த பாட்டை இப்போ பாடுவாங்க காந்தார பஞ்சமத்தை.

செல்வன் எம் சிவனூரை செல்வன் எம் சிவனூரை.

0: அதுலயும் வரும் திருநாட்டு பதிவு தெரியும் அப்படி சொல்லி இந்த பதிவுக்கு பலன் சொன்னது இது அருகர் ஆணையேன்னு இப்போ இதே மாதிரி நீங்க இது கத்துக்கணும் இது தெரிஞ்சுனால சொற்றுணை வேறு இனி இப்படி பாடிடலாம் சொற்றுணை தெரியுமா
1: பூவினக்கு

అదే మాకు నిరుపదీతి మనం ఇలాంటి నడువులు చూడండి.

சந்தேகம் கொஞ்சமும் ஒரே தெளிவாயிடுச்சு இல்லையா? சந்தேகம் ஒன்றும் இல்லை, சந்தேகம் உண்டாமா?

பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறைய அரிய பொருளே

மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல்

உலகர் முன் வருக என உரைப்ப சம்பந்தர் மயிலாப்பூர்ல அங்கம் பூம்பாவை எழுப்புறார் என்றது சேர்க்காரதமான அவ்வளவு அருமையா அவர் நிற்கிறார். பாட்டுக்கு பாட்டு சம்பந்தர் அந்த பூம்பாவை அந்த குடத்தை பார்த்து மட்டிட்ட புன்ன காதல் அது அது பதிவு பாடுறாள் ஆயிடும். அப்போ போதியோ பூம்பாவாய் இந்த கபாலீஸ்வர பெருமானுக்கு நடக்கிற இந்த விழாக்களை எல்லாம் பார்க்காம நீ போயிடலாமா கேட்டவர் சாமி. கடைசியில பார்த்து வந்தோடனே அந்த மண்கோடம் உடஞ்சி அதுலேருந்து பூம்பாவை எனிக்க போனவோ இன்னைக்கு இருந்தா என்ன வளர்ச்சியோட இருப்பாளோ அந்த இதோட வந்தாளாம் வெளியில. அப்ப சிவனேஸ்வர செட்டியார் சொன்னாராம், இந்த குழந்தைய நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு. சம்பந்தர் என்ன சொன்னார், இது தகாது இந்த வார்த்தை, இதுவரையில் நீங்க அப்பா எப்பாவ போயிட்டாலும் அதுக்கப்புறம் அவளுக்கு உயிர் கொடுத்தா யார் ஆகணும், தகப்பனால ஆயிடுச்சு, நான் அப்பா நான் அந்த குழந்தைக்கு சொன்னது. எத்தனை வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை, இருந்ததே 16 வயசு தான். சீர்மூர் சுவாமியோட தேவாரம் திருக்கைலை கைலாயம் தலைமுறை பதிப்பில் கடைசியா இருக்கும் அப்படியா. இது வந்து பஞ்சமங்கிற பண்ட பாடியிருக்கார், ஆகிரிங்கிற இந்த காலத்திராகும். அது எல்லாருக்கும் தெரியுமா, அது அவ்வளவு ஈடுபாடு இருக்காங்க தெரியுமா. அங்கே நெய்முன்

நிறமூன்று அறியேன், மணி வாழ்க்கை மகிழ்ந்தேன், சுந்தர வேடங்களால் துபிஜே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமான விசுந்தில் அழகானை அது புரிந்ததும் தரமோ நுடித்தான் மலைத்தவனே. வாழ்வை உகுந்த நெஞ்சே மதவாதங்கள் வர்ணனைப்பட்டு ஆழம் உகுந்த எண்ணெய் அது மாற்றி அமரெல்லாம் சூழல் புரிந்து தொண்டனே பரமுள்ளதொரு வேடம் அது புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்று நின்று அழகுண்டும் அடிசேபையா வஞ்சனை இன்மனமே வழி வாழ நல்லாத முன்னே துஞ்சுதல் மாற்றிவித்து தொண்டனையின் பரமனோதர் வெஞ்சின ஆயுதந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. மண்மகை பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகும் பெருவேல் தொண்டனே என்று கண்டுவிந்தேன். முன்னுலகத்தோடு பிறந்த வெள்ளையானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நிலை கட வெண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையடையே யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைகடலால் அறையின் அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச உலை அழையாத வண்ணம் முடித்தான் மலைத்தவனே. ஹர ஒளி ஆகமங்கள் அறிவாரணி தொத்திரங்கு விரவிய வேதவொலி விண்ணல்லாம் வந்து எதிர்த்திசித்த வரமணி வானம் வந்து வழிவந்து எனக்கு ஏறுவதோ சிரமணி ஆயுதந்தான் நொடித்தான் மலைத்தவனே. இந்திரன் மால் பிரமன் எதிரார்ந்த தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்தையான எழுந்திருந்து மந்திர மாமுனிவன் இவன் ஆள் என என்பது

அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே கடல்லறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே.

உனக்கு பழி செய்ய உன் தன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ചിത്രംബരമ പാർവതീവതേ അരുക്കടലായ പാലകുജാമ്പാഴമേത കടമ്പുവനേശ്വരുടേ തിരുവരുളിനാലേ சிதம்பர புராணத்திலே சேரமகாராஜன் சிதம்பரத்திற்கு சென்று வழிபடுகின்ற அந்த தன்மையும் சிதம்பர பெருமையும் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்களாகிய நமக்கு அருள் செய்ய வேண்டித்தான் சிவபெருமான் அளவில்லாத இடங்களிலே கோயில் கொண்டிருக்கிறார். அப்படி கோயில் கொண்டு இருப்பதினாலேதான் மக்களுக்கு அந்த கடவுளிடத்தில் ஞாபகம் வருகிறது. ஞாபகம் இது கோயில் ஆற்றுகிறது என்று ஒரு ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வந்தா சரி கும்பிடலாமே என்கின்ற புத்தி வருது. அப்படி கும்பிடலா என்கின்ற புத்தி ஞானத்தோடு கும்பிடுவது ஞானம் இல்லாமல் கும்பிடுவது என்று இரண்டு வகையாக இருக்கிறது. ஞானத்தோடு கும்பிடுவோர்கள் ஞானிகள், ஞானமில்லாமல் பொதுவாக கும்பிடுகிறவர்கள் ஞானமில்லாத ஒரு பக்தி. அப்படிப்பட்டவர்கள் அவரவர் அன்புக்கு தகுந்தவாறு அருள் பண்ணுகிறார். அவரவருடைய அன்புக்கு தகுந்தவாறு அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட எண்ணில்லாத தலங்களிலே இருக்கின்ற பரமேஸ்வரன் சில தலங்களிலே மிகவும் சாநித்தியமாக இருந்திருந்து அருள் அதிகமாக பாலிக்கிறான் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட தலங்களிலே மிகச் சிறப்புடையது திருவாரூர், திருவண்ணாமலை, காசி, மதுரை முதலான தலங்கள். இவற்றில் எல்லாவற்றிற்கு மேலாக இருப்பதுதான் சிதம்பரம். அது எல்லா கோயில்களையும் மற்றைய தலங்கள் எல்லாவற்றையும் ஆலயம் என்று சொல்லுவது, சிதம்பரத்தை தான் கோயில் என்று சொல்லுவது. மற்ற எல்லா தலங்களையும் ஆலயம் என்று சொல்லுவது. ஆலயம் வேறு, கோயில் வேறு. ஆலயம் வேறு, கோயில் வேறு. கோயில் என்பது சுவாமி கற்ப கடகம் இருக்குது, அதுக்கு தான் கோயில் வேறு. மூலஸ்தானத்துக்கு தான் கோயில். மற்ற மதில்களோடு கூடிய மற்ற இடங்களுக்கெல்லாம் மண்டபங்களுக்கெல்லாம் கோயில் இது ஆலயம். அந்த முறையிலே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களும் ஆலயங்களாகவும் சிதம்பரம் கோயிலாகவும் விளங்கு. அதனாலே எல்லா கோயில்களுக்கும் மூலஸ்தானமாக இருப்பதும் சிதம்பரம். அப்படிப்பட்ட அந்த தலத்தினுடைய பெருமையை இந்த ஆசிரியர் நிறைய சொல்லியிருக்கிறார். அதிலே 73வது பாடல் தவம், செல்வம், கதி இவைகள் எல்லாமே அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த திருவடி என்று எண்ணி வணங்குகின்றவர்கள் குறையொன்றும் இல்லாதவர்கள் என்கிறார். அம்பலத்தில் ஆடுகின்ற திருவடிதான் தவமாக இருப்பது, செல்வமாக இருப்பது, கதியாக இருப்பது. இந்த தவம், செல்வம், கதி இவைகளெல்லாம் ஒருவருக்கு அமைவது ஆச்சரியம். அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வகையில தேடும்படியாக இருக்கும். தவத்தை ஒரு வகையில தேடும்படியாக இருக்கும், செல்வத்தை ஒரு வகையில தேடும்படியாக இருக்கும், கதியை ஒரு வகையில தேடும்படியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையில தான் தேடி ஆகணும். ஆனால் இந்த திருவடியை கும்பிடுகின்றவர்களுக்கு ஒரே இடத்துல எல்லாம் கிடைச்சு போகுதுங்கிறார். தவமும் கிடைக்குது, செல்வமும் கிடைக்குது, கதியும் கிடைக்குதுங்கிறார். நீடும் தவம், நிதியும் விதியில் தேடும் கதியும், திகழ் மன்றடை நின்று ஆடும் பதம் என்று அறிவை செரிய கூடுந்தகையோர் குறையொன்றுள்ளார். செல்வமும் தவமும் கதியும் மண்டிலே நின்று ஆடுகின்ற அந்த திருவடிதான் என்று எண்ணி அறிவை செரிய கூடுந்தகையோர். அறிவை செரிய கூடுந்தகையோர் என்றால் அறிவை பிரிது வழிகளிலே, வேறு வழிகளிலே செல்ல விடாமல்
அந்த அறிவு முழுவதும் அந்த திருவடியிலேயே வைத்து கும்பிடுதல், அறிவு முழுவதையும் திருவடியிலேயே செலுத்தி கும்பிடுதல். அது கொஞ்சம் கடினம் தான், நமக்கெல்லாம் வர்றது சாமான்யம் இல்ல. சுந்தரர் மாணிக்கவாசர் முதலான பெரியோர்களுக்கு தான் அது கூடும். அதுதான் ஐந்து பேரறிவும் கண்களே உள்ள அடப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. இப்படி நிலையில சுந்தரர் கும்பிட்டாரு, சேர்க்கலா அருப்பி காட்டுறாரு. அஞ்சு அறிவும் ஒரு புரிக்கு வந்துருச்சான். காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு. மெய்யறிவு, காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, இவைகள் எல்லாம் கூடி கண்ணுக்கு வந்துருச்சான். கண்ணுல ஒரு அறிவு இருக்கு, அதோட அந்த நாலு அறிவும் கூடி அஞ்சு அறிவும் கண்ணிலேயே இருந்தா அந்த திருவடியை அப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அது? இது கையொன்று செய்ய விழியொன்று நாட, கையொன்று செய்ய விழியொன்று நாட, கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கவலு மெய்யொன்று சாரா, செவி ஒன்று கேட்க விரும்புமையான் செய்கின்ற பூசை எவ்வாறு உள்வாய் வினை தீர்த்தவனே என்று பட்டினத்தார் பாடுகிறார் அல்லவா. இப்படி ஆயால செவி ஒரு பக்கம் கேட்க, வாய் ஒன்று பேச, மனம் ஒன்று நினைக்க, கண்ணொன்று பார்க்க, கையொன்று செய்ய, இப்படி இருந்து சாமி கும்பிட்டா உன்னை பூஜை பண்ணுனா நீ எப்படி ஏத்துக்குவா சாமிங்கிறாரு பட்டினத்தார். கையொன்று செய்ய விழியொன்று நாட, கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சகன் நா ஒன்று பேச, புலால் கமலும் மெய்யொன்று சார, செடியொன்று கேட்க விரும்புமையான் செய்கின்ற உசை எவ்வாறு உள்வாய் என்று பட்டினத்தார் வருகிறார். அது போலத்தான் அதிகபட்சம் நம்ம சாமியை கும்பிடுறோம், பூஜை பண்றோம். பரமஞானிகளை எப்படி கும்பிடுவார்கள் என்று கேட்டால், சுவாமியை கண்டார்கள அதுதான் தெரியும், வேற தெரியாது. காது கேட்காது, மூக்கு வாசனை நுகராது, வாய் பேசாது, மனம் வேறு நினைக்காது, கை வேறு செய்யாது. கையின் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழிமடை ஒழியாது, கையின் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் கண்ணும் பொழிமடை ஒழியாது, பெய்யும் தகையன கரணங்களுடன் உருவம் பணிவின வேறையும், ஐயம் திருநடம் மெய்யும் தரைமிசு விடுமும் பெழுதரும் மின்தாள் சடையோடு நின்றாலும் ஐயன் திருநட எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெறுதல் அளவின்றார். இது அப்பர் சுவாமி, இது அப்பர் சுவாமி. சுந்தரர் ஐந்து பேரறிவும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கு சிந்தையாக, குணவுருமும் திருந்து சாத்விகமேயாக, இந்து வாழ்சடையான ஆடு ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்தி வந்த வீர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியும் வருந்தார். இது சுந்தரர். மாணிக்கவாசகர் சென்றாரு, நின்றாரு, ஒரு ஓவியம் போல ஆனார். அந்த அந்த அந்த கூத்தும் தானும் வேறில்லாத கூத்துல கலந்து விட்டார். தன்னை மறந்து தலைப்பட்டால் அந்த நங்கை தலைவந்தாளே என்றார் போல அந்த கூத்த கண்ட உடனே வேறு ஒன்றுமே தெரியல, எல்லாம் மறந்துட்டார். யாரு? நிலை ஓவியம் ஆனார் என்று திருவாதர் கூறினார். இப்படி பரமஞானிகள் இப்படி கும்பிடுகிறார்கள். ஞானம் இல்லாதவர்களாகிய நாம் எப்படி கும்பிடுகிறோம் என்றால், எல்லா பொறிகளும் வேலை செய்யுது, எல்லா பொறிகளும் வேலை செய்யுது, சாமியும் பார்க்கும். இதுதான் நம்முடைய செயல். சாமி என்ன பண்ணாரு, ஞானிகள் ஞானத்தாலே தொழுவார்கள், எனக்கு ஞானம் இல்லை, அவர்கள் கும்பிடுகிறத கண்டு நான் கும்பிடுறேன். ஜாமி கும்பிடுறாங்களேன்னு சொல்லி நான் கும்பிடுறதை விட எனக்கு அந்த ஞானம் இல்லை, உன்னை எப்படி நினைத்து கும்பிடுவோம் என்கிற அந்த புத்தி. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவே உன்னை நானே, ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு ஞானத்தாயுடன் நானும் தொழுவேன். எனக்கு இந்த பாதை தெரியாது, எல்லாரும் போறாங்களேன்னு நான் போறேன். இந்த பதில போனா அங்க சாப்பாடு கிடைக்கும், இந்த பதில போனா சாப்பாடு கிடைக்கும்னு போறாங்களே, அந்த அன்னச்சத்திரமும் தெரியாது, சாப்பாடு போடுற ஆளும் தெரியாது, பாதையும் தெரியாது, போறவங்களை கண்டு போனா போனா போடுவான் என்றார் போல, ஞானிகள் வணங்குவதை கண்டு நான் வணங்குகிறேன். அதனாலே அதத்தான் இதுல என்ன சொன்னாரு, நீடுந்தவமும் நிதியும் விதிய தேடுங்கதியின் திகழ்மன்றிடன் என்று ஆடும் பதம் என்று அறிவை சிறிய
எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடிதான் என்று அறிவை அந்த திருவடியிலே செலுத்தி அறிவொன்று அரணன் அறிவார் அறிவு பிரிவொன்று அரணென்ற பிரான் அலைவு என்பது தந்திரன் அறிவொன்று அரணன் அறிவார் அறிவு பிரிவொன்று அரணென்ற பிரான் அலையோ என்பது கந்தர் அனுமூடி. அறிவொன்று அரணென்றுன்னா அறிவு என்பது உலகத்தை அறிகின்ற அறிவு இல்லாமற் போய் உலகத்தை அறிகின்ற அறிவு இல்லாமற் போய் சிவத்தையே அறிகின்ற அறிவிலே நின்று கும்பிடுது. அவர்களை விட்டு அவன் பிரியாமல் இருக்கிறான். அப்படி ஆளுகள் நம்ம பிடிக்காமத்தான் இப்படி அப்படியுமா இருக்கிறான். நம்மளை பிடிக்காமத்தான் இப்படி அப்படியுமா. அதனால அறிவை செரிய கூடும் தகையோ குறையொன்று அவர்களுக்கு எந்த குறையும் வற்றா வினைசெற்று உயர் மாதவமே உற்றாரும் உராது ஒளிரும் கதிவா நெற்றாவிய மன்றெதிர் பார்வையினர் பெற்றார் இனி யார் பெருவேறுமலார். வினையை செய்து வற்றாவனேன்னு வற்றாவனேன்னு சொல்றா. வற்றாவனேன்னா வினை ஒரு பிறவியில செய்தவனே அல்லவே, எத்தனையோ கோடி பிறவியில செய்தவனையினாலே அது அனுபவிக்க அனுபவிக்க அந்த வினை கிடக்குதான். ஒரு பிறவியில செய்தவனையா பத்து பிறவியில நூறு பிறவியில செய்தவனையா இருந்தா ஓரளவு தீர்ந்து போயிடும். எத்தனையோ கோடி பிறவியில செய்த வினைகள் எல்லாம் வினையலான் சங்கேதமாய் கூடியேம்பார் தாய்மானார். வினை பூராவும் கூட்டமா கூடிய என்ன பிடிச்சு வாட்டுது சாமி. வினையெல்லாம் வந்து ஒரு சங்க வச்சு எல்லாம் ஒரே மொத்தமா கூடி இவனை கசக்கி புளியணும்னு என்ன வாட்டுது சாமி அப்படிங்கிறார் தாய். ஒரு சங்கம் அமைச்சுக்கிச்சான், ஒரு குழுவை அமைச்சு பூரா வினையும் என்னென்ன விளைஞ்சிருவா பூரா வினையும் கூட்டம் கூடி எல்லாம் கலந்து வேசி இவனை புளிஞ்சு வாட்டணும் அப்படின்னு வாட்டுது சாமிங்கிறாரு தாய்மார. வினையலாம் சங்கீதமாய் கூடிய தேகமானதை மிகவும் வாழ்த்து துன்பங்கள் சேராமல் யோகமார்க்க சித்தியோ வரவில்லை. சகச நெட்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம். சகச நெட்டைக்கும் என் சிந்தைக்கும் எவ்வளவு தூரம்? வெகு தூரம். தேகமாய் நின்னோடு இருக்கு நாள் எந்த நாள் இந்நாளின் முற்றுராகும். நீ நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இப்ப வராதா ஆகையினாலே அப்படி வினை என்பது வற்றாவினை. அந்த வினையை செற்று செற்றுனா அந்த வினையை வென்று வினையை வென்று மாதவனை உற்றாரும் தவத்தை நிறைய பெற்றவர் செய்தவர். வினையை வென்று தவத்தை நிறைய செய்தவர் தவத்தினாலே வினையை வென்றவர். அப்படி தவத்தினாலே வினையை வென்றவர்கள் அவர்களுக்கும் கூட இந்த மன்றினுடைய ஒளியை பெருமையை அறிய முடியாததாயிருப்பது அவர்களுக்கு கூட அறிய முடியாததாயிருப்பது இந்த மன்று ஆயால திருச்சிற்றம்பலத்தை அம்பலவான மூர்த்தியே ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டான்னா அவன் இனிமேல் பெற வேண்டிய மோட்சம் வேற இல்லை. அவர்களுக்கு கூட தெரியாததாக இருக்கின்ற அவளை உயர்ந்த அப்படி சொல்றார். அப்படி உயர்ந்ததா இருக்கின்ற இந்த அம்பலத்தை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டான்னா அவன் இனிமேல் பெற வேண்டிய மோட்சம் வேற இல்லை. கொன்றார் உயிரும் குடுவெஞ்சவனை வென்றார் அழியா விரதத்துயர்வோர் மன்றாடு மலர்ப்பதம் அல்லது வேறு ஒன்றாது உளிரும் உடம்பையுறையோர். கையாலே இந்த திருச்சிற்றம்பலத்தை மனவாக்கு காயங்களாலே நினைத்து வாழ்த்தி கூப்பிட்டு இந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணினவர்கள் யமனாலை வேதனைப்பட மாட்டார்கள். யமனை வென்று விடுவார்கள். மன்றத்தை தரிசனம் பண்ணியவர்கள் யமனை வென்று விடுவார்கள்.
யமனை வெல்லுவது என்பது சாமானியம் அல்ல. யமனை வெல்ல முடியும், யமனை வெல்லுவதுன்னா சாமானியம் அல்ல. யமனையும் வந்து விடலாம், யமனை வெல்ல முடியும். எல்லாம் விளங்குதா? யமனையும் வெல்லலாம், யமனை வெல்ல முடியும். ஆனா யமனை வென்றாலும் நம்ம சைவத்தில தான் இருக்கார். அதான் ஒரு ஆச்சரியம். யமனை வென்ற ஆளுன்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா வேற சமயத்தில் இப்படி கிடையாது. யமனை வென்ற ஆளு யாரு இருக்கா? யாரு இருக்கா? வேற சமயத்தில் நம்ம ஆள் இருக்கிறாரு. யாரு? நம்ம சமயத்தில் தான் யமனை வென்ற ஆள். மார்க்கண்டேயருக்கு, மார்க்கண்டேயருக்கு எப்போதும் நீ 16 இரு என்று வரம் கொடுத்து விட்டு யமனை கொன்று விட்டாரு. தேவர்கள் எல்லாம் போய் ரொம்ப நாளா யமன் இல்லாம போய் உலகத்திலே எல்லாம் அப்படியே இருந்ததுனால பூமி பாரம் தாங்க முடியாம பூமி தேவி திருமாலிட்ட அழுக, திருமால் வந்து பரமான் முதலான தேவரெல்லாம் கூட்டிட்டு போய் சோறுமாட்ட முறையிட இந்த யமன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா பூமி தேவி சாமி. யமன் இல்லாம பூமி தேவி கஷ்டப்படுறா, பாரம் தாங்க முடியல, பாரம் தாங்க முடியல. அதனால அவரை எடுத்துத்தர, அவர் எடுத்துத்தர வேண்டும் கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமனை எழுந்து வாடான்னாரு. வந்துட்டான். வந்தவன் படாத பாடுபட்டான், அழுதான் துழுதான். அதன் பிறகு அவனுக்கு புத்தி சொல்றார் யாரு? சிவபெருமான். யாரும் அணுகுதற்கு அறிய முடியாத உயர்ந்த கதியை அடைகின்ற நம்முடைய தொண்டர்களை மண்ணிலே பிறந்தவர்கள் மனிதர்கள் தான் என்று நீ எண்ணிவிடாது. நம்முடைய தொண்டர்களை மனிதர்கள் தானே நீ நினைச்சார். என்ன எப்படி நினைக்கிறாயோ அதே மாதிரி அவர்களை நினை. இதுதான் உனக்கு புத்தி சாக்கிரதையா போய் உன்னுடைய ஆட்சியை நடத்தி. நன்னரும் கதிபெரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை அவர் தம யாமன்று என்னுதி கண்ணூரின் அவர்களை தர்சனம் பண்ண கிடைச்சா அவர்கள் திருவடியில் விழுந்து வணங்குவாயா? யமனுக்கு உத்தரவு, யமனுக்கு உத்தரவு. நம்ம அப்பர் சுவாமி யமனுக்கு உத்தரவு போடுறாரு. காலவாச குறுந்தொகைன்னு பாடி இருக்காரு அப்பர் சுவாமி. திருநீறு பூஷன் அவர்களுக்கு முன்னாலே போயிடாதிய நம்முடைய உத்தரவு அப்படின்னு அப்பர் சுவாமி அந்த யமதூதருடைய உத்தரவு போடுறாரு. என் சொல்ல கொஞ்சம் மறந்துடாதீங்கன்னாரு முதல்ல. இறையன் சொல் மறவியல் நமன் தூது, பிறையும் பாம்பும் உடை பெருமான் தமர். பிறையும் பாம்பையும் வச்சிருக்கிற பெருமானாகி சிவபெருமானுடைய தமர் அடியார்கள். நரவன் ஆரிய நல் நருஞ்சாந்தியும் கத்தூரி சந்தன முதலான சாந்த விட அதை விட உயர்ந்ததாயிருக்கிறார் அப்படி சொல்றார். நரவன் ஆரிய நல் நருஞ்சாந்திலும் நிறைய நீரணிவார் எதிர் செல்லலை. திருநீர் பூஷன் அவர்களுக்கு முன்னாலே போகிறார் என்கிறார். அப்பர் சுவாமி உத்தரவு போடுறார். அதனாலே அப்படி வினையை வென்றவர்கள், யமனை வென்றவர்கள் எல்லாம் நம்முடைய சைவத்தில் தான். அதனாலே வெஞ்சவனை வென்றார் அடியா விரதத்துயரும் அன்றாடும் மலர்ப்பதம் அல்லது வேறு ஒன்றாது உயிரும் உடமையுடைய. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார் பாருங்க. எய்தாத பெரும்பதம் எய்திடும், எய்தாத பெரும்பயம் எய்திடும். பிரம்மபதம், பிரம்மபதம், விஷ்ணு பதம், இந்திர பதம், குபேர பதம் முதலான பதங்கள் இருக்குது அல்லவா, அதெல்லாம் எவ்வளவு பெருமையுடையதுன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா பிரம்மபதம் சொன்னா அளவில்லாத இன்பம் சொல்லி பரமபதத்துக்கு போயிட்டோம்னா, பரமலோகத்துக்கு போயிட்டோம்னா. இப்பத்தான் ஜபாமண்டலத்துக்கு போயிட்டு இருக்கான், கொஞ்சம் நாள்ல பரமலோகத்துக்கு போயிருவானு நமக்கு தெரியுது. போயிட்டு இருக்கிற பக்கமா போகணும், போக முடியுமா? ஜபாமண்டலம் போயிருக்கான்ல இப்போ அப்படின்னு. அதனால பிரம்மனுடைய பதம், விஷ்ணுனுடைய பதம், இந்திரனுடைய பதம் எல்லாமே அளவில்லாத இன்பம், அளவில்லாத இன்பம். அது விஷ்ணு லோகத்துக்கெல்லாம் போயிட்டா அடாடாடாடாடா சொல்லி முடியாது. இந்திர லோகத்துக்கு போனோம்னு வச்சுக்க, என்ன ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களே எப்படி இருக்குன்னு. இந்திர லோகத்துக்கு போயிட்டா எப்படி இருக்குங்கிற சொல்லி சொல்லு. அப்படிப்பட்ட பதம் கிடைத்தாலும் இந்த
அம்பலத்தை படிகின்றவர்கள் அதை தூஷியாக நினைப்பார்கள். எந்த பதத்தை? பரமபதத்தையும் விஷ்ணு பதத்தையும் இந்திர பதத்தையும் அம்பலத்தை கும்பிடுகிற அது ஒரு பதம் என்று எண்ணுவார்கள். பரமபதமும் விஷ்ணு பதமும் இந்திர பதமும் ஒரு பதம் அது என்று எண்ணுவார்கள். அதனாலதான் கந்த புராணத்தில் வீரவாகுதேவர் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட, சுப்பிரமணிய சுவாமி ஒரு வரங்கு எழுந்தாரு வீரவாகுதேவர், இந்த பானுகோபனை கொண்டுட்டு வந்து ஒரு பானுகோபனை சங்காரம் பண்ணிட்டு வந்து முருகப்பெருமானை வணங்கினார். பானுகோபன் உங்களுக்கு தெரியும், சாதாரண ஆள், சூரியனை மாத்திரம் கட்டி போட்டுவிட்டு தூங்கணவே சின்ன பிள்ளையிலேயே சூரியனை கட்டி போட்டுட்டு தூங்கின. அவனை சங்காரம் பண்ணிட்டாரு, சங்காரம் பண்ணிட்டு வந்து சுவாமியை வணங்கினாரு. உனக்கு என்னப்பா வர வேணும்னா, அவர் என்ன பண்ணாரு, எனக்கு குபேர வாழ்க்கை வேண்டாம், விஷ்ணுவின் வாழ்க்கை வேண்டாம், பிரம்மனுடைய வாழ்க்கையும் வேண்டாம், இந்திரலோகமும் வேண்டாம், பின்ன என்ன வேணும்னாரு, தேவரினுடைய திருவடியில மாறாத அன்பு இருக்கணும். எப்படி போட்டு

0: தமியே என்று கேட்டார் வாகுதேவர். அதனாலே இப்படி அம்பலத்தை கும்பிடுகின்றவர்களுக்கு அந்த பரமலோக வாழ்வு விஷ்ணு லோக வாழ்வு எல்லாம் பெரிதாக தெரியாது, அதெல்லாம் அற்பமாக தெரியும். அற்பமாக அப்ப சுவாமி சொன்னாரு, பண்டர் வாழ்க்கையும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்தொன்றிலோம். தேவலோகத்தை கண்டு அங்கு போய் வாழ்கின்ற அந்த வாழ்வு வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது சாமி. பின்ன என்ன பண்ணணுங்கிறார், வண்டு சேகர் மயிலாடு துறையரன், வண்டு சேகர் மயிலாடு துறையரன் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. மயிலாடு துறையரனாகிய பரமேஸ்வரனுடைய தொண்டருடைய பாதத்தை கும்பிடுவதே எங்களுக்கு போதும். இது கும்பிட்டு அது வேண்டியதில்லை, இது கும்பிட கிடைத்தவர்கள் அது விரும்ப மாட்டார். இதை கும்பிட சிவனடியார்களை கும்பிட பாக்கியம் கிடைச்சு போச்சுன்னு வச்சுக்க, அவர்களுக்கு அந்த தேவலோகத்து வாழ்ந்து பெருசா தெரியாது. சிவனடியாருடைய பாதத்தை கும்பிட்டா அவங்க எங்க போவாங்க, சிவகுணத்துக்கு போவாங்க. சிவகுணத்துக்கு போறவங்க எதுக்கு இங்கே போறேன், எங்க பிரம்மலோகத்துக்கும் விஷ்ணுலோகத்துக்கு எதுக்கு போறேன், சிவலோகத்துக்கு போறேன், இங்க எதுக்கு போறேன். கலெக்டர் வேலை கிடைக்கும் போது அதுக்கு தகுதி இருக்கும் போது எதுக்கு பியூ வேலைக்கு போறேன், போவான கிளர்க் வேலைக்கு போவான. கலெக்டர் வேலைக்கு தகுதியே ஒருவன் பெற்றுக் கொண்டவர் அந்த கிழக்கு வேலையோ யூன் வேலையோ போவானே அது போற. அதனால அண்டர் வாழ்க்கையும் அமரர் இருக்கையும் கண்டுபிடிச்சிருக்கும் கருத்தொன்றினார். அறிவார் அறிவார் அறியார் அறிவார் அறிவார் அறியார் நிறையும் மறிவார் அருளால் அறிவார் பிரிதொன்று அறிவான் அமையார் அறியாம இடத்து அறிவானவை அறிவூட அமைவார். அம்மா பாட்டெல்லாம் பிங்கி வச்சிருக்கிறார். அறிவார் அறிவால் அறியாரையும் அறிவார் அருளால் அறிவார் பிரிதொன் அறிவால் அமையார் அறியாமையுடன் அறிவானமை அறிவூட அமைவார். அதாவது தெரிந்து கொள்ளத்தக்கவர்கள் விவேகத்தினால் அறிதற்கு அரிதாகி சிவஞானத்தை பரிபூர்ண ஞானம் உள்ள ஞானாசிரியர் அனுக்கரகத்தினால் தெரிய தெரிந்து கொண்டு சிவஞானத்தை அறிவதற்கு தகுதியுடையவர்கள், அறிவதற்கு தகுதியுடையவர்கள். அதே பரிபூர்ண ஞானம் உள்ள ஞானாசிரியர் அனுக்கரகத்தினால் தெரிய தெரிந்து சிவஞானத்தை அறிவதற்கு தகுதி இல்லாதவன் அதுக்கு அந்த பக்கமே போக மாட்டான். அறிவதற்கு தகுதி இல்லாதவன் அந்த பக்கமே போக மாட்டான். அறிவதற்கு தகுதியுடையவர் அதை நன்றாக அறிவிக்கின்ற நன்றாக அறிவிக்கின்ற சிவஞானத்தை அறிவிக்கின்ற பரிபூர்ண ஞானம் பெற்ற ஆச்சாரியனுடைய அனுக்கரகத்தினால நல்ல விளங்குது. அந்த இடம் நல்ல சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளவனுக்கு தகுதியும் உடையவனுக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சான், ஞான ஆசிரியன் கிடைச்சு உபதேசம் பண்ணான்னு அது எப்படி இருக்கும் ஐயா ஐயா சொல்லி முடியுமா, இப்படி இருக்கும் தெரியல. சம்பளம் 15 லட்சம் மெட்ராஸ்ல வச்சுக்கோ, 15 லட்சம் பங்களா ஏசி பங்களா ஏசி கார் அங்கே அதால மாசம் 3 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணை கட்டினான்னா என்னமா இருக்கும். அது போல பரமஞானத்தை அறிய விரும்பியவனுக்கு அந்த பரமஞானத்தை அறிவிக்கின்ற ஆசாரியன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, இப்படி இருக்கும் அளவில்லாத ஞானம் பொங்கி ஒழியும், அளவில்லாத ஞானம் பொங்கி ஒழியும். ஆசாரியன் கிடைக்கிறதா தாமதமா இருக்கும், ஆசாரியன் கிடைக்கிறதா தாமதமாகும். கிடைச்சிட்டான்னா பாப்பா அப்படி அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் மற்றொன்றை தெரிந்து கொள்ள இச்சிப்பது அஞ்ஞானம் என்று நீங்க அவர்கள் மற்றொன்றை தெரிய மாட்டார். மற்றொன்றை என்ன, உலகத்தை பத்தி அவர்களுக்கு நினைவே வராது. உலகத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற நினைவே வராது. சிவயோக நெட்டையிலே இருந்து பரமசிவத்தை பரமசிவ தரிசனத்தை அடைந்த சந்தோஷத்தினாலே தத்துவங்களையும் உலகங்களையும் சிவஸ்வரூபம் என்று அறிந்திருக்கும் உண்மையாய் சிவஞானத்தை உடைய சிவயோகிகள் சிலம் சிதம்பர தலத்தில் எழுந்துள்ளிருப்பார். அப்படிப்பட்ட பரமஞானிகள் நிட்டையிலே இருப்பவர்கள் சிவயோகிகள் சிதம்பர தலத்திலே இருப்பார். வேதாகம நூல் விரிநூல் வளவும் போதா உணரும் உணர்வுக்கு உணர்வு. வேதாகம நூல் தான் நமக்கு முதல் நூல். சைவ சமயங்களுக்கு முதல் நூல் எது என்று கேட்டால் வேதமும் சிவாகமும். இப்ப நம்ம பண்ற பூசையெல்லாம் சிவாகமத்தில் சொல்லியிருக்கிறது. பண்ற பூசை முதலானதெல்லாம் சிவாகமத்தில் சொல்லியிருக்கப்பட்டபடிதான் செய்யும். வேதாகம நூல் விரிநூல் பலமும் அந்த வேதாகமங்கள் மூலமாக தோன்றிய விரிந்த மற்றைய நூல்களும் உணரும். அப்படி அந்த நூல்களை ஓதி அதனால உணர்கின்ற உணர்வும் உணர்வுக்கு உணர்வின் நாகாதி கடந்து அப்படிப்பட்ட அந்த உணர்வுக்கும் அதற்கு மேலே நாக விந்துகளையும் கடந்து அந்த ஆனந்த தாண்டவம் செய்கிறான். வேதாகம நூல்களாலே வருகின்ற ஞானம் மற்றைய நூல்களால் வருகின்ற ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்துக்கும் அதற்கு மேலே நாத தத்துவத்தையும் கடந்து அவன் ஆடுகின்றான். இந்த ஆட்டம் தான் அங்கு பெருசு. எல்லாவற்றையும் கடந்து ஆடுதல், எல்லாவற்றையும் கடந்து ஆடுதல், அதான் 36 மேலே நின்று ஆடுதல். 36 மேலே நின்று ஆடுதல், மற்ற எல்லா தலங்களும் 36 உள்ளே, அது 36 மேல அந்த ஆட்டம். நாதத்துக்கு மேல அந்த தாண்டவம், அதை வந்து உண்மை விளக்கம் சொல்லிச்சு. உண்மை விளக்கம் சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சுன்னா, சிஷியனுக்கு ஆச்சாரியன் இந்த ஆனந்த தாண்டவத்தை பத்தி விளக்கம் சொன்னார். ஆனந்த தாண்டவத்தை பெருமை சொன்னார். கேட்டு அந்த சிஷியன் சொன்ன, யாருகிட்ட, ஆச்சாரியன் கிட்ட என்ன சொல்றான், நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர் அப்படின்னா. உங்களுக்கு சுவை தெரியுது, அதுல இருந்த சுவை தெரிஞ்சு தெரியாம இருக்கு. நாதாந்த நாடகத்தை, சிவபெருமான் ஆடுகின்ற நாடகம் நாத தத்துவத்தை கடந்தது. நாத தத்துவத்தை கடந்தது. இப்ப நம்ம இருக்கிறது முதல் தத்துவத்தில் இருக்கிறோம். தத்துவம்னா உங்களுக்கு தெரியாது, பூமி முதல் தத்துவம், பூமி முதல் தண்ணீர் இரண்டாவது, நெருப்பு மூணு, காற்று நாலு, ஆகாயம் அஞ்சு, அதுக்கு மேல ஓசை பருஷம் உருவம் சுவை நாற்றா அதுல ஒரு 5-10, அதுக்கு மேல மனம் புத்தி சித்தா அகங்காரம் 14, அப்புறம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 5 கண்மேந்திரியம் 5-10 ஆக 24, அதுக்கு மேல வித்தியாசத்துவம் 7, காலம் நேதி கலை வித்தை அராகம் உடன் மாய என்று 7 ஆக 24 31, அதுக்கு மேல சுத்த வித்தை ஈஸ்வரம் மகேஸ்வரம், அதுக்கு மேல சதாசிவன் சாதாக்கியம், அப்புறம் விந்து, அப்புறம் நாதம் 36. இப்ப நமக்கு தெரிஞ்சது சிலதுதான் தெரியாதது. இப்ப எது வரையும் தெரியும்னா இந்த 24 தெரியும். இந்த ஆன்மதத்துவம் 24 தெரியுது, ஆன்மதத்துவம் 24 தெரியுது, மனம் புத்தி சித்த அகங்கார வரையில் வந்துட்டா 24, ஞானேந்திரி 5, வாக்கு பாதம் பாணி பாய் ரூபத்தம், வாக்கு பாதம் பாணி பாய் ரூபத்தம் இது கண்மேந்திரியம், மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியம். புரியுதா, மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியம், வாக்கு பாத வாக்கு பாதம் பாதம் பாணி பாயுரு உபத்த ஆகிய கண்மேந்திரியம் 10, மனம் புத்தி சித்த அகங்காரம் 4-14, ஓசை பருசம் உருவம் சுவை நாற்ற 5-19, அப்புறம் மண்ணில இருந்து வெளிவரையில 5-24. இந்த 24 நமக்கு ஓரளவு புரியுது, தெரியுது புரியுது, தெரியுது புரியுது. இந்த 24 மேல இருக்கிற காலம் நேதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை, காலமும் ஓரளவு தெரியுது, காலமும் செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்கின்ற காலம் 25 தெரியுது, 25-26 இவ்வளவுதான் தெரியுது. அதுக்கு மேல என்ன 10 தத்துவங்கள் நமக்கு புரியல, 10 தத்துவங்கள் புரியல. ஆக இந்த 36க்கு மேல வந்து இருக்கின்றத வெட்டவெளி பரவெளி என்று சொல்லுவோம், வெட்டவெளி பரவெளி என்று சொல்லுவோம். இருக்குதுல பட்டா இருந்தாத்தான் இங்க மதிப்பே, பட்டா இருந்தாத்தான் மதிப்பே. இந்த பட்டா எல்லாம் அவங்களுக்கு வேண்டி இல்லை, இந்த வெட்டவெளி பட்டமோ பட்டாவோ உண்டு வேண்டியது, சிட்டாடங்களும் வேண்டியது, பட்டா சிட்டம் உண்டு வேண்டியது இல்லை. யாருக்கு அந்த வெட்டவிழிதன்னை மெய்யென்று இருப்பார்க்கு பட்டையை எது கிடி குதம்பாய் பட்டையை எது கிடி உருவியலாத பாடி. அங்கு உருவம் கிடையாது, அங்கே உருவியலாத பாடி. உருவில்லாத இடத்துக்கு பாழ்னு பேர், உருவில்லாத இடத்துக்கு பாழ்னு பேர். உண்மையாக எழுந்தபடி இருக்கிற பாழ் உருவில்லாத பாழி வெட்ட வெளியிலாடும் நாதன் அர்த்தம். இதை வெட்ட வெளி நகரும் சொல்றாரு, எல்லாம் வெட்ட வெளியாத்தான் சொல்றாரு. உருவில்லாத பாழி வெட்ட வெளியிலாடும் நாதன் அர்த்த உனது ஞான பாத பத்மம் அடைவேணும் என்பது பழமுசூலத்துக்கு. ஆகையினால இப்படி ஆறாரம் தாண்டி அப்பாலே ஆடுகிறான். அதைத்தான் வேதாகமனும் விரிமூல்வலமும் ஓதாவுணரும் உணர்வு புணர்வு உணர்வு புணர்வன் நாதாதி கடந்து நடம்புரியும் தாதா கவல சரண் என்று உணர்வோம். நாதாந்த நாடகத்தை நன்றாய ருஷி அப்படின்னு அந்த சிசி ஆச்சாரி இருக்கிட்டு ஆசாரி. அந்த நாதாந்த நாடகத்தை அவனுடைய மனசு ரொம்ப ஈடுபடுறாப்புல, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாப்புல, பிரியம் கொடுக்குறாப்புல அந்த ஆச்சாரியன் அந்த நாடகத்தை சொன்னான், அந்த கூத்தை சொன்னான். ரஜினிகாந்த் என்னமான நடிக்கிறான் பாரு, சூப்பர் புறமா அவன் ஸ்டெயில் என்ன ஆட்டன் என்று இந்த இந்த இந்த திருக்கூத்தை பாக்கிறவனுக்கு சொன்ன எப்படி பிடிக்கும், அருமையா பிடிக்கும். அதுபோல அந்த திருக்கூத்திலே விருப்பமுடையவனுக்கு அந்த திருக்கூத்தை பத்தி அந்த ஆசிரியர் ஞான ஆசிரியன் சொன்னான், சொன்ன போது கேட்ட போது அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி வந்ததாக அதை கேட்டுட்டு அந்த சிஷியன் சொன்னான். ஆச்சாரியனை பாராட்டுகிறான், ஆச்சாரியனே சிஷியன் பாராட்டும் நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் எழுத்தஞ்சும் உள்ளபடி, நாதாந்த நாடகத்தை நன்றாய் அருள் செய்தீர் ஓதியது எழுத்தஞ்சும் உள்ளபடி. இனிமேல் அந்த அஞ்செழுத்தை உள்ளபடி சொல்லுசாமி என்று கேட்கிறார் உண்மை. ஆகையினாலே நாதாதி கடந்து நடம்புரியும் தாதா கமல சரண் என்று உணர்வோம். ஆறாது கடந்த அருளாரணம் தேராழுதற்பர சிற்ககன சிக்கனக திரு ஊரா உணரா உருகா மகளும் பேராரவரி பெறுவார். அதேதான் ஆறாறு கடந்து ஆறாரையும் இத்து அதன் மேல்நிலையை பேராடியின் பெருமாறுடதோ என்பது கந்தரன். ஆறாரையும் இத்து அதன் மேல்நிலை முத்தி என்பது அதன் பரமுத்தின்னு சொல்லும். அந்த 36 கடந்து 25-26 சொல்லிட்டே புரியுதா, 25-26 நல்லா தெரியுது புரியுதா. இந்த மற்ற தெரியாத தத்துவங்களாக இருக்கிற அந்த 10 இந்த ஆண்டி 26 மற்றும் 36க்கு மேல இருக்கிற அந்த நாதத்தை கடந்து இருக்கின்ற அந்த நடத்தை அருளாரணமும் தேராறு அதனால வேதங்களாலும் அந்த நாடகத்தை அறிய முடியாது. வேதங்களால் தேராது உயிர் தற்பர சிற்கனக ஊரா உணரா உருகாமகடும் பேரார். அப்படிப்பட்ட தற்பரமாய் விளங்குகின்ற சிற்ஞானம் ஞானம் நன்றாக விளங்குகின்ற அந்த அம்பலத்தை நன்றாக மனத்திலே ஊர நினைந்து ஊர நினைந்து அதை உணர்ந்து ஊற நினைந்து உணர்ந்து உருகி மகிழ்கள், ஊற நினைந்து உருகி மகிழ்கள், ஊற நினைதல் உணர்தல் உருகுதல் மகிழ்கள். அப்படி முருகன் குமரன் ஒருவரென்று ஒளிந்து உருகும் செயலென்று உணர்வந்தருள்வாய் என்றார் போல ஊற நினைக்கிறது, அப்புறம் உணர்வது, அப்புறம் உருகுவது, அப்புறம் இப்படிப்பட்டவர்கள் பேரார் அவர்கள் பெற்ற பேரு யார் குருவார்கள்? இந்த தன்மையிலே அந்த மன்றை நினைப்பவர்கள் பெற்ற பேரை யாரும் பெற முடியாது. ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் என்று சொல்லலாம். ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் இத்தன்மையர் என்றும் இருப்பது. இந்த தன்மையுடைய ஞானிகள் எப்போதும் வசிப்பது எது? தில்லைத்தனம். இத்தன்மையர் என்றும் இருப்பது மெய்வித்தன்னது. மெய்வித்தன்னதுன்னு சொன்ன ஞான விதையாக ஞான வித்தாக இருப்பது. முத்தி விரும்பினர்தான் சித்தங் கணிலாயது. முத்தியை விரும்பினருடைய நெஞ்சத்திலே நிலையாக இருப்பது அதுதான் சித்துருவத்து அத்தன் வடிவாகியது அன்னகரம். சித்துருவத்து அத்தன், சித்துருவத்து அத்தன், சித்துன்னா ஞானம், ஞான வடிவாக இருக்கின்ற அத்தன், அத்தனாகிய தந்தையாகிய பரமேஸ்வரன் இருக்கின்ற அந்த நகரம் நல்லா விளங்குத. ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லுகிற அந்த சுவையும் பொருளும் இத்தன்மையர் என்றும் இருப்பது மெய் வித்தன்னது. முத்திக்கு வித்தானது எது? அந்த சிதம்பரத்தலாம். முத்தியை விரும்பினவர்களுடைய சித்தத்திலே நிலையாக இருப்பது. அதுக்கு மேல சித்துருவத்து அர்த்தம் வடிவாகியது அன்னதம். சித்துருவமாய் ஞான வடிவாக விளங்குகின்ற சிவருமான எழுந்தருள் இருக்கின்ற அந்த தில்லைப்பது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். பாடியிருப்பவர் திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக பெருமான் திரு ஆலவாய் திருக்கோயிலில் சோமசுந்தர கடவுளின் முன் அவர் திருவடியை நினைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்.

0: திருவாதபூரரே, திருவாதபூரரே, தங்கள் பெருமை அறியாது நான் பல தீங்குகளை செய்துவிட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகிய நம் ஈசனாரே தங்களுக்காக மண் சுமந்து பிரம்படி கொண்டார். சிவசிவா, சிவசிவா. வாதபூரரே, நான் அறியாது செய்த தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன்.
1: மன்னா, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குல தெய்வமாக சோமசுந்தர கடவுள் விளங்குவதால் பொய்மை நீங்கி நன்மை பெருகும் ஞானம் தங்களுக்கு கிடைத்துள்ளது. மனுநீதி வழியில் நின்று திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து நல்லாட்சி புரிவாயாக. இறைவர் திருவுள்ளபடி அடியேன் பல தலங்களுக்கும் சென்று எம் ஈசர் புகழை பாடுவேன்.
0: திருவாதவூரரே, தங்களால் நம் பாண்டி நாட்டிற்கே அளவிலா புகழும் பெருமையும் கிடைத்தது. சிவசிவா.
2: மாணிக்க வாசகப் பெருமாள், இறைவன் தன் பொருட்டு மண் சுமந்து பிரம்படி கொண்டதை நினைந்து நினைந்து உருகி கரைந்து பாடிக்கொண்டு தம்முடைய தலப்பயணத்தை துவங்குகின்றார்.

0: இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அரசவை. இதோ அவை துவங்குகின்றது. தென் திருஆலவா ஈசரடி போற்றி சோமசுந்தரக் கடவுளாம் சுந்தரபாண்டியரும் உக்கிரப் பெருவழுதியும் ஆட்சி புரிந்த வழி வழியே வந்து செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
1: திருவாதவூரரே, தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நம் நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றது. குடிநில மன்னர்கள் தவறாது வரி செலுத்துகின்றனர். நம் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பளவு அதிகரித்துள்ளது. வாதவூரரே, நம் நாட்டிற்கு கண்ணும் கவசமுமாக தாங்கள் விளங்குகின்றீர்கள்.
2: ஆம் அண்ணா, மிகவும் சரியாக சொன்னீர்கள்.
3: தமிழ் வளர்க்கும் வேந்தே எல்லாம் அல்ல சோமசுந்தர கடவுளின் திருவருளும் தங்களின் ஆணையுமே என்னை வழிநடத்துகிறது.
4: பாண்டிய மாமன்னா, தங்களை வணங்குகின்றேன். தங்களை காண குதிரைகளை பராமரிக்கும் சேவகர் வந்துள்ளார்.
1: அவரை அழைத்து வாருங்கள்.
5: பாண்டிய பேரரசே, நின் புகழ் வாழ்க. அரசே, நம்முடைய குதிரை லாயத்தில் பல குதிரைகள் இறந்துவிட்டன. எஞ்சிய யாவும் நோய் கொண்டதாகவும் முதுமை உடையதாகவும் உள்ளன. தாங்கள் இதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அப்படியா? நம்முடைய படைகளில் குதிரைப்படை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் எந்த குறையும் வராது பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி இதனை ஈடு செய்ய வேண்டும். முதலமைச்சரை
3: கூறுங்கள் மன்னா.
1: நம்முடைய கருவூர் அறையிலிருந்து தேவையான செல்வங்களை எடுத்துச் சென்று உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வாருங்கள். மிக முக்கியமான இந்த பணியை தங்களைத் தவிர வேறு யாராலும் சிறப்பாக செய்ய இயலாது.
3: தங்கள் உத்தரவு மன்னா. இப்பொழுதே சென்று நம் நாட்டிற்கு தேவையான உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வருகிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள்.
2: பாண்டிய மாமன்னர்
6: வாழ்க வாழ்க.
7: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: இடம் திருப்பெருந்துறை. குதிரைகள் வாங்கச் சென்ற பாண்டிய நாட்டின் முதலமைச்சர் தென்னவன் பிரமராயர் திருப்பெருந்துறையில் வருகின்றார். அவ்வாறு வழும் வழியில் இறைவர் குருவடிவினராய் ஒரு குருந்த மரத்தின் நீழலில் எழுந்தருளி இருக்க, அவரை சுற்றி சிவகணநாதர்கள் சீடர்களாக விளங்கினர். அவ்வழி சென்று கொண்டிருக்கும் திருவாத ஊரர் திரு ஐந்தெழுத்தின் இனிய ஓசையை கேட்டு ஈர்க்கப்படுகின்றார்.

0: பொருந்தமரத்தடியில் அந்தன கோலத்தினராய் கையில் சின்முத்துரையுடன் விளங்கும் இக்குருபரனை காணும்போது அம்பலத்தில் ஆடிய ஆனந்த வடிவமும் கல்லால் மரத்தின் கீழ் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த வடிவமும் எனக்கு எளிதாக தோன்றுகிறதே, எனக்கு எளிதாக தோன்றுகிறதே. சிவசிவா சிவசிவா பரம்பொருளே.
1: ஞான தேசிக வடிவனராய்விடு இருக்கும் இறைவரின் திருவுருவத்தைக் கண்டு திருவாத ஊரர் உள்ளும் புறமும் முருக செய்வதறியாது சிரசின் மேல் கைகூப்பி நிற்கிறார். இறைவர்தம் செந்தாமரை போன்ற சேவடியை திருவாத ஊரர் தலைமேல் வைத்து திருவடி தீக்கை அளிக்கிறார். பின்னர் அவருக்கு சூக்கும பஞ்சாக்கரமாம் பெருமந்திரத்தை உபதேசித்து பாசக்கட்டை அறுக்கிறார். திருவாத ஊரருக்கு போக்கும் வரவும் இல்லாத பூரண வடிவமும் மெய்மையான ஆனந்தமும் உண்டாயிற்று.
2: செந்தமிழ்களாகிய மாணிக்கங்களை பதித்து அன்பெனும் கயிற்றில் மாலையை காக்கும் தொண்டனாகிய நீ இன்று முதல் மாணிக்கவாசகனே அழைக்கப்படுவார்.
0: சிவசிவா சிவசிவா சிவசிவா கருவுறும் ஆரியூர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரனே, கோக்கழியாண்ட குருமணியே, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, என் செல்வமே, சிவபரம்பொருளே சிவபரம்பொருளே, குருபரனே, தேவரீர் உடைய தனி பெருங்கருணைக்கு யானிலன் ஓர் கைமாறு, யானிலன் ஓர் கைமாறு, தேவரீர் சிவசிவா சிவசிவா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வனநாடனே வழி துணை மருந்தே மாசில

அன்னையே அஞ்சலெண்டருளாய் ஆயனக்கு உறவு அமரர்கள் ஏவே, ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே. ஆடு பாம்பணிந்து அம்பலத்து ஆடிய அழகர் பாடு பாப்பல பகர்ந்து மற்று இம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனைத்தையும் ஒருவும் வீடும் வாங்கும் வாணிகத்துரு விறகனை வியப்பாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மிக அழகான முறையிலே அவர் நமக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கி கொண்டே வந்தார் என்று பார்த்தோம். இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றார் அத்துவிதமாக என்பதை மிக அழகாக, ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று மிக அழகாக இந்த எல்லாம் ஆய் ஆய் என்று வருவது அவர் ஒன்றாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடனாகி என்பதற்கு உடனாய் என்று சொல்லி வருகிறது. அடுத்து ஆண்டானை என்று வரும் பொழுது அவர் வேறாக இருக்கின்றார் என்று மிக அழகாக இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிர்களுக்கெல்லாம் உபகரிக்கின்றார் என்ற அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலின் மூலம் நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாசம் என்று சொல்லும் பொழுது நாம் பதியினை பற்றியும் பசுவினை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து பாசம் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருட்கள். ஆணவம் அறிவை மறைக்கும், அது கேவல நிலையில சுத்தமா மறைச்சிரும் நம்மள. அதுக்கப்புறம் சகல நிலையில மாற்றி மாற்றி புரியும்படியாக மறைக்கும். ஒரு பொருளை நேரடியாக இதுதான் அதனுடைய தன்மை என்று உணராத வண்ணம் மறைத்து திரிபுணர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து நம்மை அறியாமையிலேயே வைத்திருப்பதால் அந்த அறியாமையின் காரணமாக நாம் புதிது புதிதாக வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்போம், இருவினைகளை. அந்த வினைகளை சைவ சித்தாந்தம் கண்மம் என்று சொல்லுகின்றது. அந்த கண்மத்தினால்தான் நாம் பிறவிக்கே வருகின்றோம். அப்ப பிறவி நீங்கணும்னா வினை செய்யறத நிறுத்தணும். ஆனா எப்படிலாம் நம்ம வினையை ஈட்டிட்டு இருக்கோம், அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வினை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 84 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அவ்வளவு பிறவி நம்ம எடுக்கிறோம், அதுல இப்படி வினைகளை எல்லாம் ஈட்டிட்டோம். நம்ம ஈட்டின வினையெல்லாம் பல வினையாக தொல்வினையாக இருக்கும், அது சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் செய்த வினைகள் எல்லாம் சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல இருந்து கொஞ்சம் நுகர்வதற்காக நமக்கு இந்த பிறவிக்கு வழங்கப்பட்டதை நாம் பிராரத்தம் என்று சொல்லுவோம். அப்போ இது பிறந்தப்புறம் அனுபவிக்கக்கூடிய வினை பிராரத்தம். பல பிறவிகள்ல பிறந்தப்புறம் செய்து செய்து சேர்த்து வச்சுக்கொள்ள அது இறந்தப்புறம் அது புறம் போய் சேர்ந்துருது. அது பூரம் ஒரு பக்கம் சஞ்சிதமா இருக்கு. இப்போது மீண்டும் புதிதாக ஆகாமியம் என்ற வினையையும் நாம் சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆக இந்த வினையிலிருந்து என்றுதான் நாம் விடுபடுவது அப்படிங்கும் போது நமக்கு பல இடத்துல நம்முடைய திருமுறைகள் வந்து இறைவனிடம் விண்ணப்பத்தை வினை நீக்கும் பொருட்டு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சளைக்காமல் நமக்கு வினை நீக்கத்திற்காக பல இடங்களிலே பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள்.
இப்போ வினை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம், நம்ம நம்மால் ஈட்ட உயிர்களால் ஈட்டப்பட்ட ஒன்றுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதாவது இன்ப துன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அந்த வினை பயன் யாரால் ஊட்டப்படுகிறதோ, ஒருத்தரால நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அவங்க மேல கோபப்பட்டு திருப்பி நம்ம ஒண்ணு அவங்கள கோபப்படுவோம், அந்த அந்த ஒரு எண்ணமே நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கும், ஒரு பாவமாயிரும். அல்லது அவங்கள திட்டுவோம், அதுவும் பாவமாகி நமக்கு பிறவியை கொடுக்கும். அல்லது நமக்கு இந்த துன்பத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி துன்பம் செய்யலாம் என்று யோசித்து ஒரு துன்ப செயலை செய்வோம், அல்லது அதன் மூலமாகவும் நாம் பிறவிக்கு வருவோம். அப்ப இந்த இந்த மூன்றும் நாம் செய்கின்ற தவறு, இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. ஆனா எப்படியோ வாழ்க்கையில இது இந்த பொறுப்பா இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்படி வராம யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி, அப்படி இனிமையாக பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ பழகி கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது. முதல்ல பிறவி வருது, பிறவி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பாவத்தை நிறைய செஞ்சாதானே நமக்கு துன்பமே வரும். அப்ப நம்ம வந்து துன்பம் வராம இருக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம்னா நம்ம செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அழகா சங்க இலக்கியமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த நினைவு வந்து நம்ம மனசை விட்டு மாறவே கூடாது. என்னாலதான் எனக்கு இன்ப துன்பம் வருகிறது, யாரும் இதற்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா பூசலே இல்லாம வாழ்க்கையை எளிதாக கொண்டு போறோம். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க இருக்க போகுது, இது திருமணத்துக்கு பின்பு டைவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும், வரவே வராது. அப்போ அருளாளர்கள் எல்லாமே நமக்கு இந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பாக்கோம். அப்போ இதுவரைக்கும் நாம எடுத்த பிறவிகள்லாம் அப்ப உள்ள நம்முடைய உடம்பெல்லாம் இப்ப இல்லை, அதெல்லாம் இறந்த உடம்புகள். அந்த இறந்த உடம்புகளால் நுகர்ந்தது போக மிச்சம் இருக்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சதை கொடுத்துட்டே வந்திருக்காரு இல்லையா, அந்த உடம்புகளால் நாம் நுகர்ந்து முடிச்ச மிச்சம் இல்லையா. அப்புறம் பிறந்த உடம்பால இப்ப நம்ம முகர்ந்து கொண்டு இருக்கின்றோம், இதுவும் ஒழிய இன்னும் நம்ம புதுசு புதுசா நுகர போறோம். சொல்லலாம் சொல்லுவோம் நமக்கு அதாவது இதுதான் விதிங்கிறதெல்லாம் புரியுது, தியரி புரியுது, ஆனா பிராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் நுகர வேண்டிய வினைகளும் பாக்கி இருக்கு சரியா. அப்போ இறந்த உடம்புகளால் அனுபவித்தது இப்ப பிறந்த உடம்பால எடுத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது, இது போக மிச்சம் இருக்கக்கூடிய வினைக்கு தொல்வினை பழவினை சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டே, நுகர்தல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த வினையை அனுபவிக்கும் போதே மேலே வந்து நம்ம புதுசா வினை ஈட்டுகின்றோம் அல்லவா, தினந்தோறும் ஈட்டுறோம். அது மனம் வாக்கு காயம் மூணு, அதுல தெரிந்தும் தெரியாமரும் ரெண்டும் இருக்கு. அதுல இப்போ ஒரு வழிபாடே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாட்டுல வந்து நம்ம இது எல்லாமே இறையருளாலும் குருவருளாலும் நிகழ்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சாதான் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் எனக்கு எவ்வளவு பாடல் தெரியும், நான் எவ்வளவு தலம் போயிருக்கேன், நான் எவ்வளவு விருட்சங்கள் வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு பூவும் எனக்கு எவ்வளவு பத்திரங்களும் கிடைக்கு தெரியுமா, நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்றேன் தெரியுமா, என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நினைச்சோம்னா இது எல்லாமே தவறுதான். இந்த மாதிரி ஒரு தன்முனை போட தவறுகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமா அதுவும் நமக்கு வினையாக மாறிவிடும். எல்லாமே பெருமான் நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்க பூவை கூட பறிச்சு நம்ம வச்சிருக்க சுவாமி மேல போடுறதுக்கும் நிச்சயமா அவரோட அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த இவ்வளவு எவ்வளவு காலமாவோ நம்ம போற வார பாதையில எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பூக்கள் எல்லாம் இறைவன். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவும் தும்பப்பூவும் எடுத்துக்கிடுவோம், நம்முடைய சிறு பிராயம் முதல் கொண்டு நம்ம எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் தெருவில் அதை பார்த்திருப்போம். அப்ப அது ஊமத்தம் செடியாகவும் தும்பை செடியாகவும் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா இன்றுதான் அதை கூட அந்த தும்பப்பூவெல்லாம் பொடி பொடியா கிராமங்கள்ல பறித்து அப்படி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ அப்படி வட்டமா சொருகி அதை முறுக்குன்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் விளையாடுவோம். இவ்வளவுதான் நமக்கு அந்த நூலை பத்தி அப்ப தெரியும். ஆனா நமக்கு பக்குவம் வரும்போதுதான் சுவாமி புஷ்ப விதி மூலமாக இவை இரண்டும் எவ்வளவு மேன்மையானது சிவபூஜைக்கு என்று உணர்த்துகின்றார்.
அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கின்றோம் இல்லையா. அந்த துன்பப்பூவை சுவாமி சரசுல வச்சாச்சு அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்பது சொல்லப்பட்டது. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூ வந்து தும்பை பூ. சிவ பூஜையில நம்ம தர்மயாதீனம் 26வது சன்னிதானம் நித்திய பூஜையில கண்டிப்பாக தும்பை பூ இல்லாம பூஜையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க, அப்ப நம்ம புதுசாக ஆகாமியத்தையும் சேர்த்து கொண்டிருக்க புது வினை. அப்ப பிறந்த உடம்பால் முகந்து நின்ற வினைகளை அந்த உடல் விடுற வரைக்கும், அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம அதை நுகர்ந்து கொண்டே இருக்க போறோம். அதை துய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது துய்த்து தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்தல் துய்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது வரைக்கும் இந்த ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆனா இறை வழிபாடும் நல்லொழுக்கத்தில் தலை நிற்றல் அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம இருந்தோம் என்றால், இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பதிக பாராயணம் பண்ணி நாமத்தை சொல்லி சிவ புண்ணியங்களை செஞ்சா நமக்கு வந்து வினையே இருக்காதா, பாவமே இருக்காதா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அது இருப்போம், இல்லாமல்லாம் போகாது. ஆனா இந்த வழிபாட்டினால் அல்லது இந்த நல்லொழுக்கத்தில் தலைப்படுவதால் அது வல்வினை மெல்வினையாக மாறிடும். ஒரு பழமொழி உலகியல்ல சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சும்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னொரு பழமொழியை சொல்லலாம், தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். தம்பிரான்ங்கிறது நம்முடைய சிவபெருமான் தான். தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்ட்டு. இப்ப மோசமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அது எந்த பிறவில செஞ்சதோ தெரியாது. ஆனா சாமி அதை இந்த பிறவில நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த நல்வினையும் அதற்கு தகுந்த தீவினை, அந்த ரெண்டின் பயனான புண்ணிய பாவங்களை இன்ப துன்பமாக நமக்கு ஊட்டுவிக்கின்றார். அதுவும் நம் பொருட்டு, நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வல்வினை தாக்குனா நம்மால தாங்கவே முடியாது. அது அப்படியே வல்வினையாக நம்மை தாக்காமல், அது இப்போ நம்ம வந்து தினந்தோறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நமக்கு வேண்டாத மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காதுல விழும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் படும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத பார்த்தாவது நம்ம திருந்திக்கிடணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு மோசமான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும். இப்ப நமக்கு ஒரு நோயினா நம்ம வருந்து, ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் காலெல்லாம் எப்படி வலிக்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மை விட மோசமான ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்ப இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கல, ஏதோ நம்ம செஞ்ச ஒரு வல்வினையை மெல்வினையா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்தாலும் நம் நன்மைக்குத்தான் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்கள்ல எக்கச்சக்கம் இருக்கும். பல இடங்கள்ல அவர் நமக்கு நல்லா அதை சொல்லிட்டே போவார். இப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடையறாத ஒரு இறை உணர்வு நம்மிடம் இருக்கும் என்றால் வினை நமக்கு வல்வினையாக தாக்காமல் மெல்வினையாக வரும். சரி பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம், சுவாமி நம்ம கூடவே இருக்கார், கங்காணியாக இருக்கின்றார், எழுதும் கிண்கணக்கு இன்னம்பர் ஈசனாக இருக்கின்றார், நமக்கு கூடவே இருந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள கடத்தேத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து, நான் தான் சொல்லிட்டார்ல இவரே முதல் பாட்டுல சொல்றாருல, மனத்துள் வைத்தாய் அப்படின்ட்டாரு. நான் ஏன் பித்தான திட்டுனாரு, இவர் தானே திட்டுனாரு. அப்ப வந்து பொது நிலையில இறைவன் அவருக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்புறம் அவர் சிறப்பாக தன்னை அவர் மனசு

அலகிடுதல், மேலுக்கிடுதல், இது போன்ற பல பணிகள் நமக்கு அதுல வந்துகிட்டே இருக்கு. பாடுவது என்பது இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் என்பதுல முதலாவதாக வரக்கூடிய சரியை. அப்ப பண்ணோட பாடணும். முதல்ல தனிப்பாடல்கள்லாம் மிகுதியாக பாடியிருக்கலாம், சரியா? ஆனா என்னைக்கு நமக்கு திருமுறைன்னு ஒண்ணு அறிமுகம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம கையில கிடைச்சுனா நிச்சயமா ஒரு பண்டே நான் செய்தா பாக்கியத்தாள்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு திருமுறைகளை கையில தொட்டு சிந்திக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம். சரி, அதுல பாருங்க, மிக அழகாக பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் அப்படின்னு சொல்றாரு. திரு பைங்கிலி அப்படிங்கிற தலத்துல, அதாவது அவரை நம்ம வந்து பரவுதல் அப்படின்னா வழிபடுதல், அவரை வழிபடணும், பாடணும், ரெண்டும் செய்யணும். வழிபடணும், வழிபாட்டுல கண்டிப்பா பாடல் இருக்கணும். என்னதான் அவசரம்னாலும் அனுஷ்டானம் பண்ணும் போதும் சிவபூஜை பண்ணும் போதும் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடுற யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் இறைவன் மிக அழகாக பற்று, அதாவது அந்த வினை பற்றை அறுத்து விடுகின்றார் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு அந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்திரு. பைங்கிலி என்ற தலம் மிக அழகான ஒரு வரலாறு தெரியும் நமக்கு. இவருக்கு பொதிசோறு கொடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்து பாடல்ல தான் அவரு மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு, அதாவது பாடணும், திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நம்ம பாடணுங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அழகா குறவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அறிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பாட்டுல பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் என்று அப்படி சொல்றாரு மிக அழகாக. யார் நாள்தோறும் இறைவனை பாடி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை பற்ற அறுத்து, வினை பற்ற அறுத்து விடுவார். உலகப்பற்றும் அறுக்கணும், வினை பற்ற அவர் அறுத்து விட்டுருதார். அப்படி வினை பற்ற அறுபட்டால் அப்புறம் நமக்கு பிறவிங்கிறது நிச்சயமாக இருக்காது என்பதால் மிக அழகாக அந்த கருத்தினை அந்த பதிகத்திலே அவர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விண்டன. இறைவனுடைய பாதத்தை நினைக்கணும். நேத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, இறைவனுடைய நாமம் அருமருந்து. திருமல தேவன் நாயனார் சொல்லும் போது அவருடைய திருவடிகள் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்ற, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எங்கே பிராந்தன் இணையடி தானே என்கிறார். அப்ப திருவடி வந்து மருந்தாக இருக்கின்றது என்பதை நமது திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அவர் நாமம் மருந்தாக இருக்கின்றது. அவர் நாமமே மருந்தவை மந்திரம் என்ற பாடல்ல அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே என்று ஞானசுந்த பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்து திருந்து தேவன்குடி தலத்துல அவருடைய வேடமே நமக்கு மருந்தாக இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். அருந்தவத்தோர் தொழக்கூடிய வேடம் சிவவேடம். அந்த சிவபெருமானுடைய வேடத்தை பார்த்தா அதே நமக்கு மருந்தாவும் மந்திரமாகவும் வேலை செய்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வகையிலே இறைவனுடைய நாமத்தை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து அவருடைய பாதங்களை நாம் திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடிய நம்ம அப்படி இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியை மனசுல எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, நனைந்தனைய திருவடி என் தனை மேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு. நம்ம அவரை நினைக்கணும்னு நினைச்சா நமக்கு இது நடக்கும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் இப்படி நைய வைக்காரு, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்த வரியிலே பதில் இருக்கு, முதல் வரியில கேள்வி ரெண்டாவது வரியில பதில். அதே மாதிரிதான் இவரு சொல்றாரு, நீங்க அவர் பாதங்களை நான் நினைச்சேன், நினைச்சவனோ என்னோட வினைகள்லாம் நீங்கி விட்டது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அவரை பக்தியோடு வழிபடுகின்ற, பாவித்தல் அப்படிங்கிறது பாவனையோட வழிபடுறது. அப்படி யார் அவரை பக்தியோட வழிபடுகிறார்களோ பாவிக்கின்றார்களோ அவங்களுடைய பாவத்தையும் வினையையும், பாவம்ங்கிறது அதாவது செய்யும் போது வினை, செய்த பின்பாக அங்கே நமக்கு சேர்ந்து இருக்கும் போது அது பாவம் என்று வரும். ஆக இது இரண்டையுமே நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது மடித்தாடும் அடிமை கண் இன்றியே

0: என்று நமக்கு தில்லையிலே பாடினார் அல்லவா, அந்த பதிகத்துல தான் சொல்றார், தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடியார்களுக்கு வந்து அதாவது எமலோகம் போகக்கூடிய வேலையே இருக்காது, அவங்களுக்கு நரக தண்டனை இருக்காது, இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி விழுந் திருவினாரை தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சொல்றார். அவங்க எல்லாம் கிட்டேயே வர முடியாது. தெரியாத அன்பர் நாளும் உழ்கணும், நாளும் உழ்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி விழும், அதாவது அவர் முன்னால விழுந்து வணங்கணுங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு பல பாடல்கள்ல அவரு வலியுறுத்தி சொல்லி கொண்டே போகிறார் என்று நான் அது அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அப்படிங்கிறாரு. அதாவது கருமை நிறம் உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் நம்மை கட்டுனா அந்த கட்ட அறுத்தெறிஞ்சிருவாராம் சுவாமி. நம்ம கண் கூட பார்த்தோம் மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு இல்லையா. இவர் கொண்டு கயற போடுறாரு, அவர் ஒரே மிதிதான், காலனா இருந்து எல்லாருக்கும் காலத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த காலன் காலகாலனாகிய சிவபெருமானால் அவனுடைய உயிரே போய்விட்டது. கண்கள்லாம் விழுந்து கண்கள்ல இருந்து குருதி கட்டி அவன் உயிரே போயிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ட்டு, கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடும்போது இறைவனை காலகாலன் என்று நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானா நம்ம எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோட அவரை வழிபடணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை ஒரு மன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த யமனை வந்து அவர் உதைச்சாரு, உதைச்சதோட மட்டுமில்ல மார்க்கண்டேயருக்கு நித்திய தன்மையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் ஊன் கண் நோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாமன்றே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். மனசுக்கு அறிவுறுத்துறார். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையும் விரிஞ்ச ஜடையும் உடையவனாகிய சிவபெருமான் நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அடைந்தவர்களுடைய பாவத்தை அவர் நீக்குகின்றார். பாவம் தீர்க்கும் பித்தாடினே சொல்லியாச்சு. அப்போ யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை தீர்க்கின்றார் அப்படின்னு நீக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அழகாக பித்து கொண்டு ஆடுகின்றார், பெரும்பற்ற புலியூர்ல இருக்கின்றார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் என்ன பெற வேண்டும் என்றால் நமக்கு எதனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மை நாள்தோறும் இறைவன் தாங்கி கொண்டே இருக்கின்றார். இதை பார்த்துதான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லைன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க புகழுதாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் நம்மை அங்கனம் ஆட்கொண்டு நம்மை காக்கின்றார் என்பதை மிக அழகாக அதிலே சொல்லி, அதனால உடம்பு மேலேயே உன்னுடைய கண்ணோட்டத்தை வைக்காம அதை முற்றிலும் ஒழித்து விட்டு இறைவன் மேல உன்னோட கண்ணோட்டத்தை செலுத்து என்று மிக அழகா, உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் உன் கண் ஓட்டம் அப்படிங்கிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு வந்து ஜடம், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாம். அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் அழியாதது, நித்தியத்தன்மை உடையது, சித்து பொருள். இந்த ஜடப்பொருளுக்கு கொடுக்காம அந்த சித்து பொருளை நம்ம மனசுல எடுத்து இந்த பிறவி எதற்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற ஞானிகளோட வாக்குல சொல்லப்பட்டதை பின்பற்றி அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கையை கழிக்கலாம். இதுக்கு காட்டுக்கு போக வேண்டாம், ஏதோ மலையடிய வாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். நம்ம வீட்டுல இருந்தாலுமே ஒரு தவ வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பதிகத்துல. அடுத்து பாருங்க, பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினை போக விட்டானே, அதுதான் நம்ம இதுல முந்தி சிந்திச்சது. ஆக இந்த பதிகத்தை நம்ம கற்றானும் குலையுமார் அன்றியே கருதுமா கருத கிற்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கான். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட நூல்களை நாம் எப்போதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டு கல்தானும் குலையுமாறு என்று சொல்லுகின்றார். கல்லு கூட குலையுமா, அதோட தன்மை தன்னோட தன்மை மாறி உருகுமா, அப்படி தன்னை நினைக்கக்கூடிய முறையில யாரு இருக்காங்களோ அப்படி வல்லவராய் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த வகையிலும் குறை இருக்காதான். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க எல்லாம் வருந்துவாங்க, வருந்தவே வேண்டாம். நம்ம வழிபாடு, நம்ம மனதால ஒரு அக வழிபாடு முதல்ல செய்து கொண்டே வரணும்னு, இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே வரணும், அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பெருமான் அதை கண்டு இந்த ஆன்மாக்கு பக்குவம் இருக்கின்றது. அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வெல்வினியை மெல்வினையாக்கி அதனை வழிபாடு செய்ய வைப்போம் என்று அவரே நமக்கு வழிபாட்டினை வகுத்து கொடுத்து விடுவார். அதைத்தான் மிக அழகாக எந்த குறையும் இல்லாம அவர் நம்மை ஆட்கொண்டு வைத்துக் கொள்ளுவார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொன்னார் என்று பார்த்து, அடுத்து நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தர்மனார் தமர்சக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது தலைமையை உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் பல நாளும் நம்மளை வந்து செக்கில் போடணும். ஒவ்வொரு நோயா வருது, இந்த இப்ப ஏதோ நமக்கு ஆயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுல இருந்து நம்மளை யார் காப்பாத்திட்டே வர்ற, அந்த எந்த கணத்துல எல்லாம் நம்ம பயப்படுறோமோ. ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய், அதுல அந்த ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் மாறுதலா ஒண்ணு வந்திருக்கும், இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நம்மை அறியாமலே ஒரு அச்சம் வரும். ஆனா அது மாதிரி நமக்கு என்ன வந்தாலும் இவரை நாம் சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார் என்பதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி, இந்த பதிகம் போறோமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, அதாவது சிதம்பரத்துக்கு பாடிய பதிகம் மடித்தாடும் அடிமைக்கண் என்று, அந்த பதிகத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: பேராசிரியர் பொண்ணு ஒரு எழுதியிருந்தாங்கன்னா, ஒளியாகி இல்ல ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று, ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று எழுதிடுவாங்க. அவ்வளவுதான், முப்பொருள் எது? சூரியன் சந்திரன் நெருப்பு. ஆகவே ஒளியாகி ஊனாகி, ஊன் என்றால் உடம்பு, உயிராகி அதற்குள்ள இருக்கிற உயிர், உண்மையுமாய் இன்மையுமாய், ஏப்பா உண்மையுமாய் இன்மையுமாய், இந்த மாதிரி வருகின்ற இடங்கள் தான் நமக்கு நல்லா தெளிவா தெரியணும். ஒன்னு உண்மையுமாய்னு சொல்லிட்டு வம்பு இல்ல, அல்லது இன்மை என்று சொல்லிட்டு வம்பு இல்ல, உண்மையுமாய் இன்மையுமாய் விளங்கலையே, சொல்லணுமா? நல்லா இருக்குது, உண்மையுமாய் உண்மையுமாய் இன்மையுமாய் இன்மையுமாய், அது உரையாது, தலையன உரைன்னு அர்த்தம், தலையன உரை இருக்குல்ல. அதான் எங்க ஆசிரியர்ல ஒருவர், எங்க மகாவித்வான் தண்டமான தேசியரையா திருக்குறள் உறவில கழுதினவங்க, இந்த மாதிரி சொல்லுக்கு சொல்லு உரை சொன்னா கடும் கோவந்துடும். அவர்லாம் இலக்கிய நடத்தினது பிச்சை தான், ஏதோ ஒன்று ரெண்டு நாங்க சொல்றோம். ஆமா, அது மாதிரி வானாகி வானாகி நிலனாகி நிலனாகி அப்படி உரை சொல்ல முடியாது. சில தெரிந்ததை அவங்களே விட்டுணும், தெரியாத மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஒளியாகி என்பதற்கு வேணா விளக்கம் சொல்லலாம், மற்றதெல்லாம் தெரியுமே. வழி என்பதற்கு விளக்கம் தெரியும் அல்லவா என்று தெரியும். ஆகவே இப்படி இருப்பது உண்மையுமாய் இன்மையுமாய், கொஞ்சம் நல்லா கூறுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அல்லவா. இதுக்கு முன்னால என்ன தொடர்? ஊனாகி உயிராகி, பெருமான் எப்படி இருக்கிறா நம்முடைய ஆன்மாக்கள் ஆகிய நம்மிடத்திலேன்னு கேட்டா, இந்த ஊனாகி, ஊன்ன உடம்பு, உடம்பாக தெரியுது, இது வந்து கண்ணால பா தெரியுது, உடம்பாகவும் இருக்கலாம். உயிராகி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிராகவும் இருக்கிறான். அப்ப என்ன தெரியுது? இந்த உடம்புன்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியுது, உயிர்னு சொல்லுகின்ற பொழுது தெரியல. அதான் உண்மையுமாய் இன்மையுமாய். அப்ப ஊன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப உடம்பாகவெல்லாம் இருக்கிறானா, கையா இருக்கிறானா, விரகலா இருக்கிறானா, நெஞ்சாக இருக்கிறானா என்று சொல்லும்போது தெரியுது. உயிராகி, உயிர் யாரு பார்த்தா? தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போயிட்டுட்டான், ஆனா அது உயிர்னு பேரு. அதுதான் ரொம்ப அருமையாக இவங்க தம்பி எல்லாம் படிச்சவங்க எல்லாம் அதெல்லாம் தெரியும். சேனாவரியன் ஒரு நல்ல பெரிய உரையாசிரியர், அவர் சொன்னார், உயிர் எத்தன்மைத்துன்னு ஒருத்தன் கேட்டான், உயிர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டார். உணர்தற்குரியதுன்னு. உணர்தற்குரியதே தவிர கண்ணால் காண்டற்குரியது அல்ல. உணர்தற்குரியது என்ன? உணர்தற்குரியது இருக்குன்னு உணர முடியும். ஏன்? ஆட்டப்பாட்டம்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு தெரியுது. ஆட்டப்பாட்டம் அணுகி போச்சுன்னு வச்சுங்க, என்னப்பா அட பாரு மூச்சு இருக்குன்னு பாரு, ஐயோ வாய புழக்கிறாருப்பா அப்படின்னாரு. நெஞ்ச தொட்டுப்பாரு, இங்கேயும் தொட்டுப்பாரு, இல்ல. எனவே இங்க தொட்டும் இங்க தொட்டும் ஒண்ணுமில்லைன்னு சொன்னவன உயிரும் இல்லைன்னு தெரியுது. அப்ப உயிர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா கண்ணால பாக்கல. நடக்கிற வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கிட்டோம், போட்ட உடனே கட்டைய போட்ட உடனே போயிட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எவனும் கண்ணால பார்த்தது இல்ல. அதை போற போக்குல பாருங்க, சைவ சித்தாந்தம் பின்னால உயிரியல் பின்னால வளர்க்குது. சேனாவரையும் தொல்லாப்பி திரு சேனாவரை எந்த உதாரணம் காட்டலாமல் எந்த உதாரணம் காட்டினார். உயிர் எத்தன்மைத்து என்றபடி உணர்தல் தன்மைத்து. உயிரை கண்ணால் காட்ட முடியாதப்பா, இருக்கு இல்லைங்கிறத இங்க கைய பார்த்தோ நெஞ்சை பார்த்தோ அவனுடைய செயலை பார்த்தோ விளங்கலாம். கண்ணெல்லாம் மூடி போய் மூச்சு நின்று போச்சுன்னு ஆண்டானுச்சுங்க, சரி சார் போயிட்டு அவர் கதையை முடிச்சு விட்டார் அப்படின்ற. அதனால உண்மையுமாயின்மயுமாய் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் கோணாகி கோன்ன யாரு? தலைவன். நமக்கு எல்லாம் உரிய தலைவனாக இருக்க. ரொம்ப அருமையாக ஒரு புறநான ஒரு பாட்டு, அரசி நீ எங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கலாம், மூவேந்தில் ஒருவராக இருக்கலாம். அப்பெல்லாம் இந்த கூட்டணி கிட்டணி இல்ல, நான் ஆணையிட்டால் அப்படிலாம் இருந்த அரசு. இது சும்மா பூனையிட்டால் இது என்ன பண்ண போகுது? அடுத்தவன் என்ன சொல்றானோ தினமும் ஏங்கிட்டு நெஞ்சு வச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்ல, அப்பெல்லாம் ஏகாதிபத்திய அரசு. அதனால இப்ப கணவன் அப்பா இருந்தா மகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உரிமை இருந்த ஒரு காலம். அதனால அந்த அந்த காலத்துல அந்த தலைவனாக இருந்தார். அப்படி இருக்கிற தலைவனாக இருப்போம், அதுதான் வந்து கோணாகி என்று சொல்வது தவிர, அந்த கோன் இருந்தா சொன்னார், தம்பி நீ எல்லாம் அரசர்க்கெல்லாம் அரசன், மூவேந்தர் ஒருவர் தான், அதுல ஒரு யாரும் மாற்றம் இல்லப்பா. ஆனாலும் உன் தலை பணிய வேண்டுவதில்லை. யாருக்கு? ஒரு மனிதன் மனிதனை கண்டு பணிய வேண்டுவதில்லை. ஆனால் முக்கச் செல்வர் நகர்வலம் செயற்கு பணிகனின் தலையே. உன் தலை அங்கி முக்கச் செல்வர் தான். எல்லாம் சிவபெருமானை பற்றி தான் குறிப்பு. சிவபெருமானை பற்றிய குறிப்பு தான் சங்கலிங்கத்திலேயே நிறைய இருக்கும். அடுத்தது திருமால், அடுத்தது திருமால், அடுத்தது திருமகள், அப்புறம் முருகன், நான்முகன் அங்கங்க இருக்குது இருக்குது இல்லைங்களா. விநாயகர் ரொம்ப குறிப்பே இல்லை, இருப்பு இல்லை. அதனாலதான் இவெல்லாம் பிற்காலத்தில் அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்திரன் வேண்டிய அளவில் இருக்கு. இந்திரன் இந்திர விழுவர் எடுத்த காதின்னு ஒரு காதையை வச்சிருக்கிறேன். இந்திரன் நட்சத்திரத்திலே வந்திருக்கிறேன். தேவர் நிறைய வந்திருக்கிறாங்க. தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவன செய்தவர்கள் நம்ம ஐயா போற போக்குல. தேவரும் கைவரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பாத்தீங்களா. தேவரை பத்தி ஏன்னாரு, இந்த பயலும் எவனும் திருத்தாம தான் நினைச்சதை சொல்லிட்டு இருப்பான், அந்த பயலும் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா கற்பகதேனும் காமதேனும் இருக்குது, அதனால உண்டு கொளுத்தா தின்னு நண்டு கொளுத்தா வலையில இருக்காது, எது வேணாலும் பேசிட்டு இருப்பான். இந்த கைவன் அப்படித்தான் தேவரணையர் கைவர். ஏயோ அங்க இருக்கிற தேவரையும் இங்க இருக்கிற வந்து முட்டாளியும் சொல்லினாரு, ரெண்டு பேரும் செயல்ல ஒண்ணுதான் போட அப்படின்னாரு. அவரும் தான் மேவன செய்துள்ளான், இந்த பையன் தான் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான், அவனும் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் போடாங்க. வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதெல்லாம் என்ன உரை செய்யறது? என்ன உரை செய்யறது? திருவள்ளுவரை போய் கடவுள் கொள்கை இல்லேன்னு சொன்னா முழு பூசணிக்காய இவள் உண்டு சோத்துல வச்சு மறைச்சதுன்னு அர்த்தம். பழம்பொழி இங்க இருக்குதா இல்லையா? முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரின்னு சொல்றது வேண்டிய இடத்துல இருக்குது. அவருக்கு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இன்னும் பீரோக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. வானுரையும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன் இங்கதான் இருப்பான், ஆனாலும் அதுக்குள்ள வச்சு செய்ய வேண்டிய ஆள் அந்த ஆளு அப்படின்னு. அப்படிங்களா? அப்படின்னு அதெல்லாம் என்ன ஒரு எழுதுறது? என்ன ஒரு எழுது? அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படியே போட்டு இப்படி எல்லாம் பேசுகிறாரு பேசுகிறாரு சிவம் அது போட்டும். எனவே இப்படி எல்லாம் அந்த இது உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி கொன்ன தலைவன். உயிர்களுக்கெல்லாம் என்னும் தலைவனாக இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய சொல்ல அது வட சொல் தான், இருந்தாலும் பதி என்று சொல்கிறோம். பதின தலைவன் அர்த்தம். யாருக்கு தலைவன்? பசுபதி. பசுன்னா உயிர்களாகிய நமக்கு, நமக்கெல்லாம் தலைவன் பசுபதி என்று. பின்னால வந்த இந்த சொல் பின்னாலதான் வந்தது. ஆனா கோணாகி யாருக்கெல்லாம்? உயிர்களாகிய நம் அத்துணை பேருக்கும் தலைவனாக இருக்கின்றான். யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி, யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொன்னார். அது என்ன? யான் எனது இல்லை, என்ன சொல்றான்? நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறான், பல வார்த்தை செய்யறான், அது நடந்து விட்டாள்ங்கிறான். ஏன் போகும்போதே அபசகுணம் நடக்காதுன்னு தெரியுது. நினைச்சதெல்லாம் நடந்த, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா, எல்லாம் சினிமா பாட்டிலே வச்சுட்டான் ஒரு காலத்துல. பரவாயில்ல, இப்ப அதெல்லாம் இருக்க பாத்தீங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பாட்டே இருக்குத, ஏதேன்னு ஒன்று எடுத்து சொல்ல முடியாத பாட்டா இருக்குது. அப்ப திரைப்பட பாட்டே எடுத்து சொல்ல மாட்டேருக்கேன். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா, அப்படியே இருந்தா தெய்வம் இருக்குது. நீ நினைச்சது, நீ ஆணையிட்டால். அதனாலதான் இவன் பாருங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ஏன் அது நடந்தாதானே? எங்க சுத்தி இறங்குற செவினி எங்கிட்டதான் வந்தாவனும். போங்கப்பா, இன்னைக்கு வருவீங்க அல்லது நாளைக்கு வர போறீங்க அல்லது 4 வருஷம் கழிச்சு வர போறீங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு காலையிலும் இங்கதான் வந்தாவனும், சந்தேகமே இல்லை. ஓ ஆவே கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. இப்படி யான் யான் சொல்றது யாரு? உள்ள இருக்கின்ற ஆள் தான். ஏன் இவன் செஞ்ச வினையில ஆணவன் டன் டன்னா சண்பகலாறுல ஏத்தலாம், அந்த அளவுக்கு ஆணவம் இருக்கு. அதனால அந்த ஆணவத்தை எல்லாம் அடைக்க, அது செஞ்சு நடத்தி அந்த ஆணவம் அடியணுமே, அதுக்காக என்ன பண்றார்? அவன் அந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறார். பேச வைப்பதும் யார்? பெருமான் தான். அதனால யான் எனது எனதுங்கிறாங்க. எனதுங்கிறது என்னது அல்லவா? நம்முடைய பொருளா இருக்கிறது. நம்முடைய பொருளாக இருப்பதெல்லாம் நாமா பெற்றதா? இல்ல, அவன் தர வந்ததுதான் அல்லவா? அப்ப ஒரு சொல்றது அமைச்சல் பா, அந்த அமைச்சல் இருந்தாதான் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான் அல்லவா? அப்படி இருந்தது. அதெல்லாம் வைத்துத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரீ. நீ அவனை சொல்லி குற்றமில்லப்பா, உள்ளிருந்து ஆட்டுகின்றான் பெருமான், அதனால் ஆடுகிறார். பாட்டு வித்தால் யாரொருவர் படாதாரு. அது அப்படியே ராமலிங்க சுவாமிகள் வாங்கி பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன். அதை வாங்கி அந்த ஆட்டு வித்தார் ஆரோர் ஆடாதாருங்கிற தாண்டகம் ஆறாம் திரும்புற, அதை வாங்கி அப்படியே இவர் என்னன்னா, அது கொஞ்சம் என்னன்னு கேட்ட ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்குது, ஒரு எம்ஏ அது மாதிரி ஒரு லெவல்ல இருக்குது. இது பார்த்தாரு, பிளஸ் டூ பையனுக்கு வணங்குற மாதிரி அடிச்சாரு. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், நீ இங்க எனக்கு இந்த இத்தனை பாட்டு பாடணும், இத்தனை பாடணும் பாடணும் நினைச்சா அத்தனை பாட்டு தான் பாடுவேன், அதுக்கு மேல ஒரு அணு கூட என்னால பாட முடியாது, நீ நினைச்சா பாடுவேன். பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன். தினமும் வந்து நீங்க முருகன் கோயில் இருக்கு, குமரன் கோயிலுக்கு வந்துட முடியுதா? முடியலையே. நினைக்கிறது பலனால் பலனால் இருக்குது, முடியுதா? நினைச்ச சார் எங்க நடக்குது போங்க, என்ன நம்ம நினைக்கிறது தானே தவிர எது நடக்குது? புறப்பட்டனுங்க அந்த நேரம் பாருங்க, அங்க இருந்து அல்லவா திருச்சியில இருந்து சிவனடியார் திருக்கூட்டத்துல ஒரு போன் வருது, திருவண்ணாமலைக்கு வர்றேன்னு. நாமெல்லாம் அங்க போன போது அருமையா உதவுனாங்க, எப்படி உதவாம இருக்கிறது? உடனே போன எடுத்து அதை பத்தி பேசினேன் போன, அதோட போச்சு. போகும்போது இன்னைக்கு அண்ணாமலையார் தரிசனம் எதோட போச்சு, போனோட போச்சு. அனுபவம் இருக்கா? எத்தனை பேருக்கு எத்தனை நாள் அனுபவம்? பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், உன்னை நான் இன்று அனுபவிக்கணும்னு நினைத்தாதான் இருந்தாதான் அனுபவிக்கலாம் தவிர, இல்லன்னா திருவண்ணாமலையே பக்கத்தில் இருக்கட்டும் சார், கோபுரத்துக்கு எழுத்த ஊடு என் ஊடு அப்படி இருந்ததுனால மட்டும் போயிட முடியாது. குழைவித்தால் குழைகின்றேன், இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே தெரியும். நம்ம எத்தனை நாள் வந்து எல்லா தெய்வத்திலையும் தெய்வங்கிட்டையும் போய் இருந்து அழுது இருக்கமா? இல்ல, அழுது இருக்குமா? என்றாவது ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைக்கணும். எந்த மூர்த்திலயா கிடைக்கலாம்? தட்சாமூர்த்தி அடாராளா ஒரு மூர்த்தி. என்னைக்கு எப்படி எங்களை கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னார். அதுபோல அண்ணாமலை பெருமானே அடியேனே என்று ஆளுவையோ என்று ஒரு நாளைக்கு தோண்டி அப்படி ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அன்னைக்கு நம்ம வணங்கினதா அர்த்தம். ஒரு நாளைக்கு சண்டிகேஸ்வரன், அல்லது ஒரு நாளைக்கு பெருமான், அல்லது பெருமாட்டி, அல்லது நடராஜா அல்வா. நம்ம பெருமானை பார்த்துட்டு அண்ணாமலையார் பெருமானை பார்த்துட்டு வளமா வர்றோம். வந்தா அப்படியே நேர எதுக்கு போயிடலாம்? அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். போன நடராஜா பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ண, அம்மன் கோயில் அப்படி போயிடாம கொஞ்சம் இப்படி வந்தோம்னா இந்த மூலையில நடராஜா இருக்காரு இல்லைங்களா? நடராஜா இருக்கிறார். அந்த நடராஜாவையா நாம வந்து இப்படி நீங்க இப்படி இப்படி நேரம் அப்படி இருக்கிறதுல இந்த புறம் நின்று பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்காது. நீங்க கொஞ்சம் இந்த புறம் தள்ளிபடி நின்று பாருங்க. என்று வந்தா என்னும் எம்பெருமானதன் திருக்குறிப்பு அப்பாதான். குழைவித்தால் குழைகின்றேன். நீ இந்த எந்த எந்த இடத்துல எந்த முறையில என்னை வந்து இந்த மாதிரி குழைய முடியாது செய்யோ அன்னைக்கு தான் குழைய முடியும். அது வரைக்கும் வெறும் பாட்டு தான் படிக்க முடியும். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். நம்ம வீட்டுல அருமையா நமக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சமையல் பண்ணி அருமையா சாம்பார் ரசம் வடை பாயசத்தோட வச்சிருக்கிறாங்க. வச்சா மட்டும் போதாது, இலைய போட்டா மட்டும் போதாது, இலையில உட்கார்ந்து பருமாறினா மட்டும் போதாது, சிவ சிவ பருமாறினதுக்கு முன்னாலே நாம போய் உட்கார்ந்தா மட்டும் போதாது. என்ன ஊட்டி விடுவாங்களா என்ன சின்ன பிள்ளையான? ஆமா போதாது. ஏன் எடுத்து சாத்தையும் பருப்பையும் போட்டு பேஞ்ச அதை தலையில சாம்பார் ஊத்தும் பிசையும் போது யாரு வெளியில கதவு தட்டான்னு பாரு. பார்த்தா தந்தி CS start immediately வந்து ஒளிஞ்சது. வடையா பாயசம் திம்பீங்களா? திங்க முடியுமா? வடை இருக்கு, பாயசம் இருக்கு, எல்லாம் தான் இருக்குது, பிசைஞ்சு விட்டீங்க. என்னது CS start immediately? ஐயோ என்ன சரி, ஏதோ ரெண்டு வாயில போட்டு அப்படி ஊட்டி போடு, நீயும் போடு, பட் அதெல்லாம் வேலைக்காரிட்ட கொடு, கதை போட்டு போச்சு. குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்கின்றேன். இங்க சமையல் செய்தால் மட்டும், இலையில் பருமாறினால் மட்டும், நாம இலையில உட்கார்ந்து பிரதஞ்சால் மட்டும் போதாது. கடைசி வரை சாப்பிடறதுக்கு திருவருள் இருந்தாதான் முடியும். இதெல்லாம் சொன்னா கையாலாகாதவம்பாங்க. அதெல்லாம் அவங்க அனுபவத்தில் பார்த்தா தெரியும். இதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அனுபவத்தில் காண்க. ஆமா, அவங்களுக்கு வர்ற அனுபவத்தை வச்சாதான் முடிவு தெரியும். இல்லைன்னா என்ன சொல்லி எடுத்தாலும் ஜாமி ஜாமின்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆமா, அதை பத்தி கவலைப்படப்படாது. ஏன் மணிவாசகரே இந்த மாதிரி சொல்லி சிரிச்சிருக்காங்க. நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடை இதே உள்ளுக்குற நாள் அப்படிதான் சொல்லும். அதுக்காக நம்ம கவலைப்படுறத போய. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். அது மாதிரி சிரிப்பதையோ அழுவதையோ பத்தி எனக்கு கவலைப்படப்படாது. நம்முடைய காரியம் நமக்கு முக்கியம். அதனால் எனவே இப்படியெல்லாம் அந்த கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. ஆனா அவன் இருந்துதான் ஒவ்வொன்றும் செய்யப்படுகிறது. இருந்தாலும் என்ன பண்றான் இவன்? யான் எனது என்ன? இந்த வீடு கட்டுறதுங்க நான் பட்ட பாடு நாய்ப்படாத பாடுங்க. ஒவ்வொரு ரூபாயும் ரத்தங்க ரத்தங்க. ஏன் யான் எனது என்றெல்லாம் இப்படி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. இப்படியெல்லாம் இவன் பேசவும் செயற்படுவோமாக இருக்கிறதெல்லாம் கூட அவன் செஞ்சு வைக்கிறான் அல்லவா? இப்படியெல்லாம் நின்றாயை இப்படி இருக்கின்ற பெருமானாகிய உன்னை என் சொல்லி வாழ்த்துவனே. வானன் வான் என்று சொல்லவா, மண்ணென்று சொல்லவா, வழி என்று சொல்லவா, ஒளி என்று சொல்லவா, ஊன் என்று சொல்லவா, உயிர் என்று சொல்லவா, இதையெல்லாம் இப்ப இந்த இது நான் என் சொல்லி வாழ்த்துவனேன்னு முடிக்கிறார். இத ஒரே வரியில இதனுடைய கருத்துரை சொல்லணும். திருவாசக கருத்துரையா இருக்கணும். சொல்லாமா? பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம். ஆமா, வானாயி மண்ணாயி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஓனாகி யான் எந்த அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே பெருமானியே நான் என் சொல்லி வாழ்த்துவேன். எதை சொல்லி நான் வாழ்த்துறதுப்பா என்றார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதுதான் கருத்துரை. இதெல்லாம் திருவாசக பாட்டுக்கு திருவாசகமே கருத்துரை ஆகும். இப்படி இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் வாழ்த்துவது

0: ஒரு பெரிய ரகசிய குறிப்பை இவர் தான் சொல்றார். வேற யாரும் சொன்ன மாதிரி படல. நீங்கள் திருமுறையெல்லாம் படிச்சவங்க தான் படிச்சுட்டு வரீங்க. அநேகமா தேவர்கள் வாழ்த்துவது எதற்கு என்று ஒரு வினாவை எடுத்துக்கொண்டு திருமுறையில் காணும் விடை என்ன என்றும் எடுத்து ஆராய்ந்தால், இங்க இருக்கிற மாதிரி படங்கள இருக்கிற மாதிரி படல, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பல்ல, இருந்தது என்று சொன்னால் தலை கொண்டு போற்றுவேன். ஐயா பதினோராம் திருமுறையில் இருக்குதியா அல்லது ஏழாம் திருமுறையில் இருக்குதுன்னு சொன்ன ஏற்றுக்கொள்றேன். ஆனா அவளை படல, எனக்கு படல. அப்போ வானவர்கள் வாழ்த்துவது எதற்கு, அவர் தன்னுடைய சென்னியை நின்றத்தில் தாழ்த்துவது எதற்கு அப்படின்னார். எங்கதான் கண்டுபிடிச்சாரோ, இங்க இருந்தவர் மாண்புமிகு அமைச்சர், அதனால மாண்புமிகு அமைச்சராக இருந்த மணிவாசக பெருமான் இங்க இருந்தவாறு சொல்றார். எனக்கு தெரியும்டா அதெல்லாம், என்னத்துக்காக வாழ்த்துறாங்க? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அங்க இருக்கிற தேவர்கள் வாழ்த்துவதெல்லாம் எல்லாம் தான் தான் வாழணுங்கிறதுக்காக தான். சாமி இந்த கற்பகதரை விட்டு என்னை விட்டுடாது கீழே, இந்த காமதேனை விட்டு என்னோட கீழே விட்டுறாதே என்று சொல்லி தான் இருக்கணும் தான் வாழணும் அதுக்காகத்தான் செய்யறது தேவருடைய தகுதியா தான். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அதுக்காக தான் வாழ்த்தலாம், வேற எதுக்கும் இல்லை. மனம் நின்பால் தாழ்த்துவதும், அவனுடைய தன்னுடைய மனதெல்லாம் உன்னுடைய திருவடியில் வைப்பது எதுக்குன்னு கேட்டா, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சிவசிவ, தான் உயரணும் தம்மை மற்றவங்க வணங்கணும், இதுக்காகத்தான்ப்பா. பாத்தீங்களா ரகசிய குறிப்பு பாத்தீங்களா, தேவர்கள் வாழ்த்துவதும் மனநின்பால் தாழ்த்துவதும் எதற்கு என்றால், வாழ்த்துவது தாம் வாழ, பெருமானை மனதிலிருந்து நின்ற அமைப்பது தாம் உயரவும் தம்மையெல்லாம் பிறர் தொழவும் ஆம் என்று சொன்ன. எல்லாம் இப்ப எஜமானங்கிறாங்க. ஆமா அதெல்லாம் வந்து பிறகு உட்கார்ந்துட்டா நாம நமக்கு அந்த அங்க இருக்கிற பியூன் எஜமான ஆயிடுறான். பியூன் இப்ப எங்க பாக்குறது, ஐயா எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஆமா இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் எஜமா, உங்களுடைய அருமையான வாக்குகளை எங்களுக்கு அறியுங்கள் அப்படிங்கிறது. எதுக்கு வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், நம்ம கிட்ட மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படிதானே இருக்குது. கடமை செய்யவா, நமக்கெல்லாம் செய்யவா, செஞ்சா நல்லது, செஞ்சா நல்லது, செய்கின்றவர்கள் வாழ்க. அதனாலதான் நான் சொல்றதே சும்மா வேடிக்கை சொல்றது. ஓட்டு போடுறதுங்கிறது நம்ம தொகுதியிலேயே இருக்கணும். அவங்க அந்த வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், இந்த கதை தான் அவங்க கதை அல்லவா. மனம் நின்பால் தாழ்த்துவதும், உங்களை எல்லாம் அப்படியே என்னுடைய தாய் என்று தந்தை என்றும் நீங்க எல்லாம் இது என்று சொல்ல வேண்டும், வாக்காள பெருமக்களே என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, நாம எல்லாம் செல்யூட் அடிக்கிறதுக்காகத்தான் அல்லவா. இப்படி எல்லாம் இருக்கிற வானிலை ஒழிந்து உண்மையிலேயே நம்மை போல, அது போல அந்த மாதிரி அந்த தொகுதியில் இருப்பவர்களை நம்ம என்ன செய்யணும் கேட்டா, கட்சி வேறுபாடின்றி நம்முடைய குழந்தை சின்ன குழந்தை பிறந்து பதினெட்டாம் நாள் வந்து வீட்டுக்கு அழைச்சா கூட சொல்லணும் அவங்ககிட்ட, அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஆமா நம்ம தொகுதியிலே இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கணும், ஐயா வரணும், அந்த தொகுதியில என்ன நல்லமை நடக்குதோ என்ன தீமை நடக்குதோ அவர் இல்லாம இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும். அப்படி ஒரு பெருமை நாமும் கொடுக்கணும், அவர்களும் நமக்கு செய்யணும். அப்படி எல்லாம் ஒரு சமுதாயம் வருமானால் நல்லது, இல்லாதவரை சும்மா வெறும் வீண் தண்டம், கோடான கோடி பணம் தண்டம் தான். அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியை மறந்துடணும், நாம அவன் கட்சியை மறந்தோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதியில எந்த ஒரு நல்லது கட்டத்துக்கும் அவங்க வரணும் தெரியல. எனவே இது போட்டு நம்ம இங்க திருவாசத்துல வாங்க, நீங்க உலகில் போனோம், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அவர்கள் வாழ்த்துவதெல்லாம் தாம் வாழ்வதற்காகத்தானாம். மனம் நின்பால் தாழ்த்துவதும், உன்னிடத்துல திருவடியில செலுத்துவது காரணம் என்னன்னா, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, தாம் உயரவும் தம்மை ஏனைய உயிரலெல்லாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். பெருமானி அடியேன் உன்னை வாழ்த்துகிறேன், எதற்கென்றால் எதற்கென்றால் அடியேன் ஒரு பயன்கறி தான் வாழ்த்துகிறேன், எனக்கு தெரியாது வேற ஒண்ணும் இல்லை. என்ன பயன் கேட்டா, நான் உயரவோ நான் வாழவோ என்பது அல்ல பெருமானி. இனி என்ன? சூழ்த்து மதுகரமுறலும் தாரோயை, ரொம்ப அருமை. சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை, தார்ன மாலை, மதுகரம்னா வண்டு. இந்த வண்டுகள் என்ன பண்ணுதான், எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய அந்த மார்பகத்தில் அப்படி அப்படி வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னாரு, அவன் அணிந்திருக்கிற கொன்றை மாலை, அது அப்படியே நறுமணமும் அப்படி தேனும் சொட்டுது, அதனால் வண்டுகள் அப்படியே போய் போகுதான். மதுகரம் முரலும் தாரோயை, இங்க தார்னு மாலின்னு அர்த்தம், ஆனாலும் கொன்றை மாலின்னு வைத்துக் கொள்ளணும். அதனால அங்க பெரியவங்க எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா, தார் என்று கொன்றை மாலையை குறித்தது என்னை, அதுவன்றி அவர் அணியாராதலின், அதுவன்றி அவர் அணியாராதலின் பணிமையாளர்கள் அப்படிதான் எழுதுவான். அவங்க எல்லாம் ஒரு எழுதாம போனாங்க. என்ன பண்றது, சூழ்த்து மதுகரமுறலும் தாரோயை, வண்டுகள் சூழ்ந்து அப்படியே மொய்த்து அதனுடைய தேனி உண்பதற்காக எண்ணுகின்ற அப்படிப்பட்ட அருமையான மாலை அணிந்திருக்கின்ற பெருமானாயினி. தாரோயை நாயடியேன், அடியேன் எதுக்காக வாழ்த்துகிறேன் என்று கேட்டால், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. எனவே தேவர்கள் என்னன்னு கேட்டா, அவர்கள் தாம் உயரவும் தம்மையெல்லாம் மற்றவர்கள் தொழவும் இப்படி கேட்டாங்க. அடியேன் அதற்கெல்லாம் இல்லை, இந்த ஆன்மா சுவாமி உன் திருவடியில வந்து அடைஞ்சிடணும், வேற எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆன்மா உன் திருவடியில அடையணும், அவ்வளவுதான், வேற எது எனக்கு தேவையே இல்லை, இதுக்காக தான் நான் வணங்குறேன். அப்போ தேவர்கள் போன்றோர் வணங்குவது எதற்கு, நம் போன்றோர் வணங்குவது எதற்காக ஆக வேண்டும் என்றால், வாழ்த்த பிறப்பு அறுத்துடுவான், இந்த துன்பம் தருகின்ற பிறப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக அடியேன் பரவுகிறேன். ஏன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க என்றார் முன்னும் அல்லவா. இந்த பிறப்பினை நீக்குவதற்கு ஒரே ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது இறைவன் என்று வேறு எவரும் இல்லை, அதனால் உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி தம்முடைய அமைப்பையும் சொல்லுகிறார். இனி பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம், பாருங்க ஒரு அருமையான குறிப்பு, இமையோர்கள் பரவுவார் பாடுவனால் வேதம். கொஞ்சம் நல்லா பார்க்கணும், பாடுவன நால் வேதம்னர், அவங்க எதை பாடுவாங்கன்னா நால் வேதத்தையும் பாடுவாங்களாம். பரவுவார்னா, பரவுதல் என்றால் தன்னுடைய வாயினால தோன்றியவற்றை சொல்லுதல், பாடுதல் என்பது வேதங்களை பாடிவிட்டாங்களாம். அப்போ பரவுதல் என்பது தன்னுடைய வாயினால, பெருமானே நீதான் இருக்கிறப்பா, என்னை யாரு காப்பாற்ற முடியும் என்று சொல்லி சொல்றது. பாருங்க இதெல்லாம் உரைநடையாக இருக்கின்ற அந்த வசனங்கள் அல்ல. பாடுவன நால் வேதம், பாடுவது என்னன்னா வேதங்கள் முன்னே போயிருக்கு, அதை வெட்டி எடுத்து பாடிக்கொண்டிருப்பாங்களா. அப்போ உரைநடையாலும் பெருமானை வாழ்த்துவார்கள், தந்த முன்னிருக்கிற வேத மொழிகளை கொண்டும் இமையர் வாழ்த்துவார்கள் அப்படின்னு அல்லவா. இப்ப அருணகிரிநாதர்கிட்ட வாங்க, இங்க அருணகிரிநாதர் கிழக்கு மற்றதெல்லாம் இருக்குது அல்லவா, நால்வர் நற்பணி மன்றம் என்ன இது என்ன, இப்படி பலவித அமைப்பெல்லாம் இருக்குது. காஞ்சிபுரத்திலும் அப்படி இருக்குது, காஞ்சிபுரத்திலையும் பல்வேறு மன்றங்கள் அமைப்பு இருக்குது, அதுபோல திருவண்ணாமலையிலும் பல்வேறு மன்றங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறியில போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அமைந்து அப்படி வருகின்ற பொழுது என்ன சொன்ன, பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம். அப்ப பாடவும் செய்கிறார்கள் பரவவும் செய்கிறார்கள். இந்த பரவுதல் என்பது என்ன என்று கேட்டால், வாய்மொழியாக அவரை பாராட்டுவது. பாடுவது என்பது வேதங்களை பாடுகிறார்கள். அப்படின்னா இருதிறத்தாலும் ஆண்டவனை வணங்குகிறார்கள், இருதிறத்தாலும் வணங்குகிறார்கள். இதை அருணகிரிநாதர் எப்படி குறிக்கிறார், எப்படி குறிக்கிறார் தெரியுமா? அருணகிரிநாதர் பாடுவது அவரும் பாடுறேன்னு சொல்றாரு, ஆனா உடனடியாக இருப்பதே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் ஊழலாதே. வசனம் அதான் உரைநடையினால, என்ன உரையினல்ல, பரவு வாரிமையோர்கள் தந்தம் வாயினால தோன்றியவற்றை எல்லாம் சொல்லி பெருமானை வணங்குவார்கள், அது எது வசனம். வசனம் மிகையேற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே இசைவியல் ஷடாட்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாய் என்று சொல்லி. ஆகவே அப்ப உரையினாலும் வாழ்த்தலாம், செய்யுளாலும் வாழ்த்தலாம் பெருமான். அவன் எதை வாழ்த்தினாலும் அவன் ஒன்னு அதுக்காக ஒன்னு இப்படித்தான் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அதனால ஆகவே பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறாமலர் அணிந்திருப்பாங்களா அம்மா அந்த மாதிரி கூந்தல் குடல்னா அந்த கூந்தலை உடைய பெண் உமையம்மை கூருடையாள் உன்னிடத்தில் செம்பாதியாக இடது பக்கம் இருக்கிறாளாம் அவள் ஒரு பாகம் ஒரு பக்கத்தில் இருக்கும்படியாக நீ இருக்கிறாய் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மெய்யன்பர் விரவுவார் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து உன்னை வந்து வணங்குவார்கள் அப்படி வணங்குவார்களாம் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அடியானீம் அடியவர்களும் அந்த மாதிரி வந்து வந்து கலந்து வந்து உன்னை வேண்டுவாரலாம் ஆனால் இவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை கண்டுவிட முடியுமா என்கிறார் இங்க ஒரு கேள்வி ஒன்னு போடுறார் சித்தாந்த அறிவு இருந்தாதான் இதை கொஞ்சம் சொல்ல முடியும் என்ன பண்ற இப்ப வாயினால வசனமா பாடட்டும் அல்லது பாடலாக பாடட்டும் அது பெருமானுக்கு கருத்து வேற்றுமே இல்லை இப்படி எல்லாம் இருக்குது அல்லவா சரி ஆனால் மெய்யன்பர் இப்படி இருக்காங்க உன்னோடு கலந்து கலந்து கலந்து கலந்து வந்து வந்து பணி செய்து கொண்டிருப்பாங்க உங்கள்கிட்ட அடியார்கள் அவர்களை வந்து மேன்மேல் உன்னுடைய திருவடியை வந்து வணங்குவாங்க ஆனால் இவர்கள் எல்லாம் உன் திருவடியை காண முடியுமா என்றால் அப்ப ஒரு மெய்யன்பர்களும் அடியாரும் காண முடியாது இருக்குமா நான் திருவடி எங்க இருக்குன்னு நம்ம தான் எதுக்கு பேசணும்
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டின் அன்பார்ந்த நேயர்களே அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு தலைப்பு திருமந்திரம் யான உரை வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: திருவள்ளுவர் சொல்றார் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுங்கிறார் உலகம் யாரு கையில் இருக்குன்னா இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர் சொல் திருவள்ளுவர் நல்லா படிக்கணும் திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல் அப்ப அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன்னு வழி தான் சாரி அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டு போய் காரணத்துக்கு போயிடணும் நம்மள்கிட்ட வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள் இறைவன் என்பது சித்து பொருள் அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும் அழகான வார்த்தை இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம் சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேறுவிண்டோம் சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும் அங்கதான் சேரணும் அதான் உண்மை இப்ப நம்ம எப்படி சேர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த சித்து அது சித்துனா என்ன அறிவித்தால் அறியக்கூடிய சித்து குறை அறிவு இறைவன் மட்டும்தான் குறைவிலா நிறைவு இப்ப நாமெல்லாம் குறைவுடையவங்க இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை இறைப்பற்று என்பது இயற்கை அப்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்ப எப்படி போலுமா அப்படி அங்க போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி இறைவனும் ஒளி அது பேரு ஒளி இது சிற்றொளி ரெண்டும் அறிவுள்ள பொருள் அங்க போய் சேர்ந்துடும் அப்ப எங்க சேர பாருங்க சுத்த வெளியில் அதான் வந்து இந்த யோகனத்திலும் யோக யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும் அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு ஞானத்திலும் இறைவனை அடையலாம் அப்ப சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் இப்ப வெட்ட வெளி ஜோதிமயமான அது என்ன ஞானத்தில் அடையலாம் இப்ப உள்ள இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் இறைஞ்சிருக்கிறான் ஆனா இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது ஒட்ட மாட்டேங்குது நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்கு இந்த உடம்பை கரைக்கணும் இப்போ கரைக்கணும்னா இங்கே என்ன இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது காற்று நிச்சயமா இருக்கு இப்ப காத்துல கரையணும் அப்படி காத்துல கரைய முடியலன்னா தெரியலன்னா ஜோதியில கரையணும். இப்ப நம்ம நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில கலந்தவங்க தான், ஜோதியில கரைஞ்சவங்க தான். அப்ப கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த அதுதான் ரகசியம், ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேலையில் சுடலில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பு இல்லைங்கிறது. ஆண்டுகோள் அப்பு, அப்புங்கிறது நீர்னு அர்த்தம், அருள் நீர்னு அர்த்தம், ஞான நீர்னு அர்த்தம், ஆட்கொள்ளும் விதம்னு அர்த்தம். அப்ப அந்த இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்கிறான், ஆட்கொண்டு அந்த வெட்ட வெளியிலே நம்மை அழைத்து வெட்ட வெளியில் அழைத்துட்டான், அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அடங்கிடுவோம். அங்கே எப்படி அடங்குவோம்னா அங்கே வந்து சுடரில் சுடர் சேரும், இதுவும் வெளிச்சம் அதுவும் வெளிச்சம், வெளிச்சதோ வெளிச்சம் சேர்ந்துடும். இதுதான் மேல்நிலை. அது குரு வேணும், அந்த குரு வந்தால் தான் அதுக்கு வழிகாட்ட முடியும். அது அந்த குருவுக்கு குரு அந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாமல் இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்போ நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்போ அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்போ குருங்கிறதுக்கு ஒரு கிழக்கணும் கூடாது, இதுவே வந்து குருக்குள்ள சப்ஜெக்ட் தான். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் வாழ்த்து காட்டணும், ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனால் குருவுக்கு அப்படி இல்லை, அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்போ கொஞ்சம் குருவுக்கு வந்து ரோல் அதிகமாக இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்போ அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்போ பக்குவம் அடையும்? அப்ப சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்ப கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் உணர்த்தி குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேரு பக்குவம்னு பேரு. அந்த நிலைக்கு அவர் பழுத்துடணும், பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்றோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்கள் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது, பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தவங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். தவத்தினில் உணர்த்த, இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வருவார். வந்துட்டாரு வச்சுக்கோ, தவத்தினில் உணர்த்த விட்டு, அப்ப விட்டுட்டேன்னா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நியமின்மையின் அரண் கழல் செழுமை, அதுக்கடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருவனுடைய தொடர்பு. இதில் நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவாக வந்தார். குருவாக வந்து நம்முடைய அவருடைய செவியில் ஒரு வார்த்தை சொன்னார், எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார். சிவாய நம்பங்கிற வார்த்தையை குரு உபதேசம் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனால் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில் கொடுத்துருக்கார். நயன தீட்சை கொடுத்துருக்கார், கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்துருக்காரு, கையால் தொட்டிருக்காரு, பரிசுதிச்சை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்துருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல பாடுறாரு, தன்னுடைய இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார்னு அவரே சொல்றார். நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேருக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன் அப்படி மாணிக்கவா நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனுங்கிற, நானா செஞ்சேங்கிற இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபெருமான் நேராக வந்து தீட்சை கொடுக்கறது என்ன, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமை என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும், முருகப்பெருமான சொல்றாரு நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு, அந்த குருவினுடைய திருமேனி காண்டல், அந்த குருவினுடைய திருமேனி எப்படி இருக்கும், சிவபெருமானே குருவா வர்றார். அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்புத்தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும், அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்ப குருவின் திருநாமம் செப்பல், இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவனுடைய திருப்பேரை சொல்லலாம்னா சொல்லலாம், ஏ அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க ஒரு அவர் வீட்டில் ஒரு பசுங்கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசுங்கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி வா, அந்த அந்த அந்த திருநாவுக்கரசு படி படிக்கு பேர் திருநாவு, தண்ணீர் பந்த திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர், அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் சொல்ற சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்பூதி. அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார். பக்தி பஞ்சாட்சரம் பேரு, இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரம் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும், நம்பி ஆறு உரர் ஐந்து எழுத்து வரும், ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும், மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்து வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாட்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ண உபதேசம் பண்ணுவார், அந்த உபதேச வார்த்தைகளை அதாவது அட்வைஸ் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறியை எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் அது தெளிவு. இப்ப நான்காவதாக குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப அது சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, இப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த திருக்கரத்தால் தொடுதல் அது ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன, ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல். அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூல்களை போதித்தல். வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம நம சிவாய இது போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒரு இடம் இருப்பார், சீடர் ஒரு இடத்துல இருப்பார். அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கணும் இருக்கிடம் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுத்ரி தீட்சின்னு ஒண்ணு உண்டு. இந்த அவுத்ரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்த செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்றது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினா கார் ஓட்ட முடியும். அப்ப தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும். நம்ம குருநாதரும் பார்த்து கொடுக்கணும், அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்றதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்றது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சார அபிஷேக தீட்சை, ஆச்சார அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு, அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அப்ப நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனாலதான் நம்மளுடைய திருக்குறளா இருக்கட்டும், திருமந்திரமா இருக்கட்டும், நிலையாமை பத்தி அதிகமா சொல்லுவாங்க. இப்ப நம்ம அதாவது நம்ம என்ன செய்வோம், இந்த பொய்யான உலகத்தை தான் நீ மெய்யா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது பொய்ய பொய்ன்னு சொல்லணும். குருக்கு இலக்கணம் என்னன்னா பொய்ய பொய்ன்னு சொல்லணும். அப்ப எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்ப இறைவன் மட்டும்தான் மெய், பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதான் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர், பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேர் வேணாங்கிறது எல்லாம் பொய்யுங்கிறது. கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேரு. மெய்னா உடம்பு, ஆனா பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க, பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலத்துல என்ன பண்ணா, உடம்பு வேண்டான்ட்டாங்க. மா இது திருமலர் மட்டும் உடம்பு வேணும்னு.

முடிஞ்சு விடுவாங்களாம். சார்ஜுக்கு கரூருக்கு போவோம், வெளியில போறதுன்னா அதே கண்டக்டர் எப்படி காட்டுவாரன் அவன் அவுத்துக்கிட்டு. அதனால உண்மையிலேயே வந்து ஆசைய விட்டவர். அதனாலே அப்படி ஞானி ஆசைய விட்டவன் ஞானி, ஆசையை தொட்டவன் அஞ்ஞானி. அதனால நாம வந்து என்னமா இருக்கணும்னா, நம்ம என்னமா இருக்கிறது, அஞ்ஞானியா இருக்கிறதா, அஞ்ஞானியா இருக்கிறதா, ஆசையை விட்டுறதா இல்ல விடாம இருக்கிறதா, விடாம இருந்தா அஞ்ஞானி சொல்றாங்க, என்னமா விடுறது, அப்படித்தான இப்ப இருக்கிற, அதை விட்டுட்டா விஞ்ஞானின்னு சொல்றாங்க, சரி விட்டுறலாமா, என்னமா விடுறது, எப்படி விடுறது, எதை விடுறது, மனைவியை விடுறதா, மக்களை விடுறதா, பொருளை விடுறதா, எதை விடுறது. ஆனால் விட வேண்டாம், எல்லாமே வைத்துக்கொள், வைத்துக்கொண்டு இது சிவன் தந்தது என்று எண்ணி, மனைவி சிவன் தந்தது, மக்கள் சிவன் தந்தது, பொருள் சிவன் தந்தது, இத சிவ தர்மத்துக்காக ஆக்கு. தேடிய மாடு நீடு செல்வமும் தெல்ல மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். குறைவர கொடுத்து பிறக்கும் பொழுது குடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது குடு போவதில்லை, இடைநடுவில் குறுக்கி மிச்சல்வன் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாம இருக்கு என்று சொல்லுவேன் கட்சி அகம்பர் தாய்மானாரா பட்டினதார். அதனாலே இப்படி எல்லா பொருளையிலையும் நீ இருக்கலாம், எல்லா பொருளையும் வைத்திருக்கலாம். நாயன்மாரா எல்லாம் ஜாமியாரடா, எல்லாம் குடும்பிகள், எல்லாமே குடும்பிகள். அவர் என்ன பண்ணினார்கள், எல்லாம் சிவனுக்காக சிவனடியார்களுக்காக ஆக்கினார். அதனால விட்டுற வேண்டாம், வச்சிரு, அதுல இதுதான் நிலையானது என்று எண்ணி விடாது. நீ மனைவியை நீயா சம்பாதிச்சு கொள்ளல, பிள்ளைய நீயா சம்பாதித்துக் கொள்ளல, செல்வத்தை நீயே சம்பாதித்துக் கொள்ளவன், எல்லாமே அவன் தான் தாரா, இல்லாம பண்ணாலும் அவன் தான் காக்குவாய் காப்பாய். அப்புறம் என்ன பண்ணுவாரு, கொடுக்கிறவன் அவன் தான், கெடுக்கிறவன் அவன் தான், ஏதன்படி நம்முடைய வினையின்படி. அந்த இடத்துல ஜாக்கிரதை யாரும் நினைக்கணும், கெடுப்பாரா சாமி, கெடுக்க மாட்டாரு, பின்ன அவர் தானே கெடுக்கிறான் சொல்லுவே, நம் வினையின் கணக்கு படி கெடுப்பார், விளங்குதா. ஆகையினாலே அப்படி எல்லா பொருளோடும் இருந்து இது சிவன் தந்ததென்று சிவ தர்மத்துக்காக ஆக்கினாயானால் நீ சிவத்தை பெற்று விடலாம், விளங்குதா. எல்லாவற்றையும் விட்டு விடு, இல்லைன்னா எல்லாம் சிவனுக்கு ஆக்கிவிடும், எல்லாவற்றையும் விட்டு விடு. பட்டினத்தார போல எல்லாவற்றையும் விட்டவன் தர்மம் செய்யறதுக்கு நியாயம் இல்லையே, தர்மம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே, எல்லாவற்றையும் வைத்திருக்கிற நீ என்ன பண்ணணும், தர்மம் செய்யணும். அதனாலே பரமஞானிகள் ஆசையிட்டவர்கள், அவர்கள் விட்டாலும் அவர்கள் வந்து அடுத்தவர்கள் செய்கின்ற தர்மத்தை ஏற்றுக்கொள்வார், தானத்தை ஏற்றுக்கொள்வார். எதற்காக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், கொடுக்கறவே உருப்படியாகணுமே என்கின்ற அந்த எண்ணத்தில், உயர்ந்த எண்ணத்தில் உருப்படியாகணும். இவ இந்த நாளைக்கு இவன் தவம் செஞ்சு மேல வரப்போறான், தானத்தை கொடுத்தானா லெகுவாக உயர்ந்து வரப்போறான். இழிந்த மாந்தர்கை பொருளும், இழிந்த மாந்தர்கை பொருளும் இகவரத்தாசை கழிந்த யோகியர் கைப்படி. இப்ப பொருளே வந்து நல்லவங்கள்ட்ட வந்து பக்தி உள்ளவங்கள்ட்ட பொருளை வாங்கு, இல்லாதவன்ட்ட வாங்காதே, வாங்கக்கூடாது என்று ஓட எண்ணலாம், சொல்லலாம் எண்ணலாம், அப்படி இருக்க முடியாது. அவன் ஞானம் இல்லாதவன அஞ்ஞானியா இருந்தாலும் அவன் கொடுத்தான்னு வச்சுக்க, இந்த மாதிரி சகோரான விரிவுரைக்கு மாதேசுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது, கொடுத்தான்னா அவனை வற்புறுத்தி இது பண்ண வேண்டியது இல்லை, விளங்குதா. ஏதாவது ஓசந்துட்டு போறான் பாவம், அவன் எங்க கண்டான் தர்மத்தை, அவன் எந்த காலத்துல தவம் செஞ்சு மேல போய் பெற போறான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியம். ஆகவே வேணவா விடுத்தான் என உய்யவே பெறரும் முன்னே அவர் கொடை உகப்பன், அவர் கொடைன்னா அவர் செய்கிற தர்மத்தை அவன் உயர வேண்டுமே, இவன் நல்லகதியை அடைய வேணுமே என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். யாரு, பரமஞானிகள். ஓப்பன் ஓரா கையர்கள் தம்மைத்தாமே காதலித்திருப்பன், ஓரா கையர், ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே என்றார் போல், ஓராதார், ஓராதார்னா சிவனை எண்ணாதவன், சிவபக்தி இல்லாதவன், சிவனை தியானம் பண்ணாதவன், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் என்று கந்த புராணத்தில், இது கந்த அலங்காரத்தில். அதனாலே சிவனை வந்து ஓராதவர்கள், ஓராதவன நினையாதவர்கள். அந்த அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய நலம் கருதி தானம் வாங்குவான், நாம நம்ம செலவுக்காக நமக்கு ஆகும் என்று சொல்லி தானம் வாங்குவான், தம்மைத்தாமே காதலித்திறப்பர், அவன் தம்மைத்தாமே காதலித்திறப்பர். அந்த பொய்யர்கை புகுத்தினார்கள் பொருளினை இழந்தார் போட்டேன், அந்த பொய்யர்களாகி அஞ்ஞானிகளை தானம் பண்ணினவே பொருளை தொலைச்சு விட்டான்,
பொருளை

அமைச்சிட்டாங்க. பொய்யரை புகுத்தினார்கள், பொருள் என இழந்தார் போட்டு. அதனால அஞ்ஞானிக்கே தரஞ்சிரு என்ன பண்ணுவேன், பொருளை தொலைச்சு விட்டான், பொருளை தொலைச்சு விட்டான். ஐயோ தொலைச்சு விட்டானே. அதனாலே அப்படி வந்து தானம் வாங்குகின்ற பாத்திரம் எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்தா போல பலம். தானம் செய்கின்றவன் கட்டாயம் மேலே மேலுலகத்துக்கு சொல்லுவான். அது பிரத்யட்சமா ஒரு காட்சியாக ஒண்ணு சொல்லட்டுமா என்றால், அதனால தானம் செய்கிறாய் அல்லவா, தானம் செய்கிறவன் கை எங்க இருக்கும், மேல இருக்கும். வாங்குறவன் கை கீழே இருக்கும். மேல இருப்பதனால எங்க போவான், மேல போவான். இன்னொன்னு, பெரியோர்கிட்ட தானம் செய்யும் போது என்னமா பண்ணணும், பெரியோர்கிட்ட தானம் செய்யும் போது இந்த பெரிய நீங்க பெரிய ஒன்னு வச்சுங்க, இந்த கொடுக்கப்படாது. அவங்க அப்படி கை நீட்டி வாங்கப்படாது, கொடுக்கறவன் இப்படி கொடுக்கணும் பெரியவங்கள்ட்ட, அவங்க எடுத்துக்கணும். இப்பவும் அந்த கொடுக்கறவங்க எங்க இருக்குது, மேல பார்த்தா இருக்கு, எங்க பாத்துக்கிட்டு இருக்குது, மேலதான் பாக்கு. இதுதான் முன்புறம், இது பின்புறம், இது முன்புறம், இது முகம். இது எங்க பாக்குது, கொடுக்கும்போது காதலித்து ஈவார் அன்போடு கொடுக்கிறவன், வானை கலப்பதும் அவன் மேலுலகத்துக்கு சிவலோகத்துக்கு செல்றது அவர் கை காட்டும். காதலித்து ஈவார் வானை கலப்பதும் அவர் கை காட்டும். கையை காட்டுறதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம். ஆதலா அதனால வானஞ்சேர ஆதரவுடைய ஆரஞ்சு சிவலோகத்துக்கு போகணுமா இல்ல போகணுமா, ஆதரவுன்னா புரியுதா என்ன, பிரியம், சிவலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை. இது கேட்காதவனுக்கு எங்க தெரியும் சிவலோகம், பேரே தெரியாது. சிவலோகத்துக்கு போகணுமா, ஆமா. அப்படின்னா தானம் செய்ய சிவனடியார் கையில எப்படி செய்யற, அன்போடு என்ன பண்றது, போட்டு தொலைக்கணுமே போடப்படாது, வந்துட்டாங்களே போடுறா அப்படின்னு போடப்படாது. ஆதலால் வானஞ்சேர ஆதரவுடையார் அஞ்சு பயந்து பாதபூஷணையும் பண்ணி, அவர்களுக்கு பாதபூஷணையும் பண்ணி, பாதபூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார வாழ நல்ல நல்ல வார்த்தைகளை, பிரியமான வார்த்தைகளை பணிந்த மொழியை சொல்லி கொடுக்கிறோம் என்று நீ கர்வத்தோடு ஏதாவது பேசிட்டீங்கன்னா தொலைஞ்சது போச்சு, செய்யாம இருந்துக்கலாம். செய்யாம கடுகெடுத்தாயிரம் செய்குவதில் இன்சொலார் கழிகொண்ட அழைத்தல் நன்றும்பார் குமரேசன். கடுகெடுத்து ஆயிரம் செய்குவதில் இன்சொலால் கழிகொண்டு அழைத்தல் நன்று. அதனாலே தானம் செய்யும் போது எள்ளளவு கர்வம் இருக்கும், தானம் செய்யும் போது எள்ளளவு அயன்மார் சரித்திரத்தை பார்த்தா தான் தெரியுமே நல்ல, இது யாரு உடையது, சிவனுடைய, யாரு கொடுக்கணும், சிவனுக்கு தான் கொடுக்கணும், யாரு கொடுக்க சொல்றா, சிவன் தான் கொடுக்க சொல்றாரு. அப்படி கருவ எல்லளவு இருந்துச்சு, செஞ்சேன் செஞ்சேன்னு நீ சொன்னா தொலைஞ்ச, செய்ததுல பிரயோஜனமே இல்ல, சண்முகத்தை நான் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா தொலைஞ்சது. அதனாலே ஆதரவுடையார் அஞ்சி பாதபூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார வாடு ஓதனம் மாதிரி ஈக அதிதிகட்கு உறவினோட. ஓதனம் என்றால் அன்னம், ஓதன மாதிரி என்று சொன்னால் வஸ்திரம், புன்பொருள், பசு, மற்றைய பொருள்கள். நம்பர் அடியார் அடைந்தால் நல்லது அமுதளித்தல் செம்பொன்னு நவமணியும் செலும் துயிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுக கொடுத்து உம்பர்களான் திருவடிக்கள் உணர்வு மிக உழுகிறாள். யாரு, கரைக்கரமேல் விளங்குதா. அப்படி வந்து ஆதனம் ஓதன மாதிரி ஈக அதிதிகட்கு, இது ஆதனம்னு போட்டான், ஓதனம் மாதிரி ஈக அதிதிகட்கு, அதிதிகள் என்றால் மெய்யடியார்கள், உறவினோட, உறவினோட அன்பு. தர்மம் செய்யறதுல வந்து ஏழ்மையில இருந்து வருகின்றவர்கள், அதற்கு மேல ஆடம்பரமா செல்வத்தோடு இருக்கிற சாமியார்கள், செல்வத்தோடு இருக்கிற சாமியார்கள், அவன் பெரிய ஆடம் அல்லவா, அவ வந்து வசதி நிறையா இருக்கா, அங்க போய் தர்மம் செய்வான், அந்த சாமி அட்ட போய் கொடுப்பான், திருப்பதியில உண்டு கொட்டுறாப்ல. இல்லை என்று இருக்கின்ற வந்து வறுமையில இருக்கின்ற அடியார்களுக்கு தரமாட்டான். இவன் செய்யறது தானமே அல்ல, இவன் பண்றது வியாபாரம்னாரு, இவன் செய்யறது தர்மம். ஆளை பார்த்து வசதியை பார்த்து செய்யறான், வசதியான சாமியார் படத்துக்கு உண்டு படத்தை கொடுறான், வசதியான சாமியார் படத்துக்கு, வசதியா இருக்கிற கோயில்ல படத்தை கொட்டே போடுறேன், பூசை இல்லாத கோயில்ல யாரும் கேக்குறது கேக்குறது இல்ல. அது போல செறிந்துதா வென்று நின்ற மிடியனை சிறியனாக்கி பக்கத்துல வந்து நின்று
கொடு என்று கேட்கின்ற சிறியரை, சிறியரைன்னா வறுமையில பொருள் இல்லாதவர்களை, பொருள் இல்லைன்னா பெரிய ஆளா சின்னாளா அப்படி சொல்லு, பொருள் இல்லைன்னா தெரியாதனமா பாடி வச்சு விட்டார் நம்ம நந்தனார் சரித்திரங்கிற தெரியல கோபாலகிருஷ்ண பாரதி. அருகு புண்ணம் பலம்

0: பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவானோ அப்படின்னு பண்ணார். அதனாலே உலக இல்ல பணம் உள்ளவன் பெரியவன், பணம் இல்லாதவன் சின்னவன். அதனாலே இப்படி வந்து பொருள் இல்லாதவர்கள் வந்தார்களையான அவர்களை பொருள் இல்லாதவர்கள் என்று எண்ணாதபடி அவர்களுக்கு தர்மத்தை செய்யணும். பல பேர் அப்படி செய்யறதில்ல. எங்க வசதியான மடம், பெரிய மடம், பெரிய சாமியாரு வந்தாவா இருக்காளோ அங்க ஓய் போட்டான். திருப்பதி கோயில்ல நாலு கிரீடம் இருக்குதான் நவரத்ன கிரீடம், கோடிக்கணக்கா போடுறது. இவர் நாலு கோடியில பண்ணி வச்சிருக்காங்களா, அப்படி ஒரு சாமியார் பண்ணி வச்சிருக்காரு. விளங்குதா? எத்தனையோ சாமி பொங்கல் இல்லாம இருக்கு, சாமிக்கே பொங்கல், உள்ள இருக்கிற சாமி உண்டை சோத்து கழுவுது அப்படின்னு ஒரு பழமொழி. அதனாலே அப்படி செறிந்துதான் என்று இந்த மிடியனை சிறியனாக்கி உறைந்துளான் பெரியன் எங்கென்று உளத்து ஊகம் செய்வான், என்று உளத்து ஊகம் செய்வான். இங்கே பெரிய சாமியார் இருக்கிறார் செய்வான். சிறந்த தாதாவே அல்ல அவன், வந்து தாதா அல்ல அவன், வள்ளல் அல்ல அவன், தர்மவான் அல்ல. செட்டு இவன் செய்கையெல்லாம், செய்யறதெல்லாம் செட்டு, வியாபாரம் வியாபாரம் செட்டு, செட்டு இவன் செய்கையெல்லாம். இறந்திடும் தர்மமேற்கு மிடியரும் என்று எழுங்கும். அதையாலே மிடியர்களாகிய தரித்திரர்களாயால் ஏழ்மையில் இருக்கின்ற சிவனடியார்கள் முதலானவர்கள் இல்லையானால் தர்மமே இல்லாமல் போய்விடும். தர்மம் வாங்கறவில்லையா, தர்மம் இல்லாமல் போய்விடும். அதனால இந்த அறநெறிச்சாலங்கிற ஒரு நூல் வாங்கறவன் வள்ளலா கொடுக்கறவன் வள்ளலான்னு கூட ஒரு கேள்வியை போட்டு வாங்கறவன் தான் வள்ளல்னு சொல்லிச்சு. கொடுக்கறவன் வள்ளலா வாங்கறவன் வள்ளலா என்றால் யார் வள்ளல்? கொடுக்கறவன் தான் வள்ளல், அப்படித்தானே உலகத்தில் சொல்லுவாங்க. இல்ல அது அல்ல, இல்ல அப்படி அது உண்மை அல்ல. வாங்குறவன் தான் கொடுக்கறவன், ஒண்ணு கொடுக்கறான், வாங்குறவன் ரெண்டு கொடுக்கறான். கொடுத்தவனுக்கு இந்த இந்த ஜென்மத்துல தர்மவான்கிற பேரை கொடுக்கறான், அடுத்த ஜென்மத்துக்கு மோட்சத்தை கொடுக்கறான். ஒண்ணு வயிற்று ரெண்டு கொடுக்கறவன் வெள்ளலா, ஒண்ணு கொடுக்கறவன் வெள்ளலா. பரப்பு நீர் ஞானத்து பல்லுயிர்க்கெல்லாம் இறப்பாரின் வள்ளலும் இல்லை. இறப்பார் இம்மை புகழும் இனி செல்கதி பயணம் தம்மை தலைப்படுத்தலாம் என்பது அந்த நூல். அதனாலே தரித்திரன் இல்லையானால், வாங்கறவன் இல்லையானால் தர்மம் இறந்து போகும். வாங்கறவனால தர்மம் இருக்கிறது. அதனாலே இப்படியால தர்மம் செய்யறது இரக்கத்தோடு இல்லாதவருக்கு கொடுக்கவும். ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் இசைவட வாழ் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்க்கு உறுதியை தருவது எது? தானம். உயிர்க்கு உறுதியை தருவது பொருள் அறிதாயில். இப்படி எல்லாம் சொன்னாரா, இப்ப நான் இல்லையே பணம் காசு, நான் எப்படியா தானம் செய்யறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்காது, அதுக்கு ஒரு வழி சொல்றேங்க. பொருள் அறிதாயில் கேட்போருக்கு இன்சொலும் அரிதோ, பொருள் அரிதாயில் கேட்போருக்கு இன்சொலும் அரிதோ. இனிமையான நல்ல மொழிகள் உபசார வார்த்தைகள் சொல்றது கூடவா உனக்கு பஞ்சம் அசட்டு கேட்டால். இப்ப அவர் கோம்பர் இருக்கு இன்னொரு கேட்டால், திருவருளாலே என் அடியிடத்தில் இல்லாமல் இருக்கிறது, நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, திருவருளாலே கிடைக்கும் போது செய்கிறேன், தேவரீர் வந்ததே எனக்கு புரியுது என்று ஒரு நல்ல வாக்கியத்தை சொல்லலாம். இல்ல எந்த நிலையில சொன்னாரு இளையான் குடிமாறனாயனாரு? பட்டினியா கிடக்கும் போது சொன்னார். வீட்டுக்காரையும் இருந்த தர்மம் போய்யா அப்படின்றான். ஈரமேனிய நீக்கி நனைஞ்சுகிட்டே வந்தார் அந்த ஆளு, அக்கரம் அநியாயம் நனைஞ்சுகிட்டே வந்தார். ஈரமேனிய நீக்கி இடம் கொடு ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையா. ஐயோ
1: என்னத்தை சொல்றது?
0: அப்ப அவருக்கு அமுது ஊட்ட வேணுமா? அமுது ஊட்டுவதற்கு ஆசை. தாரமாதரை நோக்கி, வீட்டுக்காரமாக நோக்கி, தபோதனர் தீரவே பசித்தார் செய்வதன் என்று. தீரவே பசித்தார் என்ன தீர? நம்முடைய பிறவி தீரவே இவர் பசித்து வந்தார். தீரவேன்னா மிக பசி கொடுத்திருக்கிறார் என்பது பொருள் இல்லை. இல்லை, நம்முடைய பிறவி தீருவதற்காக இவர் பசித்து வந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டா நம்முடைய பிறவி தீர்ந்துவோம். என்ன பிறவி தீர வேணுமா? தபோதனர் உண்ண வேணும். எவ்வளவு செறிவா உள்ள அவ்வளவு பூத்தி வச்சிருக்கார் பொருளை. தீரவே வசித்தார் செய்வது அது உருவாள் மற்றொன்று எதிலாறு இனி தருவார் இல்லை. போதும் வைகிற்று பூம்பிடம் தீது செய் வினையிற்கு என்று என்பது இளையான் குடிமாறனாயனார் புராணம். அதனாலே இன்சொல் பொருள் அரிதாயில் கேட்போர்க்கு இன்சொலும் அரிதோ. போந்தால் அவர்கள் வந்தார்களே ஆனால் யாரு அந்த அடியார்கள் தர்மங்கின்றவர் வந்தார்களே ஆனால் விரைவுடன் எழுகை அவர் வருகிறார் எழுந்து சென்று சென்று ஆற என்பு உணர்ந்த ஐயர் அன்பர் என்பது ஒரு தன்மையால் நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பத்திமும் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று சிவிப்புலத்தான் சிவிப்புலத்து ஈரமின் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தவன் கொண்டு வந்து ஆட்டுகளை எத்தனை கோடி கொடுக்கிறது. இந்த மாதிரியும் ஒரு இலக்கிய இந்த மாதிரியும் ஒரு அற்புதமான வாக்கியங்கள் எங்க கிடைக்கும்? இந்த நூலை இப்படி சொல்றது காலில் இப்படி பாட்டு இப்படி சொல்லாடாடா விரைவுடன் எழுகை அப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது. வரட்டு பெண்ணா வர்றவன் தரித்திரனா இருக்கலாம் இருக்கிறவன் நீ செல்வந்தனா இருக்கலாம். அங்கே சிவனடியாருட்ட அதை நீ காட்டப்படாது. சிவனடியார் பணம் இல்லையா கூட அவன் சிவனுடைய புத்திரன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதோ காரணத்துல பணம் இல்லாம இருக்கிறான் இருந்துட்டு போறேன். சிவனுடைய புத்திரன் சிவனுடைய புத்திரன் சிவனடியார் யார் புத்திரன் சிவனுடைய விளங்குதா? அதனாலே விரைவுடன் இழுகை ஓடல் ஓடல் வியந்து எதிர்கொள்கை பீடத்து உரிமையின் இருத்த ஆதனத்தில இருத்த ஆதனந்தன்னை சிவாயவன அங்கு உதவு மாதவர் வந்தால் உன் மனைக்கு சைவ சமயநீ அடுத்தாப்பு நீங்க சைவ சமய நீதி பாடம் கேட்கணும். சைவ சமய நீதி பாடங்கள் அப்பத்தான் சைவர்கள் யாரு சைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் சைவ ஆசாரம்னா என்ன தூங்குறதுல இருந்து படுக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாம் சொல்லும். ஆதனந்தன்னை சிவாயவன அங்கு உதவு மாதவர் வந்தால் உன் மனைக்கு அப்படி ஆதனத்தில் இருத்தல் பாதபூஷணை யுகப்பு பாதபூஷணை செய்தல் பாதபூஷணை என்றால் ஐயாலே கால நேரம் எல்லாம் ஒத்துக்கொண்டால் முறையாக பாதபூஷணையை பண்ணும். இல்லையாக்க ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு நமஸ்காரத்தை அது ஒண்ணு பெருசு இல்லையே. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு ஒரு தோத்திரத்தை சுற்றி தோற்றியோ நமச்சிவாய் பூஜை ஆயிருச்சு பூஜை ஆயிருச்சு. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணிடு கணக்கு எழுதிமா ஓ இவர் சிவனடியா இருக்கு பூஷை பண்ணு கணக்கு எழுதிமா. பாத பூஷணை உகப்பு செய்கை உகப்பு செய்யன்னா அவர்கள் புரியப்படுகிறா போல செய்யறது. உக்கரமா இருந்தா விசிறணும் உக்கரமா இருந்தா தாகமா இருந்தா தீர்த்தத்தை கொடுப்பது வந்து ஏதாவது அவங்க காரியமா ஒரு காரியம் பண்ணா நான் பாத்துட்டு வந்துறேன் செஞ்சிட்டு வந்துறேன். அவர் கரும உன்கருமமாக செய்து சித்தியார் அறிவறியான் தனையறிய அக்கையாக்கி ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லை. தமக்கு அன்பில்லாதவன் யார் என்று கேட்டால் சிவனடி அளத்துல அன்பு இல்லாதவன் தான் தனக்கே அன்பு இல்லாதவன். எனவே உருப்படியாகிறதுக்கான காரியத்தை செய்யல இல்ல அதனால இவனிடத்துல இவனுக்கே அன்பு இல்லை. அவன் நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம மேல நம்முடைய நாம் அனுபவித்திருக்கிறோம் இல்ல இல்ல. ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கு அன்பில்லார் தமக்கு அன்பில்லை.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

தலம் திருவாய்மூர். திருநாவுக்கரசு நாயனார் திருவாய்மூரை அணுகிய அளவில் இறைவன் மறைய அதுபொழுது பாடியருளிய பதிகம். ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவாய்மூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். தாம் கண்டு வந்த திருவாய்மோர் இறைவனின் காட்சியை பிள்ளையாரும் அப்பரு வழிகண்டு காட்ட அருளியது இப்பதிகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நாட்டிலுள்ள 32 தேவார பாடல் பெற்ற சடங்குகள் முதன்மையானது கரையாயதுமாகிய காஞ்சி மாநகரத்தில் உள்ள சக்தி திரு ஏகம்பர் ஆலயத்தை நாம் இன்றைய தரிசனமாக மேற்கொள்கிறோம். சக்தி திரு ஏகம்பன் செம்பக்கோயில் என்று திருவாதகத்தில் குறிப்பிடக்கூடிய பெருமையையும் பழமையையும் உடையது இந்த ஆலயம். பஞ்சபூத தலங்களுள் இதனை பிருத்திவி தலமாக குறிப்பிடுவார்கள். பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த தலத்தை ஒட்டி இடையில் வேகவதி ஆறு ஓடுகின்றது. இத்தலம் அமைந்துள்ள பகுதியை சிவகாஞ்சி, அதாவது பெரிய காஞ்சிபுரம் என்று குறிப்பிடுவார்கள். சிவகாஞ்சி பகுதியில் ஏகாம்பரநாதர் ஆலயத்தை தவிரவும் காமாட்சியம்மனுடைய ஆலயமும் சத்யதேசம், குமரகோப்பம், கைலாசநாதர் கோயில் போன்ற பிற கோயில்களும் அமைந்துள்ளன. இந்த தலம் பிரம்மதேவனால் பூஜித்து வழிபடப்பட்டது. இதற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அவற்றுள் சக்தி என்பது, பூலோக கைலாசம், சிவபுரம், திருமூர்த்தி வாசம், பிரம்மபுரம், காமதீபம், கன்னி காப்பு, இந்தீரபுரம், சத்தியவர்தலம் ஆகியவை குறிப்பிடப்பட்டன. பழந்தமிழ் இலக்கியங்களும் காஞ்சி மாநகரம் சக்தி பதி என்றும் சக்தி தோடு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முக்தியை தரவல்ல 7 தலங்களில் காஞ்சியும் ஒன்றாகும். மற்ற 6 தலங்களாவன அயோத்தி, மதுரா, பாரதி, காசி, அவந்தி, மாயா என்பன. இவற்றில் காஞ்சி ஒன்று மாத்திரம் தென்னாட்டில் அமைந்துள்ள தலம். ஏனைய 6 வடநாட்டில் உள்ளன. காஞ்சிபுரத்தில் வசித்தாலே முக்தி பேறு கிடைக்கும் என்பது சாபுராணத்தால் அறியப்படும் செய்தி. பஞ்சபூத தலங்களில் சுற்றி தலமாகையால் இங்குள்ள மூலவரும் மணலால் ஆனது. சக்தி பீடங்களுள் ஒன்றான காமாட்சியினுடைய காமகோடி பீடம் இந்த தலம் மிகவும் பிரசித்தியான ஒன்று. நகரேஷு காஞ்சி என்பார்கள். கல்வியை கரையில்லா காஞ்சி மாநகர் என்றும் கூறுவார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் தமிழுக்கு உடையது இக்காஞ்சி மாநகரம். 12 திருமுறைகளுள் முதல் 7 திருமுறைகள் தேவார திருப்பதிகங்கள் எனப்படும். அவற்றை திருநாள் திருநாபுர ஆகிய 3 ஆச்சாரிய பெருமைகள் அறிவித்துள்ளார்கள். இந்த 7 திருமுறைகளிலும் பதிகங்களை உடையதாக விளங்குவது சக்தி ஏகம்பம். இதில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய இச்சிறப்புகளும் ஒருங்கே அமைந்துள்ளன. இத்தலத்தில் சர்வதீர்த்தம், மங்கள தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், கம்பை தீர்த்தம், உலகாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இத்தலத்தில் 108 சிவாலயங்கள் உள்ளன என்பார்கள். இங்கு அமைந்துள்ள மாவடி மிகவும் பிரசித்தியானது. மாமர நிழலில் அறப்பெரும் செல்வியாக 32 அறங்களை செய்த தவக்கொழுந்தாக காமாட்சி அம்பிகை பூபெருமான் வழிபட்ட சிறப்பினை உடையது. இந்த மாவடியே இத்தலத்திற்கு தலவிருஷமாக அமைந்துள்ளது. கந்தபுராணம், காஞ்சி புராணம் ஆகிய நூல்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை விரிவாக பெற்றன. கரையிடம் கூறும் கதிகளில் சிறந்த காஞ்சியின் தலம் போல் என்று முக்கிய பெருத்தாங்கள் குறிப்பிடுவதால் தலங்களுக்குள்ளேயே சிறந்தது காஞ்சி நகர் ஏகம்பதி என்று பெறப்படும். பதஞ்சலி முனிவர் தான் எழுதியுள்ள மகாபாஷ்யத்தில் இந்நகரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சங்க இலக்கியங்களுள் பெரும்பாலாற்றுக்கடை, தண்டி அலங்காரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை எடுத்து இயங்குகின்றன. ஆதிசங்கரர் சாதித்த காமகோடி பீடமும் இத்தலத்தில் உள்ளது. இந்த தலத்தில் அவதரித்துள்ள திருக்குறிப்பு தொண்டர், சாக்கிய நாயனார் மற்றும் இங்கு ஆண்டு ஐயடிகள் காடவர்கோம் ஆகிய மூவரும் 63 நாயன்மார்களை அவ்வரிசையில் அமைந்துள்ளவர்கள். திருக்குறிப்பு தொண்டர் முக்தி பெற்ற தலமாகிய முக்தீஸ்வரர் கோவில் இந்நகரின்கண் அமைந்துள்ளது. அர்த்தசாஸ்திரத்தை இயற்றிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய கருமியழகர், கந்தபுராணத்தை கொண்டு உதவிய சத்திய சிவாச்சாரியார் போன்ற மகான்கள், மேதைகள் அவதரித்த பதியும் இது. மேலும் காமாட்சியம்பியின் மீது சித்தனைகள் இயற்றிய ஜமா சாஸ்திரி, கடலூர் கடலையும் தென்தமிழ் கடலையும் கண்டு உணர்ந்த மாத சிங்கான சுவாமிகள் ஆகியோரும்
தளத்தைச் சேர்ந்தவர்களாக காஞ்சிநகரில் பெரிய கோவில் என்றாலேயே இந்த வெற்றி எழுநருடைய கோவிலை தான் அது குறிக்கும். கருவார் கத்தி திருவேகந்தன் என்று நாகநந்த பெருமானுடைய வாக்கில் இதனுடைய பெருமை எளிதாக விளங்கும். அதாவது இந்நகரில் வந்து வணங்குவோருக்கு நினைகள் வந்து சேரா என்பது வெளிப்படும். இண்டிகைக்கு தனியாக சன்னிதி இல்லாவிட்டாலும் மாவடியில் இயங்குள்ள உத்தவருடைய சன்னிதியை நாம் தரிசிக்கின்றோம். அங்கு அம்பிகைக்கு ஏலவார் குழலாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஏலவார் குழலாள் இணை நன்றை என்றும் ஏற்றி வழிபடத்தக்க காலகாலனை சொந்த முன்னாலும் காண தன்னிடையே பெற்றவாறே என்று முதலமைச்சர் சுவாமிகள் இந்த அம்பிகையுடைய பெயரை அதில் குறிப்பிடுகின்றார். கண்ணினுள் மணியை சத்தியேகம்பன் என்று அப்பர் பெருமான் கண்ணில் மணியாக வழங்கக்கூடிய பெருமான் இந்த எரிந்து பெருமான் என்று ஏற்றுகின்றார். ஏக ஆம்ரம் ஒரு மாமரத்தின் கீழ் திருந்து பார்வதி தேவியானவள் எழுதப்பட்ட ஏகாம்பரம் என்றும் காஞ்சி ஏகாம்பரநாதர் என்றும் பெயர்கள். கல்வெட்டுக்களும் கோயில் திருவேகம்பம் என்றும் இறைவன் திருவேகம்பம் உடையார் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். கம்பை நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டாலும் தற்போது அந்நதி அந்தர்வாகினியாக அதாவது பூமியின் கீழ் நீர்வேகமாக ஓடுவதாக கூறப்படுகிறது. பிரகாரத்தில் உள்ள கம்பை தீர்த்தம் அதற்கு சான்றாக சொல்லப்படுகின்றது. கோவில் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 5 பிரகாரங்களை கொண்டது. இப்பகுதி மிக விசாலமாக அமைந்துள்ளது. மாவடி என்று இறைவன் லிங்கவடிவில் வந்து வேண்டியதாக வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. முன்னோருடைய சன்னதியை வலம் வரும்பொழுது தலவிருஷ மேடையில் சுவாமி யோகீஸ்வரனாக அமர்ந்துள்ளதையும் அதில் காமாட்சி தேவி இருப்பதையும் நான் தரிசிக்கின்றேன். இந்த ஆலயத்திற்குள்ளே வெள்ளக்கம்பன், கள்ளக்கம்பன், நல்ல கம்பன் என்ற பெயர்களோடு சிவலிங்க மூர்த்திகள் இருக்க காண்கின்றோம். அதிரவும் கொடிமரத்தின் அருகில் பக்தி மயானம் என்ற ஒரு தலமும் மேற்கு பார்த்தவனும் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பிரகாரத்தில் சகசரலிங்கம் அதாவது 1008 லிங்கங்கள் கொண்ட பெரிய லிங்கமூர்த்தி 108 தனித்தனி லிங்கங்களும் இருக்க காண்கின்றன. ராஜகோபுரம் 192 அடி கொண்டது. 9 நிலைகளை கொண்ட உயரமான ஒரு கோபுரம். நச்சி ஏகம்பரை பொழுது நாள்தோறும் கத்தியில் வாழ்பவர் இறுதிக்காலையில் சுகலோகத்தை அணுக வைப்பதோர் எத்தனை ஏனையும் போலும் கோபுரம் என்று காஞ்சி புராணம் என வர்ணிக்கிறது. அதாவது தினந்தோறும் காஞ்சியில் வாழ்வதர் ஏகாம்பரநாதரை தரிசித்து வரும் பட்சத்தில் அவர்கள் இறுதி காலத்தில் சுகலோகத்தை அணுகுவதற்கு ஏதுவாக ஏணி போல் அமைந்துள்ளது இந்த கோபுரம் என்று நயன்பட விளக்குகின்றார்.

பெரிய ஊரில் விநாயகரும் சுப்பிரமணியரும் தனித்தனி இருக்கின்ற அருட்காட்சி வழங்குகிறார்கள். கோபுரத்தின் நேராக உள்ளே சென்றால் வாகன மண்டபம் இருக்கிறது காண்கின்றோம். இதனை சரதேச மண்டபம் என்று நவராத்திரி நாட்களில் இங்கே இந்த வாகன மண்டபத்திற்கு வந்து அடையர்களுக்கு காட்சி நிற்கின்றார். இதனை அடுத்து உப்பிரகாரத்தில் இடப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் இணைந்திருக்கிறது. அதற்கு சொல்லும் வழியில் இடப்புறம் பம்பை தீர்த்தம் இருப்பது காண்கின்றோம். இந்த நீர் அமிழ்தினும் சிறியது என்று காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. அமிழ்தின் மிக்கது பம்பை நீர் என்ற ஆசிரியர். இதனை அடுத்து நடராஜர் சந்தவனம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கல விநாயகராகிய விகட சக்கர விநாயகர் சன்னதி ஆயர்கால் மண்டபத்தின் முகத்தில் உள்ளது. இரட்டை புலவர்கள் இந்த விநாயகர் பெருமான் மீது பாடியிருக்கிறார்கள். இப்புலவர்கள் பாடியுள்ள திரியகம்பநாதர் உலா என்ற பிரபந்தம் அருமையான ஒரு நூலாகும். இந்த விகட சக்கர விநாயகரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் உள்ளது. ஜலந்தரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் சூர்மானை போட்டு சுதர்சனம் என்ற சக்கரக்கடையை பெற்றார். பக்தன் தேவியை அழித்த

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோடியா.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பரத்தையில் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இயமம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நியமம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் நியமம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜி. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆதனம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு இம்பிரான் மானக்கஞ்சார நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சத்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

மனத்திடை பணிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடி தன் மஞ்சு தழைத்ததென வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய்த்துண்டரை பார்த்து

0: திருச்சிற்றம்பலம் அருள் திரு மானக்கஞ்சாரநாயனார் திருவடி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: புற்றில் வாளரவும் மஞ்சேன், பொய்யர்தும் மெய்யும் மஞ்சேன், கற்றவார் சடயம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்ற ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தம் பெருமார்க்கு, அற்றிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வெறுவரேன் வெட்கை வந்தால் வினை கடல் கொளினும் மஞ்சேன், இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம், திருவுரு அன்றி மற்றோர் தேவரத்தேவர் என்ன, அறுவராதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வன்புலால் வேலும் மஞ்சேன் வலக்கையார் கடைக்கன் நஞ்சேன், என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பலாமணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா, அன்பிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவலஞ்சேன், வெளிய நீர் ஆடும் மேனி வேதியன் பாதம் நன்னி, துளியுலாம் கண்ணாராகி தொழுதழுதுள்ளோ நெக்கிங்கு, அழியிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணிநிலம் பிளந்தூ காணா சேவடை பரவி வெண்ணீர், அணுகிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வாளுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடனும் மஞ்சேன், தோளுலா நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன், தாழ தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, தகவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன், புகைமுக தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துளாடும் முகை நகை கொன்றை மாலை, முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, தரிசரி களிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன், வெறிகமள் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டா, செறிதரு கடல்கள் ஏத்தி சிறந்து நீதிருக்க மாட்டா, அறிவிலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, மஞ்சுலாம் உருவும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன், நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய், செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாறு, அஞ்சுவார் அவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, கோநிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் மஞ்சேன், நீ நிலா அணியினானை நினைந்து நைந்துருகி நெக்கு, வானிலாம் கண்கள் சோர வாழ்த்து நின்றேத்த மாட்டா, ஆனலாதவரைக் கண்டால் அம்மன்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம்.
2: பருவரே மங்கை தன் பங்கரே பாண்டியர்காருமுதாம், ஒருவரே ஒன்றுமில்லாதவரை கடற்போதிரஞ்சி தெரிவர நின்றுருகி பரிமேற்கொண்ட சேவகனார், ஒருவரே அன்றி உருவறியாதன் உள்ளமதே. சதுரே மறந்தறி மால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம், கதிரை மறைத்தன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமேற் குடிகேடு கண்டீர், மதுரையர் மன்னன் மறுபிறப்போட மறுத்திடுமே. நீரின்ப வெள்ளத்துள் நீந்து குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளம் கொளப் பரிமேற்கொண்ட பாண்டியனார், ஓரின்ப வெள்ளத்துருக்கொண்டு தொண்டரே உள்ளம் கொண்டார், பேரின்ப வெள்ளத்துள் பெய்கடலே சென்று பேணுமினே. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலமிக்காலம் இக்காலத்துள்ளும், அறிவொள் கதிர்வால் உரை கடித்த ஆனந்தமாக்கடவி, எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருத்தறிய, ஞாலமுண்டானொடு நான்புகன் வானவர் நன்னறிய, ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன், வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்பு மின்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்திப்பரிசிதுவே. மாயவனைப் பரிமேல் கொண்டு மற்றவர்கைக் கொழலும் போயரும் இப்பிறப்பெண்ணும் பகைகள் புகுந்தவர்க்கு ஆய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேயனிடும் கொடைத்தன்னவன் சேவடி சேர்மின்களே. அழிவின் நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழுவில் கருணையைக் காட்டி கடிய வினையகற்றி பழமளம் பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே, முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. விரவிய தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்புருக்கும் பரம்பாண்டியனார், புறவியின் மேல் வர புந்திகொளப்பட்ட பூங்கொடியார், மறவியும் மேல் கொண்டு தம்மையும் தாமர் யார் மறந்து, கூற்றை வென்றாங்கைவர் கோக்கலையும் வென்றிழந்தழகால், வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் போர் மீனவன்பால், ஏற்று வந்தார் உயிருண்ட திருளொற்றச் சேவகனே, தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே.
1: திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

வாழ்வித்த மருந்தே செம்பொருத்துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொரு துன்னை சிக்கடப்பிடித்தே எங்கடும் தருளுவது இனியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினையனே நுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் முத்தர மண்ணாய் முழுப்புழுக்குரம்பையுள் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை

0: பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையலேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவது இனியே அருளுடை சுடரே அழிந்ததோர்கனிய பெருந்திரள் அருந்தவர்க்கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெருளிட தடியார் சிந்தையுள் பூண்ட செல்வமே சிவபெருமானே இருளிட துண்ணை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியன் உள்ளத்துள் ஒளிகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலீயர்க்கு விழுமிய தலித்ததோர் அன்பே செற்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிட துண்ணை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்த மருளி பிறவி வேர் அறுத்தன் குடிமுழு தாண்ட பிஞகா பெரியம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தன் எங்களும் தருளுவது இனியே பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடிய நேர்கருளி பூசனே உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே அத்தனே அண்டரு அண்டமா நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பக்தரு சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தன் எங்களும் தருளுவது இனியே புன்புலால் யாக்கை புரைபொரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாமறு தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேத்து திருவிளையாடல் புராணத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தடாதகை பிராட்டியார் பிறந்து வளர்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாரா எதுக்கு மாதிரியில் பிறந்திருக்காங்க, ஈசனை சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, அதுதான் அவங்க இங்க பிறந்ததற்கான காரணம். அந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நாம இன்றைய கதையில பார்க்க போறோம். கதைக்கு போலாமா? இப்போ மீனாட்சி அம்மை பெற்றோருடைய அரண்மனையில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து வராங்க. அவங்க உமை அம்பிகையே மதுரை அம்பதியில் இருக்கிறதுனால மதுரை எப்படி இருக்கு, ரொம்ப சுபிக்ஷமா இருக்காமா. மாதம் மும்மாரி பெய்யுது அப்படின்னா என்ன, சீசன் தவறாம கரெக்டாக மழை பெய்யுது. சீசன் தவறாம மழை பெஞ்சா உடனே எப்படி இருக்கும், ஊரு நல்ல சுபிக்ஷமா இருக்கும். வயல்வெளிகளில் நிறைய பயிர்கள் கரெக்டான சீசனுக்கு வளருது, அதுக்கு வேண்டிய தண்ணி சன்லைட் எல்லாம் இருக்கு, நல்ல அறுவடை நடக்குது, முப்போகம் விளையுது, அதனால விவசாயிகள் நல்லா இருக்காங்க. வியாபாரம், விவசாயிகள் நல்லா இருந்தா அந்த பயிர்கள் வியாபாரத்துக்கு வரும், வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு, வியாபாரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. உமை அம்பிகையே இருக்கிற ஊர் இல்லையா, அப்ப அவங்க இருக்கிற ஊர் சுபிக்ஷமா தானே இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு, ஆறு குளம் எல்லாத்துலயும் தண்ணி நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் ரிச்னஸ் இருக்காமா, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. மீனாட்சி அம்மை அழகா வளர்ந்துகிட்டே வராங்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரே மகள், தவமா தவம் இருந்து பிறந்த மகள் இல்லையா. அதுக்கப்புறம் வேற வாரிசு மலையத்வஜ பாண்டியனுக்கு இல்லை. அதனால அந்த ராஜாவுக்கு மகளும் மீனாட்சி அம்மை தான், மகனும் மீனாட்சி அம்மை தான். இப்போ ஒரு மகன் இருந்தா மகனுக்கு அடுத்து ராஜாவாக போற அந்த முடிசூடல் விழாவை வந்து நடத்திருப்பாங்க. ஆனா மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள். அதனால அவருக்கு வயசான பிறகு ராஜாங்கத்தை ஆட்சி பொறுப்பை வந்து மீனாட்சி அம்மைக்கு கொடுக்கறாங்க. மீனாட்சி அம்மைக்கு தான் தான் எதிர்காலத்துல அரசியாக போறோன்றது தெரியும். அதனால சின்ன வயசுல இருந்தே குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, போர் புரியறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கத்துக்கிட்டு வராங்க. அரசாள்றது, ராஜதந்திரம் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கத்துக்கிட்டு வராங்க. அதனால உரிய வயசு வந்த பிறகு அவங்க மலையத்வஜ பாண்டியன் கிட்ட இருந்து அரசாள்ற பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கறாங்க. காலம் சென்ற பிறகு மலையத்வஜ பாண்டியன் வயசான காரணத்தினால அவரு இறந்து போறாரு, அதாவது விண்ணுலகம் போய் சேர்றாரு. தந்தையோட ஈம சடங்குகளை தடாதகை பிராட்டியே செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டை மனுநீதி தவறாமல் அரசாட்சி புரியறாங்க.

தன் மகளுக்கு ஏற்ற ஒரு மணாளனை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா மலையத்வஜ பாண்டியன் தான் விண்ணுலகம் போயிட்டாரு, இப்ப இருக்கிறது காஞ்சனமாலை தான். அதனால அவங்களுக்கே எல்லா பொறுப்பும் வந்துருது. காஞ்சனமாலைக்கோ மீனாட்சி அம்மை மாதிரி வெளியே போக தெரியாது, வெளியே போய் நாலா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க பத்தியா, இது மாதிரி காஞ்சனமாலைக்கு வெளியே போய் திக்விஜயம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவலையான கவலை. மீனாட்சி அம்மை இவ்வளவு பேரழகு, இவ்வளவு ஆற்றலோட ஒரு பெரிய அரசியா இருக்காளே, இவளுக்கு தக்க மணாளன் கிடைக்கணுமே, கரெக்டான கணவன் இவளுக்கு வாய்க்கணுமே அப்படின்றது பெரிய கவலை. அதனால காஞ்சனமாலை ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடையே எந்நேரம் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தடாதகை பிராட்டியார், அம்மா நான் இங்கே இருந்தா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தானே உன்னுடைய எண்ணம், நான் இங்கேயே இருந்து ராணியா இப்படியே இருந்தேன்னா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, அதனால நான் திக்விஜயம்ங்கிற பேர்ல நாலா பக்கமும் போறேன், பல நாடுகளும் சுற்றி வர்றேன், எனக்கு பிடிச்ச மணாளனை, எனக்கு தகுதியான மணாளனை நானே தேர்ந்தெடுத்து முன்னால கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எப்படி போறாங்களாம்மா, பெரிய படை, அவங்க தேர் வந்து நாலு குதிரைகள் பூட்டிய மீன் கொடி பறக்கிற தேர், அதுல நால் வகை சேனை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, நால் வகை சேனை இதோட கிளம்பி போறாங்க. போறாங்க பூலகத்துக்கு மட்டும் போறாங்கிறீங்களா, கிடையாது, விண்ணுலகத்துக்கும் போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, விண்ணுலகத்துக்கு இங்கிருந்து இப்படி மற்ற மனிதர்களால பறந்து போக முடியும், தடாதகை பிராட்டியார் சாட்சாத் பார்வதி தேவி, அதனால அவங்களுக்கு வந்து பூலோகத்துல இருந்து விண்ணுலகத்துக்கு பறந்து போக முடியும். ஆனா அவங்க படையில இருக்கிற மற்ற வீரர்கள் தளபதிகள் எல்லாரும் வந்து மனுஷங்க தானே, அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. நம்மளை வழி நடத்திட்டு போற குருவோ ஆசானோ, நமக்கு யாரு நம்மளை வழி நடத்திட்டு போறாங்களோ அவங்க அருள் வாய்ந்தவர்களா இருந்தா நம்மால அவங்க அருள்ல நம்ம இயல்பையும் தகுதியையும் மீறி நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதை உணர்த்துறது தான் இந்த சம்பவம். அதனால அந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி வீரர்கள் எல்லாம் பூலோகத்திலிருந்து விண்ணுலகம் போய் அங்கேயும் பல உலகங்களை வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. பலமான ஆடை ஆபரணம், பொண்ணு, ரத்தனம் எல்லாம் அவங்களுக்கு வந்து காணிக்கையா கிடைக்குது. கிழக்கே அமராவதிக்கு பட்டணம் போய் இந்திரனை ஜெயிச்சுட்டு இந்திரன் கொடுக்கற பரிசா காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. தென்கிழக்கு திசைக்கு போய் அக்னி தேவனையே ஜெயிச்சிடுறாங்களாம். அக்னி தேவன் என்ன காணிக்கையா கொடுக்கறாரு, தங்க கட்டிகள். தெற்கே வந்து யம பட்டணம், யமனையே போர்ல வென்று அவர் என்ன தகுதி தராரு, அவர் வந்து நிறைய வெகுமதிகள் தராரு, அதை வாங்கிக்கிட்டு தென்மேற்கே நிருத்தி, நிருத்தியை ஜெயிச்சு மேற்குல வருண பகவான், வடமேற்குல வாயு, வடக்கே சோமன் எல்லாரையும் ஜெயிச்சு கடைசில எங்க வராங்க தெரியுமா, வடகிழக்குல கைலாயம் நோக்கி வராங்க. ஜகத்துக்கே தலைவன் வந்து ஈசன். ஈசனுடைய ஒரு பாகத்தை உமையம்பிகை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க போற போர் வந்து தோர்த்தா போவாங்க, எல்லா பக்கமும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. தேவி ஜெயிக்க யாரால முடியும், அம்பிகை கைலாயம் போறாங்க. அவங்க அமைச்சர்கள், படைகள் எல்லாரும் போறாங்க, அவங்க கூட போறாங்க. ஐந்தெழுத்து மந்திரம், நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவங்க வந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தேவியோட திவ்யமான பார்வையில அவங்க அந்த படைகள் கால

பட எல்லாம் வந்து எல்லா திக்குகளையும் வருணன் எல்லாரையும் வென்று கைலாயம் நோக்கி போறாங்க. இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாம சுற்றி ஆயிடுச்சு. நமக்கான ஒரு கணவன் அகப்படலையே அப்படின்னு தேவிக்கு இப்போ கவலையாயிடுச்சு. ஏன்னா அவங்க எட்டு திக்குகளையும் வென்றுட்டாங்க, தேவர்கள் இந்திரலோகம் எல்லாத்தையும் வென்றுட்டாங்க. இனி வெல்றதுக்கு கைலாயம் ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதனால தடாதகி பிராட்டியாருக்கு ஒரே கவலை, இந்த கைலாயத்திலையும் நமக்கான ஏற்ற கணவன் கிடைக்கலன்னா இனி நமக்கு சுற்றி போக சுற்றி பார்க்க வேறு உலகங்களே கிடையாது. நம்ம எல்லா உலகையும் ஜெயிச்சாச்சு. நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஏற்ற கணவன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதே அப்படின்னு வருத்தத்தோட கைலாயத்தை நோக்கி போறாங்களாமா. கைலாயத்தை நோக்கி வந்த தேவிய முதல்ல காவர்கணங்கள் தான் எதிர்கொள்றாங்க. கைலாயத்தை காவல் காத்துக்கிட்டு பூதகணங்கள் நிற்பாங்க இல்லையா, அவங்கள தான் முதல் முதல்ல தேவி பார்க்குறாங்க. அவங்க வந்து இன்வென்சிபிள், ஆக்சுவலி அவங்கள வெல்லவே முடியாது. ஏதா சிவபெருமானுடைய பூதகணங்கள் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வெல்லவே முடியாது. ஆனால் தேவி அவங்களையும் ஈஸியாக வென்றுட்டாங்களாமா. பல மதில்கள், கைலாயத்துக்கு பல மதில்கள் இருக்குது, பல காம்பவுண்டு பல கேட் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஈஸியாக வராங்க தேவி. தேவி கிட்ட நந்தியம்பெருமானே தோத்து போயிட்டாங்க. நந்தியம்பெருமான் தான் முருக கடவுளுக்கு போர் பயிற்சி கொடுத்ததே நந்தியம்பெருமான் தான். ஆனால் நந்தியம்பெருமானே தேவி கிட்ட தோத்து போயிடுறாங்க. தோத்து போன நந்தியம்பெருமானுக்கு வேடிக்கை பாருங்க, வந்திருக்கிறது தேவி தான்னு தெரியலை. அவங்க அவரு யாரோ அப்படின்னு பயந்து கைலாயத்தில் பெருமான் கிட்ட ஓடுறாரு, வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் பகவானே, மூணு ஸ்தனங்களை உடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமா வந்திருக்கிறாங்க, நம்ம பூதங்கணங்களை எல்லாம் வென்றுட்டாங்க, என்ன கூட ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கைகூப்பி வேண்டினார். தேவியோட பிறப்பே ஈசனுடைய திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க தேவியோட திக்விஜயத்தை பற்றி ஈசனுக்கு தெரியாமலா இருக்கும், அவர் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அஞ்சேல் அப்படின்னு நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோலம் பூண்டிருந்த தேவிய உத்து நோக்கிறாரு. என் பக்கத்துல ரொம்ப அழகா அம்பிகை, என் பக்கத்துல ரொம்ப அழகா வீற்றிருக்கிற அம்பிகை எப்படி தைரியமா போர்க்கோலம் பூண்டிருக்காப அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷமா இப்படி உத்து பாக்குறாராமா. தேவியும் யார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க தேவி வந்து ஈசனை பார்த்த உடனே அவங்களுக்கு மூணு ஸ்தனங்கள் இருக்கும், ஒரு ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும். என்னைக்கு வந்து தனக்கு ஏற்ற கணவரை பார்க்குறாங்களோ அப்போ அந்த மூன்றாவது ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மறைஞ்சிருது. இப்போ தேவிக்கு புரிஞ்சிருது, ஆஹா இதுதான் நம்மளுடைய கணவன், நமக்கு இவர் தான் கணவனாக வரப்போறாரு அப்படின்றது தேவிக்கு புரிஞ்சிருது. உடனே வெக்கம் வந்துருச்சாம்மா தேவிக்கு. என்னதான் அவ்வளவு பெரிய ராணியாக இருந்தாலும், எட்டு திக்குகளையும் ஜெயிச்சு வர்ற பேரரசியாக இருந்தாலும், அவங்களுடைய கணவரை பார்க்கவும் தேவிக்கு வெக்கம் வந்துருச்சாம்மா. தேவியின் சேனைகள் வந்து இதை வந்து கவனிச்சிடுறாங்க, ஆஹா தேவிக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்போதான் எல்லாரும், அது வரைக்கும் ஈசனை வந்து இன்னொருத்தரை நம்ம ஃபைட் பண்ண போகிறோம், நம்ம இவரையும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட கைலாயத்தில் இருக்கிற ஈசனை பார்க்குறவங்க தேவி கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கவும் சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா நம்ம அரசிக்கு வந்து ஏற்ற கணவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வந்துடுது. எல்லாரும் சந்தோஷத்துல குதூகலிக்கிறாங்க. ஈசனை அப்பதான் பார்க்குறாங்க. ஈசன் இறைவன் இல்லையா, என்ன அழகு ஈசன்.
அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. தேவி அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரமும் சட்டுன்னு போயிடுச்சாமா. அவங்க கையில இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்துருச்சு. இது நாள் வரைக்கும் வெட்கத்தையே அறியாம இருந்த தேவி தலை குனிஞ்சு நிக்கிறாங்களாம். தடாதகை பிராட்டியாரோட அமைச்சர் யாரு? சுமதி தேவி. தேவிய பார்த்து சொல்றாங்க, தேவி இவர் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர். ஓர கண்ணால இறைவனை பாக்குறாங்க. சுவாமியும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, ஈசன் வந்து உமையம்பிகை வர்றதா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு இன்னில இருந்து எட்டாவது நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னைய மணக்கிறேன். சோமவாரம்னா மண்டே. மண்டேதான் திங்கக்கிழமை தான் ஈசனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு நான் உன்னைய மணக்கிறேன், எல்லாரும் ஊர் போய் சேருங்க அப்படின்னு உத்தரவிட்டார். உடனே பரிவாரங்களோட மதுரைய தேவி வந்து அடையறாங்க. வந்ததும் தன்னுடைய தாய் காஞ்சனமாலை கிட்ட சொல்றாங்க. காஞ்சனமாலை கிட்ட கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இந்த பூலோகத்துலதான் உனக்கு யாரோ மாப்பிள்ள கிடைக்க போறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கைலாயத்துல சிவபெருமானியே போய் திருமணம் செஞ்சுக்க போறியா, அவருதான் உனக்கு மணாளனா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாட்டு அரசர்களுக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. தேவியோட திருமணம் இல்லையா, ஏதோ அக்கம் பக்கத்துல மட்டும் கிடையாது, எட்டு திக்கும் எல்லா தேவாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லா நாட்டு அரசர்கள் எல்லாருக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் வந்து தங்கறதுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் கட்டப்படுறது. அவசர அவசரமா இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதாமா. கல்யாணம்னா சும்மாவா, நம்ம மனிதர்களுடைய கல்யாணம்னாலே தட்டா புடலா செய்வோம் இல்லையா, அதுவும் இது இறைவியோட திருமணம். அப்ப எவ்வளோ தடபுடலா இருக்கும், எவ்வளோ கூட்டம் இருக்கும். நாட்களும் ரொம்ப கம்மி, ஒரு வாரம் கூட இல்லை. இறைவன் என்ன சொல்லி அனுப்பினாரு, இன்னிலிருந்து எட்டாம் நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நாட்கள் எத்தனை நாள் இருக்கு, வெறும் ஏழு நாள் தான் இருக்கு. நடுவில் ஏழு நாள்க்குள்ள இவ்வளவு ஏற்பாடும் அவங்க செஞ்சாகணும். மட்ட மட்ட மட்ட மட்ட மட்ட மட்ட மட்டன்னு காரியங்கள் நடக்குது. வேக வேகமாக விருந்தினர்களுக்காக அரண்மனைகள் கட்டுறாங்க, பந்தல் போடுறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, பட்டு நகை எல்லாம் வேக வேகமாக செய்கிறாங்க. நெசவாளர்கள் வந்து தேவையான பட்டு, இப்போல்லாம் நம்ம போய் பெரிய பெரிய கடைகளில் போய் நம்ம வாங்குறோம், பெரிய கடைகளில் நம்ம போய் வாங்குறோம். ஆனால் அப்போலாம் வந்து நெசவாளர்கள் வந்து நெஞ்சு கொடுக்கணும். அதனால எல்லா பக்கத்துல இருந்தும் நெசவாளர்களை கூட்டிகிட்டு வராங்க. பட்டு விதவிதமாக டிசைன் சொல்லி என்னென்ன பட்டாடைகள் இப்படி இப்படி நெய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொள்ளர்கள் எங்கெங்கிருந்தோ நிறைய பேரை வர வைக்கிறாங்க. வர வச்சு எல்லாருக்கும் டிசைன் சொல்லி ஒட்டியானம் இப்படி வேணும், இத்தனை ஒட்டியானம் வேணும், இத்தனை வளையல் வேணும், இத்தனை கம்மல் வேணும், அதில் என்னென்ன ரத்தனங்கள் பொருத்தி இருக்கணும், இப்படி வைடூரியங்கள் பொருத்தி இந்த மாதிரி செட்டு வேணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சமையல் ஆட்கள் ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா வரப்போகிற விருந்தினர்கள் எத்தனை பேர், எத்தனை பேருக்கும் சமைக்கணும் இல்லையா. அதுவும் வர்ற விருந்தினர்கள் யார், பெரிய பெரிய தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பல நாட்டு மன்னர்கள் அப்புறம் பல நாட்டு மக்கள் எத்தனை பேர் வரப்போகிறாங்க. அத்தனை பேருக்கும் சமைக்கணும், அதுவும் சுவையான பண்டங்கள் தேர்ந்தெடுத்த ரொம்ப மேன்மையான பண்டங்கள் சமைக்கணும் இல்லையா. இவங்க ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பேங்க்வெட் ஹாலு பெருசாக ஏற்பாடு பண்ணி சமையல் கூடம் ரொம்ப பெரிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்தணர்களை வர வச்சு பெரிய பெரிய யாகம் ஹோமம் இறைவன் இறைவிக்கு திருமணம் நடத்துறதுன்னா சும்மாவா, அதுக்கு பெரிய பெரிய ஹோமத்துக்கான விழாக்கும் ஊர் ஃபுல்லாக ஏற்பாடுகள் நடந்தாதான் வரப்போற அத்தனை விருந்தினர்களையும் தங்க வச்சு உபசரிச்சு யாருக்கும் வேணுங்கிறத வந்து குறைவில்லாம கொடுத்து
நிறைவா செய்ய முடியும். அதனால இரு டைமும் ரொம்ப கம்மி. அதனால பெரிய பெரிய ஏற்பாடுகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஓயாத உத்தரவு, எங்க பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு, மக்கள் தூங்கறதே இல்லை, தூங்காம வேலை செய்யறாங்களாமா. தூங்கினா டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம வேலை செய்யறாங்களாம். மதுரைக்கு வர்ற எல்லா பாதைகள்லயும் நகருக்குள்ளேயும் தண்ணீர் பந்தல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேணுங்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா கற்பகத்தரு கொடுத்துக்கிட்டே இருக்கு. காமதேனுவோ கேட்கற நேரம் எல்லாம் பால், தயிர், நெய், சக்கரை எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குது. சிந்தாமணியோ பொண்ணு, நகை, ரத்தனங்கள் எல்லாத்தையும் வந்து தருது. இதுல வந்து முத்துக்கள், ரத்தனங்கள் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் அழகா கட்டி முடிக்கிறாங்க. ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டின தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி அவளோட பெண் வீட்டார் காத்திருக்காங்க. இவ்வளவும் பெண் வீட்டார் பத்தியே நான் சொல்லிட்டு இருக்கேனே, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதான் ஈசன் இறைவனுடைய சைட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஈசன் சுந்தரேஸ்வர பெருமான் வந்து கர்ணன், மகாகர்ணன், கண்டகர்ணன், தூலகர்ணன் அப்படிங்கிற கணத்தலைவர்கள் எல்லாம் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதிப்பட்டினம், திக்பாலகர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் அனுப்பி திருமண செய்திய அறிவிக்க அனுப்பிடுறாரு. கருடன் மேல ஏறி ஸ்ரீதேவி பூதேவியோட கைலாசம் வராரு மகாவிஷ்ணு. அன்னவாகனத்துல சரஸ்வதியோட வந்து இறங்குறாரு பிரம்மா. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளோட வந்து சேர்றாங்க இந்திரன். வித்யாதரர்கள், கந்தரர்கள் அவங்க எல்லாம் தங்க மனைவிமாரோட கைலாசம் வந்து சேர்றாங்க. மேரு முதலிய ஏழு மலைகள், நாவலம் முதலிய ஏழு தீவுகள், பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோட தங்கள் காணிக்கைகளோட சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்ன? ஏழு மலை வருதா, தீவு வருதா, இதெல்லாம் நகர்ந்து வருமா? எப்படி நகர்ந்து வரும்? ஏழு மலை, ஏழு தீவு அப்படின்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மை உருவில வருவாங்க. வந்து நதியாகவும் மலையாகவும் கடலாகவும் இருக்க வேண்டி பணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் தேவ உருவம் இருக்கும், அந்த தேவ உருவத்துல அவங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிஜ உருவம் இருக்கும், தேவ உருவம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த உருவத்துலதான் இவங்க எல்லாம் வராங்க. ஒரு முனிவர் பாக்கி இல்ல, தேவர்கள் மிச்சம் இல்ல. பின்ன மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமணம்னா பார்க்க யாருக்குதான் ஆசையா இருக்காது, எல்லாரும் கிளம்பி வராங்க. சுவாமியும் தன்னோட வழக்கமான புலித்தோல், மாந்தோல் இந்த ஆடைகள் எல்லாம் கலந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழற்றிட்டு இறைவன் எப்பயும் எப்படி இருப்பாரு, எப்பயும் வந்து ஒரு புலித்தோல் ஆடை, அப்புறம் நிறைய ருத்ராட்சம், கையில ஆபரணம், கையில கழுத்துல எல்லாத்துலயும் நாகம், அதாவது பாம்புகள் தான் ஆபரணம். இதுல எங்க ஆசிரியர் ஐயா வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாரு, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் இறைவன் கிட்ட வந்து தட்டி கேட்கற அளவுக்கு ஒரு பாசமும் உரிமையும் இருக்குமா. காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனை பார்த்து சொல்லுவாராம், என்னப்பா நீ இப்படி எங்க பார்த்தாலும் பாம்பை நிலையை விட்டுக்கிட்டு இருக்க, தலைக்கு ரெண்டு பாம்பு கட்டி வச்சிருக்க, கழுத்துல ரெண்டு பாம்பு போட்டிருக்க, கையில பிரேஸ்லெட்டா ரெண்டு பாம்பு போட்டிருக்க, இடுப்புல பெல்ட்டா ஒரு பாம்பு தெரியுது, அப்புறம் ருத்ராட்ச மாலை எது, உன்னுடைய ஆபரணம் எது, எதுவுமே வித்தியாசம் தெரியாம பாம்புகள் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பக்கத்துல இப்படி மேல பாம்பா தெரியுதே, பக்கத்துல உமையம்பிகை இருக்காளே, பயந்தர மாட்டாளா, இதையெல்லாம் போட்டுரு, உனக்கே இதெல்லாம் ரிஸ்க் தானே, தூர போட்டுறேன்
அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வந்து கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆபரணங்களே வந்து நாகாபரணம். அதனாலதான் வந்து எந்த ஒரு கோயில்லையும் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நாகாபரணம் சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பை வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆபரணம் அதுதான். இப்ப கல்யாணத்துக்கு போறோம், அதனால பயந்துர போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாரு, இந்த நாகங்கள் எல்லாம் கழட்டி இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி இங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராராம். இதுல இன்னொரு வேடிக்கையும் எங்க ஆசிரியர் ஐயா வந்து சொல்லுவாரு. இந்த மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நடந்ததா இதை வந்து சொன்னாரு எங்களுக்கு. மாப்பிள்ளைய எல்லாரும் கேலி பண்ணுவாங்க இல்லையா, இறைவனை வந்து ஆரத்தி எடுத்துட்டு தட்டுல வந்து பொருள் போடுங்க, நல்ல வேல்யூபிளா பொருள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இறைவன் வந்து என்ன போட அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சத போடுங்களேன் அப்படின்னு நக்கலா இவர் என்னதான் போடுவாருன்னு பார்ப்போம், என்ன பணம் கொடுப்பாரு, என்ன பொருள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நக்கலா வந்து ஆரத்தி எடுத்த பெண்கள் வந்து ஒரு பாம்பு, ஒரு சின்ன பாம்பு எடுத்து இப்படி தட்டில் போட போனாராம். அவ்வளோதான், பாம்பா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். இது வந்து கல்யாணம் முடிந்த பிறகு புது மாப்பிள்ளையா இறைவன் இருந்தபோது நடந்த. சுவாமி வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. தன்னுடைய வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை களைந்துட்டு பாம்புகளெல்லாம் கழட்டிட்டு நல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு பட்டாடை உயர்ந்த ஆபரணங்கள் இதையெல்லாம் தரிச்சுட்டு தன்னுடைய புடை சூழ, அதாவது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருடைய புடை ரிஷப வாகனத்தில் ஏறி கிளம்புறாரு. அவருக்கு வந்து குடை பிரிக்கிறாங்க. யாரு, குண்டோதரன் வந்து குடை பிடிக்கிறாங்க. ரத்தனங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் வந்து பிடிச்சிட்டு வரோம். கணக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாயாலேயே எழுப்ப அப்பா அந்த வைபவத்தை வந்து சொல்லவே முடியாதுங்கும் போது ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலேயே இதையெல்லாம் வர்ணிக்காது. மதுரை நகரோட வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடம் இல்லை. பூலோகத்துல 56 தேச அரசர்களும் தன் பரிவாரத்தோட வந்திருந்தாங்க. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்துல இருந்து இறங்கி பட்டு கம்பளத்துல நடந்து வர விழுந்து வணங்கினாங்க. ஒரே நெரிசல். பின்ன இறைவனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா சும்மாவா? காஞ்சனமாலை தேவி தரிசனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இறைவனை ஈஸியா எந்த தவமும் இயற்றாமல், தவம் இயற்றி தான் பார்க்க போறாங்க, ஆனாலும் அந்த அளவு கடுமையா விரதம் இருந்து பார்க்கல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு முன்வினை பயன், சுலபமா இறைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய திருமணத்தையும் பார்க்க போறாங்க. அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாரும் முட்டி மோதி நெரிச்சு உருவாட்டி பார்த்தாலும் போதுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால மாப்பிள்ளை வரும்போது அந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளைய பார்க்க ஒரே நெரிசல். காஞ்சனமாலை சுவாமி கிட்ட வந்து, என் மகளை முறைப்படி மணந்து இந்த பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி இறங்கி கேட்டுக்கிறாங்க. சுவாமி புன்முறுவல் பூத்தாராம். அழகு பெண்டியர் அவருடைய பாதங்களை அலம்பி மலர்களால பூசிக்கிறாங்க. முத்துமணிகளையும் பொன்மலர்களையும் அவர் பாதங்களில் கொட்டினாங்க காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் மாப்பிள்ளை தோழர்களாக வர மணமண்டபத்துக்குள்ளே போய் அமர்றாரு ஈசன். நாரதர் வீணை மீட்டுறாரு. அரம்பையர் யாரெல்லாம், ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடி காமிக்கிறாங்க. வசிஷ்டர், பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்கிறாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அலங்கரிக்கப்பட்ட தேவியை அழகாக அழைச்சிட்டு வந்து சுவாமிக்கு பக்கத்தில்
உட்கார வைக்கிறாங்க. பிரம்மா ஹோமம் வளர்க்கிறாரு. காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சிய சுந்தரர் கைப்பிடிச்சு தார வார்த்து கொடுக்கிறாரு. சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியோட சங்கு கழுத்துல அழகா திருமாங்கல்யம் கட்டுறாரு. தேவி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து மகாவிஷ்ணு பொறியிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈசன் வந்திருந்த எல்லாருக்கும் பட்டாடை ஆபரணங்கள் இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து எதிர்மரியாதை செய்கிறார். அவங்க எல்லாம் வராங்க வந்திருக்காங்க, வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இறைவன் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாராமா, எதிர்மரியாதை செய்கிறாரு. அவர் சடையில் இருந்த இடத்துல இப்போ ரத்தன முடி. அவர் தான் இப்போ பாண்டிய மன்னன்லையா திருமணம் செஞ்சுக்கிட்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்யறது வந்து பாண்டிய குல வழக்கம். அப்போதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம். லோகக்ஷேமத்துக்காக அரசால வந்த ஈசன் திருமண நாள் அன்னைக்கு மதுரை நகரோட நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செய்கிறாரு. அதுக்கு ஈகாபிஷ்ட பிரதர் அப்படின்னு பேரும் சூட்டுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். முறைப்படி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்ட பண்ணார். அப்புறம் சுந்தரேச லிங்கத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபட்டார். தேவர்களும் முனிவர்களும் ஈகாபிஷ்டபிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினாங்க. ஈஸ்வரனுடைய லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கல்யாணமாகாம இருந்தால் கல்யாணமாகும், ஏற்கனவே கல்யாணமானவங்களாக இருந்தால் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பாங்க. மாணவர்களாக இருந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதாக யோசிப்பீங்க, எவரோடையும் இணக்கமாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தானே பார்த்தோம். அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நவரத்னங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நவரத்னங்கள்னா உங்களுக்கு நவரத்னங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். நவரத்னங்கள் வந்து அடையும், நல்ல நலன்கள் கிட்டும். ஏதாவது நோய் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். இதை வந்து தினம் படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பூமியில் கிடைக்காததுன்றதே எதுவும் கிடையாது. சிவபெருமான் வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த லீலை பெருமானுடைய ஐந்தாவது திருவிளையாடல் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்தில் ஆறாவது கதை, அதாவது பெருமான் வந்து திருக்கூத்து ஆடின கதையை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன். சரியா?

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தாள் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன்னித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து, நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியே அவ பதில் கொடுக்கிறான். போன பாடலையாவது அத்தன் ஆனந்த நமுதன் கல்லூர் சித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா, இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்றோன உடனே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, என்னமோ நான் தான் வரா இன்னும் எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும், ஏதோ வந்தமா கூட்டமானு இல்லாம இன்னும் விடியலையா, இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே, இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேன்மா உடனே இல்லையா, என்ன பாருங்க அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அத மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேக்குற மாதிரி, என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா உடனே சொல்ற எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணிக்கொடு எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு எல்லாரும் வந்தாரோன்னு கேட்கிறேன். நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறான் இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவம் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவம்தான். யாரு தவம் செய்யறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்யறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்க வந்த வேலை எது, இங்க திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாம என்ன வாரம் வாரம் மடத்துக்கு வரணும் வாரம் வாரம் சொல்லிட்டு அங்க போய் அவளை பார்க்கணும், இங்க போய் இவரை பார்க்கணும்னு இங்க டவுனு சுத்திக்கிட்டு இருந்தேன் வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்க வந்தது ஐயா இங்க வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்க அழைப்பை ஏற்று இங்க வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆயிரும் இங்க வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்க வந்த வேலையை நான் பாக்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துல எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறர்க்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்ப செய்யறோம்னா எப்ப வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடுதான் தவம், எப்ப வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பந்தான் நமக்குரிய கடமையை செய்கிறோம் அர்த்தமா. தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் இல்லையா. சிலர் வந்து வள்ளுவர்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு, தவம் செய்வார் தங்கருமம் செய்வார்னா தங்கருமம் செய்வார் தவம் செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க, அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும். அவ்வளவுதான், அதாயா அதத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒண்ணும் சொல்லல. தங்கருமம் செய்வார், தவம் செய்வார். எவ்வளவு சிறப்பான விளக்கம் பாத்தீங்களா. ஆனா வள்ளுவர் அந்த பகுதியோட நிறுத்தல, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார். இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டுனர். அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்நிலை வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலக கடமை செய்ய வேண்டியதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா? அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல. அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா? மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களும் வழிபடணும், எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா? அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடர் மட்டும் வைத்துக்கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா? ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள். சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, ஏன்னா எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில எதோ இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா? அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள். அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல. இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தின்னு இருந்தால் நம்மளால மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்தில் எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதில் ஈடுபடாமல் இருந்தால் தானே அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா? அலுவலக வேலைன்னு இருக்கும்போது அப்போ வீட்டை நினைக்க முடியாது. அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேற்று ஆஃபீஸில் அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட ஃபோன் பண்ணுமா இவர்கிட்ட ஃபோன் இதே நினச்சிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நினைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா? ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனா இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலா இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வதுதான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒண்ணும் இல்லை, கூட வந்தவர்கள் எத்தனைன்னு என்ன முயல்கின்றால் அதுவே முடியல. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியல. ஏன் முடியல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றான். தெள்ள தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன ஓஹோ பாடி இசையில லயிச்சுட்டாங்களோ அப்படின்னா அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா? சரி பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக இல்லையா? பாடினால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில் நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயலில் ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்று ரெண்டு மூணு என்ன முடியல, என்ன உள்ளம் அந்த சிந்தனையில திருவடி சிந்தனையில் நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள்ளக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டதுனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகிக் கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன எண்ணம் பண்ண முடியவில்லை, எண்ணி சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு எப்ப வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா எங்கையா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லாக மூட் அவுட்டு, என்னத்தை ஃபோன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா நான் வேற சில விஷயங்களில் பற்று வைத்துக் கொண்டு, அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க வேற போட்டு அதை செய்ய செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய செய்யுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி அதை பாடியதனால உள்ளம் அந்த திருவடியிலே நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிகப்பெரிய நிலை. உள்நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால எண்ணி சொல்ல முடியவில்லை, மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறங்களை முடியல, முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலேயே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம். நீயே வந்து எண்ணி, ஆனால் உன்னால் வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்தனையில இல்லை, நீ சகஜமான நிலையில் இருக்கிற, நீயே வந்து எண்ணு குறையில் இல்லையா, எண்ணிக்க குறைஞ்சி போச்சு, நான் அவ வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் போயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்க குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமில்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள்நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும்போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது, விண்ணோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா. அங்கு அமுதமும் தான் தோண்டியிருக்கு, நினைச்சு பார்க்கணும், என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டுச்சு, அமுதமும் சேர்ந்து தானே தோண்டியிருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிஞ்சதா, முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது, பெருமான் ஒருத்தரால், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா. அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாலும் இங்க அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது, எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை, ஆலகால விடத்தை ஒடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆலகால விடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும், ஆனா தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயன் கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவபுணித்துக்கு தான் உண்டு, சிவபெருமான் தான் அங்க ஒடுக்கி இருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள், இல்லையா? அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்கர காலத்தில் எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோட மகிழ்ச்சியோடு இருக்கலாம். என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்ற ஒன்றை, நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால் தர முடியாது. ஆனால் அந்த அமுதம் அவர்கள் உண்டு அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆழகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்வி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியாள் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆழகாலம் விட மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்பெறுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்போ என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறது என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவான். இல்லையா வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா அது ஒரே போரியா ஒரே ஈக்குவேஷனா எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம் நடத்துற வாத்தியா அதுக்கு மேல குழப்பம்னு போயிடுவான். ஆனா உண்மையில என்ன இதுதான் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான். அத மாதிரி குமரகுரு சுவாமியில அருமையா சொன்னார். என்னன்னா தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும் தெரியல, ஊருக்கு புதுசு, ஒரு தெரு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதுல ரொம்ப தூரம் போயிருவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்க இங்க இங்கன்னு தெரியுவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்குதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி பிழைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன, மொழிகுவது ஏய்ப்ப ஏய்ப்ப போல மொழிகுவது ஏய்ப்ப, முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றா, பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும் வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படட்டும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனா சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி, அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே, சும்மா போற்றிருக்க உபசாரமா அவ்வளவுதான். ஆனா சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்ம திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்று பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பதும் நான் இங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை இப்படி விண்ணுலகத்தவருக்கு மறந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்புரலா இருக்கிறான். எளியவர்களாகி நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை இல்லையா, அதை இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையை செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து
0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: வேயுறு தோழிவங்கன் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் பியந்தை காந்தார். சைவம் தழைக்கும் பொருட்டு பாண்டிய நாடு நோக்கி திருஞான சம்பந்தர் புறப்பட்டார். அப்போது நாளும் கோளும் சரியில்லை என்று திருநாவுக்கரசர் சொல்ல, பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் நிச்சயமாக பழுது அணையாது என்று ஞானசம்பந்த பெருமான் இப்பதிகம் அருளி செய்தார். நவகிரகங்களிடமிருந்து நன்மைகளை பெற வேண்டுமா? இப்பதிகத்தை ஓதுங்கள்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

Thank you.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 33வது திருப்பதிகம் குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்தும நிவேதனம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மணிவாசக பெருமானுக்கு உரிய மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: இப்போ புராணத்துக்கு வருவோம். திளைத்தவர் கருவில் எய்தார் சுரகர தீர்த்த சென்பால். இதற்கு முன்னால் சுரகர தீர்த்தம்னு ஒரு கட்டம். அதுல என்ன, அது என்னன்னா, திளைத்தவர் கருவில் எய்தார். அந்த தீர்த்தத்தில் யார் அவர்கள் மூழ்கினாலோ அவர்கள் கருவில் வரமாட்டார்கள். நாம பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னா, இனிமே எனக்கு பிறவி வேண்டாம், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அவன்கிட்ட கேட்கற அப்போ எனக்கு என்ன பிறவி வேண்டான்னு, அப்புறம் அவர் சரி பண்ணிக்கிடுவார். இதை கேட்டாச்சுன்னா அவன் எனக்கு பிறவி வேண்டான் இல்லையா, அது தாத்தாப்புல என்ன என்ன செய்யணுங்கிற பார்த்து நம்ம அப்படியே இழுத்து கொண்டு விடுவார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு போகணும்னு பிறவி கொடுத்துட்டே இருப்பார். இவன் சரியாக வர மாட்டான், நான் நச்சா தான் சரியாக வருவான் கொடுத்து நச்சுக்கிட்டே இருப்பார். ஆகினால அவன்கிட்ட கேட்கறது சிவபூஜையில் கேட்கக்கூடியது வேணுங்கால் வேண்டும் பிறவான். அதான் இப்போ அந்த சுரகர தீர்த்தத்திலே மூழ்கினால் கருவில் எய்தார், அவர் கருவிக்கே வரமாட்டார்கள், கருக்குடியில் விடமாட்டார்கள். அடுத்தது இப்ப சிந்திக்கக்கூடிய என்னன்னா, தாந்தோந்தீசருக்கம். தாந்தோந்தீசர் சுயம்புலிங்கம், தானாக தோன்றியவர் என்பதற்கு பெயர். இழைத்தவர்க்கு இறங்கும் தாந்தோந்தீசர் இயல்பை சொல்வான். என்ன சொல்றார், இழைத்தவர்க்கு என்ன இந்த வார்த்தை சொல்றார், இழைத்தவர்க்கு இறங்கும் தாண்டோழி. என்ன இழைத்தவர், இதுதான் சொன்ன, பல பிறவிகளிலும் பிறந்து உழன்று இழைத்தார், இழைத்து அம்மா அஞ்சுமாறேங்கிறார. அவனுக்கு அனுகிரகம் என்றவர் தாண்டோண்டி சார். அவருடைய இயல்பை இப்ப சொல்லுவான். முழுமல தொடக்கு நீங்கி ஆறுயிர் முத்தி சேர்வான், மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தாந்தோந்தீசர்க்கு எழுதகு பெயரின். முழுமல தொடக்கினை மலத்தினுடைய நிலையை நீக்கி ஆறுயிற்கு முத்தி சேர்ப்பான். வேலைதான், உயிருடைய மலத்தை நீக்கணும், முத்தி செய்து சேர்க்கணும். இதான் இம்முழுமல தொடக்கு நீங்கி ஆரோக்கியம் முத்தி சேர்வான். மழுவலான் மழு கையிலே மழுவை உடையவன், மழுவை உடையவன் சொல்கிறான், மழுவை உடையவன் மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தாண்டோந்தீசர் அவருக்கு பேரன். கெழுதகு பெயரின் ஒங்கும் கிழக்கும் தன்னை, அதாவது அந்த அப்படி சிறந்த பெயரை பெற்ற அவர் லிங்கத்தினுடைய தன்மையை பற்றி அந்த லிங்கத்தை ஒருத்தன் ஒருத்தன் அந்த தாந்தீசரை வழங்கினான். ஒருத்தன் தொழுது ஒரு சிறுவன் தீம்பால் பெற்றவாறு சொல்ல கேட்டேன். அவன்கிட்ட போய் பால் வாங்கி சாப்பிட்ட கதையை சொல்றேன். அது யார் அப்படி ஒருத்தன் யாரோ ஒரு பய செய்திருக்கான் பாரு பாவம். சலிப்பரு தவ வசிஷ்டன் தங்கையை மணந்து ஞான புலிப்பல முனிவன் என்ற புகழ் உபமன்

0: வசிஷ்ட முனிவர் அவர் மிக பணக்காரர். எப்படின்னா அவர் காமதேனு அவர்கிட்ட இருக்கு, நினைத்ததை பெற முடியும் அவரால். அதனால அவர் அவருடைய தங்கையை மணந்தவரான வியாக்ரபாதர் புலிப்பல முனிவன் சொல்லுங்க, வியாக்ரபாதர் முனிவருக்கு தன் தங்கையை கொடுத்தார். அவருடைய வசிஷ்டருடைய தங்கையை மணந்து அதனாலே பெற்ற பகன் உபமன்ய முனிவன். ஒலிச்சிறு சதங்கைத்தாளோன் மாதுடன் உரையில் மேவி கலிப்பகை சுரகி தீம்பால் உண்டு உளம் கழித்து வாழ்நாள். மாதுடன் என்றால் மாமா, அதாவது மாமாவுக்கு சம்ஸ்கிருதத்தில் மாதுடன் சொல்லணும். மாமா விட்ட வளர்ந்தான் அந்த பையன். பொதுவாக குழந்தைகள் மாமா விட்டா வளரணும்னு ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா அங்கேதான் கண்டிஷன் இருக்கும், நம்ம செல்லம் கொடுப்போம், நம்ம ஒரே பையன் தான், ஏதா ஏதாவது செல்லம் கொடுப்போம். மாமா செல்லம் நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருவான். ஏன்னா ஏதா வச்சிடலன்னா நான் அப்படி குட்டியிருக்கேன். என்னுடைய சகோதரி பையங்க ரெண்டு பேரும் எங்கள்ட்ட தான் வளர்ந்தான். சேர்த்தப்பண்ணா இன்னும் கேட்டால் சரி எப்பான் தொடவா நறுக்குன்னு ஒரு குட்டு நமக்கு இருந்து படித்து பெரியவனாகிட்டேன். எது சொல்கிறேன், மாதுளன் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் செல்லம் இருக்காது, கண்டிஷன் இருக்கும் எங்களுக்காக. அது அந்த மாதிரி மாதன் மாமா விட்டு வளர்ந்தான். அப்படி வளர்ந்த என்ன ஆகுதுன்னா, வசிஷ்டர் காமதேனு இருக்கிறதுனால அவற்றை எல்லா செல்வம் வருமானது நல்ல அருமையான உயர்ந்த பசும்பால் அதை சாப்பிட்டு வளர். கலிப்பகை சுரபி தேம்பால், கலிப்பகை போக்குகளான சுரபி காமதேனுடைய பால் அதற்கு உண்டு உளங்கழித்து வாழ்நாள். இருக்கும்போது பொதுவாக அப்படின்னா அக்கம்பத்துக்காரன் சும்மா இருக்க மாட்டான், எப்படியா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அவன் பாட்டு மாமாவட்ட வச்ச பையன், நம்ம பையன் மாமாவட்ட வந்துட்டான் நாம பேசாம இருப்போம். பையன் மாமட்டானே இருக்கான் அவனும் இருப்பான், அவன் நம்ம சகோதரி பையன் தானே அவனே இருப்பான். பக்கத்துக்கான இருக்க முடியாது, அவனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏ நீ ஒரு மனுஷனால ஒரு பிள்ளை உன்னால் காப்பாற்ற முடியும், அவன் விட்டு விட்டுட்டு வந்துச்சே ஆனால் இங்கே அழைக்க விடும் விஷயத்து விடுறது அங்கே வா, இவனை உனக்கு வேற வேலை இல்லையா, அவங்களே விட்டு நீ வந்துக்கிட்டு இருக்க ஆனால் அங்கே விட்டு வச்சுடுவான். ஆ அந்த பிள்ளை தெருவில் நிற்கணும், இவனுக்கு ஆசை வேற ஒன்றுமே இல்லை, அவன் நல்லா பால் சாப்பிட்டு வளரலாம். அதுக்கு அது என்னால் பொறுத்துக்க முடியாது, அதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும். இது செலவினால் இருக்க முடியாது, அது அது உறங்கினாருக்குள்ள உறவினர் சொல்லுவாங்க, உலகத்தில் யாருனாருமே அது இருக்க முடியாது. இன்னும் நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு பேச பேச கேட்டுட்டு இருக்கே, அவருக்கு என்ன தெரியும் உங்கள்கிட்ட சொல்லுவோம். எங்கள்கிட்ட வந்து என்ன, அவளுக்கு என்னவா மண்டலில் ஏற போதா, அவன்கிட்ட போய் நீ மூச்சை கொடுக்க எங்கள்கிட்ட வந்து சொல்லுவான். ஆ கலைச்சிடும், அதாவது நல்ல காரியம் நடக்கப்படாது. சில பேருக்கு அது முடியாத அந்த உடம்பு, ஒரு நல்ல காரியம் ஊரில் தெருவில் வீட்டில் நடக்கணும் அவனால் சரிச்சிக்க முடியாது, அது ஒரு டிசீஸ். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எவரை உசுப்புனானோ தெரியல, இவரை வியாக்ரவாதரும் ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். மாவட்ட போய் பிள்ளை கூட்டி வந்துட்டார். தாதையும் தாயும் ஏகி தனையனை கொண்டு தங்கள் மேதகம் இருக்கை உக்குமே ஒழி கூட்டு வந்து தன் வீட்டில் வச்சுக்கிட்டு அங்கே செல்லமாக வளர்ந்தவன். நான் அருமையான பாலெல்லாம் சாப்பிட்டு செழிப்பாருன்னு இந்த வியாக்ரபாதர் வறுமையில் இருக்கார். இவற்ற ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான், அங்கே பாலை சாப்பிட்ட ஞாபகத்தில் எனக்கு பால் வேணும்னு அழுதான். சிறுவன் தீம்பால் ஆடரம் எழுதி, அது தப்புன்னு காரம்னு போட்டுருக்கு உங்கள்கிட்ட, அப்படிக்கா காரம் போட்டிருக்கா இல்லையா, இப்போ மிஸ்டேக், தீம்பால் காரம் எய்தின்னு இருக்கு. அப்படியா, தீம்பால் ஆதரம் எய்தி அன்னை அடிபணிந்து இறப்ப அழுதான். எனக்கு பால் வேணும்னு ஒவ்வொரு குழந்தை அழுது. என்ன செய்வாம்மா, அவளுக்கு ஆரஞ்சு வில்லை கூட வாங்கி கொடுக்க முடியாது, அந்த விட எனக்கு அந்த அல்வா வாங்கி கிரீட்டு கடை அல்வா வாங்கி தான்னு அழுதா, என்ன செய்வா பாவம். கிலோ நூறுரூவாயில் நான் எனக்கு அறிஞ்ச 60 ரூபாயில இருந்து இப்போ 600 ரூபாய்க்கு வந்தாச்சு கிலோ, என்னடா அதனால கூட்டம் குறையில. ஆமாம் எப்போ எங்கள் ஊரில் வந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை. என்ன செய்வான் பாவம், தாய் நம்ம முருகிறான், குழந்தை அடர்றதே கொடுக்க முடியலையே, என்ன செய்யணும்? அப்போ கோதரு நெல்மா நீரை குழைத்து இது கோடி என்றால், நல்ல மாவுல தண்ணியை விட்டு கரைச்சி இது ஆண்டா பால் என்று கொடுக்கிறார். ஏத்தனன் பருகி தீம்பால் அன்றிரு புனல் என்றோச்சி மாற்றினன். ஆல எதை கொண்டு வந்த என்ன ஏமாத்துற, தூர எறிஞ்சிடும் பாயா, எதையே கொண்டு போய் பாலில் கொண்டு கொடுக்குறேன், தன்னைக்கு கொண்டு வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் காமெடி எனக்கு பாலை உண்டமே இறைச்சி ஆடுவானா, அவன் தெரியாதா, தூக்கி எறிஞ்சிட்டான். ஏற்றனன் பருகி தீம்பால் அன்று இரு புனல் என ஓச்சி மாத்தினன், மாதுலன் தன் மனைவையின் பருகும் தீம்பால் ஆற்றவும் இணைந்து. மாமாவிட்ட சாப்பிட்ட பாலை நினைச்சு நினைச்சு அழறான், தேம்பி தேம்பி அழறான், நினைந்து தேம்பி அழுது இறங்க குழந்தை அழுது, இந்த பால் அந்த பாலையே நினைச்சு அழுது. நோக்கி கோற்றொழி நற்றாய் நெஞ்சம் உழந்திரு கூழற்றாள் தாய், என்ன சிவாபாவம், மனசு உழஞ்சி கடைசி சொல்ல, இப்பா நான் சொல்ற கொஞ்சம் கேளு, என்ன தவம் பொறி நிலையின் வைகம் சார்பினே நதானந்து. நானும் அப்பாவும் தவம் செய்து வரலப்பா, இந்த பிறவி தவம் செய்யலை, அதனால இந்த பிறவி அடைஞ்சிருக்கோம். சிவன் என்பனை வழிபடாமை இளம்படுத்திரத்தினே, இந்த வறுமைக்கு காரணம் போன ஜென்மாக்களை சிவனை வழிபடாதான் காரணம், சிவனை வழிபடாததுனாலே இந்த நிலைமை எங்களுக்கு. அப்போ என்ன, சிவனை வழிபட்டால் எல்லா செல்வமும் கிடைக்கும். இப்போ எல்லாம் குபேரலட்சுமி யாகம் நடக்கும், கேள்விப்பட்டீங்களா, குபேரலட்சுமி யாகம் பணம் கொட்டணும், முன்னாலே எழுதி வச்சிருக்கேன் எனக்கு இப்படிதான், அதை போய் மாற்ற முடியுமா யாராவது, கொஞ்சம் மாற்றலானாலும் குபேரன்கிறது யாரு, நம்மளை சிவருமான சர்வன்ட், அவன் ட்ரெஷரர், அவ்வளோதான், அவனால் ஒன்றும் எடுத்து கொடுத்துட முடியாது, செக்கு வந்தால் தான் பாஸ் பண்ணுவான், ஒன்றும் கூட அவன் எனக்கு தானு கொண்டு நீட்டு தான் போதாண்டுவான் இல்லை, அவன் சிவருமான செக்கு வேணும், அவருடைய செக்கு கொடுத்தா தான் அதை கொண்டு நீட்டினா தான் இந்த ஆண்கள் எடுப்பேன், அவனால் எடுத்து கொடுக்குறவனுக்கு ரைட்டே கிடையாது, அவனை போய் கும்பிட்டான் கிடைக்கும். புகிரனுக்கும் புகிரனானவன் எம்பெருமான், அவனை வழிபடானால்தான் நமக்கு இந்த வறுமை. எங்கள் அவன் தெரும் ஆண்பால் யாண்டு பெருகுவான், நாங்கள் பாலுக்கு எங்கப்பா போவோம், அப்பா முக்கண் பவந்தனை வழிபாலாற்றி பால் மிக பெருதி கண்டாய், நீ போய் பவனை வழிபடு என்றான். பவனை வழிபாட்டாட்டு பால் வாங்கி சாப்பிடுவோம் என கையை காட்டிட்டார். பவன் என்பதை என்னன்னு சிவபெருமானுடைய ஒரு பெயர், என உலகத் தோற்றத்துக்கு காரணமானவன் என ஒரு அர்த்தம், அழிவில்லாதவன் என்ற பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அர்த்தனை பண்றோம். அந்த பவன் போய் நீ வழிபாடாற்றி உனக்கு வேணுங்கிற பாலை வாங்கிப்பா, நான் சொன்னேன் இப்போ விட பிள்ளையான உனக்கு பாலை வாங்கி கொடுக்க வைக்கிறீங்கள அங்கே போய் இங்கே வந்துருக்கிய, அதான் உனக்கு இப்போ வாங்கி கொடுக்க வைக்கல, அவன்கிட்ட போ இவன்கிட்ட போனேன் எவன்கிட்ட போனேன் அவன் தருவான், ஆனால் எழுத்து பேசு அப்படி சொல்லலை, அது அந்த காலத்து பிள்ளை, நான் நினைச்சுனேன் கச்சிமா நகரத்து எய்தே கண்ணுதல் பூசையாற்றி இச்சையும் ஏற்றமாக பெருவை என்று எம்பும் மன்னே. காஞ்சிபுரத்துக்கு போப்பா, அங்கே போய் அவரை வழிபட்டு உனக்கு விருப்பத்துக்கு உன் விருப்பத்துக்கு நல்லான் தேவையோ அதை அடைந்து கொள். நான் மெச்சிட விடை கொண்டேகி விடைதகு காஞ்சி செய்து முச்சகம் புகழும் தாண்டோன்றீசர் முதலை கண்டான். நேரே காஞ்சிபுரம் போனார். முச்சகம் புகழம், முச்ச ஜகம் நல்ல உலகம் வளமொழி, முச்சகம் அங்கெல்லாம் முச்சகம் ஓடுது. அந்த மூன்று உலகமும் கொடுகின்றான். நான் தாண்டோந்தீஸ்வரர் போய் பார்த்தான். பார்த்து கண்டு உள்ளம் குழைந்து நெக்கு கரையினால் காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேனன்று தொழுது எழுந்து ஆடி பாடி இந்தேவா சரீரத்தன்னல் இணையடி அரிச்சித்து அங்கன் அண்டருன் இயக்குமாற்றால் அருந்தவம் புரியமில்லை. போனால் சுவாமியை பார்த்தவொன்னு மனம் குழஞ்சி போச்சு. இன்னும் பக்குவம் ரெடியாக இருக்கு. இதங்காரம் நான் இவரா இவரை கூட பாரு அது நான் கேட்டு அப்படி இல்லை. போனோடனே மனம் உடஞ்சாச்சு. அதான் முன்வினை பக்குவத்தோடு வந்தால் அந்த கண்ணு ஈரத்தான் செய்யும், இல்லைன்னா கண்ணில் கண்ணீர் வராது. ஆமாம். கண்டு உளம் குழைந்து நெக்கு கரையிலா காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேன் ஐயா நான் இப்போதான் நான் உயிந்தேன் எம்பெருமான பார்த்தினால என்று தொழுது எழுந்து ஆடி பாடி ஐயாவது ஐயா பாடலாம் ஆடலாமா ஐயா, ஆனால் பக்தி பிரவசம் வருவது அவன் அறியாமலே ஆட ஆரம்பிச்சான். ஆமாம். அதுக்கு அவன் நிறுத்தி அவன் ஆடணும்னு ஆடலை, அவன் அறியாமலே அவனுக்கு ஆட்டம் வரும், அது வரும். ஆமாம். சில பேருக்கு பக்தி இல்லாமலே ஆட்டம் வருது. இங்கே பக்தி இருந்தால் ஆட்டம் வந்துடும். ஆமாம். தொண்டனேன் ஒய்ந்தேன் என்று தொழுது எழுந்து ஆடி பாடி இன்றைவான் சடிலற்று அண்ணல் இணையடி அரிசி இண்டை என்பது ஒரு மாலை, அது மட்டமாக இருக்கும். எம்பெருமாடு சரசில் வைக்கக்கூடிய மாலைக்கு இண்டை மாலைன்னு இப்போது பூ கட்டுறவனுக்கு இண்டைன்னு சொன்னால் தெரியல. நான் போட்டேன் இண்டை பத்துன்னு போட்டிருந்தேன். அவன் அது என்ன சாமி இண்டை ஏங்க நாசமாக போச்சு. நான் அவனுக்கு எல்லாம் விளக்கி எல்லாம் அப்படியா இதா அந்த சொல்லே மறைஞ்சி போச்சு. இல்லைங்க சொல் பழக்கம் மறைஞ்சது. அவனுக்கு துண்டு ஒரிச்சான் துண்டுன்னு போனோம். அப்புறம் நாம் தான் இண்டை ஆக்கிக்கணும். நாம் அந்த சொற்கள் பழைய சொற்கள்லாம் மறைஞ்சு போனதுனால அவன் தெரியல. பத்தி வைத்த ஆறாம் ரெண்டுன்னு போட்டான். என்ன பத்திங்க கா வாசனை பத்தி தான் அதை அதை வச்சு கட்டு. பத்தி வைத்தா என்ன பத்தி ஆகினா இப்போ வேறு என்ன சொல்லானோ தெரியல. அதுக்கு எனக்கு தெரியல பற்றினா ஒன்றும் இல்லை. வாசனை பற்றி கடையில் வைக்கிறேன், அதை சேர்த்து வச்சு கட்டிதான். அதே மாதிரி இண்டைவார் சரீரத்து அண்ணல் இணையடியை அரிச்சித்து அங்கன் அண்டரும் வியக்குமாற்றால் அருந்தவம் புரியும். உலகத்தவரெல்லாம் வியக்கும் அளவு அவர் தவம் செய்தாராம் வமன் யோர்மானை நோக்கி. தகைவரும் சுயம்புலிங்க தலத்துறை கணிச்சி தகைவரும் சுயம்புலிங்க தலத்துறை கணிச்சி பூத்தே கணிச்சினா மழு மழுவி உடையவள் உலகை முகில் ஊர்தி அண்ணல் உருவு கொண்டு எய்து பத்தி மிகையினை அளந்து தானான் தன்மையை விளங்க காட்டி நகைமுகம் அருளி தீம்பார் கடலினை அழைத்து நல்கி. இந்த சிவருமான் இருக்கார பம்பு பிடிச்ச ஆளுவர் நேராக வந்து அவருடைய சுயரூபத்தை காட்டி செய்யலாம்ல. இந்திரன் ரூபத்தில் வந்தாராம் ஜெய்க்கு. இப்போ இந்திரன் ரூபத்தில் வந்தோடனே அவனை போய் தவங்க அவரும் மனுஷனா அவன் நோக்கி நீ தவங்கிட்டு இருக்கிய அவன் அவனால் என்ன முடியும். அவன்கிட்ட என்ன இருக்குது? காளமாடு இருக்குது, மான் மாடு இருக்குது, வாகனம் ஒரு கூட இல்லை, ஒரு நல்ல கார் கூட அவன்கிட்ட இல்லை. ஆ எங்கிட்ட பாருங்க எப்படியான ஒரு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் தாறுமாறுமா மாறிட்டிருந்தான். இதை படிக்கும்போது ஒரு ஞாபகம், காளிதாச குமார சம்பவம்னு ஒரு காவியம் சேர்த்து கந்தபுராணத்தை வேறு அவருடைய இலக்கியநாயகமாக சொல்கிறார். அப்போது பார்வதி தவம் செய்கிறார் சூரமானை நோக்கி, பஞ்சாக்கினை வச்சு தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்கிறேன் இருக்கும்போது சூரமா ஒரு அந்தனர் வேடத்தில் வர பிராமண வேடத்தை கொஞ்சம் வயசான வாழ வேளா வாழ வந்து என்னமா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சொல்கிறான். அவனையா சே அவன்கிட்ட ஒரு நல்ல வாகனம் உண்டா, இல்லை கழுத்தை ஒரு நல்ல சங்கிலி உண்டா அவன்கிட்ட, பத்தோட தங்கில ஏதாவது போட்டிருக்கானா? ஒன்றும் கிடையாது. பூசியிருக்கிற வெறும் சாம்பல், சாமல் அள்ளி பூசியிருக்கான். பாம்பு கழுத்தில் போட்டுக்கு, பாம்பு கிட்ட நெருங்க முடியுமா அவனால? பாம்பு போட்டிருக்கான். இப்படி அவன் நல்லா மைனஸ் பாயிண்ட் உண்டு அவர்கிட்ட சொல்லி அவளை மனசு வெறுப்பிடு. சரி, நீ ஒரு மனுஷனா, அவரை போய் சொல்றேன். அவனை விடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. வே, நான் ஏதோ பெரிய மனுஷனுங்கிறதுக்காக மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், என்ன பண்ணுறீங்களா? அதுன்னு சொல்லி கோபத்தில் கையை பிடிக்க போனாராம். கோபத்தில் கையை உதறினாராம். உதறின உடல், என்ன உதற உடலில் அவருடைய உடலை நெகிழ்ந்ததான் சுவாமி அனுகிரகம் பண்ணாராம் சொன்னார். அது குமார சம்பத்தார் சொல்கிறார் இலக்கிய நாயத்தோடு. அவர் சும்மா அது மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி இந்திரன் ஒருத்தாண்டு அப்படி இப்படி அவனை போட்டு தவமுன்னாரெல்லாம் கழித்து பார்த்தார். அதாவது சுவரமான விடங்கள் பொதுவாக தவம் செய்தால் இந்திரனாரியர்கள் வந்து கலைப்பார்கள், அது அவங்க வேலை. ஏன்னு சொன்னால் இந்த தவம் பலிச்சுட்டுன்னு சொன்னால் அவன் பதவிக்கு வேட்டாயிடும். அதுக்காண்டி எப்படியா அவனை கலைச்சு தவம் பண்ண விடாமல் பண்ணணும். இப்போ விஸ்வாமித்தர் தவம் தான் பண்ணான். விஸ்வாமித்தர் தவம் பண்ணான், கடும் தவம் பார்த்தோம். எப்போ இப்படி தவம் பண்ணான்னா நம்மவே பதவிக்கலாம் ஆபத்து சொல்லித்தான் அவளை அனுப்பிச்சான். சௌந்தர்யாவா அனுப்பிச்சான். அதாவது நான் சொல்லுவேன், சுத்த பிரம்மச்சாரியா அப்படி இப்போ நான் தெரியல பிரம்மச்சாரியன். வெறும் சருகை மாத்திரம் உண்டு, காற்றை உகர்ந்து தவம் செய்தார் பல ஆண்டுகள். ஒன்றும் சாப்பிடல, காய்கனிகள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காற்றை பருகி உலர்ந்த வெறும் சருகளை மாத்திரம் சாப்பிட்டு பல்லாண்டு காலம் தவம் செய்தார் விஸ்வாமித்தர். அப்படி தவஞ்சு அவரே ஒரு செகண்ட் சகுந்தில விழுந்துட்டார் இல்லையா? நீங்க மாத்திரம் இல்லை பல அதனால அப்பேற்பட்ட விஸ்வாமித்தர் பண்ணார். அதை மாதிரி இவர் வந்து சொன்ன உடனே அவர் கோவனர் சூர்மானிட்ட வந்து இவரா பேசுகிறான்னு சொல்லி அஸ்திரம் வந்ததை ஜெயிச்சு யூரி அவர் மேலே போட ஆபத்தோன்று நந்தியருமான் தடத்தாராம். அதாவது அடியாருக்கு வந்து கோவந்தால் இருவனால் தாங்கிக்க முடியாது. ஆமாம், அப்புறம் அவனுக்கே கஷ்டமாயிடும். அதனால நந்தியவருமான் வந்து கையை பிடித்தார், போடாதடா வந்திருக்கிற யார் தெரியுமா? ஆன் அப்புறம் இவர் சூர்வத்தை காட்டுறாராம். மிகையினை அளந்து தானான் தன்மையை விளங்க காட்டி நகைமுகம் அருவிழி அப்பதான் நகைமுகம் புன்சிரிப்பு சிரித்து தீம்பார் கடலினை அழைத்து நல்கி பார்க்கடலையை கொண்டு வந்திருந்தார் சாகு ஆனாராம். பெரிய புராணத்தில் ஒரு வரி, அத்தர் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தமான செவிட்டியல் வாழ்ந்தான். யுவனியை சொல்லாம வரு, அத்தர் தந்த அருட்பார் கடன்று. எனக்கு தெரிஞ்சுன்னா அத்தர்னு என்னாச்சு, சோரோஸ் அத்தரா, சாண்டில் அத்தரா, அத்தர் வந்தான் முடிவில்லாதவன். அவன் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தம் ஆர்ந்த தெவிட்டி வளர்ந்தவன். அந்த மாதிரி பால் கடல் அழைச்சி கையில் சாப்பிடுப்பான்னு கொடுத்தாரான். முற்றுணர் தெளிவும், முற்றுணர் வந்துட்டான் அவனுக்கு. மூவா இளமையன் அவர் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மை. சாக்காடு எய்தா பெற்றியன் சாவே கிடையாது. உதவி இன்னும் வேண்டுவ பேசுக என்றான். இன்னும் உனக்கு என்ன வேணும்பா கேள்தரன். கற்பகம் சுரவி சிந்தாமணி வளை கமலமெல்லாம் பற்றுடை அடியார் ஏவத் பணி செய்ய பணிக்கும் வள்ளல். ஆனால் கொடுத்தாச்சு, கற்பகம் சுரவி சிந்தாமணி தங்க நெறி பருமநெறி ஏவல் செய்கிற ஆட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் வேணும், ஒன்றும் வேண்டான்ட்டான். என்னும் மணிவன் போற்றி எளியனுக்கு உணர்வு இப்படி பைசா உண்டா இவ்வளோ கொடுத்துருக்க அனுபவிக்க மாட்டானா? அவன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னும் முனிவன் போற்றி அப்படி சொன்னோடனே இந்த முனிவர் போற்றி எளிய நேர்க்கு உனது நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும். உன் தாழ எனக்கு அன்பு வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். எப்போதும் உன்னையே நினைந்து கொண்டிருக்கிறான ஒரு இயல்பு வேண்டும். மற்றும் லிங்கமூர்த்தி தன்னில் இதான் பெரியவாழ் கிடையாது. அவ தனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டான், எல்லாம் அடுத்த வாழ்க்கை தான் கேட்பான். அவனை கொடு இவனை கொடு, இதான் உலகம் நன்மையாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் தான் விரும்புவான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணுவார் சுக நிகழ்ச்சிகள் எல்லாம். அவனுக்கு இதை கூட அவனை கூட எல்லாம் சொல்லிட்டு கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வனன் மங்களானி சொல்லி தான் முடிவான். உலகம் எந்திருச்ச நுழைப்பதே எல்லாம் வேறென்று அறியேன் பராவரன். எல்லாரும் உலகம் க்ஷேமமாக இருக்கணும் அதான் சொல்லி முடிப்போம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், என்னதும் முனைவன் போற்றி எளியனேற்கு உணவு எளியனேற்கு உணர்வு நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும் மற்றும் லிங்கமூற்றி தன்னில் எக்காலம் நீங்காது அண்ணல் அருள் கொழித்து வாழ்ந்து துண்ணினோர் எவர்க்கும் பாவம் துமித்து வீடுதவ வேண்டும். இந்த லிங்கத்தினுங்க எப்போதும் சாநித்தியமாக இருந்து யாரெல்லாம் இதை வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவத்தை நீக்கி வீடு பேர் உதவ வேண்டும் என்று சொல்றார். இப்போ நானும் அதுதான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா சூதில் ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டத்தை, வீட்டில் கிழறுகளாம் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அதிபயங்கரமான உலகம் தோணும். சுஞான சாமி சொல்லுவார், இந்த உலகம் எப்படி தெரியுமால, அதிபயங்கரமான உலகம் தான். நம்ம நல்ல உலகம் இல்லை மேடம், அவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்படாது வயோதிகத்தில் கவனிப்பார் இல்லை பிள்ளையால முடியுமா. அவன் 7:30 போயிட்டு 9:00 வரான், காலையில் 7:30 போயிட்டு ராத்திரி 9:00 தான் வரான். அவர் முதலாக வருவான், அவன் எங்கள் அப்பாவை என்ன கவனிக்க முடியுமா, அம்மாவை கவனிக்க முடியுமா. சரி அம்மா கவனிப்பானா, அவள் இவனுக்கு மேலே டவுனாக இருக்கார், அவர் தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது, கவனிக்க ஆள் கிடையாது. இப்படி நிறைய இடங்களில் வயோதிகள் கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. சில சரீர கஷ்டங்களை அது வயோதிகளுக்கு தான் தெரியும், அடுத்த சொல்ல முடியாது. உனக்கு வேறு வேலையில் ரெண்டு போயிடுவான். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு கண் வலிக்கும், ஒரு நாளைக்கு காது வலிக்கும், ஒரு நாளைக்கு கால் வலிக்கும், உனக்கு இதே சோழியாக போச்சு போக வேண்டு போயிடுவான். அப்படின்னா அப்படி கஷ்டங்கள் நிறைய நாட்டை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு முதலடி வரமாட்டேங்க. அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் நம காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர. அதை முதலடி இப்போ வரமாட்டேங்க, அதுதான் இதுதான் அந்யதா சரணம் நாஸ்தி வேற யாரும் தொமேவ சரணம் அம தஸ்மாச்சு, அதனால காருண்யபாவின கருணையினால என ரட்சிப்பா. உண்மையில பக்தி தான் வேணும் வரமாட்டேன். அதாவது எனக்கு அகால மரணம் வரக்கூடாது, படுத்தேன்னு இருக்கக்கூடாது. இப்போ தானே பார்த்தேன்னு சொல்லணும், இப்போ தானே பார்த்தேன் ஆனு சொல்லணும். அவர் கடந்து சிறுஞ்சு கிடக்காரு ஆன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னும் பேசினார மேடையில் எப்படி கிடக்காரு தெரியுமா ஆன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை, சோமதடி வரமாட்டேங்க நம்ம. அதனால அதுதான் பிரார்த்தனை, ஒன்று அடியடி திருவடி ஞானம் தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் எனக்கு எனக்கு தேவையில்லை. எல்லாம் தந்தாச்சு போகிறோம், என்னை கொடுத்தா என்னால் அனுபவிக்க முடியாது. எங்கிட்ட வந்து கொடுக்குறேன்னு சொன்ன என்னால் அனுபவிக்க முடியுமா, என் வயசு தாண்டியாச்சு. அதனால் போகிறோம்ப்பா. துண்ணினோர் எவருக்கும் பாவம் துமித்து வீடு எய்த வேண்டும் என்று உபமன்யர் வேண்டுகிறார். என்று நின்று இரண்டு போற்றன் இளவலுக்கு அருளி செய்து மண்டலான் குழலியோடும் லிங்கத்தில் மறைந்தான் ஐயன். இப்படி இறந்து கேட்டவுடனே அந்த இளவலுக்கு விளம்பரெல்லாம் கொடுத்துட்டு மண்டலங்குழவியோடும் அதாவது வாசனை மிக்க கூந்தலை உடையவளோடு லிங்கத்தில் போய் ஐக்கியமாயிட்டார், சக்தியோடு போய் ஐக்கியமாயிட்டார். அன்று தொட்டு அறிஞர்க்கெல்லாம் அருட்பெருங்குறவனாகி வென்றிகொள் விடையான் சைவம் விளக்கி வீற்றிருந்தான் அன்று முதல் அவனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் கிடைச்சு சைவத்துக்கு ஒரு ஆச்சாரியனாக சுகமன்யு இருந்து சைவத்தை விளக்கி நின்றார். சைவத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். பிருகுமா முனிவன் சாப பிணைப்பினால் பிறந்து ஈயும் மறுமல துளவோன் கண்ணனாயனாள். இப்போ நமக்கெல்லாம் பிறந்திருந்து பிறந்து இழைப்பு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுக்கு திருமகளுக்கு விஷ்ணுவுக்கு என்னன்னா பிருகு முனிவர் சாபத்தினால பத்து பிறவி. அந்த பத்து பிறவி அவனுக்கு அழுப்பு வந்துட்டோம் இழப்போம். நாம நூற்றுக்கணக்கான பிறவி நாம அணிஞ்சிருக்கோம், இன்னும் இழப்பு இல்லை. பறக்கணும்னா தோணுது, அப்படி பறக்கணும் இப்படி பறக்கணும்னா எனக்கு இன்னும் நம்ம தோணுது. எப்படி பிறந்தாலும் கஷ்டம்தான். ஆமாம், அது தெரியல, நமக்கு இன்னும் மண்டையில் உரைக்கலை. ஆமாம், ஆனால் அவருக்கு விஷ்ணுவுக்கு எப்படின்னா மறுமுல துளவோன், அவனுக்கு துளசி மாலை அணிஞ்சவருக்கான புகு சாபத்தினால பத்து பிறவி எடுத்தான். அது அவனுக்கு அயற்சி ஆயிட்டான். அப்போ மனித யாக்கை அருவெருப்பன மனுஷன் பெரிய ஒரு பிறவியா, ஆனால் வெறுப்பு வந்து வச்சான். முனிவன் தன்பால் உடனே போமன்கிட்ட வந்தார். எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, மனசு வெறுத்து போச்சு, அதனால் எனக்கு அனுகூரம் பண்ணணும். திருவழல் வீக்கையுற்று வேக சுத்தியினை பெற்றான். அவருக்கு சிவதீட்சை பண்ணியிருக்கார். கண்ணபிரானுக்கு அபுவன் ஓமன் முனிவர் சிவதீட்சை செய்து வைத்தார். இது புராணத்தில் உள்ளது, கட்டுக்கதை இல்லை, மகாபாரத்தில் இருக்கு. ஆமாம், பாண்டவர் தூதன்ன பகிரியே பயரான் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். பாண்டவர் தூதன் அவனுக்கு பேர். தூதுங்கிறது புராணங்கள் நிறைய இருக்கு. அங்கே ராவணனுக்கு அனுமன் தூது போனான் ராமாயணத்தில். ஸ்காந்த புராணத்தில் வீரபாகு தூது போனார். மகாபாரத்தில் கிருஷ்ணன் தூது போனான். இப்படி ஒவ்வொரு புராணத்தை ஒரு தூது போயிருக்கார். ஒரு புகையிலை விடு தூதுன்னு ஒரு நூல் இருக்கு, ஒரு கவி பாடியிருக்கான், புகையிலையை தூது விடுறான், புகையிலை விடு தூதுன்னு ஒரு கவி. இப்படி ஒருத்தர் தூது விடுறார். எங்க ஆசிரியர் ஒரு பட்டிமண்டலத்தில் பேசினார், ஹனுமன் தூது, கிருஷ்ணன் தூது, வீரபாகு தூது, இது எது ஏற்றமுடைய தூது சொல்லி கம்பேரிட்டி கம்பேர் பண்ணி பேசி வீரபாகு தூது தான் உயர்ந்தது என நிலைநாட்டினார். நோட்ஸ் எடுத்துக்காம அந்த காட்டில் அப்படி அருமையாக இருந்தது. அப்படி பாண்டவருக்கு தூது போனவனான போனவன் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். அன்று தொட்டு நீண்டு உலகழந்த மாலை நிற சிறு நீற்றுக்கோலம் பூண்டையர் சைவன் என்ன புகன்னிடம் உலகமெல்லாம். உடனே அதில் இருந்த திராட்ச மாலை, இப்போது திராட்சதாரர்தான் கிருஷ்ணன் இருக்கார். அப்படியிருந்து சைவன் என்ன பெயரை பெற்று உலகமெல்லாம் போற்றக்கூடிய முறையில் அந்த கிருஷ்ணர் இருந்தார். கைலாசுக்கு போனான் அர்ஜுனனும் கண்ணனும். கைலாசுக்கு போயிட்டு வருவான். போகும்போது பூஜைப்படி மறந்துட்டு போயிட்டான் கர்ஜுனன் கொண்டு போகல. நாம என்ன செய்வோம், நல்ல வேலை ஒட்டி தொலைஞ்சி பூஜை மிச்சம்னு யாருன்றோம். இப்போ கேட்டால் பூஜை பெட்டி தொலைஞ்சி நான் என்ன பண்ணுறது, பூஜைப்படி தொலைஞ்சி கொஞ்சம் நாமன்னு சொல்லிகிட்டே இருக்கல. ஆமாம், அப்படி சொல்லலை, நேரம் பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி பூஜை பண்ணணுமே சூஜை என்ன பண்ணுவது, இருந்தால் பிரமாணம் என்ன பண்ணு, நான் கலந்துட்டேன் சூஜை பண்ண கைலாசு போகிறேன். இவற்றை போட்ட பூரா சூரியன் மேலே நம்மளை என்ன பச்சரா இவர் கோயில போட்டு அவர் சிறை சிறை இருக்குன்னா ரெண்டு பேரும் ஒன்று தானேங்க, அப்படி தானே அர்த்தம். அப்போ சூரியமானோட கிருஷ்ணன் உயர்ந்தவர் தானே, அப்படி என்ன அப்படியா இல்லை. அதாவது கண்ணன் சிவதீட்சை பெற்று பெரிய சிவோகம் பாவனையில் உள்ளவன், அப்படியே சிவோகம் பாவனையில் அப்படி உட்கார்ந்துட்டான், சிவனாகவே இருக்கான். நம்ம பூஜையிலே சிவோகம் பானம் சொல்லியிருக்கு, பொய் சிவோகம் பானம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவனோட சிவோகம் பாவனையில் அப்படி உட்கார்ந்தவனு அவன் பூஜை பண்ணுறது மலர் சிவருமானே பண்ணினார். ஆகையினால செய்த மலர் சிவருமான சேர்ந்தது. அதனால் வெறும் கிருஷ்ணனை பூஜை பண்ணல, சிவோகம் பாவனையில் இருந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணார். அதனால் இந்த மாதிரி பரம சாம்பவன் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீராமனும் சைவன்தான். சூரிய குலத்து வம்சர்கள் கூட சுபோஜை திறந்தார், சுபோஜா திறந்தவர்கள்தான் அழுதுரும், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் என்னன்னா, அந்த மாதிரி இந்த உபமன்னியினுடைய சரீரத்தினால நமக்கு கிடைக்கின்ற என்ன இம்மைக்கு வேண்டிய பொருள்களும் சிவருமான வழிபாட்டினாலேயே கிடைக்கும். சொன்னாலே ஜாக்கர்வாதன் மனைவி சொன்னா இல்லையா, நான் போன ஜென்மா நாங்கள் சூஜை பண்ணல அதனால தான் வறுமையில் இருக்கோன்னு நடக்கும். அதோடு முக்தி என்பதை கொடுக்கக்கூடியவன் சிவருமான் ஒருவனை, மற்றவனால் கொடுக்க முடியாது. விடுதலை அவனால் தான் என்ற இரண்டு காரணங்கள் இந்த சரித்திரத்தினாலே நமக்கு கிடைக்கின்றது. இந்த அளவு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றேன். தோத்ருணாம் பும்சாம் படதாம் பும்சாம் ஆலாஸ்ய மதுராபதே சிவம் பூஜா சிவம் பூஜா சிவம் பூஜா சிவாஜ்ஞயா ஆரிரு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய வஞ்சை வாழ்க யானைகன் நடங்கு வாழ்க மாறிலா வண்டி வாழ்க வாழ்க சீரடியாரல்லாம் வான்முகில் வழாறு பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி வதயே மகாதேவ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஐயாறு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌளை திருச்சிற்று

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்றைக்கு நம்முடைய சைவம் டாட் ஆர்க் வானொலி மூலமாக திரு ராமநாத பிள்ளை அவர்கள் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அந்த ஐயா பல திருக்கோயில்களில் மிகவும் சிறப்பான பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கூற வேண்டியவை நம்முடைய திரு எறும்பூர் திருக்கோயிலில் திருக்கோயில் தேரினை விழாவாக செய்ததும் மற்றும் அவிநாசி திருக்கோயிலில் தெப்ப திருவிழாவாக செய்தது மற்றும் பல திருக்கோயில்களுக்கு தன்னுடைய நேர்மைக்கு இடையூறாக வருகின்ற காலத்திலும் உறுதியாக நின்று திருக்கோயிலுக்கு வேண்டும் என்று பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காலத்திலையும் திருக்கோயில்கள் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரி நமக்கு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு கிடைத்தது ஒரு பெரிய பேராக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில அவங்க மூலமாக இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை என்பது நம்முடைய சைவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பலவிதமான கேள்விகள் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அதை பற்றிய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த உரையாடல மூலமாக இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை பற்றியும் அதிலிருந்து நம்முடைய அன்பர்கள் வந்து திருக்கோயில்களுடைய சிறப்பான செயல்பாட்டுக்கு இவ்விதமாகலாம் நம்ம அந்த துறையும் அதை சார்ந்த அலுவலர்களும் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களும் பொதுமக்களும் அடியார்களும் எப்படியெல்லாம் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு கலந்துரையாடல் செய்யப்படுகிறேன்.
3: ஐயாவை பற்றி அறிமுகம் கொடுக்கறதுக்கு வந்து ஏன்னா உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு குறிப்பாக நம்ம செய்தி போய் சேர்றதுக்கு யார் மூலமாக வருது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வேணுங்களா. அதனால்
4: வேறு என்னை பொறுத்தளவில் நாங்கள் 1951 பிறந்து 4 57 14 வயசுலேருந்து 12 ஆண்டுமே தேவார திருவாசகம் தேவார பாரசாரம் மாணவனாக இருந்து படித்தேன். அந்த மாதிரி 12 ஆண்டுகள் தேவாரூர் பாரசான மனநாண்டு படித்து அந்த 4 வயசுலேருந்து தொடர்ந்து கோயில் போயிட்டு இருக்கிறேன். என்னோட 31 வயசுல தான் நான் தேர்தல் அலுவலராக எட்டு பணிக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி 26 ஆண்டுகளுடன் தொடர்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயில் பூஜை முறைகள் அந்த கோயிலில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அதனால் எனக்கு மனசுக்கு ஏற்றபடி என்னோட வாழ்க்கையிலையும் எட்டு கோயிலில் பணி கிடைச்சது ஒரு நிறவாக இருந்தது. ஆக என்னுடைய 58 வருஷத்தில் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் வந்து கோயிலோட ஒரு அனுபவம். அது இஓவா ரிட்டையர் ஆகும்போது 27-28 வருஷம் ஆஃபீஸில் இருந்தேன். 27-28 வருஷம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் அல்லாத நிலையில் கோயிலோடு ஈடுபாடு இருந்த நேரம் ஓரளவுக்கு கோயிலை பற்றி நடைமுறை அனுபவங்களும் தெரியும். நீ ஒரு இருந்தால் பற்றி என்னென்ன நடக்கும் அப்படின்னு இருந்ததுனால ஒரு இயல்பாகவே அதோட ஈடுபாடு இருந்தது. அதனால் இந்த நிர்வாக அதிகாரம் வந்த பிற்பாடு எனக்கு அது ஏற்கனவே கோயிலில் உள்ள அனுபவம் வந்து ரொம்ப கை கொடுத்தது. ஒரு பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆஃபீஸில் வரதுக்கு முன்னாடியே கோயில் சிப்பந்தியால் கோயில் பூஜை முறை உள்ள தடைகளும் தெரிஞ்சனால நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு அதை செய்ய வைக்க முடியுமோ அதை என்ன செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் ஆஃபீஸில் வந்து நிறைய கோயில் நின்று போன திருவிழா பூரா நடத்தி வச்சுருக்கோம். முத முத புளிய முருக சுப்பிரமணிய சாமி கோயிலில் இருந்தோம். அந்த சூரன் திருவிழா கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். எனவே இருந்தாலும் 6 நாளைக்கும் அந்த சிவகங்கையில் வந்து முதல் 6 நாளுக்கு ஒவ்வொரு நாளுமே தமிழாசிரியரை ஸ்கூலில் போய் பிடிச்சி நீங்கள் ஒவ்வொரு நாள் சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6 நாளும் சொற்பொழிவு ஏற்படுத்தி மக்களுக்கு 6 நாள் திருவிழாவாக மாற்றி கொண்டு வந்தோம். அதுலேருந்து மக்களுமே சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி பாளையங்கோட்டைக்கு டான்ஸ் நாங்கள் வந்தோம். பாளையங்கோட்டையில் இருக்கிற பொழுதும் அங்கே திருவிழா பெருமா கோயில் சிவன் கோயில் எல்லா கோயிலுமே டெய்லி காலையிலும் சாயங்காலமும் கோயிலை ஏற்பாடு பண்ணி பூஜைகள் பண்ணி கணிக்கும். ஒரு ஆஃபீஸர் இருந்ததுன்னா நிர்வாகத்தை மட்டும் போகக்கூடாது, உள்துறையும் வெளித்துறையும் கண்காணித்தால் மட்டும்தான் அந்த கோயில் நல்லபடியாக இருக்கும். மக்கள் எப்போதுமே நிர்வாகத்தையும் ஒத்து இருப்பாங்க. ஆனால் நிர்வாகம் அதை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது என்னுடைய நான் அனுபவத்தில் பார்த்தது. இன்னமும் மக்கள் வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் நினைச்சுக்கணும், நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முன்னணி தீர்க்கணும். முதல் பார்த்து ஆஃபீஸில் இருந்தாலேயே 90% பிரச்சனை தீங்கிப்போம். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அவங்க போய் தலையிட்டு அது ஏற்பாடு பண்ணிட்டோம்னா உடனே அவங்களுக்கு அதோட பரிகாரம் கிடைக்கும். அது நிச்சயமான எத்தனையோ இருந்தாலும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், நிறைய பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கோம்.
3: இந்த இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அப்படிங்கிறது எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடுகளாக நம்ம இது வச்சிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்.
4: இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை உலகத்திலேயே அதிகமான கோயிலுடைய இந்தியா, இந்தியாவிலேயே அதிகமான கோயிலுடைய தமிழ்நாடு. அந்த அளவிற்கு அதிகமான கோயிலை கொண்ட தமிழகத்திலே ஒரு நல்ல பலதரப்பட்ட மக்களும் சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்களும் சுவாமியுடைய தரிசனம் நல்ல முறையில் கிடைக்கவும் அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடத்தினால் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒழுங்காக நடக்கும் என்ற முறையிலே தான் அறநிலைத்துறை அமைப்பு ஏற்பட்டது. அதனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு கோயிலில் உள்ள பழக்க வழக்கங்களை காப்பாற்றி கொடுப்பதுதான் அறநிலைத்துறையினுடைய உண்மையான நோக்கம். தன் அரசு தன் கைக்கு வந்த காரணத்துக்காக அந்த பழக்க வழக்கங்களையோ நடைமுறைகளையோ மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தெளிவாக சட்டம் சொல்கிறது. அரசு வந்து கோயில் நிர்வாகத்தில் தலையிடலாமே தவிர கோயில் பூஜை முறைகளை மாற்றியமைக்கவோ தன் விருப்பப்படுத்தி திருத்தவோ அதுக்கு உரிமை இல்லை. கலாச்சார பண்பாடையும் பழக்க வழக்கங்களையும் காப்பாற்றி கொடுப்பதற்காகத்தான் அறநிலை வந்தது. எனவே இந்த அறநிலையினுடைய நோக்கம் என்னவென்றால் கோயிலை பாதுகாக்கவும் கோயிலுடைய பூஜை முறைகளை பாதுகாக்கவும் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதை காலங்காலத்திற்கு சூரியசந்திர உள்ள மட்டுக்கும் அதை புதிதாக திருப்பணிகளை செய்து அடுத்த தலைமுறைக்கு சேதம் ஏற்படாமல் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த அறநிலைத்துறை.
3: அப்ப நிர்வாகத்திற்காக நம்முடைய அரசாங்க கட்டமைப்புல செய்யப்பட்ட ஒரு துறை வந்து அறநிலை ஆட்சித்துறை. திருக்கோயில் வழிபாடுகளை பொறுத்தவரை அந்த திருக்கோயில்களுடைய வழிபாட்டுல காலங்காலமாக எந்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றதோ அதைத்தான் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிர்வாகம் அப்படிங்கிற நிலையில தான் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை வருகின்ற.
4: ஆமா, நிர்வாகம் அந்த என்ன பழக்க வழக்கமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதையே தொடர்ந்து செய்யுது, அதை காப்பாற்றி கொடுக்க வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு. அதில் ஊடுருவி தன்னுடைய சொந்த கருத்தையோ தன்னுடைய கருத்துக்களையோ கொள்கையோ அங்கே திணிக்கக்கூடாது. எது பழக்க வழக்கமோ அதை அப்படியே காப்பாற்றி கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய அமைப்பின் அமைப்பு தான். ஆனால் நடைமுறைகள் அப்படி பார்த்தால் சில இடங்கள் இல்லாமல் இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால் உதாரணத்துக்கு நம்ம வடமொழியிலேயே அர்ச்சனை பண்ணுவோம்னு இருக்குது. ஆனால் இவர்களால் தமிழ்நாட்டிலே தமிழ்னு பண்ணா என்ன வடமொழி நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த அர்த்தம் தெரியும், சவுண்டு சிஸ்டம் தான் அங்கே முக்கியம். அந்த ஒதுவினுடைய வைப்ரேஷனில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வச்சு தான் அந்த அர்த்தனைக்கு எஃபெக்டே தவிர அது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வைப்ரேஷன் வேறு லாங்குவேஜ் மாறும்போது வைப்ரேஷனும் மாறும், அப்படி வைப்ரேஷன் மாறும்போது அதன் பலன் கிடைக்காம போகும். அதனால தான் கற்பகரமாக இருக்கட்டும் அதுலாம் நம நம நவநீதமான கற்கள்லாம் ஒட்டக்கூடாது. ஏற்கனவே உள்ள அந்த கற்க கற்பனையோ அதில் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வைப்ரேஷன் சரியாக கிடைக்கும். ஆனால் இப்போ மக்கள் அதில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ஏதோ தமிழை ஆதரிக்கிற மாதிரியும் தமிழ் வழியில் அர்ச்சனை பண்ணுற மாதிரியும் தமிழ் அர்ச்சனை பண்ணால் தான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரில கொண்டு போகிறாங்க. அப்படி நமக்கு அர்ச்சனை வேணும்னா நம்ம அந்த மொழியை படிச்சுக்கணும். அப்போதான் அதனுடைய எவ்வளவோ செய்யும் போது ஒரு சுவாமிக்காக ஏன் தமிழில் தமிழை தான் பண்ணணுமா இந்த வடமொழி தான் பண்ணணுமா தமிழில் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும், நியாயமாக தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் தமிழை கும்பிட்டாங்கன்னா அப்படின்னு அங்கே அது வடமொழி வேதங்களை பொறுத்த அளவில் அது வடமொழியிலும் கிடையாது, நிறைய வடமொழியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எழுதாக்கள் வீடு பேர், அதுக்கு வார்த்தையே கிடையாது. அது சவுண்டு சிஸ்டம் தான். எந்த ரிஷிகள் பேர்ந்த வேதம் இருந்தோ எந்த ரிஷியும் வேதத்தை உருவாக்கலை, அவங்க ஒழிஞ்சு கம்போசர் தான். நாட்டு ஆதரவு கிடையாது. அவங்க அந்த ஞானத்தினால அந்த சவுண்டை ஆதரிச்சு அதன் மூலம் அவங்க சொன்ன சொன்னதான் அந்த வேதங்கள். எனவே அந்த சவுண்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனுக்கு தான் முக்கியத்துவம் தவிர லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. எனவே ஒரு கோயிலில் பொறுத்த அளவில் அந்த இன்னமும் விஞ்ஞானபூர்வமாக பூலோகத்திலேருந்து எந்த மொழியில் அதிகமாக பேசினா உச்சகட்டத்து போகும்னா வடமொழியில் தான் அந்த சவுண்டு போகுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எனவே கோயிலில் பொறுத்த அளவில் வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுது அது சமஸ்கிருதம் மொழி வாரியாக பார்க்கறது தவறான செய்தி. அது வந்து சவுண்டு வார்த்தையில சப்தத்தினுடைய வைப்ரேஷன் தான் அங்கே முக்கியம். அதை புரிஞ்சு கொண்டா அந்த தமிழா சமஸ்கிருதமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வராது. ஆனால் அது அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு அது சுப்ரீம் கோர்ட் வரை போய் அவங்க இந்த தமிழிலும் பண்ணலாம் வடமொழியிலும் பண்ணிக்கணும்னு ஒரு முறையில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அது வந்து என்ன ஒரு அமைப்பு இருக்கோ பழங்காலத்தில் என்ன கொடுத்தாங்களோ அந்த பெரியவர்கள் அதை ஃபாலோ அதை கடைப்பிடிப்பது தான் முறையான செயலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த முறையில் இல்லாத பொறுத்த அளவில் கோர்ட்டில் வந்தையே தமிழ் கேட்காதுக்கு தமிழில் பண்ணிக்கொடு மற்றாலும் நான் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு ஆகிருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது உடன்பாடு கிடையாது.
5: இப்போ அந்த ஹச்ஆர்என்சிஇ அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அமைப்புல வந்து இப்ப நிர்வாகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எந்தெந்த விதமான நிர்வாக நிலைகள்லாம் இருக்குது? இப்ப வந்து ஈவோன்னு சொல்றோம், இப்ப வந்து தக்கார்கள் அரங்காவலர்கள் அப்படின்லாம் சொல்றோம், இப்ப ஜாயிண்ட் கமிஷனர் எல்லாம் சொல்றோம். இப்ப எந்தெந்த விதமான நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி?
4: அதாவது கோயிலை பொறுத்த அளவுல அருள தொடக்கின்னு சொல்லி ஒரு தனியா செயலர் இருப்பாரு, அது வந்து செக்ரட்டரியில தலைமை செயலகத்துல அப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்னு கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு கீழே வந்து அவர் ஆணையர்னு பேரு, அது கீழே இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர், ஒரு கூடுதல கமிஷனரு, செயல் அலுவலர், சூப்பரண்டு, இன்ஸ்பெக்டர், பல ரங்கில் வந்திருக்காங்க. பொதுவாக ஒரு கோயிலை நிர்வகிக்கும் போது அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியத செயல் அலுவலர் நிர்வாக அதிகாரிங்கிறத அது என்ன அதிகாரின்னு சொல்றதுக்காக செயல் அலுவலர்னு பேரை மாற்றி அது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு ஈவோ இருப்பார். அதை அவர் தான் அந்த கோயிலுடைய உள்துறை வெளித்துறை சொத்தை காப்பாற்றுறது, கோர்ட்டு வழக்கு நடத்துறது, சகலமும் பொறுப்பும் முழு இன்சார்ஜ் அவரை பொறுத்தது தான். ஆனால் அவங்களும் ஒரு ட்ரெஸ் போர்ட் பாடி இருக்கும், அஞ்சு பேர் கொண்டு மூணு பேர் கொண்ட ட்ரெஸ் போர்டு இருக்கும். அவங்களுடைய ஆலோசனை டெஸ்ட் போன ஆலோசனை கலந்து தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதையெல்லாம் செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அந்த செயலர்களை பொறுத்தது. அது கோயிலுடைய வருமானத்தை அடிப்படையில் கிரேடு 4, கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 ஈஓன்னு இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஓ, டெப்டி கமிஷனர் ஈஓ, ஜாயின் கமிஷனர் ஈஓன்னு சொல்லி கோயிலையும் இருப்பாங்க. நிர்வாகத்திலையும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயின் கமிஷனர் முறையில் அங்கங்கே நிர்வகிக்க மண்டல ரீதியாகவும் இருப்பாங்க. எனவே இந்த கோயிலுடைய பதவிகள் வந்து கோயிலுடைய வருமானத்தை பொறுத்த அளவில் அந்த கேடர் மாறினே தவிர ஆனால் ஒர்க்கு ஒரே ஒர்க்கு தான். அது வேடு போகிற ஈவோ என்ன வேலை பார்க்குறாரோ அதுதான் ஜாயின் கமிஷன் பார்த்தாகணும். அந்த நிர்வாகத்தினுடைய வருமானத்துக்கு அடிப்படி கோயிலுடைய சைஸை பொறுத்து கிடையாது, வருமானத்தின் அடிப்படையில் அது கேடர் மாறும். உதாரணத்துக்கு சமயபுரம் கோயில் சின்ன கோயில் தான் வேறு அளவில் இருக்கு, ஆனால் ஜாயின் கமிஷன் வர்றாங்க. பெரிய சின்ன தஞ்சாவூரில் பெரிய பெரிய கோயில் தான் இருக்குது, அது சாதாரண நாலாம் நிலையில் பார்க்குறாங்க. எனவே கோயிலை பொறுத்த அளவில் வருமானத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜாயின் கமிஷன் நிர்வகிக்காங்க. இப்படி பலதரப்பட்ட நிர்வாகம் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் ட்ரெஸ் போர்ட் இருப்பாங்க, அரங்காவலர் குழுன்னு இருப்பாங்க. அது அந்தந்த அரசியல்வாதி ஆன்மீக பெருமக்கள் தான் போடணும். ஆனால் காலப்போக்கில் அவங்க இந்துவாக இருந்தால் சரி தான் அப்படிங்கிற முறையில் இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்களை போட்டு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, அது பல விதமான பிரச்சனையும் வரக்கூடிய பண்ணக்கூடிய ஆளும் இருக்காங்க. அது பொதுவாக ஒரு கோயில் நிர்வாகம் நல்லா இருக்கும்னா அது செயலாளராக இருந்தாலும் சரி அரங்கவனும் சரி அது ஒரு உண்மையான ஈடுபாடு உள்ளவங்களாக மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியுமே தவிர பேரளவுக்கு இந்தியன் முறையில் ஈஓ இருந்தாலும் சரி அதை ட்ரெஸ் போர்ட் இருந்தாலும் சரி அந்த கோயில் நிர்வாகத்தை சரிப்படுத்த செய்ய முடியாது. அந்த விருப்பு வெறுப்புன்னா பார்த்தோன்னா ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்லணும், ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு செயலாளர் நினைச்சானா ஒரு கோயில் நல்ல முறையில் கொண்டு வரலாம். மக்கள் எப்போதுமே ஒத்துழைக்க ரெடியாக இருக்காங்க, பக்தர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும். அவங்க வந்து செயலர்களுடைய ஈடுபாடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாங்க அவர்கள் கைவிட்டுவதற்கு நிறைய இருக்காங்க. அதான் என் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கேன், அதில் சந்தேகமே கிடையாது, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணம் திருவரம்பூரில் 30 வருஷமாக தேர் ஓடாமல் இருந்தது. அந்த தேர் எடுக்கும்போது பெல் டவுன்ஷிப்பில் போய் வெறும் 10,000 தான் கட்டினோம், 1.5 லட்சம் ரூபா வீடை கொடுத்து மீது ரைட்டாக பண்ணாங்க டெல்லிக்கு எழுதி. அந்த அளவு கோயில் செய்தாங்க. 30-40 வருஷம் நின்று போன கட்டுற காலங்களை ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம். திருப்பி நாங்கள் செய்கிறோம், அவங்க பேரன் பிள்ளைகள் சந்ததிகளை வந்து நாங்கள் செய்கிறோம், 30 வருஷம் விட்டு முறை போகிறவங்களை விட்டு கொடுக்கல, நாங்களே செய்கிறோம்னு சொல்லி இப்போ தொடர்ந்து 20 வருஷமாக அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு.
6: அதே மாதிரி எந்த ஒரு தாந்தோஜியமில்ல தெப்பம் ஓடாமல் இருந்தது, அந்த கோயிலும் தெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவிநாசியில தெப்பம் ஓடிட்டு இருக்கு, இப்படி கரூர் ஈஸ்வரன் கும்பாஷ்மான் நங்கவரம் பொறுத்த அளவில் சுவாமியே அந்த நிலமே பள்ளமாயி பீடமே அந்த பூமியே வெடிச்ச மாதிரி இருந்தது. எழுதி உத்தரவு வாங்கி அந்த திட்டத்தை மேலே எடுத்து திரும்பி மறுபிரவேசம் பண்ணி கோயிலை புதுசாக கட்டி கும்பாஷம் பண்ணோம். அதை செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு தேர்தலில் நம்ம ஈடுபாடாக இருந்தால் எவ்வளோ காரியங்களை சாதிக்கலாம், அது சந்தேகமே கிடையாது. அது முழு பொறுப்பும் என்னுடைய என்ன கேட்டால் ஸ்பாட்டில் ஈவோ இருக்கணும், ஈடுபாடாக இருக்கணும். இருந்தால் கோயில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த கோயில் வருமானம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உழவார் பணிக்கு அன்பர்களை கூப்பிட்டா அவங்களே வந்து சாப்பாடு கெட்டி கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே உழவார் பணி செய்து போகிறாங்க. இந்த 10 பைசா கூட நிர்வாக செலவில்லாத அளவு செய்கிறாங்க, அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. அப்படி உள்ள மக்களை நாம் பயன்படுத்த தவறும், கோவில் நிர்வாகம் பக்தர்களை பயன்படுத்த தவறுகிறது அப்படின்னு தான் என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். போகிற இடங்கள் எல்லாம் எல்லா அடியார்களும் அந்த முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கும் சொல்ல முடியாத அளவு மன மகிழ்ச்சி. ஒரு ஈவா வாதந்தை கேட்டால் தெய்வம் கேட்கமா நினைக்கிறாங்க, அப்படிதான் இருந்தது. இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு லைட் வாங்கி போடுங்க, மணி வாங்கி கேட்டினா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சாமி கேட்குறாரு அப்படின்னா நினைக்காத தவிர ஒரு ஈவோ கேட்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் மனசில்லாத ஆளுகள் கூட சரி கேட்டாங்க, கோயில் சந்திச்சு கேட்டாங்கன்னு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈவோ பக்கம் ஒரு ஈவோக்கு ஒரு கல்யாணம் விட்டு போனால் விட சாமி வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது, நான் அனுபவப்புறமாக பார்த்தேன், எத்தனையோ அனுபவம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனவே ஒரு ஐச்சாரன்சியில் இருக்கக்கூடிய செயல்படுபவர்கள் ஈடுபாடோடு இருந்து அக்கறையோடு இருந்து பண்ணால் நிச்சயமாக நல்ல முறையில் கோயில் நிர்வாகத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதே சமயம் இந்த குத்தகை போன்று சம்மந்தப்பட்ட போகும்போது அது குத்தகைதாரர்களுக்கு சாதகமாக தான் சட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது வருமானங்கள் குறைஞ்சி போகுது. வருமானங்கள் குறையும் போது அது உண்டியது அத்தனை பிரார்த்தனை சலமாக இருந்தால் வருமானம் மூலம் கோயிலை கொண்டு வரலாம். ஆனால் கிராமப்புறங்களில் நஞ்ச நிலத்தை நம்பி இருக்க கோயிலில் வருமானம் குறைஞ்ச உடனே பூஜைகள் குறைய ஆரம்பிக்கும். மேலதாளங்கள் கொடிமரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் திருவிழா நின்று போக காரணம் என்னென்னா பொருளாதார குறைவுனால் தான் வருது. ஆனால் இதை சரி செய்யணுமானா ஒரு சிப்பந்திகளுக்கு சம்பளம் பண்ணால் இருக்க கோயிலேருந்து இல்லாத கோயிலுக்கு எடுத்து கொடுத்து அது மூலம் செய்தானா கண்டிப்பா எல்லா கோயிலுமே நல்ல முறையில் கொண்டு வரலாம், அது சந்தேகமே கிடையாது.
5: இப்ப அப்ப ஈவோன்னு சொல்றது வந்து ஒரு திருக்கோயிலுக்கா இல்ல எனக்கா ஒரு பல திருக்கோயில்?
6: ஈவோ பத்த அளவுல 10-15 கோயில் கூட கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நிர்வாகத்துல வந்து ஒரு குரூப் டெம்பிள்னு போடுவாங்க, ஒரு டெம்பிள் மெயினா வச்சுது, அது கீழே 10-15 கோயில் கொடுப்பாங்க. அந்த கோயில் பூராவே அவங்க நிர்வாகம் பண்ணணும். ஆனா டெய்லி அந்த கோயில் போக முடியாத கூட அந்தந்த கோயிலுக்குன்னு தார்த்து இருப்பாங்க, அர்த்தர் இருப்பாங்க. இவர் வாரத்து ஒரு நாள் கூட அந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம், அது நிச்சயமாக அதை கண்காணிக்கலாம். விசேஷ நாளைக்கு போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு திருக்கார்த்திகைன்னு வைங்க, உலகத்தில் 2-2 நாள் தான் எல்லா கோயிலையும் விளக்கு தெரியும். ஒன்று சிவராத்திரி, ஒன்று திருக்கார்த்திகை. சிவராத்திரி என்னைக்கும் திருக்கோயில் என்னைக்கும் அடைச்ச கோயிலோடு திறப்பாங்க, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. அப்போ அங்கே ஒரு ஈவோ ஓடுனா எல்லாருமே ஈவோ வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ காலைல 6 மணிக்கு எனக்கு டூர் போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் சுற்றிட்டே வரணும். அந்த கோயிலில் போய் சார் சார் வந்து கால் தந்துட்டு போயிட்டாரு, ஒருத்தன் மீன் வரலே வரலன்னு நினைப்பாங்க. அந்த கிறிஸ்தைய நாள் கூட வரல, கார்த்திகை தீபம் சுழலைக்கு வரல, சிவராத்திரி வரலன்னு நினைப்பாங்க. அதனால அப்படி வரும்போது ஒரு யுவக்கு 10 கோயில் கொடுத்தானா 10 கோயிலும் அட்டன் பண்ணானா ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். சார் வந்துட்டு போனாரு, சார் 10 கோயில் என்ன முதல் நிற்க முடியாது, ஏதாவது ஒரு கோயில் நாங்கள் மேலே நிற்போம். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த பூஜை முறையில் கண்காணிக்க வருவான்னு தெரிஞ்சாலேயே அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதனால நமக்கு வந்து எல்லா முறையிலையும் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடோடு செய்தோம்னா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போவோம். இன்னைக்கு கோயில் நிர்வாகம் வந்து கெட்டு போகிறது சட்ட திருத்தினால் அல்ல, மட்டுமில்ல ஆட்களுடைய ஈடுபாடு குறைஞ்சனால தான். நமக்கு என்ன வந்தோமா போனோமா? இப்போ என்னுடைய ஒரு விதத்துக்கு சொன்னுங்க, திருவண்ணாமலை தேர் ஓட்டணும், வடம் கிடையாது, சேர்த்துணி கிடையாது, வாகனம் கிடையாது. வடத்தை வந்து திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், சேர்த்துணியே திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், வடத்தை நானாசு கோயிலேருந்து வாகனம் எடுத்தோம், தேருக்குள்ள குதிரையை மலைக்கோட்டையிலேருந்து எடுத்தோம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் எழுதி எழுதி தபால் வாங்கி அங்கேருந்து வண்டியில் லாரிக்காரங்களை அவங்களும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, லாரி ஓனர்லாம். இப்படி இவ்வளோ செய்த உடனே திருவிழா நடுமுறையாக நடந்து அடுத்து இவோ என்ன திட்டுறாரு, இவருக்கு தேவையா திருவிழா நடத்தாத சம்பளம் கிடைச்சாதா, இவருக்கு மழை பெய்தானே வெயில் அடித்தானா பனி பெய்தானே காற்று அடித்தானா, இவரு கூட போக வேண்டியதுனே பம்பு எடுத்துட்டு போயிட்டு அறிவு நாம் கண்டு அவசரப்பட வேண்டியிருக்கு, எதுக்கு இது தேவையா அப்படின்னு இத்தனைக்கு நான் ஒரு வழி வகுத்து வச்சிருக்கேன். அவர் ரொம்ப ஈஸி, இதே தவறாக ஃபாலோ பண்ணால் கிடைச்சிடும், யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இப்படி ரிஸ்கடி வேலை செய்கிறாரு, 4 கோயிலில் தங்கி செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில முதல்ல அப்படி நடந்தது, வளம் கிடையாது, தேர்த்துணி கிடையாது, மின்னுள்ள குதிரை கிடையாது, எல்லாம் ஜோடி வாகனம் கிடையாது, நானா சோழன் எடுத்து எல்லாமே செய்கிறோம். அதனால் நான் செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா அது மக்களுக்கு இன்னைக்கும் தேர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்தாங்க, அடுத்த வருஷம் ஊர் மக்களை சேர்ந்து தேர் வடம் செய்தாங்க, தேர் துணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே செய்து இப்போ எல்லாம் ஃபுல் ஃபிளஜாக இருக்கு, நிறவாக இருக்குது. ஓரளவு ஒவ்வொன்றும் செய்தாங்க. சரி அங்கேருந்து எதுக்கு வாங்குறீங்க, நம்ம இதே செய்திடலாம் அப்படின்னு உபயதாரில் பிடிச்சி பிடிச்சி எல்லாமே நல்ல முறையாக செய்து அந்தந்த மண்டபுரிகாரங்களே அந்தந்த வாகன திருப்பார் பார்க்குறாங்க. இப்போ நம்ம உங்கள் வாகனம் அந்த சந்திர வாகனம், நந்தி வாகனம், ரிஷவ வாகனம் இப்படி சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சரி நம்ம மண்டபடி இதை வந்து நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு செலவு இல்லாமலும் அதே சமயம் திருவிழா நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்னன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கணும். மற்ற ஆஃபீஸ் வேலை மாதிரி சட்ட அழுக்காகாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம உண்மையிலே உடச்சோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இப்போ அவினாசி கோயிலில் பொறுத்தவரை தான் தெப்பம் ஓட்டணும். 7 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சிங்ஸ் தான், அவங்க திருப்பூர் சென்னை சிங்ஸ் தான் செலவு செய்து இன்னைக்கு காங்கிரீட் போட்டு தெப்பம் ஓட்டி அம்மன் தேருக்கு இரும்பு பைப்புலாம் கொடுத்து நல்ல முறையில் செய்து கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக செய்தாங்க. அதனால் அதே மாதிரி நாம் வந்து உபயதாரர்கள் அணுகி கொடுத்தோம்னா கோயில் நிர்வாகத்திலிருந்து அரசு அதிகாரி முறையில் ஒரு பவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நல்ல முறையில் சேவாத்திகளோடும் பொதுமக்களோடும் அணுகி போனால் தருவாங்க. அதே போல் குற்றக்காரர்கள் நம்ம பரம்பரை நேரில் கேட்டாங்கன்னா 90% கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது உதாரணமாக குத்தகை போகிறோம், தெருவில் போய் யூஎன்னு பார்த்தோன்னா 4 சந்தி சேர்த்து நிற்கிறோம், 4 பேர் கூடுறாங்க, என்னதான் இவ்வளோ பாக்கி வச்சுருக்கானா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அவன் யோசிக்கிறான், 4 பேர் பண்ணுவோம் இருக்குது தெரியாதா, இவ்வளோ போயது பாக்கி வச்சு வாயும் பேசியா அப்படிங்கிறான். அப்போ நம்ம பாக்கி வழியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்டாலே இருக்காங்க. சார் வந்து நிறையா நடக்கிறதில்லையா, நீ குத்த பாக்கி வச்சிருக்க, இவ்வளோ நாளும் ஒன்றுமே தெரியாமல் போச்சுது, கோயிலத்துக்கு இவ்வளோ பாக்கி வச்சிருக்க, அந்த ஒரு காலம் பார்த்தமான்னு சொல்லும்போது அவன் சமுதாயத்தில் மரியாதை குறையின்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதிரி ஆட்களும் சரி வேண்டாம் நம்ம ஏன் பாக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சில பேர் வந்து சரி உங்கள் பிள்ளை இருந்தானே செய்வீங்க செலவு செய்வீங்க அது மாதிரி சாமி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அது பல வட்ட மக்கள் இருக்காங்க, யாராச்சும் எப்படி நம்ம அணுகணுமோ அப்படி அணுகி நங்கவரத்து பொறுத்தாளர்கள்லாம் சூரியனூர் மான்வந்தாம்பாறை கவுண்டம்பட்டியிலாம் நிறைய ஊர்களில் நிறைய இருக்குது. அங்கே போய் 400-500 வந்து வசூல் பண்ணோம், கொடுத்தாங்க. நல்ல முறையில் கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து நிற்கும்போது நீங்கள் விளைஞ்சால இருக்கிறத கொடுங்க, பின்னாடி பாக்கினா இருக்கட்டும், சுத்தமாக இல்லைன்னு இல்லாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் நம்ம இன்னும் மக்கள் மனசாட்சியோடு இருக்கிறாங்க. கேட்டோன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் கேட்காமல் இருக்கனாலையும் ஒழுங்காக கணக்கு வைக்காத்தினாலையும் பேங்கினுக்கு ரசீது கொடுக்காத்தினாலையும் தோந்தரைய கொடுத்த ரசீது வரல நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில தில்லுமுள்ளு நடக்கிறதுனாலையும் தான் மக்கள் வந்து மக்களுக்கு எடுக்கதே கோயில் நிர்வாகம் ஒழுங்காக ரசீது கொடுக்காத்தினாலையும் ஏற்படுது, அப்படியும் வருது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணணும். அப்படி பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க ஏன் 4 தடவை கொடுத்து ரசீது வரலன்னு சொல்லும்போது நீ கொடுக்கல அளக்கலன்னு போய் சொன்னாச்சுன்னா நான் வந்தேன் ரசீது வரலம்பாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது நாம் கரெக்டாக இருந்தாச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நாம் போகும்போது சார் வந்துட்டாரு உடனே ரசீது கொடுப்பாரு கையோட நின்று வந்து ரசீது வாங்கிடுங்க. அப்போ அவன் ரசீது கிடைக்குன்னு தெரிஞ்ச உடனேயே எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட குத்தி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா 6 மாதம் கழிச்சு வா ஆஃபீஸர் இல்லை அவர் கழித்து போட்டோம் தரணும்னு சொல்லும்போது நான் வர வைக்க விட்டுட்டான்னா பிரச்சனை. அப்போ நான் கஷ்டப்பட்டு 5 காலம் கொடுத்தேன் வர வைக்கல எங்கே போச்சுன்னு தெரியல நெல் வாங்கிட்டு போனான் ரசீது வரலன்னு பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா ஸ்பாட்டில் ஆஃபீஸர் இருந்து முடிச்சாச்சுன்னா நிச்சயமாக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மக்கள் இன்னமும் தெய்வ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. தெய்வத்துக்கு மனசார வஞ்சணும்னு யாருமே நினைக்கல. இந்த அளவுக்கு இன்னும் இந்தியா கெட்டு போகல. நம்ம நிர்வாகம் கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களோட தோல் கொடுத்து போயாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலுமே நல்ல முறையில் இருக்கும்.
5: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை வந்து எல்லாரையும் குற்றம் சொல்றதை விட இந்த அந்த நேர்மையோடையும் ஆர்வத்தோடையும் கோயில் நிர்வாகத்தார் வந்து செயல்படுகின்ற பொழுது அதற்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
6: இதுதான் உண்மையான உண்மை. கண்டிப்பா எந்த எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கலாம். ஓடாது இப்போ கூட பெருமாவுல தேர் ஓடல ஓடல நாங்க தேர் வந்து நீங்களே ஒரு தேரை செய்து கொடுங்க, அவங்களே ஒரு தேரை செய்து அந்த சிற்பத்தை நாங்கள் ஃபிட் பண்ணி தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு அங்கே ஆடுறவங்கன்னு இங்கே ஆடுறவங்கன்னு சொல்லுவேன்னா கச்சாரிச்சு பொறுத்தவரை 10 பைசா செலவு இல்லைன்னா ஈஸியாக ஆர்டர் வாங்கலாம். அவங்க கோயில் பணத்தை செலவு செய்யும்போது தான் திட்டம் போட்டு இன்ஜினியர் எஸ்டிமேட் போட்டு அது என்ன முறைன்னு கேட்டு அது கூட ரிஸ்க் கிடையாது, 4 தடவை கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வந்து நேர்மையாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும். இப்போ நான் எவ்வளோ பேப்பர் எழுந்தாலும் திருப்ப மாட்டாங்க, சார் கரெக்டாக இருக்காரு உடனே சாங்ஷன் பண்ணி அவர் என்ன பட்ஜெட் சாங்ஷன் கேட்கற அப்படியே பண்ணும்பாங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கே ஒரு உண்டியல் பிறப்பு சாதாரண கோயிலில் 100 ரூபாய் சாங்ஷன் பண்ணுறான், ஆனால் அன்னைக்கு அந்த கோயிலை பார்த்தா நான் வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தேன். வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்பாங்க, சாதாரண சின்ன கோயில் வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்போம். அது பட்ஜெட் சங்கம் 100 ரூபா இருக்குது. நான் 100 ரூபா எழுதுனா ஆடிட்டில் அப்ளிஷன் பண்ண மாட்டேன். அன்னைக்கு எல்லாருமே வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தோம். 15 ரூபா ஆச்சு, 15 ரூபா தான் எழுதுனேன். அப்போ ஆடிட்டிலே சொல்லுவேன், 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சார், நீங்கள் 100 ரூபா எழுதலாம் இங்கே கேட்க போகிறது இல்லை, ஆனால் வெறும் 15 ரூபானே எழுதியிருக்கீங்க. ஆமாம் சார், டீ வந்து முடித்தோம், இப்போ நாங்களே வீட்டில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சாப்பிட்ட மாதிரி கணக்கு எழுதுவாங்க, அது தேவையில்லை, உள்ளதே வீட்டுக்கு போகிறோம் பரவாயில்லையாங்க. அது எதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பப்ளிக்கு ஆசை இருக்கும், டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கு என்னடா 100 ரூபா சாங்ஷன் இருக்கே நமக்கு செலவழிக்கலாமேனு நம்ம போட்டோம்னா அது யாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் ஆகிரும். ஆனால் உண்மை அப்படி இருக்காது இல்லையா, அதுக்காக சொல்ல வரோம். அதனால் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒருத்தர் பொதுமக்கள் ஆதரவு இருக்கும், பக்தர்கள் ஆதரவு இருக்கும். மக்கள் என்ன விரும்புவாளாக செய்து கொடுக்க நம்ம இருக்கோம், சட்டத்துக்கு உள்பட்டு செய்து கொடுக்கணும். சுவாமி பொறுப்பாளர்னா ரிஷபம் வந்து ரிஷபத்தில் பொறுப்பு கொடுக்கணும், கேரளத்தில் பொறுப்பில் காயர் இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எது இருந்தாலும் செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம உபயோகாரம் தேவைப்படுங்கன்னு போர்டில் போட்டால் வந்து செய்து வந்துட்டு போகிறோம். அது நடக்க முடியாதுன்னு காரியம் கிடையவே கிடையாது. இவ்வளோதான் குளித்தலையில் கூட ஐயர் மலை தெப்பங்க ஒரு 30-40 வருஷம் நின்று போச்சுது. இப்போ என்ன வாக்கியான அரைச்சாச்சு, தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தெப்பம் ஓட்டலாம், அந்த இடத்த சுத்தப்படுத்தி காங்கிரீட் தளம் போட்டு போர் போட்டு தெப்பத்தை நேரத்தில் அழகாக ஓட்டலாம். பாக்கி அறுத்து போச்சுங்கிறதுக்காக தெப்பங்கன்னு அவசியம் கிடையாது. அடுத்த மாற்று ஏற்பாடுனா அது பார்த்துடலாம். அது மாதிரி இப்போ அந்த மாதிரி இதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டாரான பிற்பாடு கூட இதை செய்யலாம் அப்படின்னு நிறைய மக்கள் ஆலோசனை கேட்குறாங்க, எப்படி எப்படி செய்யணும்னு. அது மூலம் அறியாமல் செய்து கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு ஈடுபாடு எது தெரிஞ்சாலுமே ஈடுபாடோடு செய்தோம்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் ஆகும். தெய்வம் நமக்கு தொடங்கிச்சு, நம்ம தெய்வம் பார்க்கலேன்னு நினச்சி நம்ம ஏமாற்றக்கூடாது. தெய்வம் பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம நினச்சி செய்தோம்னா கண்டிப்பாக அதை வெற்றி அடைகிறோம். அது எந்த கோயிலுக்கு நான் எனக்கு வந்த அத்தனை ஊர்லேயும் மக்கள் சப்போர்ட்டு தான் இருந்தாங்க. மகிழ்ச்சி சந்தேகமே. இப்போ நான் கூட இங்கே வந்தது தொடர்ந்து வந்தெல்லாம் கன்னியாகுமரி, இங்கே செட்டில் ஆனதே இங்கே இந்த ஊர் இங்கே போகக்கூடாதுன்னு மக்கள் சொன்னதுனால தான் வீடே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வீடு வந்து சாருங்க இருங்க பக்கத்தில் இருங்க அப்படின்னு. அந்த காரையில் வந்து திருப்பி அடித்து சாயங்காலம் சுப்பிரபாவது உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் அதை தேவாரம் எல்லாம் போடுவோம். அது அந்தந்த காலையில் பாட வண்டி பாட்டு சாயங்காலம் பாட வண்டி பாட்டுன்னு தனியாக எடுத்து வச்சு சிப்பந்திட்டேன். இதை மட்டும் போடு அவனுக்கு லாபம் தெரியாது. அன்றைக்கி சாயங்காலம் போடும்போது மேலே அதிகம் இருக்கும். அவ்வளோ பெற்றாச்சரிய கோயிலில் அந்த ஸ்பீடு வயக்காடு மக்கள் அந்த தேவாரத்தை கேட்டு அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க. பரவாயில்லையா, அந்த சாயங்காலத்தில் அந்த பாட்டு அந்த ரம்யமான சூழ்நிலை மக்கள் இருந்து கேட்டுட்டு இனம் தெரியாத ஒரு நிம்மதி அவங்களுக்கு மனசு வருது. அது தேவாரத்தை கேட்ட உடனே நிறைய சுவாமிநாதன் சாப்பாடு தேவாரத்துலேருந்து எல்லாருமே பாடும்போது அந்த மெந்த சவுண்டில் மென்மையாக அந்த கோயில் சுற்றுலாத்தில் இருக்கும்போது அந்த காதில் இருந்து விழும்போது ரொம்ப இன்பமாக சொல்ல முடியாத ஒரு சாந்தி அவங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த மாதிரி வரும்
5: இந்த திருக்கோயில்கள் சொல்லுகின்ற போது ஒரு சில திருக்கோயில்களில் நிறைய வருமானம் வருது, ஒரு சில திருக்கோயில்களில் வருமானம் ரொம்ப குறைவாக வருது. இப்போ இந்த வருமானம் அதிகமாக உள்ள திருக்கோயிலிருந்து வருமானம் குறைவாக உள்ள திருக்கோயில்களை உடைய செலவுகளை பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு வசதி வந்து HRNC அமைப்பில் இருக்குதா?
6: இருக்குது. அதாவது ஒரு வருமானம் அதிகமான உள்ள கோயிலிருந்து வருமானம் குறைந்த கோயில் அதோட சேர்த்து இணைச்சி விட்டு அந்த வருமானத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நம்ம ஈடு செய்து சிப்பந்தியர் சம்பளம் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கோயிலில் சொத்து இருந்தும் வருமானம் வரலைன்னா இங்கேருந்து கொடுத்தாலும் அவங்க ஒரு வேலையை தான் போயிடும். அவங்களும் அந்த வேலையை செய்யணும். மற்ற கோயிலில் கடன் கொடுக்காதேன்னு நினச்சிட்டு வழக்கு போடாமலோ குத்தையை வசூல் பண்ணாமலோ இருக்கக்கூடாது. ஏன் அந்த கோயிலுக்கு வருமானம் குறைஞ்சது, எதுனால அந்த கோயிலுக்கு ஒன்று காண தாராஞ்சது, பட்சமே அதுக்கு கோயிலிருந்து கொடுத்து அந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக பாடுபட்ட கோயிலில் ஓதுவார இல்லாமல் இருக்குது. அந்த ஓதுவாரை போட்டு அந்த சம்பளத்தை எந்த நிதி வசதி இருக்கோ அந்த கோயிலை அனுப்பிச்சி விட்டுறோம். இவர் இங்கே வேலை செய்ய வேலை அங்கே சம்பளம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிர்வாகத்திலேருந்து ஒரு வசதியான கோயிலேருந்து வசதி இல்லாத கோயிலுக்கு அட்டாச் பண்ணி அதை செய்து கொடுக்குறோம். வருமானம் இல்லாத ஒரு கோயிலில் வருமானம் இல்லாத இடம் இருக்குது. கல்யாணம் பண்ணி கட்டினா நம்ம வருமானம் வரும்னு தெரியுது. வருமானம் உள்ள கோயிலேருந்து 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி இந்த வருமானம் கல்யாணம் பண்ணம் கட்டி இந்த வருமானத்துலேருந்து கருத்து அடைச்சலாம். பாதி வருமானம் கோயிலுக்கு வச்சுட்டு பாதி ஒன்று கருத்து அடைச்சா காலப்போக்கில் வந்து கடம்படி பண்ணி சொந்தமாயிடும். இந்த மாதிரி வருமானம் இல்லாத கோயிலுக்கு வருமானம் உள்ள கோயிலேருந்து நீதி உதவி பெற்று வருமானம் வரக்கூடிய சோர்ஸஸை ஏற்படுத்தியாச்சுன்னா இந்த கோயிலும் காலத்தாலும் உயர்ந்துடும், அதுக்கும் அந்த கோயிலும் நல்லாயிருக்கும். அப்படி செய்யணும். அதுக்கு வசிமுறை இருக்குது. கண்டிப்பா முடியும்.
5: இப்போ பழனி, மதுரை, சமயபுரம் இந்த மாதிரியான திருக்கோயில்கள்ல நிறைய
6: சர்ப்ளஸ்
5: ஃபண்ட் இருக்குது. அப்ப இந்த சர்ப்ளஸ் ஃபண்டை வச்சு அச்சாரன்சியே ஒரு எந்தெந்த கிராமப்புற திருக்கோயில்களுக்கு எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் சேனலைஸ்
6: பண்றாங்க. அது அந்த ஆணையர் பொதுநல நிதினு ஒரு அமைப்பு இருக்கு. ஆணையர் பொதுநல நிதிக்கு இங்க இந்த ஃபண்ட் எடுத்து அதை ஒரு அமௌண்ட் உருவாக்கி அது சின்னது இல்லாத கோயில்களுக்கு கிராமப்புற திருக்கோயிலுக்கு திருப்பணி கொடுப்பாங்க. அந்த முறை அந்த முறை இருக்குது, செயல்பட்டு இருக்குது. இவங்க இந்த 10,000 25,000 50,000 வரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆணையர் ஃபண்ட்லேருந்து கொடுக்கலாம், அரசு மானியம் வரை கொடுக்கும். அரசு மானியம் எப்படி கொடுக்கணும்னா, இந்த பழமையான கோயிலில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சார பண்பாடு உள்ளதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக கொடுப்பாங்க. மத ரீதியாக கொடுக்காம அது வந்து ஏற்கனவே நினைவு சின்னம், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் விமானங்கள், ராஜகோபுரங்கள் இதுக்குன்னு அரசு மானியமே கொடுக்கும். மானியம் கொடுத்து வாங்கியிருக்கோம். கோவில் நிதி அல்லாமல் அந்த கட்டடங்களையும் கோபுரங்களையும் விமானங்களையும் பாதுகாத்ததுக்கு அரசு மானியம் வாங்கியும் திருப்பணி செய்து அரசும் கொடுத்துட்டு இருக்குது. அரசு பல நல்ல திட்டங்களை செய்திருக்குது. அதை செயல்படுத்துற ஆளுகளுடைய தகுதியின்மையினாலும் திறமையின்மையினாலும் தான் அந்த திட்டங்கள் பாழாகுது. இதுதான் அடிப்படையான உண்மை. அதை ரிஸ்க் எடுத்து அதை அடிச்சல் பார்க்காம அதை செய்யணும்னா கண்டிப்பா அதுக்கு பலம் கிடைக்கும். அது எல்லாரும் ஒத்துழைக்கணும்.
5: இப்ப அரசு திட்டங்கள்னு சொல்றப்ப எந்தெந்த விதமான அரசு திட்டங்கள்? ஒரு அரசு திட்டம் உடனடியாக நினைவுக்கு வர்றது என்னன்னா, இந்த ஆலய ஒரு கால பூசை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு இப்ப பல திருக்கோயில்கள்ல கிராமப்புறத்துல பல கோயில்கள் வழிபாடே இல்லாம இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து இந்த திட்டங்களை பயன்படுத்திக்கிறதுனா என்ன மாதிரி அவங்க அணுகுமுறை செய்யணும்?
6: அதுக்கு அந்த ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஆய்வர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க. அந்த அறநிலையத்துறை சார்ந்த ஆய்வர்கள் இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு வார பூஜை இல்லாம இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சீனியாட்சி பிரகாரம் ஒவ்வொரு கோயிலுக்கா ஃபில்லப் பண்ணி அதை செய்து கொடுப்பாங்க. ஒரு கோயிலோட பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதான் கோயிலுடைய இந்த அரசனுடைய எண்ணம். அதனால அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த சீனியாட்சி பிரகாரம் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. நிறைய கோயிலும் போது ஒவ்வொரு வரம் எடுத்து எடுத்து காலப்போக்கில் வந்துடும். அது மாதிரி அர்ச்சகர் சம்பளம், சிப்பந்திகள் சம்பளம் எல்லாமே தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதுலேருந்து வட்டியிலேருந்து எடுத்து சிப்பந்திகளும் கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கும். என்னன்னாலும் மாசந்தோறும் கிடைக்காட்டா கூட என்னைக்கே அவனால அது கண்டிப்பாக அதை கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலோ கோயில் பூஜையோ கோயில் சிப்பந்திகளுக்கோ எந்த விதத்திலையும் பொருளாதார குறைவு வரக்கூடாது என்பதற்காக சர்ப்ளஸ் ஃபண்ட் உள்ள கொஞ்சம் பணத்தை எடுத்து அது பிரச்சரில் போட்டு சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் அவங்க பலம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்குது.
5: இப்ப கோயில் பணியாளர்கள் சிப்பந்திகள்னு சொல்றப்ப எந்த முறையில வந்து இப்ப ஒரு திருக்கோயிலுக்கு இத்தனை சிவாச்சாரியர்கள் இருக்கலாம், இத்தனை ஓதுவார்கள் இருக்கலாம், இத்தனை சிப்பந்திகள் இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு முன்னாடி இருக்கிற நடைமுறைப்படி
6: மட்டுமில்ல, அது கோயில் காலக்கிரமத்தில் கோயில் பிரபலமாகுன்னா அந்த கோயில் அதிகமான சேவத்தில் வரும்போது, அதிகமான டிக்கெட் கவுண்டர் வரும்போது சிப்பந்தி அதிகமாக தேவைப்படும். அப்படி வரும்போது அதுக்கு அதிகமான வருமானம் இருந்ததுன்னா சிப்பந்திகளை அதிகமான அளவு நம்ம சேர்த்து கொள்ளலாம். அதே சமயம் உங்களுக்கு அந்த கோயில் பூஜை முறைகள் அதிகமான காலங்கள் பூஜை இருந்தால் அதுக்கும் சிப்பந்திகள் தேவைப்படும். அப்படி வரும்போது கோயில்களுடைய பிரபலமாக பொறுத்தும் வழிபாடு சனமாக இருந்தாலும் சரி பிரார்த்தனை சனமாக இருந்தால் அதிக அளவு சிப்பந்திகள் தேவைப்படும். வருமானம் இருக்கும்போது அதிகமான சிப்பந்திகள் போட்டுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் கோயில் பணம் தான் கொடுக்குறோம், அதுக்கு அரசுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இப்போ அன்னதானம் நடக்குன்னா அது அரசுகளுடைய திட்டம், கோயில் பணம் தான் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் தேவையோ வருமானம் தகுந்தபடி கோயிலுக்கு அந்த சிப்பந்திகளை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
7: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

சமீபத்தில் ஒரு சங்கீதத்தை பற்றி கட்டுரை எழுதினேன். அதில் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன். ஒரு பாட்டுக்காரன் என்று வியாபகத்தில் வந்தவர்களை அத்தனை பேரையும் நினைத்து பார்த்தால் எப்படி அவர்கள் புகழ்ச்சிக்கு வந்தார்கள், மக்களால் போற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால், சாரீரத்தை ஒழுங்கு பண்ணணும். சாரீரம் என்பது தொண்டை இல்லையா. சாரீரம் ஒழுங்காக பாட வந்தால்தான் அவன் பாட்டுக்காரனாக ஆக முடியும் அல்லவா? ஆமா. ஒரு பெண்ணு அழகா இருக்கான்னு சொன்னா நம்ம கைய பாக்கிறோமா, காலை பாக்கிறோமா, எதை பாக்கிறோம்? முகத்தை அல்லவா. அது போல ஒரு நல்ல பாட்டுக்காரன் சொன்னா சாரீரத்தை தான் பார்ப்பான். அப்ப சங்கீதம் வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம், சங்கீதம் வேண்டாமான்னு கேட்கலாம். சங்கீதம் 25 மார்க்கு தான், 75 மார்க்கு சாரீரம் தான். இப்போ ஒரு சட்டி நிறைய பாயசம் இருக்கு, அதை எடுத்து போடணும், அந்த ஆப்ப வந்து ஓட்ட என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அதத்தான் அப்பசாமிகள் சொன்னார், காம்பில்லா மூகை மூளை போல கருதிட்டே முகக்க மாட்டேன் அப்படின்னார். மூளை என்பது அகப்பை அல்லவா. அது போல சாரீரம் ஒருத்தனுக்கு ஒழுங்கா இருந்தாத்தான் அவன் பாட முடியும். ஆனா சங்கீத இலக்கணம் தேவைதான். நான் அதை இல்ல வேண்டான்னு நான் சொல்ல தயாரா இல்ல. எத்தனை மார்க் இருக்கணும்? 25 மார்க்காவது அதுக்கு இருக்கணும். அப்ப சாரீரம் 75 மார்க் இருக்கணும். அப்படி இருந்தவர்கள் தான் பாட்டுக்காரராக நம்ம நாட்டில் உலவினார்கள். எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் கூட நல்ல சாரீரம் இல்லைன்னா அவன் பாட்டுக்காரனாக வரவே முடியாது, மக்களிடையே அவன் பேர் வாங்க இயலாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லவா. ஆமா, அந்த மாதிரி சாரீரத்தை நம்ம சரி பண்ணணும். சாரீரத்தை அன்னன்னைக்கு நம்ம சரி பண்ணணும். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவரை. ஆமா, நாதஸ்வர உலகத்திலேயே அப்படி ஒரு மனிதன் தோன்றவில்லை என்று சொல்லிட்டாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் நாதஸ்வரக்காரர் சொன்னா ராஜரத்னம் பிள்ளையை தான் குறிப்பிடும். தவுல்காரர் சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையத்தான் குறிப்பிடும். ஆமா, அதே மாதிரி ஒரு ஒரு காலத்து 60 வருஷத்துக்கு மிந்தி பாகவதர் பாடுறார் அப்படின்னு ஒரு யாவனா ஒருத்தன் சொன்னானே, ஆனால் யார சொல்லும்? எம் கே தியாகராஜ பாகவதர் தான் சொல்லும். ஆமா, செம்ப வைத்தியநாத பாகவதர் இருந்தாரு. இன்னும் எத்தனையோ பாகவதர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. ஆனா பாகவதர் கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் வேணாவர்த்தன் சொன்னா எம் கே தியாகராஜ பாகவதரை தான் குறிக்கும். ஏன்? அப்படி ஒரு திவ்யமான சாரீரம், பவுன் கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவருடைய சாரீரம். அவர் எனக்கு சொந்தக்காரன் அல்ல அல்லவா. ஆமா, அப்படித்தான் நான் எழுதி இருந்தேன் அதுல. அந்த மாதிரி அண்ணன்னைக்கு சாரீரத்தை சரி பண்ணணும். ராயரத்னம் பிள்ளை சொல்லுவார், தான் பெரிய எவரஸ்ட் மாதிரி அவர் வந்தபோது கூட நான் தினந்தோறும் வீட்டிலே வாசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமா, அந்த ஊர்ல போய் கேட்டா ராயரத்னம் பிள்ளை இருக்காரான்னு கேட்க வேண்டிய இல்லையா, இருந்தாருன்னா 4 மணிக்கு ஊதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் தினந்தோறும் சரி பண்ணதுனாலதான் அவருடைய பேர் சாகர வரைக்கும் இருந்தது. ஆமா, நிச்சயம். அது போல நான் கூட தினந்தோறும் சாரீரத்தை சுத்தப்படுத்துவேன். சுத்தப்படுத்தினால தான் கடவுளுடைய அருளாலே எனக்கு இந்த வரைக்கும் இந்த சாரீரம் உதவுபடி எனக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஆமா, ஆயிரக்கணக்கில் கேசட் நான் பாடியிருக்கேன்னு சொன்னா சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கு பண்ணி வச்சாதான் முடியும். 82 வயசுல ஒருத்தன் பாடவும் முடியாது, அதுலயும் ரெக்கார்டும் பண்ண முடியாது. சாரீரம் ஆடி போகும், ஒரு ஆட்டம் வந்துடும். அந்த ஆட்டம் வந்தா நல்லா இருக்குமா? பேச்சே நல்லா இருக்காது, பாட்டு எப்படி நல்லா இருக்கும்? ஆனால் அவருடைய கடவுளுடைய அருளும் தேவை, அதே சமயத்துல இவனுடைய உழைப்பும் தேவை.
உழைப்பால் வராத உறுதியும் உழவோ அப்படின்னு சொன்னாம் பாருங்க, அது கரெக்ட். அது அதாவது மதுரை மாரியப்ப சுவாமின்னு ஒருத்தர், ஒரு காலத்துல பெரிய பாட்டுக்காரர், அவர் பாடினால் எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பக்திமான், தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அவரே இயற்றிய பாடல்களை தவிர வேற ஒன்னையும் பாடவே மாட்டவர். நாக்கை அறுத்து கொண்டார் சரியா பாடவில்லைன்னு. அவர் ஒரு தடவை தர்மபுரத்துக்கு கச்சேரிக்கு வந்தாங்க, அவங்க தம்பூர் சுத்தி எடுத்துக்கிட்டு வரல, இன்னமும் எடுத்துக்கிட்டு வரல. அங்க வந்து உட்கார்ந்தவனு கேட்டாங்க, நீ யாத்தையாவது தம்பூர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாங்க.

கேட்கட்டுமான்னு கேட்டேன். அவங்கள நான் கேட்கப்படாது, ரொம்ப பெரியவங்க இருந்தாலும் தம்பூர் என்னதாச்சேங்கிறதுக்காக நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். சேரு அப்படின்ட்டாங்க, என்ட்ரி எடுத்து கொடுத்தாங்க, சேர்ந்து போச்சு. மீட்னா சரியா இருக்கு, ஆஹா சவாஸ் நல்லா இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் சுவாமிநாதன். வேற எவன் எனக்கு சுதி சேர்த்து கொடுப்பான், சாமிநாதன் எனக்கு சேர்த்து கொடுப்பான் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி என் பேரும் சாமிநாதன், இந்த புத்தகத்தை கொடுத்தவரும் சாமிநாதன். வடபடினியில வேலாயுத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் இருந்தார், பழமையான ஓதுவார். நான் அவரை ரொம்ப மதிப்பேன். தமிழ்ச்சி சங்கத்துக்கு பலகாலம் அவர் வந்திருந்து தன்னுடைய கருத்தை சொன்னவர். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்பதனாலேயே நான் இவர்கிட்ட கொஞ்சம் பிரியமா இருப்பேன். என்னை வந்து பார்த்துட்டு தான் வந்தார். அந்த அஞ்சு பாட்டையும் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு அவர் புத்தகம் வச்சிருந்திருக்கிறார். முருகன் அதையும் விட விரும்பவில்லை இல்லையா? ஆமா என்பதை சொல்லி சுந்தரருடைய தேவாரத்தை நாம பார்த்துக்கிட்டோம். திருவெண்ணை நல்லூர்ல அவரை ஆட்கொண்டார். சுந்தரருடைய வரலாறு, ஏன் சுந்தரர் இந்த நில உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லும் போது நடுமத்தில ஒரே ஒரு விஷயம், வருஷப்பிறப்பு அன்னைக்கு தமிழ்ச்சி சங்கத்துல வருஷப்பிறப்பு விழா கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் அல்லவா, தமிழ்ச்சி சங்கம் அல்லவா, அதனால தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். மாலையில் 4 மணிக்கு இங்க இசைக்கல்லூரியில எல்லா விதமான இதுவும் வச்சிருக்காங்க, வாய்ப்பாட்டு வச்சிருக்காங்க, மிருதங்கம் வச்சிருக்கிறாங்க, நாயனம் வச்சிருக்கிறாங்க, பரதநாட்டியம் வச்சிருக்கிறாங்க, பிடில் வைத்திருக்கிறாங்க, வீணை வச்சிருக்கிறாங்க, தவுல் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்லையா? ஆமா நடக்குது. அப்படி அந்த மாணவர்கள் நாயனம் வாசிப்பார்கள் 4 to 5 PM. 4 to 5 PM அவர்கள், 5 to 6:30 PM அடியேன் திருமுறை பாடுவேன். திருமுறையில என்ன பாடுவதுன்னு நான் யோசனை பண்ணினேன். முன்னே ஒரு தடவை திருமூலர் திருமந்திரம் இங்கே பாடி காட்டியிருக்கேன் இதே மேடையில். திருமூலருடைய காலம் கி.மு. 600. இப்ப திருஞான சம்பந்தர் கி.பி. 7வது நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, சுந்தரர் 9வது நூற்றாண்டு. மாணிக்கவாசகருக்கு காலம் சொல்ல இயலாது. ஆராய்ச்சியாளர்கள் முன்னையா பின்னையா, முன்னையா பின்னையா என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அது ஆராய்ச்சிக்கு அகப்படலை. ஆனதுனாலே திருமூலருடைய காலம் ஆராய்ச்சியில கி.மு. 600 அல்லவா? ஆம், 3000 தமிழ் பாடினார் அவர். 3000 தமிழ் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைத்தக்கரிய சொத்து. சரி, அந்த சொத்தை நமக்கு எடுத்து கொடுத்தவர் யார் உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், திருஞான சம்பந்தர் தான் எடுத்து கொடுத்தார். ஆமா, திருஞான சம்பந்தர் திருவாவூர்துறைக்கு போனார். அந்த அரச மரத்தடியின் கீழே இருந்துதானே அவர் பாடினார் என்று வரலார். யாரு? திருமூலர். அதை செப்பேடு பண்ணி யாரோ அந்த அரச மரத்தின் கீழே புதைத்து வைத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் பணத்தை முதற்கொண்டு பேங்க்ல போடுறது இல்லையா? பேங்க் எல்லாம் கிடையாது அல்லவா? பேங்க் எல்லாம் கிடையாது. அதனாலதான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னு சொன்னது. பணத்தை புதைச்சுதான் வைப்பான், நோட்டும் கிடையாது. ஏதோ ஒரு சில சின்ன சின்ன காசுகள், அடையாள குறிகள், அதுதான் பானையில போட்டு புதைச்சி வச்சிருவான். அவன் புதைச்சி வச்சவன் சொல்லாம போயிட்டான்னா எப்பாவது எவனா தோண்டி பார்த்தான்னா கிடைச்சதுன்னா தான் அதை புதையல்ங்கிறான் இல்லவா? ஆமா, இப்ப மாத்திரம் என்ன பேங்க் இப்ப நான் பரிபூர்ணமா நம்ப முடியுதா? முத்து

0: என் மேல கோவப்பட மாட்டீங்களே. ஆமா, பேங்க்லயே இருந்து வருவார். இப்ப சமீபத்துல கூட பேங்கினுடைய ஒரு பெரிய தகராறு வந்துட்டு பாத்தீங்களா, எவ்வளவோ தகராறு வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் பணத்தை பேங்க்ல போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கான் இல்லையா? அவன்லாம் டின்ன கட்டிட்டு கிடக்கிறான். என்ன ஆகுமோ, நம்ம உயிரோடு உள்ளற வரைக்கும் இந்த பணம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நீ போயிடுது. அது போயிட்டு போகுது. நாம நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியாது. நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியுமா? பேங்க நம்பாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆமா, அது பெரிய கதை, நாங்க விட்டுறேன். அந்த மாதிரி புதைச்சி வச்சாங்க. திருஞான சம்பந்தர் அங்க போய் அந்த அரச மரத்தடியில் நின்னார். இங்க என்ன தமிழ் வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னாராம். நமக்கு தெரியுமா, அவர் தூய தமிழர் இல்லவா, நற்றமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்னார். தன்னை அவரே சொல்லிக்கொண்டார், நற்றமிழ் ஞான சம்பந்தன், நான்மறை கற்றவன். அப்ப செகண்ட் லாங்குவேஜ் தான் அவர் வந்து மறையை நினைத்து இருந்திருக்கார். யாரு? திருஞான சம்பந்தன். தன்னை தமிழன் என்றுதான் அவர் சொல்லிக்கொண்டார். இன்னைக்கு வேற ஒருத்தன் அப்படி சொல்லிக்க வேணா, சொல்லிக்க மாட்டான், சொல்லிக்கொள்ளவில்லை, தன்னை தமிழன் என்றே சொல்லிக்கொண்டார். நற்றமிழ் ஞான சம்பந்தன், நான் மறை கட்டம் என்று சொன்னார். ஆமா, என்ன தமிழ் வாசனை அடிக்குதேன்னு சொன்னாங்க. அப்பதான் தோண்டி எடுத்து பார்த்தார்களாம், இந்த திருமூலர் திருமந்திரம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு உண்டு. அது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லையா? அதனால திருமூலர் திருமந்திரமாக அன்று 5-6 வரைக்கும் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். முதல்ல ஒரு தடவை நாங்கள் பாடியிருந்தாலும், எத்தனை தடவும் தான் இட்லி சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் மனைவியை பார்க்குறோம். 10 வருஷம் ஆச்சு, நீ போடி வீட்டுக்குன்னு நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? ரெண்டும் கூடாது அல்லவா? அதனால அன்னைக்கு திருமூலர் திருமந்திரம் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். அதற்கப்புறம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் வைத்திருக்கிறார்கள், இதற்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு தமிழிசை சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ சுந்தரர் திருத்துறையூர்ல போய் தனக்கு தவநெறி வேண்டும் என்று கேட்டார்னு நான் உங்களுக்கு நினைவு விட்டுனேன் இல்லையா? ஆமா, கரியை கிரியை யோகம். சுந்தரருடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா, அதுகிட்ட நான் போக தயாரா இல்லை இல்லவா? ஆமா, ஞானம் மாணிக்கவாசகர், கரியை திருஞான சம்பந்தர், கிரியை நாவுக்கர், யோகம் சுந்தரர். 2 திருமணம் செய்து கொண்டாருன்னு நம்ம எண்ண முடியுமா? மற்றொரு இடத்துல அவர் சொல்லுவார், சங்கிலியினுடைய தோள்ல தவம் இருப்பதை பார்த்தேன் அப்படின்னு. நாம சொல்ல முடியுமா? ஆம், அப்படி ஒரு தவ சிரேஷ்டர் சுந்தரர். அவர் இந்த நில உலகத்துக்கு வருவதற்கு காரணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், தீதில்லாத திருத்தொண்ட தொகையை தருமான் வேண்டி மாதிரி மேல் மனம் போக்கினார். திருத்தொண்ட தொகை அவ்வளவு பெரிய அற்புதமான நூல், 63 பேருடைய வரலாறை தொகுத்து சொன்னவர் அவர். சைவர்களாக பிறந்தவன் தினந்தோறும் அந்த 11 பாடலையும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. ஆமா, நீங்க கேட்கலாம், நீ சொல்றியா? தவறவே மாட்டேன், தவறதில்லை. சில வேளையில தூக்கம் கலைஞ்சு போனா எந்திரிச்சு உட்காருவேன், உட்கார்ந்து பஞ்சாட்சரம் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா திருத்தொண்ட தொகை பூரா சொல்லிவிட்டு மறுபடியும் படுப்பேன். ஆமா, ஏன் கிழக்கரிய செய்கையை செய்தவர்கள் 63 நாயன்மார்கள். அதனால தான் அவர்களை கடவுளோட கடவுளாக கோயில வைத்தார்கள். ஆமா, அதை சொன்னவர் சுந்தர், அதை விரிவாக கொஞ்சம் விரிவாக சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பி, நல்ல விரிவாக சொன்னவர் தெய்வ தேக்கிழார் பெருமான். ஆமா இல்லையா? ஆமா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அதுபோல அவங்க எல்லாம் நாத்தியம் பேசி நாத்திலும் பேணுனா, இவன் நமச்சிவாய சொல்லி நாத்திலும் பேருந்து, அது சரிதான். இல்லைங்கிறவன் அதுதான் சொல்லுவான், உண்டுங்கிறவன் அதுதான் சொல்லுவான். சிவஜிவ போய் என்ன ஒரு பெரிய இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னாரு. இங்கே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய சிவஜிவ நமச்சிவாய அப்படின்னு அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த நாட்களும் நமக்கு இந்த நாட்களும் இவன் எப்படியாக. எனவே பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேன் வருந்துவன தமியே நான் மற்றே என்னே நான் ஆமாரே. ஆனா பெருமானே, அடியேன் நான் அடியவனாக இருந்தாலும் சரி, இனி அடியவனாக ஆதற்குரிய தகுதியை நீ செய்தாலும் சரி, நீ என்னை விட்டுவிடாதப்பா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பரிந்துரையாக முடிக்கிறேன் அல்லவா.
3: அப்படி வருகின்ற பகுதியிலே நாம் சென்ற முறை 13வது பாட்டு பார்த்தோம். அடுத்தது நம்முடைய மனோகரன், இது ஏன்னா எங்களுக்கு ரத்னகிரியிலே மற்ற இடங்கள்லாம் கூட நாம் எங்கே நிற்கிறோம் எங்கே தொடங்கணுங்கிறது அவர் தான் சொல்வார். அந்த வகையிலே இப்பொழுது 14வது பாடலாக இருக்கிற பகுதியை பார்த்தோம். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குடையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேடில் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் தாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வாணி என்று சொல்ற தன் நெஞ்சுக்கு சொல்வத, தன் நெஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு நெஞ்சுக்கு நேரே சொல்லாமல் மறைமுகமாக நெஞ்சுக்கு சொல்லுவது, ஆனா நமக்கு சொல்வதாக இருக்கு. ஆமாறுவும் திருவடிக்கே அகங்குடையேன், ஒரு அருமையான தமிழ் சொல்லுங்கே. ஆம் ஆறு, 4வது வரியில சாம் ஆறு இல்ல. அப்போ ஆமாறு ஆமாறுன்னா நாம் வாழ வேண்டிய வழி, சாகுமாறுன்னு தெரியும் போற வழி அல்லவா. இப்ப வாழ வேண்டுமா அல்லது சாதல் வேண்டுமா என்று கேட்டால், சாதல் என்று வாழ்தல் வேண்டும், அதுதான் ஆம் ஆறு. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சி, ஆறுன்னு வழி. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சிக்கு போகணும்னு சொன்னா அது எதுவா இருக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்லுவது திருக்குறள்ல, திருவள்ளுவர் எது அறிவு என்றார், நன்றின் பாலுவிப்பது அறிவு, எத்தனையோ அறிவு சொல்றார். பிறப்பென்னும் பேதமையை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள். எதுவரையிலும் நாம் பிறக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் பேதமை அறிவற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப என்று இந்த பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்கிறோமோ அதுதான் தலையாய அறிவு. இது முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார், 10வது குறள்ல. 10வது குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவன் யார்? இறைவனடி சேர்ந்தார், சேராதார் நீந்தார் என்று சொன்னார். அப்போ பிறவியாகிய பெருங்கடலை நீந்துகின்ற ஒருவர்கள் யார்? அவர்கள் தான் தெரியும், அது அவர்தான் செம்பொருள். அதுதான் செம்பொருள் என்பது பெருமானையே அடைவது. அந்த சிறப்பென்னும் செம்பொருளாக இருக்கின்ற பொருளை அடைந்து அறிவது அடைந்தால்தான் இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்கும். அப்போ உயிருக்கு ஆம் ஆறு எது என்று கேட்டால், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது, பெருமானுடைய திருவடியை காண்பது. அப்படிப்பட்ட ஆமாறு உன் திருவடிக்கு, உன்னுடைய திருவடிக்கு நான் முன்னே சொல்லியிருக்கிற பலமுறை திருக்குறள்ல 10 குறள்ல 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. வாலறிவன் நற்றால் தொழாரனின் மலைமிசை ஏகினான் மானடி வேண்டுதல் வேண்டாமை இலானடி அறவாடி அந்தனன் தாழ் என் குணத்தான் தாழ் இறைவன் அடி வேண்டுதல் வேண்டாம் இலான. மூன்று குரல் தான் திருவடியை பற்றி சொல்லாது. பத்துலில் ஏழு குரல் திருவடியை பற்றி. அதனால நம்முடைய தமிழர்கள் திராவிட பாரம்பரியம் என்பது நல்ல இறைவனுடைய திருவருளில் தோய்ந்த திராவிட பாரம்பரியமே தவிர வந்து சும்மா சாதாரண இல்லைங்கிற பாரம்பரியம் அல்ல. இருக்கிற நம்ம நூலை வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் சொல்றது அல்லவா. தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனிவன் கண்டது முதநூலாகும். வினை வினையை பற்றி சொல்லுகிறார். அது நின்றும் நீங்கியவன் யார்? விளங்கிய அறிவன் அவன்தான் இறைவன். அதைத்தான் திருவள்ளுவர் வாலறிவன் என்றார். தொல்காப்பியம் விளங்கிய அறிவன் என்று. அதனால வெளியே வந்து அந்த பெருமானை அடைவதுதான் இந்த உயிரினுடைய ஆம் ஆறு. வாழுகின்றவர்கள் உண்மையாக வாழ வேண்டியவை அதுதான். அந்த ஆமாறு உன் திருவடிக்கு, உன் திருவடிக்கு நான் ஆகுமாறு என்ன செய்யணும்? அகங்குழையேன். இந்த குழைதல், குழைதல்னா நெகிழ்தல் என்று பொருள். இந்த அந்த அகமானது உள்ள உள்ளீடாக இருக்கிற மனமானது குழைய மாட்டேங்குது. பெருமான் அடைவதற்கு வேற எதற்கெல்லாம் குழைகிறது, ஆனால் எந்த ஒன்றிற்கு குழையணுமோ அந்த ஒன்றில் குழையிலையா? அகங்குழையேன். சரி வேண்டாம், அது ரொம்ப பெரிய நிலை. அகங்குடைதல் என்பது இன்னும் பெரிய நிலை. இன்னும் கொஞ்சம் அடித்தளமா இருக்கிறது. அன்பு உருகேன். ஒரு அன்பாவது இருக்குதா பெருமாண்டத்துல? அந்த அன்பு இருக்குமானால் கொஞ்சம் படிப்படியா மேல போகலாம். திருமூலன் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிலா என்று சொன்னார். அப்போ அன்பு என்ற ஒன்றுதான் பெருமான் அடைவதற்குரிய தலையாய நெறி, நிலையாய நெறி அல்லவா. நாம் அபிஷேகம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், இதெல்லாம் வேற. இந்த அபிஷேக அர்ச்சனை எல்லாம் இல்லாமல் இடைவிடாது பெருமானத்தில் கொள்கிற அன்பு இருக்கிறதே, அதுதான் ஆமாற்றுகிறது. நம்முடைய உயிரானது வாடுதற்குரிய முத்திய நேற்றுக்கு சேர்ந்த வழி. அதனால அப்படி அன்பு உருகேன். அந்த அன்பு கூட அன்பு செய்யேன் இல்லல, அன்பு உருகேன். இந்த அன்பு செலுத்த செலுத்த செலுத்த என்ன கேட்டா, கண்ணில் தண்ணீர் தாரதார தாரையா வரும் அந்த உருக்கத்தினால். திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் தரும். இந்த அன்பை நீங்க ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னா அதை அடைச்சி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னாரு, ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னா இவரா இப்படியா என்று சொன்ன உடனே கள்ள தண்ணி தானா உண்டு. அப்போ இந்த அன்பினை அடைப்பது முடியாது, ஏனென்றால் கண்ணீர் அது கொலப்படுத்திவிடும் என்று சொன்னார். அதுபோல அன்பு உருகேன், என்னுடைய அன்பானது பெருமான் மீது நிலையாக செலுத்த செலுத்த செலுத்த என்னுடைய அப்படியே உருக்கம் ஏற்படும். அந்த உருக்கத்தினாலே கண்ணீரானது அப்படியே ஏற்படும். அதற்கு அதுவும் செய்யே அன்புருகேன். சரி, பூமாலை புனிந்து ஏத்தேன். பெருமானை அறிவதற்குரிய பல்வேறு நெறிகளிலே இந்த மலர்களை தொடுத்து பெருமானை வழிபாடு செய்தல், மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல். இந்த மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல் என்பது நம்ம சங்ககால தமிழர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது. எல்லா இலக்கியம் இருக்குது. திருமுருகாற்றுப்படி பத்து பாட்டுல முதல் நூல், பத்து பாட்டுன்னு ஒரு நூல் இருக்கு, பத்து பாடல் எப்படி, அதுல முதல் திருமுருகாற்றுப்படி முருகப்பெருமா அருமையாக முருகா உன் திருவடியில இந்த மலர்களை எல்லாம் அணிவித்து கொண்டு வருது. இதுவுடன் நூறுடம் புறநானூல், புறநானூல் குவிமுகள் எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேனையும் என்ன வாங்கு. பெருமானுக்கு நீங்க போடுகின்ற பொழுது நல்ல ரோஜா பூவா மலர்ந்த பூவா போடணும்னு இல்ல, கிடைச்சா போடலாம். நல்ல அருமையா மல்லிகை மலரா செய்தா செய்யலாம், பரவாயில்ல. தாமரையா செய்தா செய்யலாம். ஐயா எங்க ஊர்ல இதெல்லாம் ஒண்ணு கிடைக்காது, பின்ன என்னதான்ப்பா கிடைக்கும்? தப்பா நினைச்சுக்காம சொல்றீங்களா? தப்பா இந்த நேரத்திலயும் தப்பா நினைக்காம இருக்கீங்களா? அப்படின்னா தப்பா நினைக்கிறாங்க. எங்க ஊர்ல மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். எருக்கம் பூதான் இருக்குது, அங்கங்க கிடக்கும். அடாராடா அந்த மலர் எடுத்து போடு. புள்ளிலை எருக்கம் ஆயினும் ரொம்ப மட்டமான பூ, தாழ்ந்த பூ எருக்கம் பூ. அந்த எருக்கம் பூவா இருந்தாலும் கூட உடையவை கடவுள் பேணேம் என்ன வாங்கு. பெருமான் அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டானு. அன்பினால் போடுவது அப்படியாப்பா, இருக்கும் போதுதான் கிடைச்சதா, ரொம்ப நல்லதுப்பா என்று தலைவன் இங்கே ஏற்றுக்கோங்க. என்ன வாங்கு பாட்டு நாளே வரிதான். மடவர் மெல்லியர் செலினும் கடவன் பாரி கைவன்மையே, பாரியை பெற்று பேசுகிற பாட்டு. நீங்க நல்ல புலவர்களால வந்து அருமையான வெண்பாவோ ஆசிரியப்பாவோ பாடினாதான் எங்க பாடி கொடுப்பான் இல்ல,
2: ஒண்ணுமே இல்லாதாலு
3: வசன கவிதை இருபதாம் நூற்றாண்டு ஆளு அத்தானன் தானே பொத்தான நீ தானே பாடுற பேர் அல்லவா. இந்த ஆள் போய் எங்க பாரிய அது மாதிரி சாதாரண மற்ற மாலை சொன்னா கூட சரதான் போ என்று கொடுப்பான். எது போல நல்ல மலர்களால் இல்லாமல் வெறும் எருக்கு பூவை போட்டா கூட ஆண்டவன் எப்படி அந்த அன்பு செய்யறானோ அது போல எங்களுடைய பாரி மடவர் மெல்லி ஏத்தலினும் ஒண்ணுமே தெரியாது இடது பெருவில் ஏதோ ரெண்டு வரிய நாலு வரிய என்னமோ கட்டி கட்டி எடுத்துட்டு போனா போய் பாரியே அப்படின்னு சொன்னா கூட பாப்பா என்று பதில் தருவான் என்று கொரோனா. அதனால திராவிட பாரம்பரியத்துல அருமையாக கடவுள் கொள்கை இல்லை என்றால் அது திராவிட பாரம்பரியம் அல்ல என்று சொல்லுவாங்க. ஆகவேதான் பூ மாலை புனைந்து ஏத்தேன், இது மலர்களாக தனித்தனி மலர்களாக வழிபாடு செய்வதும் உண்டு, மலர்களை மாலையாக தொடுத்து பெருமானுக்கு அணிவதும் உண்டு, ரெண்டும் உண்டு அல்லவா. அதனால இப்படி மலர்களாக தொடுத்து அணிவதும் அல்லாமல் பூ மாலை புனைந்து ஏத்தேன் அருமையாக நாரெடுத்து அந்த மலரை கட்டி அல்லவா பெருமானுக்கு கழுத்தில் அணிவது, தோளில் அணிவது, அப்புறம் சிரத்தில் அணிவது, இப்படி எல்லாம் பல்வேறு அமைப்பா இருக்கு. அது மாலை கட்டுறவங்களை கேட்டோம்னா பல்வேறு கட்டுவாங்க. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற பூ மாலை புனைந்து ஏத்தேன் உனக்கு அது கூட செய்யலையப்பா. நம்ம திருமூலர் இன்னும் கீழே போனார், இவங்காவது பூலியே நின்னாங்க. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அந்த எருக்கும்போ கூட கிடையாது சாமி எங்க ஊர்ல பின்ன என்ன இருக்கிறது, ஏதோ இந்த தழை தாம்பு இந்த வேதியை இருப்பாருங்க அதுல இவ்வளவு ஒன்று வந்து வந்து ரெண்டு தழை இருக்கிறார் அடாடாடா அதுவே போடும் ஆண்டவனுக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, பச்சியா இருந்தா போதும். ஆகவே அப்படி பூ மாலை புனிந்து ஏத்தேன் அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு நான் வழிபாடு செய்யல, புகழ்ந்து உரையேன் நான் உன்னை போற்றியாக பெருமானை போற்றி உரை செய்யவில்லையே அப்படின்னு சொன்னேன். இந்த புகழ்தல் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா திருமுறையிலிருந்து திருமுறையே உரை காணும் அப்படி அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. சங்கிலக்கியங்களுக்கு சங்கிலக்கியத்தை விட்டு போகாமையே உரை காண்பது, அதுபோல திருமுறை என்றால் திருமுறை இடத்திலிருந்து விடாமலேயே உரை காண்பது, சித்தாந்த சாஸ்திரம் என்றால் சித்தாந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே உரை காண்பது, அப்படிலாம் பெரிய பேராசிரியர்லாம் இருந்தாங்க அல்லவா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நாங்கெல்லாம் பேராசிரியர் அல்ல, எங்க பேராசிரியர் அவ்வளவுதான், பேராசிரியர் எங்கேயோ இருக்கிறாங்க என்று சொல்றேன். அப்படி உரை செய்யும் அப்படி வருகின்ற பொழுது புகழ்ந்து உரையேன் என்று சொல்ற. அப்ப என்ன புகழ்ந்து உரைப்பது, திருமுறையை கொண்டே சொல்லணும். இது எட்டாம் திருமுறை திருவாசகம், மற்ற நீங்க மற்ற பதினோரு திருமுறையில அல்லது இந்த திருமுறையிலே பின்னால் எங்க இருந்தாலும் கூட சொல்லுங்க அதிபரால். ஆனா திருமுறைக்கு திருமுறையே இருக்கணும். என்ன செய்யணும், என்ன எப்படி போகணும் சொல்லுவது. இந்த பாடலிலே அடுத்த வரியெல்லாம் என்ன பாருங்க, புனிந்துரையேன் அப்புறம் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அவன் திருக்கோவில ஒரு நாளைக்கு ஒரே தூசி துப்பமா இருந்ததுன்னா ஒரு விளக்கமா எடுத்து கூட்டிருக்கனா அதுவும் செய்யலையே. அரை விளக்கமா எடுத்து கூட்டி நல்லா தூய்மையா இருந்துன்னு வச்சுங்க, இதெல்லாம் எந்த காலத்துல சாணி கண்டதோ இன்னமும் ஒரு நாளைக்கு எடுத்து மெழுகிறத என்ன செய்யலாமே. இந்த சாண் தமிழனுக்கு இருந்த அறிவுல எவ்வளவோ தலை சிறந்த அறிவு, அதுல ஒண்ணு மாட்டமில்ல. இந்த பசுவினுடைய சாணம்தான் இந்த கிருமிகளை போக்க வல்லது என்று கண்டான் இந்த காலத்துல. இல்லைன்னா வேற எதையாவது மெழுகிறோமா, இன்னைக்கெல்லாம் தண்ணி ஊத்து கழுவிட்டு ஆரம்பிச்சிடும், ஏன்னா எல்லாம் முசக போட்டோம், அதனால அது பக்கமே திரும்பலமா. ஆனால் பசுஞ்சானத்தில் அந்த கிருமிகளுக்கு நீக்கும்படியான அமைப்பு இருக்கிறது என்று தமிழுடைய அது இன்னைக்கு நேரத்தில் தங்க இலக்கியத்தில் இருக்கு. மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி, தலைவன் இறந்துட்டான் ஓராண்டு ஆச்சு, அந்த ஓராண்டு நினைவில் போய் அப்படியே தன்னுடைய வீட்டை மெழுகிறார். மெழுகும் போது எப்படி மெழுகிறான், பைப்பு தண்ணியோ அல்லது குளத்தண்ணியோ எடுத்துக்கல, மெழுகும் ஆப்பி, ஆப்பின்னா பசுவினுடைய சாணம், கண்களுள் நீராணி. பாவம் சென்ற ஆண்டு இருந்தாங்க இன்னைக்கு இல்லை, இனிமே என்னை காணப்போம் என்ன நினைக்கும் போது அப்படியே கண்ணீர் சொட்டுது. அந்த கண்ணீரால அந்த சாணத்தை குளித்து மெழுகிறாள். பாவம் மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி, அப்ப பசுவின் சாணத்தில் தான் இந்த கிருமி நாசினி இருக்கிறது என்பதை என்னைக்கு கீ மூவில் கண்டான் தமிழன். இன்னைக்கு அது மாறுபாடு. ஆகவே அந்த தூகேன் மெழுகேன் கூத்தாடின் என்று பின்னால வருகிறது. இவையெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது இதுக்கு என்னன்னு பேரு சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க அருமையா. ஆகவே கோவில்ல போய் அருமையாக கூட்டுவது, மெழுகுவது, பூமாலை மலர் பறிப்பது, தொடுப்பது, பெருமானுக்கு அணிவது, பெருமானை போற்றுவது, இதெல்லாம் என்னன்னு பேரு சரியை பாத்தீங்களா. அதான் திருவண்ணாமலையில சொல்லணும் பாத்தீங்களா. நீங்க தஞ்சை மாவட்டத்துல கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, என்ன என்ன சொல்லுவீங்களோ சரியை. அப்ப பெருமானை அடைவதற்குரிய நெறிகளிலே நான்கு நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை என்பது என்ன, இது மாதிரி திருக்கோவிலுக்கும் நல்ல அருமையாக தூய்மைப்படுத்தாவிட்டால் தூய்மைப்படுத்துவது, மெழுக இடாவிட்டால் மெழுகுவது, பிறகு மாலை கொடுப்பது, பெருமானை போற்றி வணங்குவது, இதெல்லாம் சரியை என்று. இந்த சரியை நெறியை விளக்க வந்தவர் யார், அப்பர் பார்த்தீங்களா. அப்ப நால்வர் பெருமக்களிலே ஞானசம்பந்தர் நாவுக்கரச சுந்தரர் மணிவாசகர் ஆகிய நால்வரிலே சரிய நெறிய விளக்க வந்தவர் அப்பர் சுவாமி. அதனால்தான் அவர் கையில் என்ன வைத்திருந்தார், உழவார திருப்பணி வைத்திருந்தார். உழவாரம் திருப்பணி என்றெல்லாம் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னோடியாக இருந்த பெருமை நாவுக்கரசருக்கே உரியது. அவர்தான் கையில் உழவாரப்படி வைத்தது. அப்போ அவர் சரிய நெறிய விளக்க வந்தவர். அவர் ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், தொடக்கம் சொன்னாலே சொல்லுவீங்க. நிலை பெருமாறு என்னுதியேல் தெரியுமில்ல, நிலை பெரும் இங்க பேர் ஆமாறு உன் திருவடிக்கே என்று சொன்னார்ல. உனக்கு வந்து ஏதோ நீ வந்து ஆகர வழியா பாக்குறியா இல்ல சாகர வழியை பாக்குறியான்னு. ஆகர வழியை பாக்குறதுன்னா இவையெல்லாம் தெரியும். அவர் நிலை பெருமாறு என்னுதியேல் அது அறிவுறுத்தா நெஞ்சுக்கு, நெஞ்சு நீ இந்த மாதிரி இருந்து பிறந்தும் செத்தும் பிறந்தும் செத்தும் போறதை விட்டுட்டு பிறப்பென்னும் பேதனை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதற்குரிய உனக்கு நிலை வேண்டுமா என்று கேட்டார். ஆமாங்க வேண்டும். நெஞ்சே நீ வா, இங்க வாடா, இங்க உட்கார்ந்துட்டு பாக்குற, இங்க வா, நெஞ்சே நீ வா. வந்துட்டு என்ன செய்யணும், நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு எப்ப போகணும், புலர்வதன் முன் புக்கு விடியற் காலம் கதிரவன் வருவதற்கு முன்னால. எனவே கதிரவன் வருவதற்கு முன்னால புக்குன்னு அப்படியே தூங்கணும்னு அப்படியே மூஞ்சியோட போகாது. காலை எழுந்து கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து, திருவிழாத்துல பாடினதுனால காவிரியில குளிச்சாரு, திருவண்ணாமலையில பைப்பில குளிச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆமா இங்க எங்க காவிரிக்கு போறது, அதனால அங்கேயேதான் இப்ப எங்க காவிரிக்கு போறது, அங்க மேல அங்க கர்நாடகா விட்டாலும் இங்க குளிக்கிறது என்னது பண்ணுவான் பாவம், ஒண்ணும் அதனால திருவிழாத்திலேயே கூட கஷ்டம் தான் வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் போவோம். எனவே அந்த காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடி அந்த வழிபாடெல்லாம் முடித்து கொண்டு போகணும் அல்லவா, எங்கே திருக்கோயிலுக்கு. உலர்வதன் முன் அலைகிட்டு நல்ல கூட்டி விழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி அருமையா, இதே அப்படிதான் பொழுந்து பாடி. என்ன பொழுந்து பாடுவது, எல்லாரும் திருமுறை படித்தவங்களா, எல்லாரும் திருவாசகம் படித்தவங்களா, இல்லை இல்லை. அதனால அவர்கள் தன் வாயினால என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பெருமானுக்கு போச்சுதான் அல்ல. என்னது, சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை பூனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அந்த பாட்டு தான் சரிய நெறி, அதை வைத்துதான் அதை அதையும் ஒப்பிடலாம். அதனால அப்ப புகழ்ந்துரையேன் என்ன புகழ்ந்தனும், சங்கரா இல்ல நமக்கு திருவாசகம் தெரிஞ்சது அருமையா என்ன செய்யலாம், ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அருமையா தெரிஞ்சு தெரிஞ்சது அது சொல்லலாம். தெரியல நம்ம வாயினால ஏதோ பெருமானே நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுப்பா, என்னை நீதான் பாட்டு வேற யாருப்பா இருக்கிறா என்று சொல்வதெல்லாம் போற்றியவர்கள் தான், அவ்வளவுதான் என்ன செய்ய. எனவே இங்க என்ன செய்யணும், பூமாலை புனிந்து ஏத்தி புகழ்ந்து பாடி, புகழ்ந்து பாடின்னு சொன்னா அந்த போற்றியாக இருக்கிற திருமுறைகளை சொல்லலாம், தாய்மானார் சொல்லலாம், அப்படி எல்லாம் சொல்லலாம். சரி, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, என் வாயினால் அப்படி என்ன செய்வோம் அது சொல்லலாம். திருமுருகாட்டுப்படையிலே முருகப்பெருமானி எப்படியெல்லாம் சொல்லி வாழ்த்தினார். அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக, நசியினர்க்கு ஆர்த்தும் இசை பேரால, அலந்தோர்க்கு அழிக்கும் புலம்பூன் சேய், இப்படியெல்லாம் சொல்லுங்க. ஆகவே மலர் கொண்டு இப்படியெல்லாம் வழிபாடாட்டியமைக்கு சான்று இருக்கிறது சங்கலிங்கிள்ளி பின்னால் இருக்கிறது திருமுறைகளும். அதனால் எனவே புகழ்ந்து பாடி, எப்படி பூ மாலை புனிந்துரையேன் புகழ்ந்துரையேன், புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன். தூதல் தூதல்னா கூட்டுதல் அர்த்தம். அதுக்கு பேரு என்ன, நல்ல அருமையான தமிழ் சொல், அலகிடுதல். அலகிட்டு மெழுக்கும் இட்டு அலகிடுதல் என்ன கேட்டேன், ஆனா லானா அந்த லானா இல்ல, அலகிடுதல் லானா அந்த சின்ன ஒரு பழஞ்சக்கரை அந்த லானா அலகிடுதல் அப்படின்னா கூட்டுதல் என்று பொருள். அருமையான தமிழ்ச்சு அலகிடுதல். அதுதான் நம்ம என்ன பண்ண கேட்டா விளக்கமாறுன்னு ஆரம்பிச்சோம். நம்ம கிராமங்கள் என்ன இருக்கு, விளக்கமாறு, என விளக்கம் செய்கின்ற அந்த மாறு தோகை. இப்ப அதுவும் போயிட்டு ஏன் எல்லாம் மொசக்கையா வந்த பிறகு விளக்கமாறு, ஐசி விளக்கமாறு அப்படின்ட்டு. ஆமா ஆமா, இனிமே வருகிற தாய் குலத்துக்கு என்ன தெரிய போகுது, நியூதுகள் சரி கூட்டுறதுன்னு அப்படின்னா என்ன, அப்படி கூட்டுறது அது என்னத்தை கூட்டுறதுங்கிறது, அப்படி போடு போயே கூட்டுறது. பழைய காலத்துல இருக்கவங்களுக்கு அதே போல உரல் உலக்க இதெல்லாம் பொருட்காட்சிக்கு போட வேண்டியது. என்ன பண்றது, ஏன் உரல் எது உலக்க எது இதெல்லாம், அது என்னடி உலக்க எங்குது, அது என்ன பண்றது, என்ன அதுல தாண்டி தானியத்தை போட்டு குத்துவாங்க. ஆடியும் இவ்வளவு பெரிய தானியத்தை நம்ம குத்த முடியுமாடி, மிஷின்ல கொடுத்தா 10 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருவோம் மக்கு அப்படின்னு போடுவோம். அதனால உரல் உலக்கை ஆகிய இத்தியாதி விளக்க மாறிவை எல்லாம் எங்க போடும், பொருட்காட்சி வைத்து. இது 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர், இது வந்து ஒரு தூய்மை செய்வதற்குரிய ஒரு கருவி, வைத்து தூய்மை செய்வது கருவி, இவ்வளவு நீளம் இருக்குது, இதை வச்சு தூய்மை செய்வாங்க நம்மள அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு போகுது. போ இப்பவே போயிட்டது, இன்னும் போயே போடுவோம். எனவே அழகிட்டு மெழுக்கும் இட்டு என்று சொன்னார். இங்கே புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன் அப்படின்னு நான் அழகிடு அது கூட்டவில்லை, மெழுகேன் அங்க மெழுக்கும் இட்டுனர் அப்பர் சுவாமிகள். இங்க மெழுக்கிட்டு ரெண்டு பாட்டு ஒரே உண்மை தான். நிலைபெருமாறு எண்ணுதியல்ங்கிற பாட்டு அப்பர் சுவாமிகள் பாடலை வைத்துக் கொண்டு இந்த ஆமாறுன் திருவடிக்கு என்ற திருவாசத்தை வைத்தால் அப்படியே இணைந்து பொருந்திருக்கிறது. ரெண்டும் சரியை பத்தி பேசுகிறது, சரியை பத்தி. இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது நீங்க நாளைக்கு பிறகு எல்லாம் அழகா படிச்சுட்டு திருமுறைகளில் சரியை என்று ஒருத்தன் எழுதலாமே தீசிஸ், அருமையா ஆய்வு எழுதலாமே. திருமுறைகளில் சரியை, திருமுறைகளில் கிரியை, திருமுறைகளில் யோகம், திருமுறைகளில் ஞானம் கொள்ளலாம். ஒரு பய எழுதல் என்ன எழுதலாம், எழுதலாம், எழுதலாம், வரணும், வரணும் கூட உண்மையா. அதனால 12 திருமுறைகளும் சரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, கிரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, செய்ய வேணாமா, எதுக்கு அதெல்லாம் செய்ய போறோமோ அல்லவா, சிவ சிவ. அதனால இங்கே திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அது என்னது கூத்தாடுவது அப்படின்னு கேட்டா, நினைச்சு போய் இப்படி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் போடுறதில்ல, தன்னை மறந்து ஆடுவது கூத்தாடுதுன்னா. ஒரு 5 நிமிஷம் யாராவது கூத்தாடி எங்கேயாவது ஆடினதை பார்த்துட்டு அப்படி வந்து இப்படி அப்படி அப்படி அப்படி ஆடணும்னா இது ஏதோ குலையும் போச்சுன்னு அர்த்தம். தம்பி நல்லாதான் இருந்தாயா, கீழ்ப்பாக்கத்தில் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். கூத்தாடுதல் என்பது என்ன கேட்டா, தன்னை மறந்த நிலையில் தாமே வருவது, தாமே வருவது. அதனால கூத்தாடேன். அப்போ இந்த ஒன்றுமே செய்யலையே ஆமாறுங்கிற வழியில, அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்தேத்தேன் ஒன்றுரையேன் புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். ஒண்ணுமே செய்யும் போது என்னன்னு, இந்த ஆன்மை எங்க கடத்தறப்போகுது, சாமாரே விரைகின்றேன். இது என்ன பண்ணுறது, மீண்டும் மீண்டும் செத்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்ப சுவாமி பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. இதே வேலையாடா நமக்கு, பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது, இதுதான் வேலையா? இந்த வேலைக்கு தான் வந்தமா? இதுதான் நமக்கு வேலையா? இல்லையே. ஆதலால் இந்த பிறப்பை நீக்கி சிறப்பை பெறுவதல்லவா அந்த ஆன்மா செய்ய வேண்டிய பகுதி. அதை செய்யாம இருக்குதா எப்படி பயன்படும்? அதனால் சாமாரே விரைகின்றேன். ஆகவே இந்த ஆன்மா எதற்குன்னு கேட்டா புடைக்கிற வழி தெரியல. இதுக்கு என்ன பண்ணுது? செத்து செத்து பிறக்க போகுது. செத்து செத்து பிறக்க போகுதான் இல்ல. குரோண சுவாமிகள் எங்களுக்கு மறக்க முடியுமா? குரோண சுவாமிகளை நானும் மறக்க மாட்டேன், இப்ப ஐயா எல்லாம் மறக்க மாட்டேன். ஏன்னா 4-5 ஆண்டுகள் அங்கே இருந்து அருமையாக படித்தேன். அல்ல குரோண சுவாமிகள் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கி இறையாடியருடே, எங்க வைசரம் கோயில இருக்கிற முருகப்பெருமானை பாடுபோது, செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடி அருளே, செத்து செத்து பிறக்கின்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற முருகா நீ செங்கீரையாடு. அப்போ தெய்வங்கள்லயும் செத்து பிறக்கிற தெய்வம் தெய்வமாகாது, சாவாதிருக்கிற தெய்வம் தான் என்று நிலையாக இருக்கிற தெய்வம். அதனால்தான் அவ்வையார் வாழ்த்தினார், நெல்லிக்காய் கொடுத்த உடனேயே அதிகமானி வாழ்த்துகின்ற பொழுது யாரை போல வாழ்க என்றார், நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணி. நீலகண்டத்தை வைத்திருக்கிறானே பெருமான் ஒருவன், அவனை போல நீ வாழ்கிறார். ஏன்? அவன் தான் செத்து பிறவாதவன், செத்து பிறவாதவன். உடனே இளங்கோடிகள் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும், எந்த காதை அல்ல இந்திரவிழவூர் எடுத்த காதையாக இருக்கலாம், இந்திரவிழவூர் எடுத்த காதையாக இருக்கலாம், முதல் மூணு காதை. அது பூம்புகார்ல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்றார். சொல்லும் போது முதல்ல எது சொல்றார், பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும், அறுமுக செவ்வேள் அநீதிகள் கோயிலும், முருகப்பெருமான் முதல்ல இங்கதான் சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது இன்னொரு விளக்கி சொன்னார், தொகுத்து சொல்லுகிறார், முதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சருக்கம் ஈரா. யார முதன் வச்சார்? முதல் விடி நாட்டம் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுடைய கோயில் முதலாக மற்ற எல்லா தேவதைகளும் இருந்தது. அப்ப எதுக்கு முதன்மை கொடுக்கிறாங்க? பெருமானுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். யாரு? இளங்கோடிகள் கொடுக்கிறார், தேரநாட்டு மன்னரின் தம்பி இளவல். அதனால சைவ சித்தாந்தமோ அல்லது நம்ம சிவநெறியோ திருமுறைக்குத்தான் வந்ததில்ல, திருமுறைக்கு முன்னமேயே அந்த சிவநெறி அருமையாக தலைத்திருந்தது, சந்தேகம் இல்லை. ஆகவே எனவே பிறவாயாக்கை பெரியோம் என்று சொல்லுவோம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அந்த பெருமானி திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். நான் மெதுவா சாவதற்குதான் போற வழி காக்க தவிர ஆமாறு தெரியாமல் இருக்கிறேன். சதுராலே சார்வாணி, அது என்னது பாருங்க, சதுராலே சார்வாணி. முறையாக இந்த மாதிரி கோயில் அலைகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்தல், புகழ்ந்துரைத்தல், இதுதான் நெறியான முறை. இதை நான் ஒன்று செய்யாமல் குறுக்கு வழியில, என்ன குறுக்கு வழியில், நல்ல திருநீர் எப்படி பூசுறாங்கன்னு பாக்கிறது, எத்தனை அங்குலம் பூசுறாங்கன்னு பாக்கிறது, அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது. அது திருநீரால் அது வேற ஏதோ ஏதோ ஒன்று வெள்ளையா இருக்கிறது என்று, கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ என்னும் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. 16 இடங்கள்ல இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. இது எங்கெங்க எத்தனை அங்குலம் இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. ஏதோ அவர் பூசுறாருன்னு நம்ம போய், அவர் போறான்னு நம்ம போய், அவர் ஏதேனும் நம்ம தன்னை மறந்து பாடும்போது நமக்கு தன்னை மறக்க முடியல, தாம ஏதோ மறந்த மாதிரி பாவித்து. ஆகவே என்னன்னா நாடகம் நடிக்கிறேன், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, பின்னால் அவர் சொல்ல போறார். ஆகவே சதுராலே சார்வான் என்ன அர்த்தம்னு கேட்டா, எனக்கு உண்மை நிலை இல்லை, சதுரன நாடகமா நடிக்கிட்டு இருக்கேன், அடியார் போல நடிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா எப்படி கடைத்திடுவேன் என்று சொல்றது. இதெல்லாம் அவர் அப்படியே செய்யாதா? தங்க கம்பியவர் நம் நிலையை எடுத்து தான் நிலையில வைத்துக் கொண்டு பேசுகிறார். அவர் தங்கமானும் இல்லைன்னா அவர் எப்படி பெருமான் வந்து குருநாதனாக இருந்து ஆட்கொண்ட அவ்வளவு பெருந்தகைவர்? ஆனாலும் இப்படி சொல்லுவதனுடைய காரணம் நம் போன்றோருடைய நிலைமையை தாம் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன், இப்படி எல்லாம் நான் இருக்கிறேனே என்று சொல்லுவேன். சதுராலே சார்வாணி, நான் எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறேன், நடித்துக் கொண்டு போறேன் அவ்வளவுதானே தவிர உண்மை நிலையில் நான் இல்லை என்று தம்மை பற்றி ரொம்ப தாழ்வாக சொல்கிறது. அப்புறம் அடுத்தது சார்வாணி என்ற அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த வான்கிற சொல்லை அடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டார். ஏன், இது வந்து அந்தாதியாக இருப்பதுனால அல்லவா, ஒரு சொல்லுடையது. அதனால வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய் பெருமான் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். வானாகி பொருள் வேண்டாம், மண்ணாகி பொருள் வேண்டாம், வலியாகி அதான் கொஞ்சம் வேணா கடினமா இருக்கலாம், காற்றுன்னு அர்த்தம் வலி காற்று. ஒளியாகி, ஒளின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒளி தருகின்ற பொருள் மூன்று என்னென்ன, நண்பகல்ல இருப்பது சூரியன், இரவில் வருவது மரியம், நம்முடைய வீட்டுக்கு விளக்கம் தருவது நெருப்பு. ஒளியாகி
4: திருச்சிற்றம்பலம் சைவண்டாட்டாகின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அப்புறம் இந்த நடுநாடி பயிற்சின்னு சொல்றாங்க, நடுநாடி பயிற்சி, இதை நம்ம சித்தர்கள் சொல்ற நடுநாடி பயிற்சி சொல்ற. இப்போ வந்து தியான பயிற்சி, யோக பயிற்சி, அவ்வளவுதான், அது நடுநாடி பயிற்சி. ஆனா அதுக்குள்ள வந்து வாசியோக பயிற்சின்னு ஒன்று இருக்கு. இந்த வாசியோக பயிற்சி கொடுத்து அந்த வாசியை பிடிக்கணும். இப்ப இந்த வாசி வந்து இந்த நாசி வழியா போகாது, இந்த காத்து தான் நாசி வழியா போகும். இந்த வாசிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுநாடி இந்த முதுகு தண்டுக்கும் மத்தியில ஒரு ஹோல் இருக்கும், அது மூலாதாரத்திலேருந்து கணக்கு, மூலாதாரத்திலேருந்து ஆறு ஆதாரங்களை கடந்து இந்த துவாதசாந்தி பிரிவு வரைக்கும் போகும், அதுதான் நடுநாடி, அதில் காத்து போகணும். இப்ப இந்த வாசி யோகத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டோம்னா இந்த மூச்சு காத்து அது உள்ள அடங்கிடும். ஆனா இந்த மூச்சு காற்று மூக்களை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு வாசி வராது, ஆனா வாசி பண்ணவங்களுக்கு இந்த மூச்சு காற்று இந்த மூக்கில் மூச்சு விடுறாங்கல்ல அது வந்து உள்ள அடங்கிடும். அதனால இந்த வாசியோக பயிற்சிங்கிறது இன்னும் முக்கியம். அதுக்கு சித்தர்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க, நிச்சயம் சித்தர்கள் வந்து அதுக்கு வந்து மயில் கூத்து, குயில் கூத்து, அதே மாதிரி வந்து யமலி கூத்து, சர்ப்ப கூத்து, மலைக்கு சொல்லி வெறுப்பு கூத்து, மலைன்னா வெறுப்புனா மலை, மலை கூத்துன்னு சொல்லி ஒரு கூத்துக்களை வச்சு நம்ம ஆசனத்தில் சொல்லி கொடுப்பாங்க. வஜ்ராசனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வஜ்ராசனத்தின் வழியாக அந்த ஐந்து கூத்துக்களையும் சித்தர்கள் செய்வாங்க, அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க, சித்தர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அந்த பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த சக்கராஸ் ஓபன் ஆகும். ஆறு ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட ஆறு ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. ஆறு ஆதாரங்கள்னா மூலாதாரம் முதல்ல இருக்கும். இந்த மூலாதாரம்ங்கிறது ஒரு ஒரு அங்குலம் தான், அதுக்கு அவருடைய அளவு ஒரு அங்குலம் தான். எருவாய்க்கும் கருவாய்க்கும் இரண்டு விரற்கடை மேல் கிட்ட இந்த குணலை கவுத்து வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்படி அது எப்படின்னா அந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துக்கும் கீழே, அதான் மூலாதாரம். அதுக்கு கடைவாசல்னு பேரு, அது அந்த அந்த அதுக்கு பேர் கடைவாசல், வாசல்ல கடைசி வாசல். அப்புறம் மூலாதாரத்துக்கு அப்புறம் இந்த அதுக்கு மேல ஒரு மணிபூரகம் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் இந்த மார்பு பகுதியில் அநாகதம், இதுக்கு விசுத்தி, இது ஆக்ஞை, இது ஆறு ஆதார சக்கரம். இதற்கு பிறகு இங்க ஒரு ஹெட்லைட் மாதிரி இங்க ஒரு வெளிச்ச பகுதி ஒன்று இருக்கு, இந்த இடம் முக்கிய, இது முக்கியமான இடம் தான். இதுக்கு மேல சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய உச்சி, இதையெல்லாம் நம்ம யோகத்தின் வழியாக நம்ம செய்யணும். இதில் மூணாம் நந்திரம் முழுவதும் யோகம் தான். ஏழாம் நந்திரத்தில் கூட கொஞ்சம் குறிப்பிட்டு காட்டுவாங்க. அப்ப அந்த மூலாதாரத்தின் வழியாக நடுநாடி வழியாக நாம் வந்து அந்த பயிற்சி எடுக்கணும். நடுநாடி வழியாக எடுக்கணும். அதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் போகணும். ஆறு ஆதாரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆதாரங்களிலும் இதழ்கள் உண்டு, தாமரை இதழ்கள் உண்டு. ஆறு சக்கரங்கள், ஆறு சக்கரங்களிலும் எழுத்துக்கள் உண்டு. எத்தனை இதழ் இருக்கோ அத்தனை எழுத்து இருக்கும். ஆதார தெய்வங்கள் உண்டு, அதுக்குள்ள மந்திரங்கள் உண்டு. இதையெல்லாம் நம்ம வந்து அனுபவம் உள்ள யோகியரிடம் பயிற்சி எடுக்கணும். இப்போ இதில் வந்து 50 எழுத்து சொல்கிறார் அவர். 50 எழுத்துக்கு தான் 50 தாமர இதழ் போட்டு 50 எழுத்து சொல்கிறார். ஆனால் 50ங்கிறது 51 வருங்கிற பொழுது 51 எழுத்து தான் இருந்தாலும் 50க்குள்ளே அது முடிச்சுக்கிறார். அந்த லா இந்த இந்த ரெண்டு லாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த 50க்குள்ளேயே திருமூலர் சொல்லிடுறார் அந்த ஆறு ஆதாரத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலாதாரம் அப்படிங்கிறோம். இந்த மூலாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 இதழ் இருக்கும். மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் இருக்கும். மணிபுரத்தில் 10 இதழ் இருக்கும். அதுக்கப்புறம் 4, 6, 10. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 இதழ், 12 எழுத்து இருக்கும். இசுத்திக்கு மட்டும் 16, இங்கே 2. இந்த பூர்வ மத்தியங்கிறது 2 இதழ் இருக்கும். இந்த 6 ஆதாரங்களிலும் நிறங்கள் உண்டு. இந்த 6 ஆதாரங்கள்ல இந்த பூர்வ மத்திய பிரிவுல அது முக்கியமான பகுதி. அதுதான் இந்த லலாடத்தானம் அப்படின்னு சொல்றது, பூர்வ மத்தியம்னு சொல்றது. அதுதான் பொட்டு வைக்கிறோம், அதில் பாதுகாக்கிறோம் இந்த பகுதியை. அந்த 6 ஆதாரங்கள் இருந்தாலும் பல நிறங்கள் இருந்தாலும் இது வயலட் கலர் ரொம்ப வயலட் கலர் முக்கியம். அது அந்த பழைய காலத்துலலாம் பெண்கள் வந்து இந்த வயலட் கலர் குங்குமம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் அந்த சிவப்பு குங்குமம் மாறிட்டாங்க. அதனால் அந்த தியானம் செய்யக்கூடிய அறையில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரில் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அந்த கலர் வந்து வெள்ளை அந்த வயலட் கலரில் இருக்கும். அந்த கத்திரிக்கை இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வயலட் வந்து ஒரு மன ஒற்றுமை கொடுக்கும். மன ஒற்றுமை கொடுக்கறதுனால தான் அன்னைக்கு இந்த கல்யாண வீட்டில் கூட இந்த கத்திரிக்காய் சாம்பார் போடுவாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கலரில் இருக்கும். அப்போ அந்த வயலட் கலரை இந்த பூர்வ மத்தியில் வந்து இந்த வயலட்டு வந்து நமக்கு தேவைப்படுது. நிறைய யோக ரகசியம் இருக்கு. அதனால் அந்த இது உலகியல்லே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆராதாரம் சொல்லும் பொழுது இந்த மூலாதாரத்தின் மூன்றெழு கணல், இது வந்து ஔவையாருடைய அகவல். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்ப மூலாதாரத்தில் கணல், அங்க தணல் இருக்கும். அந்த கணல் பார்த்தீங்கன்னா நல்லா தணலன்னு இருக்கும். அது கால்னா காத்து, இந்த காத்து வழியா அப்படியே மேலே வரும். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அந்த ஔவையாருடைய யோக ஔவையாருடைய அகவல் வரும். நிறைய சொல்றாரு இந்த பாடல்ல. 9 வாயில் 1 மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி. முதல்ல இந்த 5 கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிவிடணும். வெளில தெரியக்கூடாது, மனசு வெளில தெரியக்கூடாது. அப்புறம் கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து. இந்த கருவிகள்னா அகக்கருவிகள், இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாமே இதுதான் அகக்கருவிகள்னு பேர். நிறைய கருவிகள் இருக்கு. இந்த கருவிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒடுங்கணும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து தலமுறு நான்கும் தந்தன கருளி. விநாயகர்கிட்ட கேட்கிறாரு அவர், இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி குண்டலி எதனில் கூடிய அசைவை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இது எல்லாமே யோக ரகசியம்தான். இது சித்தர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்து அதன் வழியாக அந்த இறைவனை உணர்ந்தார்கள். இப்போ அந்த நடுநாடி பயிற்சி வழியாக பார்க்கும் பொழுது அந்த நடுநாடியிலே ஜோதி வடிவத்தில் இறைவனை கண்டு ஜோதியாக கலந்தார்கள் அப்படியே கொண்டு போவார். அதே அப்படியே ஒவ்வொரு படியாக தாண்டி மேலே போய் அப்படி போயிடுவார். இது ஒரு வகையான தியானம். சில சித்தர்கள் மேலிருந்து கீழே இறங்குவார்கள். அது அந்த சித்தர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. மேலிருந்து கீழ் இறங்குவது ஒரு முறை, கீழிருந்து மேல் செல்வது ஒரு முறை. அது அந்த சித்தர்களுடைய அனுபவத்தை பொறுத்த விஷயம். அது யார்கிட்ட நான் யாரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த குரு எந்த பாதையில் சென்றிருக்கிறாரோ அந்த பாதையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் எப்படி போனாலும் பிரபஞ்சத்துக்கு போயிடலாம், பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடலாம். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோலாக இருக்கும், இது வழியாக தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோடு நம்ம இணையிற ஸ்டேஜ் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பிராசாத யோகம் இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டவெளி இருக்குது. இந்த வெட்டவெளிக்கெல்லாம் போயிடலாம். வெட்டவெளிக்கெல்லாம் போனவங்க தான் சித்தர்கள். அப்படியே சித்தர் அப்படியே அந்த வெளியில் போய் உலாகியிருக்காங்க. சிவபாகரி சொல்றார், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன். கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன், விருத்தரும் பாலராவார். அப்ப வயது கிடையாதுங்க. அது விருத்தம், விருத்தம்னா வயது, நான் முதிர்ந்தவர்னு அர்த்தம், பாலர்னா இளமைன்னு அர்த்தம். அப்ப இளமைத்தோட இருப்பாங்கன்னு அர்த்தம். மேனையும் சிவந்திடும். மேனை எப்படி சிவக்கும் அப்படின்னா ஹீமோகுளோபின் ரொம்ப நிறைய சுரக்கும் பிளட்ல. அப்ப மேனையும் சிவந்திடும், ரத்தம் சுத்தமா இருக்கும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அப்படி பார்த்தோம்னா சிவசக்தியினுடைய இரண்டு திருவடிகளை பார்க்கலாம், யோகத்துல பார்க்கலாம். நம்ம அப்பர் சுவாமி பார்த்திருக்காருல, கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் சுவாமிகள் உள்ள பார்த்தாரு, தேடி தேடனா தேவனை என்ன உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வரலாறுகள் எல்லாம் உள்ள பார்த்துருக்குறாங்க. அப்ப யோகத்தாலையும் பார்க்கலாம். இந்த அப்பர் பெருமான் வந்து நான்கு நிலைகளிலும் அவர் வந்து அருள் அனுபவம் பெற்றவர். அவருடைய அவருடைய அப்பர் பெருமானுடைய அந்த தேவாரம் 4, 5, 6 இந்த திருமுறைகளை நீங்க படிச்சுக்கன்னா ஒரு உண்மை புரியும். இப்போ நம்ம திருமுறை சொல்றாரு, கடைவாசலை கட்டிங்கிற கடைவாசல மூலாதாரம், காலை எழுப்பி, கால்னா காத்துன்னு அர்த்தம், அந்த காத்து வழியாக தான் நம்ம மேலே ஏறி ஆகணும். இடைவாசல் நோக்கி, அப்ப இடையில பார்த்தீங்கன்னா அந்த நடுநாடியில இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களை பார்க்க வேண்டும். இடைவாசல் நோக்கி இனிது உள் நிறுத்தி, அப்ப இறைவனை உள்ளே நாம் நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப பார்க்கணும், பொறுமை இருக்கணும். இதுக்கெல்லாம் மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார் உடையாமல் ஊழி இருக்கலாம். உடையாமல்னா உடம்பு உடையாமல் அர்த்தம், பல ஊழிய காலம் வாழலாங்கிறார். கொக்குங்கிறார், கொக்குன்னா ஒரு இதில் வள்ளுவர் சொல்லுவார், ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு திருக்குறள் உண்டு. சில ஓடிட்டே சில மீன் ஓடிட்டே இருக்கும், கொக்கு என்ன ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் பார்க்குதுன்னா பெரிய மீன் வந்தவொன்னே அப்படியே கொத்தும், பெரிய மீன் வந்தவங்க தான் குத்தம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு கொக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி எல்லாம் யோகா அனுபவம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா நம்ம யோகா அனுபவத்தை நம்ம பெற்று விடலாம். அப்புறம் அந்த இந்த வைக்க சொல்கிறாரு, ஒரு ஒரு பாடலில் ஒரு ரகசியம் சொல்கிறார். எங்கே புருவ மத்திய சொல்கிறார், இந்த புருவ மத்தியில் தியானம், புருவ மதி இந்த இதுக்கு புருவ மதி, புருவ மதிக்கு உள்ளர வந்து அகக்கண் இருக்கும், ஞானக்கண் சொல்றோம் இல்லையா, மூன்றாவது கண் அப்படின்னு ஞானக்கண். இது ரெண்டு ஊனக்கண், இந்த ரெண்டு ஊனக்கண்ணும் உலகில பார்க்கும், உள்ள இருக்கிற ஞானக்கண்ணும் உள்ள இருக்கிற இறைவனை பார்க்கும். அப்ப ஞானக்கண் ஓபன் ஆகணும். இந்த ஞானக்கண் திறக்கக்கூடிய ரகசியம் தான் நமக்கு தேவை. இப்ப ஞானக்கண்ணை திறக்கணும் அப்படின்னா இந்த புருவ மத்திக்கும் அதாவது மூன்றாவது கண் இருக்கக்கூடிய புருவ மத்தி உள்ளுக்குள்ள அதுக்கும் இந்த இந்த சகசாரம் சொல்லக்கூடிய பத்தாவது துளை இந்த துளைக்கும் உள்ளறிவுடைய துளைக்கும் உள்ள கனெக்ஷன் அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய நூல் அந்த ரகசியங்களை குறிப்பிடும் நூல் திருமந்திரம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் அப்படிங்கிற நடுமூக்குன்னா எதுன்னு கேட்டா இந்த புறமொழி அடிமூக்கு இந்த அதாவது என்ன செய்வாங்கன்னா சில பேர் இங்க வச்சு பார்த்துருவாங்க. இங்க வச்சு நான் முயற்சி பண்ணி பார்க்கும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம். இப்ப இது இங்க இந்த ஸ்டேஜ்ல வைக்கணும், இந்த ஸ்டேஜ் வச்சோம்னா இந்த இடத்த உடையாந்துடும். இப்ப இங்கதான் நம்ம புருவ மத்தியில தான் பார்க்கணும். அதனாலதான் வந்து ஞானியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் வந்து அநாகதம், யோகியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் புருவ மத்தி. மூன்றாவது கண் வழியா பார்ப்பாங்க, அந்த கண்ணு திறக்கணும். நாத்தம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவில்லை. மனைனா அந்த உடம்பு. இங்க புருவ மத்தியில வச்சு தியானம் பண்ணாங்கன்னா அந்த உடம்பு அழியாது. யோகிகள் பல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாட்டம் இல்லை, அந்த அந்த உணர்வு இல்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவனாமே. உடலே சிவன் என்று நினைக்கக்கூடிய நிலை. அவர் என்ன செய்வாங்கன்னா அந்த உடம்பையே அவர் சிவலிங்கமாக பாவித்து அவர்கள் தன்னைத்தானே அர்ச்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. அவங்க அப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான கிடைக்காது, மனம் ஒடுங்கிடும். இறைவனை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியாது, அளவு கடந்தவன், கற்பனை கடந்த ஜோதி இல்லையா. அப்ப தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் ஒடுங்கிடும், இந்த பேச அனுபூதி நிலை வந்துடும். இறைவனுடைய மொழியே மௌனம் தானே, அந்த மௌனத்துக்கு வந்துருவாங்க. அப்ப ஆராய்ச்சியெல்லாம் வராது, அனுபவத்துக்கு வந்துருவாங்க. தான் என்ற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு ஒரு சித்தருக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா தான் என்ற உணர்வு இருக்காது, அகம்பாவம் இருக்காது, தன்முனைப்பு இருக்காது, சுயநலம் இருக்காது. இதெல்லாம் அந்த சித்தர்களுக்குள்ள இலக்கணம். இந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலக உணர்வை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நேற்றைய ஞானியினுடைய செயலை பத்தி நம்ம பேசினேன். யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் இருக்கு, உலகத்தோட தான் வாழ்வாங்க. ஆனா உலக உணர்வு வந்து அவர்களுக்கு ஒட்டாது. தாமரைகளை தண்ணீர் போலங்களாம், அந்த புள்ள பூச்சிம்பாங்க, புள்ள பூச்சின்னா சேற்றிலே வாழ்ந்தாலும் கூட சேறு அவங்களுக்கு ஒட்டாது. தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க. அப்ப உலக உணர்வு அவங்களுக்கு ஒட்டாது. இந்த பிராணன் கூட என்ன பண்ணும்னா நடுநாடியில இயங்கும். அந்த பிராணன் கூட அந்த நடுநாடியில போய் எங்கிட்டு இருக்கும், அந்த காற்றையே அவங்க சுவாசிப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம காற்றை சுவாசிக்கணும். நல்ல காத்து வேணும்னு தான் நம்ம காட்டுக்கெல்லாம் போய் மலைக்கெல்லாம் போய் உட்காந்து நல்ல காற்றை சுவாசித்து அந்த காற்றையே உணவாக கொண்டு பல காலம் வளர்றோம். அப்போ சித்தர்களுடைய நிலை இதெல்லாம். பல பேர் முயற்சி பண்றாங்க, பல பேர் முயற்சி பண்ணாலும் அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது. சொல்ற எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டார் இல்லை, கண்டறிவார் இல்லை, கண்டவர் இல்லை. எங்க இருக்காங்க இந்த அமுது ஊறணுங்க, இந்த அமுது ஊர் அமுதுதாரன்னு பேரு. அப்படியே மேலே போனா அந்த அமுது ஊறி அப்படியே அண்ணாக்க வழியா சொட்டணும், அண்ணாக்க வழியா சொட்டி அப்படியே உள்ள பரவணும், அதுதான் அமுதுன்னு பேரு. இவ்வளோ ஒரு சித்தர் சொல்றாரு. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாயினர், குதம்பை சித்தர் பண்ணார். அது இதுதான் பழகும். மங்காத பால் இங்கே உள்ளுள்ள இருக்கு, இங்கே சொட்டணும், சொட்டி அப்படியே அந்த அண்ணா கோவிலே சொட்டணும், அப்படியே உடம்பெல்லாம் பரவும், அதுதான் அமுதுன்னு பேர். சொல்லார் திருமலை சொல்றார், எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. சரி, யார் தான் கண்டுபிடிப்பாங்க? உள்நாடிங்கிறார். தேடுறது இல்லை, நாடுதல். தேடுதெல்லாம் வெளில தேடுறது, நாடுதெல்லாம் உள்ளார நுழையணும். உள்ளே நாடி, உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கி. ஏன்னா உள்ள ஒளி இருக்கு, அக ஒளி, ஒளியோட ஒளி சேர்ந்து தேடணும். அதனால தான் சொன்ன அந்த நடுநாடிக்குள்ள நம்ம வந்து ஜோதி வழி வகை, ஜோதி வடிவத்தில் இறைவனையும் பார்க்க வேண்டும். அதாவது இந்த உள்ள நுழைஞ்சி நம்ம பார்க்கறதுக்கு திருமூலர் பல பாடல்களில் பல்வேறு யுத்திகளை சொல்கிறார். அது இது ஒரு வகையான யுத்தி.

பார்க்கிறவங்கெல்லாம் பக்தர்கள், இறைவனை உள்ளே பார்ப்பவர்கள்லாம் யோகிகள். பக்தர் நிலை அதெல்லாம் இறைவனை வந்து தேடி கோவில் குளம் எல்லாம் தேடி இருக்கிறவங்கலாம் பக்தர் நிலை அது. அதுவும் ஆரம்ப நிலை தேவைதான். ஒரு முடிவான நிலையில வரும்போது இறைவனை உள்ள பார்த்துருவாங்க. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் ஒரு பாடல்ல. இப்படி அவர்கள் வந்து உடம்பையே காயக்கல்பம் செய்து உடம்புக்குள்ளே இறைவனை கண்டு உடம்புக்குள்ளேயே அனுபவித்து உடம்புக்குள்ளே இறைவனோடு கலந்து இவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன பலன் அப்படின்னா இவர்களுக்கு சித்திகள் கிடைக்கும், அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்திகள் வந்ததுனால தான் சித்தர்கள்னு பேர். யோக அனுபவம் வந்ததுனால யோகி, அது சிவத்தோடு சேர்ந்ததுனால சிவயோகி, சிவத்தோடு சேர்ந்த சித்தர் சிவசித்தர். அந்த அந்த ஞானி சிவத்தோடு சேர்ந்தா சிவஞானி. அந்த அந்த இணைப்பு, இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னால் இணைதல். அப்போ அவருக்கு அட்டமாசித்தி, அந்த அட்டமாசித்திகளுக்கு மேல அவங்களுக்கு கிடைக்கும் யோகா அனுபவம் கிடைக்கும். அப்போ அட்டமாசித்தினா என்ன அப்படின்னா, அனிமான்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அனிமான ரொம்ப மைனூட்டா போறது, அதிசூக்கும நிலையில் இருத்தல், ரொம்ப சின்ன இந்த உடம்பையே அப்படியே சின்னதா மாத்திக்கிறோம். அந்த காலத்துலாம் சித்திரங்கள் நிலையை காட்டுவாங்க திரைப்படங்களில் கூட, நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். அது அப்படியே வந்து அவங்க காட்டுறாங்க. அப்புறம் மகிமா அப்படிங்கிறது பெரிய வடிவாக மாற்றிக்கிறது, அப்படியே நம்ம உடம்பை அப்படியே பெருசாக அப்படியே கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் இந்த இந்த பயிற்சிக்கு தான் நம்ம வந்து நல்ல குருகிட்ட பாடம் கற்றுக்கிறது. அப்புறம் லகிமா, இந்த லகிமாங்கிறது என்னன்னா, இந்த காற்றுலேயே நடக்கலாம், நடந்து காத்திலே போகலாம். பூமி வந்து அந்த கால் வந்து பூமியில் படாமல் இருக்கும், அப்படியே காற்றுல அப்படியே உழவிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அது லகிமான்னு பேர். இதெல்லாம் அட்டமாசியத்தில் வரும் எல்லாம். இப்போ என்ன இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா சித்திரையும் செஞ்சாங்க. திருமூலரே கூடுகிட்டு கொடுப்பாஞ்சார். அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய உடம்ப விட்டு விட்டு கிளி உடம்புக்குள்ள பூந்தார். இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். இந்த பிரார்த்தின்னு ஒன்று இருக்கு. அப்போ அப்படின்னா நாம் நினைச்சதை அப்படியே பெறலாம். ஒரு பொருள் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த பிரகாமியம் அப்படின்னு சொல்ற, பிரகாமியம்னா நம்ம நினைத்த வடிவத்தை பெறுதல். இப்போ நம்ம வந்து ஒரு மனித உடம்பு இருக்கு, திடீர்னு ஒரு கிளி உடம்பு வேணும்னா கிளி உடம்புல போயிடலாம். இந்த பசுமாட்டினுடைய உடம்பு வேணும்னா பசுமாட்டு உடம்பு மாறிடலாம். அது நினைத்த வடிவத்தை நினைத்த நேரத்தில் பெறக்கூடிய ஒரு நிலை, அது பிரகாமியம்னு பேர். அப்புறம் ஈசத்துவம், ஈசத்துவம்னா அங்கே நமக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க, நம்மளாம் மனிதர்கள், தேவர்கள் இருப்போம். இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தகுதி அறிந்து நம்மளையும் அவர்கள் வந்து பூசிப்பார்கள். அது பேர் ஈசத்துவம்னு பேர். அது அந்த அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வசித்துவம். இந்த வசித்துவங்கிறது அதுதான் இந்த நான்காம் தந்திரம் பேசும்போது அந்த ரகசியம் சொல்லித்தரேன். அந்த அந்த அந்த சிவாய நமங்கிற மந்திரத்துக்குள்ளேயே அந்த ரகசியம் இருக்கு. இந்த வசித்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். இப்ப மழை வரணும்னா மழை வரும், மழையை வந்து நிக்க வைக்க முடியும். அது வந்து இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த சித்திரங்களுக்கு உண்டு. இடைக்கடன் ஒரு சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, நேராக பஞ்சம் உலகத்துக்கு பஞ்சம் வருது கண்டுபிடிச்சிட்டாரு. நேராக அவரு அப்படியே என்ன பண்ணாரு, நேராக ஆகாயத்தில் பறந்தார். ஆகாயத்தில் பறந்து அந்த கிரகங்களை எல்லாம் மாற்றி வச்சுருந்தார். கிரகங்கள் எல்லாம் மாற்றி வச்சவொடனே மழை பெய்யுது. அப்போ அந்த கிரகங்களையே மாற்றி வைக்கிறாங்களே சித்தர்கள். அப்போ அவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அப்போ பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே வசித்துவம்னு பேர். அப்புறம் அந்த கரிமா,
கரிமாங்கிறது

0: என்னன்னா, இந்த காலத்தை வெல்லும் ரகசியம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இந்த காலத்தை என்ன நடக்கும் அப்படிம்பாங்க, அதுவும் சித்த ரகசியம் தான். இந்த மாதிரி இந்த எட்டு சித்திகள் அப்படிம்பாங்க, எட்டு சித்திகளையும் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் சொல்றது. அது எட்டு சித்திகள்னு சொல்றாங்க, அட்டம்மா சித்தின்னு. எட்டு எட்டு எட்டு அறுபத்தி நாலு சித்திகளும் கை கூடுமா சிவபெருமான் நினைச்சார். அப்ப இது எல்லாமே சித்தர்கள் நிலை. இந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட மனமார வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட நமக்கு இந்த மாதிரி யோக நிலையும் சித்த நிலையும் வழங்குப்பான்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட கேட்டோம்னா தக்க நேரத்தில் தக்க குருநாதரை இறைவன் அனுப்பி வைப்பான். அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு அந்த ரகசியங்கள்லாம் புரிஞ்சிடும். இந்த சித்தர் நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிபக்குவமான ஒரு சித்தர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் அவர்களுடைய உடலில் புகுந்து கொள்வார். இப்ப நமக்கு இந்த தலையில பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள் இருக்கும். ஒரு அறையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் உள்ள சொல்லுவார், அவர் சொல்ல சொல்ல நம்ம எழுதலாம், அப்போ நமக்கு வந்து புரியும். அப்போ ஒரு இறைவனை நாம் வணங்குவது தான், இறைவனிடம் கேட்டால்தான் இந்த யோக ரகசியங்கள் நமக்கு தெரியும். இது தன்னுடைய சுய முயற்சியினால் இதை நம்ம அடைய முடியாது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கணும், நல்ல யோக அனுபவம் தெரிந்த யோகி நமக்கு வந்து குருநாதராக வரணும், அவங்க சொல்லி கொடுக்குற ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த அத்தாங்க யோகம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பயிற்சி தேவை. அதுக்கு பிறகு நமக்கு வந்து சந்திர யோகம்னு ஒன்று இருக்குது. இந்த சந்திர யோகங்கிறது தான் இந்த இடத்துல அப்படியே ஷவர் பாத் மாதிரி அப்படியே உள்ளார அப்படியே குத்துறது, அது சந்திர யோகம்னு பேர். அதுக்கப்புறம் கேசரி யோகம்னு ஒன்று சொல்கிறார். கேசரி யோகம்னா உள்நாக்கம் மடித்து வைக்கிறது, உள்நாக்கம் மடித்து இந்த அண்ணாக்கு வழியாக நம்ம யோகத்தை பிடிக்கலாம், அது ஒரு வகையான முறை. அதே மாதிரி நடுநாடி வழியாக செய்கின்ற முறை. இப்படி யோக ரகசியங்கள் நிறையா இருக்குது. அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொலை தூரத்தில் வந்து பார்ப்பாங்க. இப்போ தொலை தூரத்தில் இருந்து பார்க்குறத மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தொலை தூரம் நம்ம கண்ணால் அடி பார்க்க முடியாது அப்படின்னாரு. இந்த டிவியில் மானிட்டர் மாதிரி உங்களை பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு இரண்டு சித்தர்கள் இருந்தாங்க, ஒருவர் குரு ஒருத்தர் சிஷியர். குகை நமச்சிவாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். குகை நமச்சிவாயர் தான் பெரியவர். அவருடைய மாணவர், அவரும் சீடர், அவர் சீடர் உட்காந்து யோகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க திருவண்ணாமலையில் குகையில் உட்காந்துருக்க. இன்னைக்கு அந்த குகை இருக்கு. அப்போ திடீர்னு என்ன செஞ்சாருன்னா, அந்த சீடராக இருக்கக்கூடிய நமச்சிவாயர் அவரு சிரிச்சார். உடனே குரு கேட்குறாரு, பெரியவர் கேட்குறார், ஏன்பா சிரிச்சேன்னு கேட்குறாரு. ஏன் சிரிச்சு தெரியுமா, அங்க திருவாரூர் தேரோட்டம் நடக்குது, அந்த தேரோட்டத்துல லேசா மழை தூருது, மழை தூர்ன உடனே நடன மாதர்கள் நடனம் ஆடிக்கிட்டு போறாங்க. நடனம் ஆடுகின்ற பொழுது ஒரு நடன மாதுவுக்கு அந்த கொலுசு லேசா விட்டு போச்சு. அப்ப நடனம் வந்து பிசகிடுச்சு. நடனம் பிசகின உடனே கீழே விழ வந்துட்டாங்க. விழ வந்துட்ட உடனே நடனம் தப்புன உடனே எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, அதை பார்த்து நான் சிரிச்சேங்கிறார். இப்போ திருவண்ணாமலையில் குகையில் இருக்கக்கூடிய அந்த சீடர் நமச்சிவாயருக்கு திருவாரூரில் நடைபெற்ற தேரோட்டம் எப்படி தெரிந்தது? அப்போ அவங்க தொலை தூரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நம்ம கருவிகள் வழியாக பார்க்குறோம், இன்னைக்கு டிவி வழியாக பார்க்குறோம், அமெரிக்காவில் நடக்கிறது, லண்டனில் நடக்கிறது, எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் நடக்கிறதை ஒரு கருவி வழியாக நம்ம பார்க்குறோம். சித்தர்கள் கருவி இல்லாமலேயே காற்று வழியாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த சீடருக்கு பிற்காலத்தில் என்ன பேர் தெரியுமா? அவர் தான் குரு நமச்சிவாயராக ஆகிவிட்டார். நிறைய அற்புதங்கள் நிறைய நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி சித்தர்களை பற்றி நம்ம பேசணும், நிறையா பேசலாம். அவர்களுக்கு வைத்திய சாஸ்திரம் நிச்சயமாக தெரியும், வான சாஸ்திரம் தெரியும், யோக அனுபவம் தெரியும். இப்படி எல்லா கலைகளிலும் சிறந்தவர்கள் தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும். அவர்களெல்லாம் வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, அந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு அவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப நிச்சயமாக நாமளும் ஏதோ ஒரு பிறவியிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செய்ததனால்தான் இந்த சித்தர்களையும் யோகியர்களையும் ஞானியர்களையும் இறைவனுடைய திருவருளால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இன்று இந்த யோக ரகசியங்கள் நிறைய இந்த திருமந்தத்தில் பொதிந்திருந்தாலும் கூட, இந்த ஒரு மணி நேரத்தில் இறைவனுடைய திருவருள் எந்த அளவிற்கு எனக்கு உணர்த்தியதோ அந்த அளவிற்கு உணர்த்த முடிந்தது. அதாவது தொட்டது துளி அளவுதான், ஆனால் நான் சொல்லாமல் விட்டது கடல் அளவு இருக்கிறது. யோக ரகசியத்திலே இறைவனுடைய திருவருளால் நான்காம் தந்திரத்தில் சந்திப்போம். நான்காம் தந்திரம் என்பது மந்திரமும் யந்திரமும் நிறைந்த ஒரு பகுதி. அதிலே சக்கரங்கள்லாம் உண்டு. அந்த இரகசியங்களை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தாங்கள் எங்கு செல்லுகிறீர்கள்? அதுக்கு பின்ன நான் வந்துடுறேன். யாரு? நாவுக்கரசர். அப்ப தலையாத்திரை, இந்த தலையாத்திரை மேற்கொண்டு போனது நாவுக்கரசர் திருவுள்ள எங்க கால் போகுதோ அதோட கூட பல்லக்கு போகுது. அப்படி ஒரு அருமை பார்வைத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி உலகியல் அறிவு அல்லவா? உலகியல் அறிவு. இப்ப ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்திருந்தார், இன்னொருத்தர் நம்ம சும்மா போறோம்னா அவங்க அதுலயே ரெண்டு பேர் போறாங்க. போகும்போது இவர் என்ன, இல்ல நீங்களும் வாங்க, எல்லாம் மூணு பேரும் பேசிட்டு போலாம்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டா, அந்த ரெண்டு பேர் வந்தவங்களை உண்மையாவே நீங்க முன்ன போங்க, அல்லது நான் நீங்க பின்ன வாங்க, நாங்க முன்ன போயிட்டே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா ரெண்டு பேர் அவங்க இதுல வர, தான் நடந்து வர சங்கடம், நடந்து வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும், ஸ்கூட்டர்ல வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும். ஒண்ணு, அவங்க ஒரு மைல் முன்ன போயிட்டாங்கனாலும் நான் பாட்டு பின்ன போயிட்டு இருக்கலாம், அல்லது நாம முன்ன போயிட்டோம் பின்ன வந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாட்டை தங்களுக்குள் நிறுத்தி கொண்டார்கள் என்பது ரொம்ப அருமையா இங்க கவனிக்கணும். இந்த அருமை பாட்டோடு இப்ப எப்படி அப்ப நாவுக்கரசர் முன்னையே கொள்வார். அதனால இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு 30-35 தலங்கள் ரெண்டு பேரும் வழிபாடு செய்யறாங்க. இந்த 35 தலத்துல என்ன பண்ணுவாங்க, நாவுக்கரசர் முன்வர அவரை எதிர்கொண்டார்கள் என்று முடிப்பாங்க. பிறகு அடுத்தாற் போல என்னன்னு கேட்டா, ஞானசம்பந்தர் பின்வர அப்புறம் அவர் எதிர்கொள்வார்கள் என்று வருவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருமாக பல்வேறு பதிகளுக்கு சென்று வணங்கியவர்கள் இப்பொழுது தெய்வீழிப நிலைக்கு வருகிறார்களாம். திருவிழிமணலை வந்து இரண்டு பேருமாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறார். என்ன அது என்றால், நாட்டில் ரெண்டு விதமான முறையில பஞ்சம் வரும். அப்பெல்லாம் ஒன்று மழை நிறைய பெய்து வெள்ளப்பெருக்கினால போய் அப்படி வர்றோம், இல்ல மழை பெய்யாமலே விட்டு போயிடும். அப்ப வான் சுருங்கினாலும் அதான் மிகினும் குறையும் நோய் செய்யும் திருவள்ளுவர். எந்த ஒன்றும் மிகுந்தாலும் கஷ்டம், குறைஞ்சாலும் கஷ்டம். அதுபோல மழை நிறைய பெய்தாலும் கடினம், மழை நிறைய குறைந்தாலும் தப்பு. அது ரொம்ப, அது மாதிரிதான் நம்ம இதுல கூட திருப்பன்கூர்ல மழை இல்லைன்னு வேண்டாங்களாம், 12 வேலி நல்லா எழுதி வச்சாங்களாம், உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். பெய்தது பெய்து கொண்டே இருக்குதான், நிக்கிறதுக்கு 12 வேலி எழுதி வச்சாங்க. ஆகவே மழையானது என்னைக்குமே எதுவுமே சொல்றேன் அளவுதான் இருக்கு, எந்த ஒன்றுமே அளவில் இருந்தால்தான் சரியாகும். அதனால திருவேழிமலையில வந்த போது மழையே இல்லாமல் ரொம்ப சுருங்கி இருக்குதான். அதுதான் ரொம்ப ஒரு பாட்டுல ரொம்ப அருமையா சொன்னார். மண் நின்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் திறப்பில் வரும் பூசையாற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக்கண்டு. ரெண்டு வரிதான். இந்த ரெண்டு வரியும் நமக்கு இப்ப அனுபவத்துல மழையில என்னன்னு தெரியும் தெரியும். மண்ணின் மிசை வான் பொய்த்து, வான் பொய்த்துனா மழை பெய்யல, அப்புறம் வான் பொய்த்து அதனால என்னென்னலாம் தீங்கு வரும் என்று சொன்னா, நதிகள் தப்பி ஆத்துல தண்ணி வராது, என்ன மண் உயிர்கள் கண் சாம்பி உயிர்கள் எல்லாம் வாழ முடியாது. ஏன் உணவு மாறி அந்த மண் உயிர்கள் வந்து ஏன் வருத்தப்படுதுன்னா உணவு தனக்குரியது கிடைக்காதனால. விண்ணவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்றா மிக்க பெரும்பசி. கோவில் குளங்கள்ல நல்லா பூஜை நடக்காது, இவையெல்லாம் நிகழும் என்று சொன்னா. இது எங்க சொல்றது அப்படின்னு கேட்டா, நம்ம ரெண்டாவது அதிகாரத்துல திருக்குறள் அப்படியே இருக்குது, திருக்குறளை வாங்கி புழிஞ்சிட்டு இருந்தது. ரெண்டாவது யாரம் வான் சிறப்பு. ஏன் வான் சிறப்பு சொன்னார்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் மழை அழிவே பொழியணும், அந்த மழை பொழிவு என்பதற்காகத்தான் அந்த வான் சிறப்பு ரெண்டாவது யாரத்துல சொன்னேன். கூட சொல்லிட்டு வரேன், எங்க ரத்தனகிரியில சொல்லிட்டு இருக்கிறேன். ரத்தனகிரியில சொல்றது இவங்க எல்லாம் தெரியும். இப்ப நீதி நூல்கள் நமக்கு நிறைய இருக்குது. நாளடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனிவை நாற்பது, திரிகடுகம், பழமொழி நானூறு, இந்த இப்படி நூல் இருக்கு, திருக்குறளும் இருக்குது. ஆனால் நீதி நூல்களில் திருக்குறளுக்குரிய இடம் என்று ஒருத்தன் சிகிச்சை பண்ணணும். அணுகிற முறை இப்படிப்பட்டது என்று எல்லாம் ஒப்பிட்டு பண்ணா, எங்கேயோ இருக்கிறார் திருவள்ளுவர், திருவள்ளுவர் எங்கேயோ இருப்பார். அதுல இப்ப வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரம், அதை வந்து அப்படி எப்படிறார் சேர்க்கிறார். இதோ இல்லையோ இதை புடிக்கிறது. ஆஹ், மழையும் பொடிஞ்சிருக்குது. மண்ணின் மிசை வான் பொய்த்து, வான் பொய்த்துன்னா மழையானது மாறினர். இந்த பொய்த்துங்கிற ஒரு சொல்றது, இது அப்படியே திருக்குறள் சொல்லு. அங்க என்ன இருக்குது, மண்ணின் இங்க பொய்த்துங்கிற சொல்லே அப்படியே விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயர்நகர்த்து உள் நின்று உடற்றும் பசி. திருக்குறள் விண்ணின்று பொய்ப்பின், பொய்ப்பின்னா மழை தவறிவிட்டால் இந்த அர்த்தம். அதே பொய்ப்பின்கிற சொல்லுங்க எடுத்துச்சிருக்காரு. மண்ணின் மிசை வான் பொய்த்து திருக்குறள் சொல்லி எடுத்தான். சரி, இந்த மாதிரி மழை பொடியில் என்ன கேள்வினாரு, இவர் நதிகள் தப்பி அப்படிங்கிறார். அவர் என்ன சொன்னார், மேல போய் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல் காதாயின். இவங்க ஆறு கீறு வராதுனாங்க, கடலே தன் தன்மை குண்டு போடுங்க. எது மழை பெய்யல, எங்கேயோ போனார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், பெரிய பெரிய வங்காளவரி அரபிக்கடல் சொல்லிங்களேடா, அது கூட மழை பெய்யலன்னா தண்ணீர்மை போடும். இவர் அதை வாங்கி நதிகள் தப்பி என்று சொன்னார். ஆறுகள்லாம் தண்ணி வராது, ஆறுல தண்ணி வராது. ஏன் அவர் கடலை பிடிச்சாருன்னா, இந்த ஆறுகள் எல்லாம் சென்று சேர வேண்டிய இடமே கடல் தான் அல்லவா. இந்த இத்தனை ஆறு சென்று சேருகின்ற கடலே தன் தன்மை குண்டும்னா ஆறு குண்டும்ங்கிறது தானா தெரியும் போடான். துவாசாந்த பெருவில் இருந்து பேசினவர். திருக்குறள் போல ஒரு அறநூலியும் இல்லை, வேண்டியதும் இல்லை, இருக்கிறது. ஆனா யோகியதையா படிக்கணுமே, அதானே இல்லை, அதான் கஷ்டம். யோகியதையா படித்தான். அப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும், நான் கூட தண்ணீர் குண்டும்னு சொல்லல, தன் நீர்மை குண்டும். தண்ணீர் குண்டும்னு சொன்னா தண்ணி தான் குறையும்னு அர்த்தம், நீர்மைன்னா அதனுடைய பண்புகள் குண்டும். கடலுடைய பண்பு என்ன, கடலுடைய பண்பு என்ன என்றால், நிறைய பல்வேறு உயிரினங்கள் அத குடல்ல வாடுது. இன்னொன்று, இந்த சங்கு முத்து பவழம் எல்லாம் அதுலதான் தோன்றுது, எதுல அந்த கடல்ல. அதனால் ஒரு பக்கம் செல்லு வளமும் தோன்றுது, இன்னொரு பக்கம் உயிர் வளங்களும் நிரம்ப இருக்கின்றன. அதான் அப்ப நீர்மைன்னா பண்பு. பரிமையாளர் தானே மனுஷன், பரிமையாளர் தான். திருக்குறளுக்கு ஒரேன்னு படிச்சா பரிமையில உரை படிச்சாதான் உண்மையா திருக்குறளை படிச்சா அர்த்தம். இல்லைன்னா குப்பாய் சுத்து, எந்த வரையும் குப்பையில போடுங்க. ஒன்னு அதை காப்பி அடிச்சிருப்பான், இல்ல அதை பற்றி எழுதியிருப்பான், காப்பி அடிச்சிருந்தா அவனுன்னு அர்த்தம், அதை பற்றி மாறி போனா இப்ப பொய்யன்னு அர்த்தம், குப்பையில போடணும். குப்பையிலேயே போடலாம், வேணும் பயனே இருக்குது. ஒன்னு அவனை விட தாத்தா இல்ல, நீங்க எழுதவும் முடியல. நடுநிலைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கா, பதிமூணு அதிகாரம் நடுநிலைமை. அந்த நடுநிலைமையில என்ன எழுதுனாங்க, நடுநிலைமையோடு இருக்கணும்னா யாருன்னு கேட்டா, நம்ம நம்ம நண்பரா இருந்தாலும் நிலை மாறக்கூடாது, பயவனா இருந்தாலும் மாறக்கூடாது, நடுநிலைமையோடு இருக்கணும் அல்லவா. அப்படின்னு பரிமையாளர் தான், நண்பரா இருந்தாலும் அந்த நடுநிலைமை மாறக்கூடாது, பயவரா இருந்தாலும் மாறக்கூடாது, ரெண்டும் கட்டானா இருந்தாலும் மாறக்கூடாது. பரிமையில நொதுமல், நொதுமல். ஆனா ஏ சார், இப்ப நமக்கு மூணு ரகமும் நமக்கு உண்டு. ஏ சார், மூணாவது வீட்டுக்காரர் எப்படின்னா, சரி அவர் என்னவோ வீடுதானுங்க, வேற நம்ம மூடு பிள்ளையும் அங்கேதான் கிடைக்கும், அவன் மூடு பிள்ளை இங்கதான் கிடைக்கும், அது என்ன நட்புங்கிறோம். ஏன் சார் அந்த மூணாவது அவனை பத்தி பேசாதீங்க, ஏன் பகையின் அர்த்தம். இன்னொருத்தர் வானா வானு கேப்பாங்க, போனா போன கேப்பான், அது உடனே. அப்ப மூணு ரகம் நம்ம பழகிறவங்க, ஒன்னு பகை அல்லது நட்பு அல்லது ரெண்டும் அல்லாதது. இது யார் அல்லா தாத்தா பரிமையா? அப்ப பகை நொதுமல் நட்பு எனும் மூன்று தரத்தார் மாட்டும் ஒப்பனைகள் நடுநிலைமை என்று. இந்த மூணுக்கு மேல எதனா ஒரு தாத்தா சொல்லுங்க பாப்போம். நாம் பழகிற பழக்கத்துல ஒன்னு நண்பர் அல்லது பகைவர் அல்லது ரெண்டும் இல்லாதவங்க, இந்த மூணுக்கு மேல உண்டா? அதுதான் சார் பரிமையில உர. இல்லன்னா எங்கடங்க சித்தப்பண்ணா பெரியப்பண்ணா அவங்க விட்டு ரெண்டு பேரும் விட்டாங்க நொதுமல் எழுதல பகை நதுமன்ற, அது நம்ம பரிமையில உர பரிமையில உர. இவே சிவே இவே சிவே நல்ல பெரியவங்க தான் எழுத முடியாது. என்ன நீங்க இப்ப என்னென்ன நான் தாத்தா இல்லை அவன் எந்த கலையும் அப்படிதான். ஆமா விண்ணு சொன்னா பிரிநீர் உலகத்து இந்த கல் சூழ்ந்த உலகத்துல என்ன ஆகும் உள் நின்று விண்ணின் விண்ணி உலகத்து உள் நின்று பசி உடட்டும் பசியானது வருத்தும் அவ்வளவுதான் எழுதலாம். நான் எழுதிட்டோம் தாத்தா எழுதிட்டோம் இன்னொருத்த எழுதிட்டோம் இவ்வளவுதான் எழுதலாம். குழந்தை எழுதிட்டோம் அல்லது குமரன் எழுதிட்டோம் அல்லது இது பாரதிதாசன் எழுதிட்டோம், எந்த தாசன் எழுதினாலும் ஒரு தாசன் தான் சொல்ல மாத்தலாம் அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிழிச்சு பிள்ள இல்லை பேத்துறாங்க காலை சொன்ன பாருங்க. மறைப்பினும் ஒத்துக்கொள்ளலாகுமா? ஓத்துன்னா வேதத்தை சொல்லுது, ஒத்துக்கொள்ளலாகுமா? உனக்கு ஏன் தனியா வந்து போன் வந்ததா? ஹலோ மறைப்பினும் ஓத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளலாம் தான் திருவள்ளுவர் சொன்னார்னு சொன்னானே. ஏன்னா ஓத்துன்னா வேதத்தை குடிக்குதே, அது குடிக்கக்கூடாது. முண்டம் ஒன்னு என்ன கேட்கலடா, தொல்காப்பியத்தில் இருக்க உயர்ந்தோருக்குரிய ஓத்தியன் ஆன அந்த சூத்திரத்தை என்ன பண்ணுவ, என்னடா பண்ணுவ? வேதத்தை பத்தி எண்ணம் இருந்தது தமிழனுக்கு, அதெல்லாம் ஒண்ணு மாற்றம் இல்லை. உனக்கு வேணா நான் விட்டுரு, தமிழனுக்கு இல்லைங்க அத நீ விலகு. அந்த ஓத்த என்ன பண்ணுவ, தொல்காப்பியத்தில் இருக்கிறத அதுதான் இங்கேயும் இருக்குது. மறைப்பினும் ஓத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளலாகும் பேத்துற அணுவ, இதெல்லாம் உரையா உரையான்னு கேக்குறேன். அதனால பரிமையில பரிமையில எழுதியிருக்கா. சில இடங்கள்ல என்ன பண்றாருன்னா மனுஸ்மிருதியோட ஒத்து எழுதுற, அதுக்கு புறம்பு அந்த இடம் மட்டும் கருப்பு கொடி பிடிக்க வேண்டிய இடம், ஒரு ஒரு ஐந்து விழுக்காடு இருக்கும் அந்த இடம் தான் கருப்பு கொடி பிடிச்சு, ஐயா உங்க மனுஸ்மிருதி வேறு எங்க திருக்குறள் வேறு அதோட ஒத்து எண்ணாதீர்கள் என்று ஒரு அந்த உரம் தான் மறுக்கும். அது தவிர பிச்சை வாங்கணும் சரி. ஆகவே நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், நீர்மைன்னா அந்த பண்பு. அப்ப அதான் பனிமையாளர்கள் நீர்மை குன்றுங்கிறதுக்கு நீர்வாழ் உயிர்கள் பிறவாமையும் மணி முதலாயின படாமையும் ஆம். அப்ப ரெண்டுதான் தன்மை இருக்கு, ஒண்ணு நீர் தன்கில வாழ்கிற நிறைய உயிரினங்கள் வாழும், நீங்க கடல்ல மழை பெய்யல என்ன அந்த நீர்வாழ் உயிர்கள் கூட இறந்து போடுமா. இன்னொன்னு மணி, நான் மணி மணிகள் மற்றவையெல்லாம் பவடம் எல்லாம் தோன்றும் அது தோன்றாது. அதான் நெடுங்கடலும் தண்ணீர் கொண்டிருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, நதிகள் தப்பி என்றார் நம்முடைய சேக்கிழா பெருமை. மண் நின்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாம்பி, கண் சாம்பினா இப்ப தோத்துக்கு இல்லாம அப்படியே வரைக்கிடுவான். மண் உயிர்கள் கண் சாம்பி என்றார். அதான் சொன்னார் ஏன் அப்படி கண் சாம்பினாரு, விண்ணின்று பொய்த்தின் விருநீர் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி, பசி இவனுக்கு பிராணன் எடுக்கும், பசி கண் முடிச்சுன்னா கண் மூடி போடுவான். அப்பா ஐயா மண் கண் சாம்பி உணவு மாறி. இதுக்கு மேல போனதுதான் சேக்கிடாரும் சென்றார் திருவள்ளுவரும் சென்றார். என்ன சென்றார், மழை பெய்யலன்னா மக்களும் உணவு இருக்காது, மாடு ஆடு மாடு இருக்காது, பறவை குட்டி எல்லாம் இருக்காது, எல்லாம் சொல்றாரு எல்லா பயிலும் சொல்லுவான். நாம் வணங்குகின்ற வழிபாடும் தவறும், அது என்ன இருந்தா சமய உணர்வு இருந்தாதான் சொல்லலாம். திருவள்ளுவர் சமய உணர்வு, அதனால் சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. நமக்கு மட்டுமல்லப்பா, நாம் வழிபடுகிற தெய்வங்களுக்கு ஒரு விழாவோ அல்லது இந்த நித்திய கால பூஜையோ கூட நடத்த முடியாது, எது இல்லையானால் மழை இல்லையானால் என்று சொன்னார். இப்படி சொன்னவரை போய் நித்தியில ஒண்ணுமே இல்லாம ஆகுறீங்களேடா, போடு பூசனை செல்லாது. சிறப்புன்னா அவப்போடு செய்கின்ற சிறப்பு வழிபாடு, தேர் திருவிழா போக்குவரத்து நடக்காது. பூசணின்னா தினப்படி செய்கிற பூசணி. அப்ப நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு ரெண்டுமே நடக்காதப்பா மழை பெய்யாவிட்டால் என்று சொல்றாரு. அவ்வளவு சமய உணர்வுடையவரை போய் ஒண்ணுமே இல்லாம சகார பலவனாகிறீங்களேப்பா. இன்னவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்றாது அப்படியே வாங்குறாரு இவர் சேக்கலர். அப்ப இறை வழிபாடும் நடவாதுன்னார். அதுல கூட ஒரு அறிவிப்பாடு எழுதினர் எழுதிட்டுமே. சரி இப்ப நான் சொல்றத நீங்க எல்லா உடையும் பாத்துட்டாங்க. சிறப்போடு பூசணி, அப்ப எதை முன்ன வச்சார், சிறப்பு வழிபாடுங்கிறது திருவாதிரையில தைப்பூசம் இப்படி நடத்துற வழிபாடு, வெறும் பூசணிங்கிறது ஒவ்வொரு நாள் நடக்கிற வழிபாடு, இந்த ரெண்டு வழிபாடு நடக்காதுங்கிறார். அதுல எதை நடக்காதுங்கிறார்? சிறப்பு வழிபாடை முதல்ல வச்சார், பின்னதான் தினமும் நடக்கிற வழிபாடு வச்சார். ஏன் இப்படி வச்சாருங்கிறது யாராவது எழுதினா பாத்துட்டு என்ன எழுதுறான் பாத்துக்கோங்க. ஒன்று எங்க பரிமையான காப்பிடிக்கணும், இல்லைன்னா பேத்தணும். சிறப்பு வழிபாடு எதுக்குன்னு, அதாவது நீங்க என்ன வழிபாடுங்க போது வழிபாட்டுல இருக்கிற உணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் இது உரை எழுதலாம். முறை தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக நம்ம வந்து இப்ப தினமும் தான் பால அபிஷேகம் பண்றோம் இல்ல, எதுக்கு நம்ம வைசூரன் கோயில்ல போய் வந்து கார்த்திகை அன்னைக்கு கொட்டுறோம் முத்துக்குமார சுவாமி மேல பால், சந்தனத்தையும் கொட்டுறோமே, அது சிறப்பு வழிபாடு. மற்ற நாள்ல செய்யறதெல்லாம் ஏதோ ஒரு லிட்டர் பாலை ஊத்திடும் வந்துடும். ஏன் செய்யணும்? இந்த நித்திய பூஜையில சிச்சில தப்பு நடந்துடும். பால் இருக்கும் அன்னைக்கு இங்க ஒரு பூனை வந்து பட்டுனு இறையிட்டு போடும், அடாராடா இன்னைக்கு பால் வச்சிருந்த சாமிக்கு பூஜை பாலே பண்ணல, சிவசிவா சிவசிவா வெறும் தண்ணியை ஊத்திட்டு வந்திருக்கும். சரிங்களா, விளக்கு எரியும்படியா இருக்கும், அன்னைக்கு எண்ணெய் நீங்க கொஞ்சம் தான் ஊத்திருப்பீங்க, நல்ல பாதி வழிபாட்டுல என் விளக்கு அணைஞ்சிருக்கும். சிவசிவா என்ன அனுப்பிச்சு எங்கடா தெரிய காணா, எங்க இதை காணா, அடாரா எண்ணெய் எடுத்துட்டு வர மறந்துட்டோமே, அப்படி இருக்கும். அப்ப விளக்கு கொஞ்சம் பாதி எரிஞ்சும் எரியாமையும் அப்படிலாம் வழிபாடு இருக்கும். இந்த மாதிரி நித்திய வழிபாட்டு நடக்கிற இந்த குறைபாடுகளை நீக்கத்தான் சிறப்பு வழிபாடு நடத்துகிறோம். அதனால அப்ப நித்திய பூஜையில தாழ்வு ஏற்படுவது என்ற அமைப்பை நீக்குவதற்கு சிறப்பு வழிபாடு நடத்துறோம். அப்ப எது பெருசு? சிறப்பு வழிபாடு பெருசு. இவ்வளவு நான் சொல்றேன். பரிமையன் அப்படி சொல்லுவானா, நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்தேகமாதலின் அதனை முற்கூறினார். இதுக்கெல்லாம் ஒரு லட்சம் எல்லாம் பணம் கொடுக்கணும். லட்சம் மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்ற மிக்க பெரும் பசி. இந்த ரெண்டு வரியில பத்து குரல் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டார். வான் சிறப்புங்கிற அது அதிகாரத்தில் இருக்கிற குரல் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டார். அப்படி இல்ல இருக்குது. இந்த மாதிரி பசி வந்துட என்னாச்சுனர் பன்னவரும் ஒழியுமையாள் முலையின் ஞான பாலரா வாயருடன் அரசும் பார்வையில் மண்ணுதலன் திருநீற்று கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமோ என்று கருத்தில் கொண்டார். பார்த்தார், இந்த பசி எல்லாரையும் வருத்தும், நம்ம அடியவரையுமா வருத்தும், வருத்தாது பார்ப்போம் என்று இறைவனையே எண்ணினார்லாம். அப்படி இறைவனை எண்ணி வழிபட்டு இரவில தூங்குகின்ற பொழுதுதான் அப்படியே ரெண்டு பேருடைய கனவிலும் தோன்றி, நாளும் ஒரு காசு தருகிறோம், அதை நீங்கள் கிழக்கு பீடத்திலும் மேற்கு மடத்திலும் இருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் உணவு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான குறிப்பு கொடுத்தார். ரெண்டு குறிப்பு கொடுத்தார். இதெல்லாம் அரசியல் இருக்க உணரணும். ஏதேனும் ஒரு நிதி கொடுத்தீங்கன்னா ஒரே லம்சமா கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், தொலைச்சிட்டு போடுவான். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அவன் வரும் வளம் வந்த பிறகு நிறுத்தியும் பண்ணும், அப்புறம் கொடுத்துட்டு கூடாது. இதெல்லாம் தெரியணும். எனவே இந்த பசினிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பவுன் தருவோம், நீங்கின உடனே பவுன் தர மாட்டோம் பெருமான் சொன்னார். ஆமா, நீங்கின பிறகு இதுக்கு 52 ஆண்டு உனக்கு எல்லாம் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. தடிக்கு விழுந்த பள்ளி, தடிக்கு விழுந்த கல்லூரி, தடிக்கு விழுந்த யூனிவர்சிட்டி, இனி வளர்ச்சி உங்க வளர்ச்சியில வளரணும். அதுதான் அறம், அதுதான் முறை. நாங்க சொல்ல சொல்லிட்டு போனோம். எனவேதான் அவங்க என்ன செய்யறாங்களாம், நித்தம் ஓர் ஓர் காசு பாருங்க. ஒவ்வொரு ஏன் ஒரு 30 நாளைக்கு 30 காசு சேர்த்து கொடுக்க கூடாதா? கிடையாது. தினமும் ஒவ்வொரு காசு. அப்படி இருந்தாதான் அந்த நெறிய அமைப்பும். இவங்க நல்ல பெரியவங்க தான் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு காசு கொடுக்கும். அது எப்ப அந்த பஞ்ச நீங்கிட்டு அன்னைக்கு அது நின்றுடும். எது காசு நின்றுடும், தொடராது என்று அருமையான அமைப்பு. இன்னைக்கு திட்டமிடுறீங்களே, அதெல்லாம் திட்டமிட்டுதான் பண்ணணும். ஒரு காலை எல்லை வரைக்கும் நாங்க செய்வோம், அதற்குள்ள நீங்க எல்லாம் முன்னேறிக்கணும். அப்புறமும் நான் படிக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் 3 மார்க் வாங்கினாலும் எனக்கு வந்து கலெக்டரா வரணும்னு சொல்லக்கூடாது. ஆமா, அந்த 3 மார்க்குக்கு நீங்க 35 ஆக்கிறதுக்காகத்தான் நாங்க ஒரு அவகாசம் கொடுத்தோம். இன்னும் நான் 3 மார்க் வாங்குவேன்னா வாங்கிட்டே இருக்க வேண்டியது நோ கொடுக்க கூடாது. அப்பதான் நாடு வளரும். நான் கிடக்கிற சுண்டைக்காப்பே இல்லவா? அதனால் அந்த நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகுமணி பீடத்தில் குணக்கும் மேற்கும் யாம் அளித்தோம் உமக்கு அப்படி தர்றோம். இந்த காலம் தீர்ந்தால் அலகில் புகழ் புகழீர் தவிர்வதாகும். இந்த பஞ்சம் மட்டும் நீங்கின பிறகு மீண்டும் தரமாட்டோம். இப்படி ஒரு அனுப்பலை செய்தாராம். செய்த உடனே ரெண்டு பேருக்கும் அது மாதிரி கொடுத்தாரலாம். கொடுத்தால் அந்த வரிசை நமக்கு தெரியும் என்னன்னு. தினமும் ரெண்டு பேரும் எடுத்துட்டு போகின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் மடத்துல எடுத்துட்டு போற காசை பார்த்தவண்ணே அப்படி கண்ணில் ஒத்திக்கு வேணாம். என்னையா வேணும், எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு இது நெய் வேணும் எல்லாம் சொல்லிட்டு வேணும். இந்த ஞான சம்பந்தர் கொடுத்த காசு அதை எடுத்துட்டு போனா இப்படி இப்படி பார்ப்பாங்க. என்ன தம்பி என்னையா அப்படிங்கிறாள். ஏன்னா அது அவ்வளவு சரியானபடி எடையுடையது இல்லை, கொஞ்சம் இருப்பா அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஞான சம்பந்தத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏ இவருக்கு கேக்குறத கொடுறா அப்படிம்பா. அதனால இவங்க போனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தினமும் காலம் கடந்து வருது, அதனால சாப்பாடும் காலம் கடந்து போகுது போடுறது. திருவாவூர்துறை சரியா 12 மணி. ஏன்னா அப்பெல்லாம் பெரியவங்க காலையில பூஜை பண்ணிட்டு காலையில அவங்க பூஜை ஒண்ணு இருக்காது, வெறும் ஒரு காபி என்ன சாப்பிட்டுருப்பாங்க. பூஜை பண்ணி முடிச்சாங்கன்னா 10:30 ஆகும், ஆச்சுன்னா உடனே எதுவும் சாப்பிட மாட்டாங்க, சமையல் ஆகிட்டு இருக்கும், 11:30 to 12 சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும், அதெல்லாம் 12 மணிக்கு போகணும். அதெல்லாம் நீங்க என்ன சரியா 12 மணிக்கு நம்மளைய திருநாவுக்கரசர் மடத்துல போடுவாங்க. ஞானசம்பந்தர் மடத்துல சரியா 12 மணில 12:30 to 12:30 கூட ஆகும். சும்மா இருப்பான ஊர்ல இருக்கவன் கேட்டான், என்ன அவங்க மடத்துல 12 மணிக்கெல்லாம் ஆயிடுது, இங்க கொஞ்சம் காலம் ஆகுதுன்னு. இது மெதுவா யாருக்கு போச்சு? ஞானசம்பந்தர் காதுக்கு போச்சு. போன உடனே ஞானசம்பந்தர் காதுக்கு போன உடனே பார்த்தார், ஞானசம்பந்தர் காதுக்கு போன உடனே ஏயா நம்ம மடத்துல மட்டும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் போய் சொல்லியிருக்காங்க, இது முன்னே சொல்லப்படாதாப்பா, நம்ம காசு இல்லை, என்ன தினமும் அவர் கொடுக்குற காசு சரியா இல்லை. பார்த்தார், வாசுதேரவே காசு நல்கிறீர், ஏ மாசில் மனதி ஏசல் இல்லை என்று கொடுத்தார். அப்படி கொடுத்த பிறகுதான் அந்த காசு மீண்டும் நல்லதாக ஆகி சரியா நாவுக்கரசர் மாதிரியே அந்த மாதிரி அந்த காசு ஆகியிருக்க இவர் மனத்திலும் 12 மணிக்கு உணவளித்தினார்கள். எனவே தர்ம சாப்பாடு என்பது எத்தனை மணிக்கு போடணும் என்றால் சரியா 12 போடணும். நாம வீட்டுல இட்லி சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு அது சட்டினெல்லாம் சாப்பிடுறோம், ஆனா நாட்டு மக்கள் கூடுமானவரை காலை உணவு ஏது ஏழைகள் எல்லாம், அதனால இந்த மத்தியான உணவு ஒண்ணுதான் அவங்களுக்கு கிடைக்கும், அதனால அது சரியா 12 மணிக்கு போடப்பா. ஆகவே அது மாதிரி அந்த அந்த அறச்செயல் அன்று முதலாக சரியா 2 பேருக்கும் 12 மணிக்கு உணவு போடும்படியான அமைப்புல இருந்து திருவேழிமல்ல இருந்தாரலாம். இருந்து ஒரு காலை எல்லை மாறிட்டு, என்ன காலை, எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சு அருமையா அது எல்லாம் ஆயிட்டு, அப்படி ஆன உடனே காசும் நின்றது.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: அதனாலே இப்படி அந்த திருமேனி இரண்டிலே ஒன்று ஞானத்தை உபதேசிக்கின்றது. வடவார மரத்துக்கடியிலிருந்து கல்லாலின் உடையமர்ந்து நான்மறையார் அங்க முதற் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வருக்கும் வக்கிரந்த புரணமாய் மறைக்கு அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நடையாமல் நினைந்து போவான். அந்த வடவாளன் மரத்துக்கடியில் எழுந்தபடி இருக்கிற அந்த சுவாமியேதான் இங்கு எழுந்தபடி இருக்கு. அதனாலே அடியனுக்கு அந்த சிவம் ஞானம் போதம் என்கின்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லவும் அப்படின்னு கேட்டார். அடியேனும் உமக்கடிமையாவேன் என்றலுமே சிவம் மேது ஞானம் ஏதுங்கு இலங்கியிடும் போதமேது எம்புவேன் அன்று விட நீழலில் வந்து இருந்தார் நீரே. அடியேனும் உமக்கடிமையாவேன் நின்ற சிவம் உண்டு. நின்ற சிவம், சிவம் என்பது ஒரு வஸ்து, அது எப்பொழுதும் உள்ள ஒரு, அதான் நின்ற சிவம் எப்பொழுதும் உள்ள ஒரு. அண்டங்கிடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ளவர்களென்றே வல்லாண்டு உறுதி என்றார் போல சிவம் என்கின்ற ஒரு வஸ்துவானது எப்பொழுதும் உள்ள வஸ்து, அழிவில்லாதது. அப்படிப்பட்ட சிவம் அந்த பொருளையே தேர்தல் ஞானம். தேர்தல் என்றால் எல்லாவற்றை விட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க என்பது வந்தவர். எல்லா தேவர்களையும் விட்டுவிட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க, சிவன் ஒருவனையே பற்றி கொள்வாயாக, சிவனை பற்றினால் நீ சிவனாய் இருக்கிறவன் சிவனாவாய். அதாவது தேர்தல். தேர்தல் என்று சொன்னால் மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், சிவன் ஒருவனையே கடவுள். மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், பரம விஷ்ணுவாதி முதலான தெய்வங்கள் எல்லாம் சீவர்கள், பிறப்பார்கள் இறப்பார்கள். அது சாபமன்னால் தக்கன் வேண்டி தகருது என்று நஞ்ச அஞ்சி அவ என்றா என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. தேவர்கள் எல்லாம் நம்மவரே, நம்மவரேனா ஜீவர்களே. அதனாலே 100 கோடி பரமர்கள் நுங்கினார் 6 கோடி நாராயணர் அங்கரை. ஏழு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அதால தேர்தல். தேர்தல் புரியுதா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவன் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று தேர்தல் ஞானம். அது ஞானம். இந்த ஞானம் எத்தனை பேருக்கு இருக்கு பத்தி உள்ளவன்? எத்தனை பேருக்கு வரும்? சில பேருக்கு தான் அந்த ஞானம். ஆகையினாரே சிவன் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று தேர்வு. அப்படி தேர்ந்தாது, தேர்வது ஞானம். தேர்ந்த பொருளை, சிந்தையிலே வைத்து தியானம் பண்ணுவது போதும். தேர்ந்த பொருளை விட்டுவிடக்கூடாது. உயர்ந்த பொருளை கண்டு விட்டோமா, இந்த பொருளை விடுவோமா? உயர்ந்த பொருளை கண்டால் என்ன பண்ணுவோம்? கட்டாயமா அந்த பொருளை எடுப்போம், பத்திரம் அப்படின்னு. அதான் சிவம் என்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளே முழு முதல் பொருள். அந்த பொருளை தியானத்திலே வைத்து சிந்தையிலே வைத்து தெளிவது போதும். ஆகையினாலே சிவஞான போதம் என்பதற்கு சிவபெருமானாகிய முழு முதல் கடவுள் ஒருவரே கடவுள் என்று எண்ணி அந்த பொருளை தியானிப்பதே சிவஞான போதம். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். நிகழ்வோதம் தேர்ந்ததனை தெளிதலாமல், தேர்ந்ததனை தெளித ஒரு சராப்பு கடைக்கு போறோம், வஸ்திரத்து கடை சவுளி கடைக்கு போறோம், பல இதை புரட்டுறோம். ஒண்ணு நமக்கு பிடிச்சது எடுக்கிறோம்ல, எடுத்தது என்ன ஒண்ணு பிடிச்சது கட்டாயமும் எடுத்துட்டு வந்துடும். அது போல தேர்ந்த பொருளை விடாது. தேர்ந்த பொருளை, உயர்ந்த பொருள் என்று கண்டுவிட்டால் அந்த பொருளை விடாது, அந்த பொருளோடு சேர்ந்து விடாது பற்றி கொண்டு இருக்கும். அதான் சிவஞான பொருள். ஒன்றியனர் பொருள் வினவி நிற்பா சிந்தை உருகும் வகை உரை செய்தார் ஓமையெல்லார். அதனாலே இப்படி பொருளை கேட்டு நிற்கின்றவராகியவனா விடுத்தவராகிய திருவாத உடைகள் உள்ள உருக்கும்படியாக இந்த வாக்கியத்தை சிவருமான் சொன்னார். மாணிக்க வாசகர் கேட்டாரு, சிவருமான் சொன்னார். சிவருமான் வாய் திறந்து பேசினார், பார்வதி கிட்ட பேசுவாரு, மாணிக்க வாசகர் பேசினார். இப்படி சொன்ன உடனே அவருடைய உள்ளவாறு, திருவாரூரில் உள்ளவாறு நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும். நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும். அது நினைய பரதுக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையுப்பாறை இல்லாத்தனையை நோக்கி தடைத்த கண்டம் கணைய கண்ணீர் அறிவிவாய கையும் ஊப்பி கடிமலரால் புனையப்பெறுவது என்று ஓலோ என் பொல்லாமணிய புனந்தேர் என்றார் போல அந்த பொருளை நினைவு சாமியைக் கண்டு உடல் நடுங்கியது, உள்ளம் கரைந்தது, எலும்பு உரியும் மீதான் அரும்பி விதிர் விதிர்த்தும் வரையார்களற்கன் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் துவிந்து உன்னை போற்றிய ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ்வுடைய உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையிலே நின்றார் மாணிக்க வாரதி. இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா? இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா? எல்லாம் மறந்து விட்டார், எல்லாவற்றையும் மறந்து விட்டார். குதிரை வாங்க வந்ததை மறந்து விட்டார், கூட வந்தவர்களே மறந்து விட்டார். யார போல? கண்ணப்பறை போல. காலத்தியப்பறை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டார். இவர் திருப்பரந்துறையில பரமாச்சாரியனை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டார். உடல் உலைய என்பதா நெக்குறுகள் விழிநீரில் ஊற்றன விதிம்பியூற்ற ஊசி காந்தத்தனை கண்டனுகள் போலவே ஓருறவு முன்னியுண்ணே படபடன நெஞ்சம் பதைத்த நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்தெழுந்து மடல விடும் மலரணைய கைவிரித்து கூப்பி வானே வானில் இன்ப மலையே மடைத்தார வெள்ளமை நீடூடி வாழ்வன வாழ்த்தி ஏற்று கடல் மடை திறந்தனையா அன்பரம்புக்கிழியை, கடல் மடை திறந்தனையா அன்பரம்புக்கிழியை, கண்ணஞ்சருக்கிழியையோ கருதறிய சிற்றவியில் ஆனந்த நிறுத்தப்படும் கருணாகர கடவுளே என்பது தாயுமான ஒரு பாடல். அந்த நிலையிலே மணிக்க வாசகம். இந்த நிலை எப்பொழுது வரும் என்று கேட்டால் தீவிரதர சத்திரிபாதமுடையோருக்கு உண்டாகும், அதிதீவிரதர சத்திரிபாதமுடையோருக்கு உண்டாகும். அந்த அதிதீவிரதர சத்திரிபாதம் இந்த மாணிக்கவாசனுடைய வாழ்விலதா நான் வாழ்க்கையில்தான் அந்த சத்திரிபாதத்தினுடைய தன்மையை கேட்கும். அதனாலே நாலாஞ்ச திரிபாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர என்ற நாலாஞ்ச திரிபாதத்தை உடையவராய் இப்படி அழுது தொழுது நின்றாரு. உத்தமார் இன்னவார் இங்கு குறைத்தலும் உவந்து நாலாம் சச்சி நீபாதம் மீதும் தன்மையராதலாலே இவர் நல்ல பக்குவமானவன், நல்ல பக்குவத்தை உடையவன். இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இவனை விடப்படாது, இவரை வாதவூரனை விடப்படாது என்று சிவபெருமானுக்கு ரொம்ப பிரிய ஒன்று, ரொம்ப பிரிய ஒன்று. இது மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான் அவருக்கு. நான் கூட இதில் பாடி இருக்கிறேன், இந்த வாதவூர் வள்ளல்ல நல்ல சீடன் கிடைக்கிறதுக்கு குரு தவம் பண்ணும், நல்ல சீடம் கிடைக்கிறது குரு தவம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கிறது சீடம் தவம் பண்ணியிருக்கணும். ரெண்டு அப்படி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ சொல்ல முடியல, அந்த ஆனந்தத்தை சொல்லவே கட்டியதில்லை, அந்த ஆனந்தத்தை சொல்லிய முடியாது. நல்ல குரு நல்ல சீடம், ஆக இப்போ சீடம் தவம் பண்ணுறது ஒரு வகை, குருவே தவம் பண்ணியிருக்கணும். அதனால தான் சொல்லியன் சிவகுருமானே தவம் பண்ணினாரு, அதனால தான் மாணிக்க வாசல் கிடைச்சார். அதனாலே உத்தமர் இன்னவாரும் குறைத்தரும் நாலாம் குறைத்தல் உவந்து நாளான் சத்திரிபாதமை தன்மையர் ஆதலாலே அத்திரு மண்டுளாடு ஐயருங்கு என்னையாட இத்திருமேனி கொண்டார். மண்டிலே ஆடுகின்றவர் தான் இந்த திருவியில் கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல இங்க கல்லார மரத்துக்கடியில் சொன்னார, இங்க மண்டிலே ஆடுகின்ற சாமி தான் ஆடுறதை விட்டு விட்டு இப்ப இந்த திருக்கோலத்தை கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அதனாலே வித்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி அதுக்கு மேலே பிரார்த்தனை பண்றார் சாமி பெருமானே. உலக வாழ்வு தேவலோக வாழ்வு எல்லாம் மின்னலை போன்றது, மின்னலை போன்றது. மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும்? தோன்றுற நேரமும் மறைகின்ற நேரமும் ஒரே நேரம் தான், தோன்றும் உடனே முறை, அது போன்றது உலக வாழ்வு. அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்ற ஆற யான் வேண்டேன், கற்பனவு இனிய மின்னின நிலைமையில்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன், உன்னடி அடைந்து நாயேன் உருபவம் ஒழித்தது வேண்டும். தேவரீருடைய திருவடியை அடைந்து பிறவி இல்லாமல் நான் பெற்று தேவரின் திருவுருளை பெற்று தேவரீருடைய திருவடியிலா இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். உருபவம் ஒழித்து வேண்டும் என்ன என்று அடிமை உள்வாய் எம்முயிர் கரைவாய் என்று முன்னுற வணங்கி நின்றார் முகமலாம் கண்ணீர்வார். அப்படி அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலையும் மூழ்கி சிவபெருமானத்திலே தேவரீருக்கு நான் அடிமையாக இருக்க வேணும், என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று வேண்டிக்கொண்டார். சாமி என்ன பண்ணாரு, இவரை பிடிக்கத்தானே சாமியே வந்தாரு, அதனாலே குழந்தை அடாரு அடாரு அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சு விட்டு கண்ணீரை தொடச்சு விட்டு இவ்வகை புகந்து முன்னுற இறங்கி நிற்ப திவ்ய தரமேயான செய்தி எழுந்து நாடி. திவ்ய தரம் என்று சொன்னால் ஒரு கனிந்த உள்ளமுடையவர். யாரு? மணிக்கவாசகர். கனிந்த உள்ளம், பழுத்த மனம், பழுத்த மனம். இப்பொழுது எல்லா பொருளையும் விட்டு விட்டார். அது எப்படின்னா, தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான். அப்படி வந்தவனுக்கு எத்திக்கும் புகழ ஒரு அருள்மொழியை தந்தான், எல்லாத்துக்கும் புகழ்மொழியாக ஒரு அருள்மொழியாகி உச்சி விஞ்சாக்கரத்தை கொடுத்தான். எல்லாம் இழந்தார், சிவமொன்றே இருந்தார். பற்றி பெருங்கடல் வாசகமானது, பாக்கியம் உள்ளோ ஓதி உணர்ந்தார், சக்தியின் இன்னொரு தானே பதிந்தது, செஞ்சலமான பிறவி உள்ளது. அதனாலே திவ்ய தரமேயான செய்தியர் முன்னாடி அவ்வடி அவர் இன்மிக்கார் ஒருவர் வடிமை தன்னை வெவ்வினை அகற்றியாள வேண்டும் என்று நின்றார். அந்த சிவகணங்களிலே மிக தலைமை உள்ளவராகிய ஒரு சிவகணம் வந்து அவர் சொன்னாரு, அதனால இவர் ரொம்ப பக்குவத்தில் முதன்மையாக இருக்கிறாரு, அதனால இவர் ஆண்டு உள்ள வேணும்னு சிவருமாண்ட சொன்னாராம் சிபார்சு. அந்த சிவகண தலைவரில் ஒருத்தர் திருவுருளை பரவு ஒன்று என்கின்ற பக்குவம் உள்ளவனுடைய உள்ளமும் அவருடைய செயலும் அவருடைய வாக்கியமும் தனியாக தெரியும். அது அதிகமாக பார்க்க முடியாது, அதிகமாக படியோ இருக்கா படியும். திருவுருளை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று அந்த திருவுருளிலேயே எண்ணம், அதை பற்றியே நினைப்பதை பற்றியே பேசுவது, அதை பற்றியே அவனுடைய செயல்கள் அத்தனையும் இருக்கும். அதனாலே இதை பார்த்த உடனே அந்த சிவகண தலைவருக்கு உடனே சுவாமிகிட்ட சொல்லி ஒரு விடப்படாத ஆண்டு உள்ளவன் கருப்புக நினையார் நம்மியர் கண்ணருள் செய்யும். அதனாலே இனிமேல் கருவாசம் பண்ண எண்ணமில்லாதவராகிய திருவாத ஊரிலுடைய திருமேனியிலே அவருடைய திருமேனியை தன்னுடைய கண்ணாலே பார்த்தார். யாரு? சிவகணம். அதான் நயன தீட்சை, கண்ணருள் செய்யும். முதல்ல நயன தீட்சை தான் முதல் தீட்சை. இது பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும் படி நயனத் தருள் வருஷ வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் ஔத்திராதி அநேகம் உள என்பது சிவஞானது. முதல் தீட்சை கண்ணால் தான் பார்த்தது. ஆணவ அழுக்கடையும் ஆவி அருமையான வரி, ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரன் ஒரு வேலைக்காரன் ஒரு அருணகிரிநாதர். ஆணவ அழுக்கு அடைந்து கிடக்கின்ற ஆவியாகிய உயிரை முருகப்பெருமான் பார்த்தானா? பார்த்த உடனே அந்த ஆணவ அழுக்கு சுத்தமா போயிருச்சான். பார்த்த உடனே பார்வையில போயிருச்சான். போன உடனே சிவஞானத்தை உள்ள போயிருக்கான். பாத்திரத்தை கழுவினாள், கழுவின பாத்திரத்துல பாலையும் ஊற்றினாள் என்றார். அம்மாவாகிய பாத்திரம் அழுக்கு பிடித்திருந்தது. அந்த அழுக்க என்ன பண்ணான் தெரியுமா? முருகன் பார்த்தானா? பார்வையிலே அழுக்கு அடித்துட்டான். நெஞ்சில் பரப்பர விதித்தல் வேண்டி, நெஞ்சில் இருக்கின்ற பரப்பு உடுங்குமாறும், அது வேகம் எடுத்தாண்ட வேந்தடி. மனமானது எப்படிப்பட்டது என்றால் ஓய்வில்லாது சுத்தி கொண்டே இருக்கும் மனம். நம்ம அங்க இருப்போம், மனம் சுத்திக்கிட்டே இருக்கும். அது மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்தும்பாரு அருணகிரிநாதர். ஒரு நொடியில 100 கோடி துன்பத்தை நினைக்கிறோம். மனமானது சாமானியமல்ல, மாவேகம் மனோவேகம். பரப்பர விதித்தல் வேண்டி எடுத்த ஒரு பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்ற தில்லையம்பலத்தே நின்ற அருப்பரானந்த வாரி ஆதலின் அதற்கு அப்படி சிவகணத் தலைவர் சொன்ன உடனே இவர் நல்ல பக்குவமுடையவர், அதனாலே இவரை ஆண்டு கொள்ள வேணும் என்று அவர் சொன்ன உடனேயே இவருக்கு நாம் தீட்சையை பண்ணி வச்சு இவனை சிவஞானியாக ஆக்கிவிடணும். ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னா அவனை சாமியார் ஆக்கணும்னா அவன் மூலமா எத்தனையோ பத்து பிடிக்கலாம். ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னு வச்சு அவனை சாமியார் ஆக்கிவிட்டோம்னு நமக்கு சீடன் ஆக்கிவிட்டோம்னு வச்சுக்கோ, அவன் மூலமா எத்தனையோ பத்து பிடிக்கலாம் என்கின்ற தந்திரத்தினாலே இப்படி சாமி என்ன பண்ணாரு? அத்தகு பகலோன் முன்னர் அலசி அம்புசாதம் ஒத்தவர் தம்மையிலாடி உன்னை என்று அறிமுக கொள்ள இத்தலத்தாரு. பாதபுரனே, உன்னை அடிமை கொள்வதற்காகவே இங்க வந்து, வேற வேலை இல்லை. உன்னை ஆண்டு கொண்டு உனக்கு அருள் கொண்டுவதற்காகவே இங்கே இத்தலத்தை அணைப்போம். நீ உன் இயற்றிய தவத்தினார் எப்படி நாம் இப்ப வந்து வந்தால் நீ முன்பு செய் தவத்தின் ஈட்டம் மும்புசை தவத்தில் ஈர்த்த முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி எங்குனு குருக நோக்கி சித்தமது இறங்கல் வேண்டாம். அதனாலே நீ கவலைப்படாது, உன்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்தோம் என திருவாயுமல் அப்படி சொல்லி வந்து நான் வறுமையுற்றேன் மற்றனது இளம்பாடு என்று சிந்தையாகுலமுற்றாங்கை செழும்பொருள் ஈதல் செய்வார். யாரோ ஒரு வள்ளனானவன், நான் ஒரு தரித்திரன் என்று நான் இந்த மாதிரி அன்னவஸ்திரம் முதலானவற்றிற்கெல்லாம் நான் ரொம்ப சிரமப்படுறேன் ஜானி, அதனால எனக்கு உதவி பண்ணு என்று கேட்டால் அந்த வள்ளல் என்ன பண்ணுவான், உடனே தருவான். அவன் நேரம் பார்க்க மாட்டான், காலம் பார்க்க மாட்டான். உலகத்தில் சில வழக்கம் சில பேர் வைத்திருப்பாரு, நான் வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், சனி செவ்வாய்க்கிழமை கொடுக்கறதில்லை அப்படின்னு சில வழக்கம். வள்ளலுக்கு அப்படி இல்லை, நேரம் இல்லை காலம் இல்லை. வள்ளலா இருக்கிறவன் நேரங்காலம் பார்க்க மாட்டான். வள்ளலா கஞ்சனா இருப்பவே நேரங்காலம் பார்ப்பான், வள்ளல் நேரம் பார்க்க மாட்டான். அவனுக்கு எப்போ கொடுக்கலாம்னே இருக்கு, இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆடு இல்லை அப்படின்னு கவலைப்படுவேன். கஞ்சி இன்னைக்கு யாராவது வாங்க வந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுவேன். வள்ளல் என்ன பண்ணுவான், இன்னைக்கு யாரும் வரலையே எது கவலைப்படுவான். கஞ்சன் என்ன பண்ணுவ, யாராவது வந்துட போறாரு கவலைப்படுவேன். அதனால வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலா இருப்போர் சொல்வார். வள்ளல்களும் ஞான கடலோனே வள்ளி மணவாள பெருமாளே என்று வள்ளல் என்றால் சிவபெருமான் ஒருவன் தான் வள்ளலே. அது எப்படி கேட்கிறீங்களா, எல்லாரையும் யாரே கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தொலைக்க முடியாத அமுதத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டார். அது மாணிக்கவாசர் சொன்னார், வார்ந்த நஞ்சு ஐந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் கூட்டி அமுதத்தை கொடுத்துட்டு யாராவது நஞ்சை சாப்பிட்டா பொங்கின் எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதும் தெய்வம் உண்டோ சொல்லாய் என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். அதனாலே கொல்லக்கூடிய விஷத்தை சாப்பிட்டு விட்டு யாராவது அமுதத்தை மத்த பெற்று கொடுப்பாரான், அப்படி கொடுத்தவன் தான் சிவருமான், அதனாலே அவன் வள்ளல். காரணத்தோட அதனாலே இடர் ஒளிந்து வறுமையுற்றேன் மற்றன இளம்பாடு என்று சிந்தையாகுலம் முற்றாங்கி சிலும்பொருள் இதில் செய்வார். இந்த நாள் அழிக்க வேண்டும் என விதி இன்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை ஒன்று உள்ள வேண்டும். ஐயாலே தீட்சைக்கு காலங்கள் சொல்லப்படுகிறது, இந்த காலத்திலே இந்த மாதத்திலே இன்னும் நட்சத்திரத்தில் தீட்சை பண்ண போகணும் என்று சொல்லுகிறோம். இப்ப இவர் வந்திருக்கிறாரா, இவருக்கு நாளும் இல்லை நட்சத்திரம் இல்லை கிழமையும் இல்லை ஒன்றும் இல்லை. வந்திருக்கிற குருநாதருக்கு ஒன்றுமே இல்லை, வந்திருக்கிற குருநாதருக்கு நாலு கிழமை மரண யோகம் கறி நாள் அச்சமி நாளுமே ஒன்றும் கிடையாது. நமக்கு எல்லாம் உண்டு, அவருக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் படைச்சவர் அவர். மண்ணிய நான் மீன் மணி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வரை. மண்ணிய நான் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயறுமால் ஊர்திர நேர் வீதி வேலி உலகு என்பது முத்தொள்ளாயிரம். ஆகையினாலே எல்லாவற்றையும் படைத்தவனாயிருக்கிற சிவபெருமானுக்கு நாள் கிடையாது கிழமை கிடையாது. அதனாலே உடனே தீட்சை ஒண்ணி அவருக்கு அருள் கொஞ்சம் எண்ணினார் எண்ணினாரு. அத்தகு தொண்டற்கல்லா அதிபராம வரை நோக்கி இத்தவம் உடையோனையும் இடர் ஒழித்து ஆழ்வது நாள் வித்தக எதற்க வேண்டும் கருமனை விடைவு செய்கின்ற உத்தம வடிவம் காட்டும் உண்மையாக சித்தர் செய்தார். அந்த சிவபெருமானிலே தலைமையாயிருக்கிறவரை பார்த்து இந்த வாதபூரனுக்கு நாம் திருவருள் செய்யவும் அவனுக்கு தீட்சை பண்ணி வைக்க போகணும், அதனாலே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். அந்த சிவகண தலைவரை பாரு, தீட்சை செய்யறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு தெரியுமா, முறையாக ஆகம விதிப்படி தீட்சை விட்டு மாணிக்கவாசகர் முறையாக ஆகம எல்லா தீட்சையும் ஒரே சமயம். திருவடி தீட்சை தான் கடைசி, திருவடி தீட்சை தான் கடைசி, ஏழு தீட்சை நயனம் ஞானம் அவுத்திரி சாத்திரம் யோகம் என்று ஏழு படிநயன தருள் பருஷம் வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் அவுத்திரா ஏழு வகை தீட்சை. இந்த தீட்சையெல்லாம் முடிஞ்சு நல்ல பக்குவமுடையவனுக்கு திருவடி தீட்சை முடிவிப்பார். சமானி உள்ள திருவடி தீட்சை அப்பர் சுவாமி இதில் கேட்டார் திருவடி தீட்சை எங்கே சத்திமுத்தத்தில் நல்லூருக்கு வாழ்ந்தார். ஆகையினாரே இப்படி எல்லா வகையான தீட்சையும் இவனுக்கு செய்ய போகணும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் சிவகர தலைவர்களுக்கு உத்தரவு போட்டார். முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த மண்ணிலும் தளர் தவத்தின் மிக்கார் வகை மலர் தெரியலாலும் பொன்னிடை அழுத்தி முத்தம் புனைந்தனல் பட்டினாலும் அன்னடும் காவினோட அங்க ஆன பூங்கோயில் செய்தார். அதனால தீட்சா மண்டபம், தீட்சா மண்டபம் அது நவரத்தனங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக அந்த மண்டபத்தை வைத்தார். தீட்சா மண்டபம் அப்படி அமைத்து செய்தனர் கோயிலோடு சிறந்த ஆசனமும் ஏற்று அதில் சுவாமி எழுந்தருளி இருப்பதற்கான நல்ல ஆசனத்தையும் அமைத்து மெய்தது தொண்டற்கெல்லாம் மிக்கவர் இறைவச்சார்ந்து கைதவம் உடையானையில் கனவிலும் காணவில்லா மைதரு களத்தாய் கோட்டம் சமைந்தது வாய்ப்பயர்ந்தார். அதனால் தீட்சா மண்டபம் அந்த தீட்சைக்குண்டான பொருள்கள் எல்லா வகையான ஏற்பாடும் சிறப்பாக செய்து விட்டோம் என்று அந்த சிவகர தலைவர் சேர்ந்து சாமி இடத்திலே சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஆயிடை குடவால் விற்பில் ஆதவன் கறந்து அப்போது அம்மாலை வேடை சூரியன் கடலிலே குளித்தான், மேற்கு கடலிலே போய் குளித்தான். பாயிருள் பறந்த பின்பு கடிகையூர் 15 கையாலும் இரவிலே 15 மேலே 15 இரவு நடுச்சாமத்திற்கு மேல் மேலே மேயனல் உயிர்கள் எல்லாம் விழித்துயில் பயிருங்கால தூய தொண்டர்க்கும் ஆய தொலையினல் அமையந்து கையாலே அந்த இரவிலே பிற்பாதியிலே இரவிலே பிற்பாதியிலே கையால இவருக்கு மாயையாகிய மலத்தை தொலைக்கவோனும் என்று எண்ணினாராம். என்னே இங்கிவன் தன்னையாளும் காலமீது என்று தெய்வ சங்கமதகன்று முன்னோன் மஞ்சன ஜால சார்ந்து குங்குமம் புழுகு சாந்தம் குலைத்துமை முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்தம் என் பணி நீராடி ஆச்சாரியர் ஆகியார ஸ்நானம் பண்ணினாராம். ஆச்சாரியர் வாசனை பொருள்களை கலந்த கங்கை நீரிலே ஸ்நானத்தை பண்ணாராம். கங்கை தான் தலையிலே இருக்குது, அதெல்லாம் உசாரமா சொல்லும் முறை என்று ஆச்சாரியனா இருக்கிறவர் இப்படி ஸ்நானம் பண்ணி யாரும் இப்படி ஆசாரத்தோடு இருக்க போகணும் என்பதற்கு அந்த முறை. இவரு குளிக்கிறதே கிடையாது, சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது, இவங்களுக்கு சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, உண்ணாது உறங்காது. அதனாலே இப்படி ஆச்சாரியன் செய்ய வேண்டிய அந்த முதல் காரியங்களெல்லாம் செய்தான். மெய்ப்புணல் துகிலான் மாற்றி விலை மதிப்பில்லான் அல்ல ஒப்பொருள் செம்பட்டாடை உடுத்து செம்பட்டாடை விஷயம் ஆச்சாரியன் கட்டி கொள்வது திச்சாகாரத்திலே செம்பட்டாடு கோட்டம் மீதி கோட்டம் என்கிற அந்த தீட்சா மண்டபத்துக்கு எழுந்தார். செப்பிளம் முலையாழ்வாகன் தென் திசை அதனை நோக்கி தெற்கு முகமாக இருந்து இப்ப நமக்கெல்லாம் ஆச்சாரியர் எப்படி வடக்கு முகமாக இருந்து நம்மை கிழக்கு முகமாக வைத்து வலது காதல உபதேசம் பண்ணுவார் அப்படித்தானே பண்றாரு. இந்த ஆச்சாரியன் தெற்கு முகமாக எழுந்துருவியிருந்தது சோகர்மான் தெற்கு முகமாக எழுந்துருவியிருந்தது தென் திசை அதன் நோக்கி அப்பெரும் தவிசின் மேலங்க அழகுற இருந்தவர் அப்படி தெற்கு முகமாக எழுந்தொழி அந்த ஆதனத்திலே எழுந்தொழினார். அண்டரும் மலர் உயர்த்தும் அண்டரும் மலர் உயர்த்த அன்பரும் நீராடி அதையாலே தீட்சை பெற்றுக் கொள்ளுவராகிய வாத உருடிகளும் ஸ்நானத்தை செய்து அதற்கு மேலே வெண்டுகில் முடிந்து அவர் சிவப்பு பட்டு இவர் வெண்பட்டு அணிந்து நீர் விளங்கிய மையராகி திருநீர் பூசி இவர் ஏற்கனவே ஆகம விதி எல்லாம் தெரிந்தவராகினாலே நன்றாக திருநீற்றெல்லாம் அணிந்து கொண்டு முண்டக மலர்த்தால் வணங்கி முத்தி தந்தருள மீனி கொண்டவர் திருமுன் என்று குறுகி எங்கு இப்படி ஸ்நானம் முதலானதை வாங்கியது கையால் வஸ்திரம் முதலானவற்றில் அணிந்து கொண்டு விண்ணவர் அதிமன் பொற்றால் விளக்கி அர்ச்சனை முன்றியது முதலிலேயே ஆச்சாரியனுக்கு பூஜை பண்ணினாராம். சிவபெருமானுடைய திருவடியை பால் முதலானவற்றினாலே விளக்கி பூஜை பண்ணினார். இதெல்லாம் மாணிக்கவாசகர் தான் கொடுத்து சிவபெருமான் திருவடியை தொட்டு பூஜை பண்ணுறார். தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்தமை முழுதுஞ்சாத்தி வண்ணமன் கழுநீர் மாலை வளம்பெற அணிந்து பின்னர் கண்ணொரு பரிமீர கண்டுள்ள மகிழ்ச்சி உண்டு. அந்த திருமேனியை பார்த்து பார்த்து பார்த்து அளவில்லாத ஆனந்தத்திலே போயினார். திருமேனியை நன்றாக கண்டவர், நன்றாக கண்டவர் அந்த ஆனந்தத்திலே இவருடைய உள்ளமானது சொல்லி முடியாது. அந்த ஆனந்தம் அது இப்போ நம்ம சொல்லி முடியாது, நமக்கு அந்த இது உணர்வு வராது. சாமியை நேராக கண்டு ஒரு எப்படி இருக்கும் அந்த உள்ளம், உள்ளம் எப்படி இருக்கும், ஆனந்த வெள்ளமாக இருக்கும், அதை சொல்லி முடியாது. பருப்புடன் நாளிகேற பழஞ்செழும் துருவல் சேர் தேங்காய் துருவல் அதனால முந்திரி பச்சை பாசிப்பருப்பு முதலானதெல்லாம் சேர்த்து அதனால சருக்கரை கலந்து பாலில் சமைத்த நல்ல சுவாமியினுடைய திருவடியை பூஜை பண்ணி அதுக்கு மேலே நிவேதனம் இப்படி பண்ணுறாராம். ஏழு முந்திரி பருப்பு பாசி பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து சர்க்கரை கலந்து பாலிலே சமையல் பண்ணியிருக்கார், பொங்கல் வச்சுருந்தார். இருத்திய கனகக்கான் மேல் அது வைத்தது தங்கத்தினால செய்த ஒரு ஆசனத்தில் வைத்தார். தங்கத்தினால செய்த ஒரு ஆசனம், அது மேல அந்த பொங்கல். விருப்போடு படைத்து நெய்யும் மிக்க முக்கனியும் வீடு, அந்த அன்னத்திலே நெய் வீடு, அதோட மூன்று வகையான கறி, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், முக்கனியும் அந்த வீடு, அந்த பொங்கல். மாலையன் வளாரி மற்ற வானவர் பழைக்க, மாலாகிய திருமாலும் அயனாகிய பிரமாவும் ஆ வளாரி என்கின்ற இந்திரனும் மற்றைய தேவர்கள் எல்லாம் பழைப்பதற்காக ஆழமுண்டவரே முன்னாள் ஆழமுண்டவரே நல்ல அமுதம் உண்டவாயும் ஆழமுண்டவரே அமுதம் உண்டாயும். நான் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன், சேர்ந்தனார் களியை சாப்பிட்ட இந்த வந்திகளை உதிர்ந்தப்பட்டு கொடுத்தா சாப்பிட்ட, அது மாதிரி நாம் படைக்கிற சாதத்தையும் சாப்பிடு சாமியோட ஒரு பாட்டு. அதனாலே ஆழம் உண்டவனே நல்ல அமுதம் உண்டருளா என்று சீலமா மகிழ்ச்சி உங்கள் சிந்தையின் உழைப்ப கால காலனும் உண்டு நீரார் கரமலர் கழிய உண்டு. அதனால காலகாலனாகிய சிவருமான அந்த அமுதத்தை உண்டு அது தூய்மை படித்துக் கொண்டாராம். சாப்பிட்றதெல்லாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி கண்ணப்பூர் மாமிசர் வச்சார் இல்லை, சாப்பிடதில்லை, இவருக்கு சாப்பிட மாதிரி தெரியும். அவர் மறைத்து விடுவார் சுவாமி, மறைத்து விடுவார் இவருக்கு சாப்பிட்டாரு சாப்பிட்டு வெள்ளிலை, அதுக்கு மேல வெள்ளிலைன்னா வச்சில வெள்ளிலை பழுக்காய் நல்லி விரைதரு தூப தீபம் கொள்ளினர் தேசு காட்டி கோலனன் நீர் சாத்தி தெள்ளொளி விளங்கும் ஆடி சோட சோஜாரம் ஆடினா கண்ணாடி திருந்தமன் திகழ்வித்தெங்கும் முன்னவர் முடிவேலோங்க ஒன்குடை கவித்து செய்யும் கண்ணாடி குடை சாமரம் விசிறி முதலான உபச்சாரம் சுடச்ச உபச்சாரம். இப்போ நான் தினஞ்சோம் சாமிக்கு காட்டுறேன், அந்த சொற்பொழிவிலே இந்த மாதிரி கண்ணாடி சாமர குடை விசிறி இதெல்லாம் செய்ய ஒன்றும் சாமிக்கு, அதை நான் பூவில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொற்பொழிவில் சொன்னேன். அதை ரொம்ப சொற்பொழிவிலே சீ இதில் இதில் கேட்டுட்டு சீடியில் கேட்டுக்கிட்டு கும்பகோணத்துலேருந்து எல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டேன் பத்தியில் கும்பகோணத்து தினந்தோறும் சாமிக்கு காட்டுறேன். நேசமாகவே குடை கற்றைவன் கவரி செம்பொர் காம்பு நீடு ஆலவட்டம் பற்றி அன்புடனை வீசி பறிவுடன் அடியார் சோழ பொற்ற விசி இடையே மேவும் புண்ணு என் திருமும் பைம்போது உற்ற கையுடனே வாத ஊரங்கள் உண்டு. கையிலே நிறைய புஷ்பத்தை வைத்துக் கொண்டு இந்த உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய புஷ்பத்தை வைத்துக் கொண்டு சுவாமிக்கு முன்னாலே நிற்கிறார். யாரு? திருவாத முரளிகள். அப்படி முன்னாலே நிற்கிறவருக்கு அவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வம் இவருக்கு கிடைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் திருவருளாளி நாளைக்கு, நாளைக்கு தான் உபதேசம், நாளைக்கு

0: உரையை நிறைவு செய்கிறது.
1: வான்முயில் வளாது வீக மலிவளம் சுரக்க வண்ணன் கூன் முறை அது செய்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான் வரை அறங்களும் கனற்றமும் எள்ளி வல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 35வது பதிகம் 5வது பாடல் கொள்ளை குழைக்காதில். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சந்திரசேகராஷ்டகம்

0: தலம் திரு பூந்துருத்தி.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தொழற்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.